நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. சக வருடம் 1948, அஸ்வின மாதம் 16ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு, அக்டோபர் திங்கள் 8ஆம் நாள், இன்று வியாழக்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹர்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிலையத்தின் காலை ஒலிபரப்பு தொடங்குகின்றது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 44 நொடி.

நாளொரு குரல். அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை பொழி. ஈக என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குரட்பாவின் பொருள், வறியவரின் கடும் பசியை தீர்க்க வேண்டும். அதுவே பொருள் பெற்ற ஒருவன் அப்பொருளை தனக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும். 226வது குரல் மீண்டும். அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை பொழி. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சி நிரல். நேர்களே, நமது நிலையம் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. ஆர்ப்பத்துக்கு இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. நிகழ்ச்சி சென்னையஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். மக்காச்சோளத்தில் படைப்பு மேலாண்மை குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார்,

கருத்து முத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். இயற்கை விவசாயம் மற்றும் அங்கக விவசாயம். வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 நுகர்வோரின் வெற்றி கதைகள். குறித்து புதுச்சேரி இந்திய நுகர்வோர் நலக்குழுவின் தலைவர் VP ஜெயக்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. மார்பக புற்றுநோயின் சிகிச்சைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 முதல் 8:15 வரை. 8:30 முதல் 9 மணி வரை தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் என் விஜயலட்சுமி அவர்களின் வீண இசை கேட்கலாம். காரக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம். THV உமாசங்கர் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தலைப்பு சூழல் காப்பதில் காடுகளின் பங்கு. நெறிப்படுத்துகிறார் மலர்விழி. நண்பகல் 12:00 வளமான பாரதம். PM சூர்யாகர் பாரத பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த சித்திரத்தின் முதல் பகுதி. அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் சிவகௌரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் AB எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். திரைத்துறையில் பெண்கள். வழங்குகிறார் RJ சிவகங்காவதி. 2:15 முதல் 2:55 வரை என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் கத்ரி கோபால்நாத் அவர்களின் சாக்ஸபோன் இசை கேட்கலாம். 4:00 நீயா திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை சங்கர் கணேஷ். கதை ராஜேந்திர சிங் ஆதேஷ். திரைக்கதை வசனம் கலைமணி. இயக்கம் துரை. 5:00 பொன்மாலை பொழுது. எண்கள் என்ற தலைப்பில் இடம்பெறும் திரையிசை பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி. லாபம் தரும் காளான் வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் பாலபுரம் ஏ. பாரி அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:00 முதல் 8:58 வரை திரையிசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடக மலர். தீர்ப்புகள் திருத்தப்படலாம் நாடகம். எழுதியவர் மணமேல்குடி கவி வெண்ணிலவன். அமைப்பு விஜயலட்சுமி ராம்குமார் எஸ். ஜான்சன் ஆகியோர். படைப்பு திருச்சிராப்பள்ளி பானுடி. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:00 முதல் 10:35 வரை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்வதையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 10:35 முதல் 11:00 வரை தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 சிந்தனை மலரை தொடர்ந்து முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 102.8 FM ரெயின்போ புதுவையில் காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரை. 8:30 முதல் 8:55 வரை இனிய நேரம். தலைப்பு வாழ்க்கை பயணத்தில் தேடல் சுகமா சுமையா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் AB எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே திரைத்துறையில் பெண்கள். வழங்குகிறார்

ஆர்ஜே சிவகங்காபதி. 2:15 ஆளுமை சிறக்க தொடர் நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். 2:20 முதல் 3 மணி வரை காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நேயர்களின் சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி கண் மருத்துவத்துறை மூத்த ஆலோசகர் டாக்டர் சி டி வெண்மல் தேவி அவர்கள். 4 மணிக்கு சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சல். 5:00 முதல் 6:10 வரை நம்மை சுற்றி நேரலையில் இணைகிறார்கள் ஆர்ஜே பாரதி தேவி மற்றும் ஆர்ஜே ஜார்ஜ். 6:20 முதல் 6:50 வரை மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனை அடுத்து ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
2: மன நிறைவு. இந்த உலகத்தில் மனிதன் அத்தனை துன்பங்களுக்கும் மூல காரணம் என்ன தெரியுமா? ஆசை. ஆசைப்படுவது தவறில்லை, அதுதான் மனிதனின் வளர்ச்சிக்கு காரணம். ஆனால் பேராசை இருக்கிறதே, அது மனிதனை எப்போதுமே நிம்மதியற்றவனாக வைத்திருக்கும். கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் ஒருமுறை ஒரு பெரிய சந்தைக்கு போனாராம். அங்கே விற்கப்பட்ட ஆயிரக்கணக்கான ஆடம்பர பொருட்களை பார்த்துவிட்டு, எனக்கு தேவையில்லாத இத்தனை பொருட்கள் இந்த உலகில் இருக்கின்றனவா என்பதை பார்த்து மகிழவே இங்கு வந்தேன் என்றாரா. என்ன ஒரு மனநிலை பாருங்கள். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் மனதில் நிறைவு இல்லை என்றால் அவன் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஏழைதான். மனநிறைவு உடையவனே உலக பணக்காரன். சமூக வலைத்தளங்களில் அடுத்தவர்களின் பளபளப்பான வாழ்க்கையை பார்த்து ஏங்காதீர்கள். திரை வேறு, நிஜ வாழ்க்கை வேறு. அவனுக்கு இருக்கும் சொகுசு வாழ்க்கை எனக்கு இல்லையே என்று வருத்தப்படாதீர்கள். உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதில் மனநிறைவு அடையுங்கள். ஒப்பிடுவதை நிறுத்துங்கள். உங்களிடம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ பழகிவிட்டால் நீங்கள்தான் இந்த உலகத்தின் பேரரசர். இன்று நாம் வாழும் உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்ற பேராசை மனிதனை துரத்தி கொண்டே இருக்கிறது. இந்த இடைவிடாத ஓட்டத்திற்கு நடுவே மனிதன் தொலைத்துவிட்ட மிக முக்கியமான ஒன்று மனநிறைவுதான். மனநிறைவு என்பது முயற்சியை கைவிட்டு சோம்பேறியாக இருப்பதல்ல, மாறாக நம்மிடம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதும், அதே நேரத்தில் நேர்மையான வழியில் மேலும் வளர நினைப்பதுமே ஆகும். ஆசை அருமின், ஆசை அருமின், ஈசனோடாயினும் ஆசை அருமின் என்றார் திருமூலர். மனநிறைவு என்பது நம்மிடம் உள்ளவற்றை கொண்டு திருப்தி அடைந்து நிகழ்காலத்தில் அமைதியாக வாழ்வதாகும். இது புதிய இலக்குகளை நோக்கி ஓடக்கூடாது என்று சொல்லவில்லை, மாறாக ஓடும் ஓட்டத்தில் நம்மிடம் இருக்கும் சந்தோஷங்களை தொலைத்துவிடக்கூடாது என்று சொல்லுகிறது திருவள்ளுவர். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் என்கிறார். அதாவது பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் ஆகிய நான்கையும் நீக்கி வாழ்வதே அறம். இதில் பேராசையை நீக்கினால் மட்டுமே ஒரு மனிதனுக்குள் மனநிறைவு என தெய்வீக குணம் பிறக்கும். அவா இல்லார்க்கு இல்லாகும் துன்பம், அக்துண்டேல் தவாது மேன்மேல் வரும். அதாவது ஆசை இல்லாதவருக்கு துன்பம் இல்லையாகும். ஆசை இருந்தால் எல்லா துன்பங்களும் மேலும் மேலும் ஒழியாமல் வந்து கொண்டே இருக்கும் என்கிறார் வள்ளுவர். ஆசையே துன்பத்துக்கு காரணம், ஆசையை அறவே ஒழிக்க வேண்டும் என்பது கௌதம புத்தரின் போதனைகளில் மிகவும் புகழ்பெற்ற தத்துவமாகும். ஆசையை முழுமையாக அழிப்பதென்பது சாத்தியமற்றது. ஆனால் ஆசைக்குள் நாம் சிக்காமல் ஆசையை நம் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதே வாழ்க்கையின் நிலையான மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும். கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ், மனநிறைவு என்பது இயற்கை செல்வம், ஆடம்பரம் என்பது செயற்கையான வறுமை என்று கூறியுள்ளார். மன அமைதி இருக்கும் இடத்தில் உடல் ஆரோக்கியமும் மேம்படுகிறது. நம்மிடம் உள்ள சிறிய விஷயங்களுக்கும் நமக்கு கிடைக்கும் உணவுக்கும் நன்றி செலுத்தும் குணம் வளர்கிறது. மனநிறைவு உள்ளவனுக்கு வறுமையிலும் அமைதி இருக்கும். மனநிறைவு இல்லாதவனுக்கு கோடான கோடி செல்வம் இருந்தாலும் தூக்கம் இருக்காது. கண்ணதாசன் அவர்களின் புகழ்பெற்ற திரை இசை வரி ஒன்று இங்கு நினைவுக்கு வருகிறது. கிடைத்ததை வைத்து நிம்மதியடைந்தால் காடும் சோலையாகும், கிடைத்தது போந்தும் என்ற மனம் இருந்தால் வாழ்க்கை காவியமாகும். எவ்வளவு அற்புதமான வரிகள்! எப்போது போதும் என்ற மனப்பக்குவத்திற்கு வருகிறோமோ அப்போதே நம் மன அழுத்தம் கரைகிறது, நம் உள்ளத்தில் அமைதியும் ஆனந்தமும் குடியேறுகிறது. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற பொன்மொழியை நெஞ்சில் நிறுத்தி

0: நேசத்தோடு வாழ்ந்து அமைதியான ஆனந்த வாழ்க்கையை அடைவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இனித்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:15. தெய்வீக ராகம் தொடக்கமாக ஒலிக்க வரும் குரல் கே ஜே யேசுதாஸ்.

ஒலித்தவை தெய்வீக ராகம். சூரிய மின்சக்தி சேவா விழிப்புணர்வு முகாம் மத்திய மாநில அரசின் நிதியுதவி திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மின் நுகர்வோர் அறிந்து கொள்ளும் வகையில் புதுச்சேரி மின்துறை சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு முகாம் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறவுள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். இடம் தனியார் மகால், தவளக்குப்பம், புதுச்சேரி.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 21 நாள் வியாழக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். மக்காச்சோளத்தில் படைப்புழு மேலாண்மை குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர்.
1: பாத்தியா, கரையோர தண்ணிய பார்த்தோடனே அப்படியே நின்னுட்டேன். ஹவ் ஹவ் ஹவ் ஹவ் ஹவ் ஹவ் காத்தமுத்த, ஏம்பா காத்தமுத்த?
2: யாரு? ஓ, கருத்தமுத்தா, வாப்பா வாப்பா வாப்பா, வா முதல்ல உட்காருப்பா.
1: காத்தமுத்த, என்ன அங்க கம்மா கரையாரம் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சி நிற்கிற போல?
2: ஆமாம்ப்பா, பாத்தியா, ரெண்டு குறவை பிடிச்சிட்டேன்.
1: ஆமா,
2: ரெண்டு கெளுத்தி பிடிச்சிட்டேன்ப்பா. இன்னைக்கு எங்க வீட்டுல மீன் குழம்பு.
1: கண்ட துண்டுது காத்தமுத்த, தூக்கு தூக்கு தூக்கு தூக்கு
2: என்ன
1: எனக்கு
2: தெரிஞ்ச சில விஷயங்கள் இருக்கு மக்காச்சோளத்துல படைப்புழுவை கண்ட்ரோல் பண்றதுக்கு.
1: அப்படியா?
2: ஆமாப்பா.
1: அப்ப கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா.
2: அதையும் நான் உனக்கு சொல்றேன்ப்பா.
1: சரி,
2: பொதுவா நம்ம நாட்டை பொறுத்த அளவுக்கு நெல்லு கோதுமை இந்த பயிருக்கு அடுத்ததா அதிகமா விளையறதே மக்காச்சோளம் தான்ப்பா. ஆண்டு 1,12,00,000 டன் உற்பத்தி செய்யப்படுதான்ப்பா.
1: அப்படியா?
2: ஆமாப்பா. இதுல சமீப காலமா ஒரு படைப்புழுன்னு ஒண்ணு வருதாம்ப்பா.
1: சரி,
2: அமெரிக்கன் பால் ஆர்மி வாம் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்களாம்ப்பா.
1: அது என்ன ஒரு நாட்டோட பேர் மாதிரி இருக்குது.
2: எப்பா, இது அமெரிக்கால இருந்து உலகம் முழுக்க பரவி இருக்குப்பா.
1: ஓஹோ,
2: இது கடல் விட்டு கடல் தாண்டி நம்ம நாட்டுக்கும் வந்து போச்சு. நம்ம தமிழ்நாட்டிலயும் சில பகுதிகளில் இதனுடைய பாதிப்பு இருக்கு.
1: ஓஹோ,
2: இதுல ஒரு விஷயம் என்னன்னா, பொதுவா கெடுதல் செய்யக்கூடிய பூச்சிகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு நமக்கு நல்லது செய்யக்கூடிய பூச்சிகள் இருக்கும்.
1: ஓஹோ,
2: ஆனா இந்த படைப்புழுவுக்கு எதிரி இல்லாம இருக்குது. ஏன்னா அது ஒரு புது வகை பூச்சிங்கிறதுனால இந்த பாதிப்பு இருக்குது.
1: காத்தமுத்த, இந்த படைப்புழு மக்காச்சோளத்தை மட்டும்தான் தாக்குமா இல்ல வேற பயிர்களையும் தாக்குமா?
2: ஏன்பா, மக்காச்சோளத்துல அதிகமா தாக்குது. இது போக நெல்லு கரும்பு பருத்தி எண்ணெய் வித்து பயிர்கள் சிறுதானிய பயிர்கள் காய்கறிகள் தீவன பயிர்கள் இப்படி 353 வகை பயிர்களை இது தாக்குதான்.
1: ஏம்பா காத்துமுத்த
2: சொல்லுப்பா,
1: இது ஒரு ஆபத்தான படைப்புழுவா இருக்கும் போல.
2: ஆமாப்பா, இத கண்ட்ரோல் பண்றது ரொம்ப முக்கியம்.
1: காத்தமுத்த, இது ஒரு சாதாரண புழு தானே?
2: ஆமா.
1: இது எப்படி அமெரிக்காவில இருந்து பல நாடுகளுக்கு பரவி இருக்குது?
2: ஏன்பா, இதனுடைய தாய்ங்கிறது அந்து பூச்சிப்பா.
1: ஓஹோ,
2: அது பறக்கிறது. ஒரு நாளைக்கு 500 to 1,000 km தொலைவ 15 பறந்து தாண்டிடும்பா.
1: என்ன இது, ஆச்சரியமா இருக்குது.
2: ஆமாப்பா, இதனுடைய புழு பருவம் தான் இந்த படைப்புழுங்கிறது.
1: ஓஹோ, படைப்புழுவின் வாழ்க்கை சுழற்சி முறையை பத்தி சொல்லலாம் கொஞ்சம்.
2: ஒன்னும் இல்லப்பா, இந்த அந்து பூச்சி என்ன செய்யும், நம்மளுடைய செடிகள்ல வந்து அது குறிப்பா மக்காச்சோளத்துல வந்து முட்டை விட்டுரும்.
1: ஓஹோ,
2: ஒரு 2 to 3 அது முட்டை பருவமா இருக்கும். இது இரவு நேரத்துல தான் வந்து குவியல் குவியலா இலைகளுடைய அடிப்புறத்துல முட்டை விட்டுரும்.
1: ஓஹோ,
2: ஒரு குவியல்ல 100 to 200 முட்டைகள் இருக்கும்பா. இந்த

0: குதிரைகளை ரோமங்களால் மூடி பாதுகாக்கும், யாரும் அதை அழிச்சிட முடியாத மாதிரி. ஒரு பெண் அந்து பூச்சி தன் வாழ்நாளில் வந்து 1500 2000 முட்டைகளை இடும்பா. அவ்வளவு ஆபத்தான பூச்சி இது. அதுக்கு பிறகு 3வது நாளைக்கு அப்புறம் புழு பருவமா மாறிடும். இந்த புழு பருவம் 6 நிலைகளை கொண்டது.
1: அதாவது முட்டை பருவத்திலிருந்து புழு பருவத்துக்கு வந்துடும்.
0: ஆமாப்பா, இலையோட அடிப்பகுதியில முட்டையா இருந்தது இல்லையா, அது பொறிஞ்சு அப்படியே புழு பருவமா மாறிடும். இளம் புழு பச்சையாக கருப்பு தலையோட இருக்கும். வளர்ந்த புழு தலை வந்து பழுப்பு கலந்த சிவப்பு நிறத்துல ஆங்கில எழுத்து ஒய் அத தலைகீழா போட்டதை போன்ற ஒரு அடையாளம் இருக்கும்பா.
1: பாருங்க,
0: புழுவின் மேற்புறம் 10வது இடைப்பகுதியில 4 புள்ளிகள் சதுரமா காணப்படும். முதிர்ந்த புழு 3 சென்டிமீட்டர் அந்த அளவுல இருக்கும்பா. அதுக்கு பிறகு அந்த புழு என்ன செய்யும், நம்மளோட செடிகளை சேதப்படுத்தி எல்லா வேலையும் முடிச்சுட்டு கூட்டுப்புழு பருவமா மாறிடும்.
1: அதாவது முட்டை பருவம், புழு பருவம், அப்புறம் கூட்டுப்புழு பருவமா?
0: ஆமாப்பா.
1: என்னப்பா இது, ஏன் கத்த முத்து
0: சொல்லுப்பா, கருத்த முத்து.
1: கூட்டுப்புழு பருவம்னா கூடு கட்டி இருக்குமா?
0: கரெக்டா சொல்லிட்டப்பா நீ.
1: என்னது, கூடு கட்டி இருக்குமா?
0: ஆமாப்பா. இந்த புழு என்ன செய்யும், புழு பருவத்திலிருந்து கூட்டுப்புழு பருவமா மாறும்னு சொன்ன இல்லையா?
1: ஆமா.
0: இந்த படைப்புழு சிவப்பு நிறத்துல கூட்டு புழுவாக மாறி
1: சரி
0: மண்ணை தொலைச்சிக்கிட்டு 2-8 சென்டிமீட்டர் வரைக்கும் உள்ள போயிடும்பா.
1: ஐயோ.
0: ஆமாப்பா, மணல் கலந்த களிமண்ணா இருந்துச்சுன்னா எளிதில அது கூட்டு புழுவா மாறி உள்ள ஓடிடும்.
1: ரொம்ப ஆபத்தான புழு போல இருக்கு.
0: ஆமாப்பா, இந்த கூட்டு புழு தன்னை சுத்தி ஒரு கூடு மாதிரி கட்டிக்கிட்டு மண்ணுக்குள்ளாரியே இருக்கும்பா. சாதாரணமா 10 நாள் வரைக்கும் இருக்கும். குளிர்காலமா இருந்தது, அதுக்கு வந்து சீதோஷ நிலை சரியில்லைன்னா 30 நாள் 1 மாசம் வரைக்கும் கூட இருக்கும்பா. அதுக்கு பிறகு அது வெளியில வரும். வெளியில வரும்போது அந்து பூச்சியா வெளியில வரும். சரி, மண்ணே கிடைக்கல அப்படின்னா இலை சருகுகள்லாம் ஒன்றாக்கி அதற்குள்ள இந்த கூட்டு புழு போய் உட்காந்துக்கும்பா. அவ்வளவு அறிவாளி புழுப்பா இது.
1: ஆமா, என்ன இது காதமுத்த, கூட்டுப்புழு பருவத்துல இருந்து அந்து பூச்சி பருவம் இல்லையா?
0: ஆமா.
1: எவ்வளவு நாள் வாழும், அதனுடைய பாதிப்பு என்ன இருக்கா?
0: ஒண்ணு இல்லப்பா, அது சரியான டிகிரி வெப்பநிலையில இருந்துச்சுன்னா 30-40 நாள் வாழும். இதே குளிர்காலமா இருந்தா 60-90 நாள் வரைக்கும் வாழும்பா. அந்து பூச்சியை விட அந்த இளம் புழு இருந்தது இல்ல, அதுதான்ப்பா நமக்கு பாதிப்பே. இலைகளுடைய அடிப்பகுதியில சுரண்டி அந்த பச்சையத்தை எல்லாம் சாப்பிட்டுடும். இலைகள் பச்சையத்தை இழந்து வெண்மையா போன பிறகு உற்பத்தியா நின்று போயிடும். அதனாலதான் வந்து இந்த படைப்புழுவுடைய தாக்கத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும்னு நம்ம சொல்றோம்.
1: கண்டிப்பா.
0: அதனால களைகள் இல்லாம பாத்துக்கணும். எல்லாரும் விதைகளை ஒரே நேரத்துல விதைச்சோம்னா அதனுடைய கால எல்லை டக்குன்னு முடிஞ்சு போகும்போது இந்த பூச்சிக்கு வாழும் இடம் இல்லாம அழிஞ்சிடும்.
1: ஓஹோ.
0: இதெல்லாம் போக 1 கிலோ விதைக்கு 10 கிராம் தயோ மிதாக்சம் 300 FS அப்படின்னு ஒரு மருந்து இருக்குப்பா.
1: சரி.
0: அல்லது 10 கிராம் பிவேரியா பேசியானா இது மாதிரியான மருந்துகளையும் நம்ம பயன்படுத்தி விதை நேர்த்தி செஞ்சும் இந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏப்பா கருத்தமுத்த, இது 10வதுப்பா உனக்கு. இன்னும் வேளாண் அலுவலரை போய் பாரு, அவரும் நிறைய ஆலோசனை சொல்லுவாரு. எல்லாத்தையும் மனசுல ஏத்திக்கிட்டு
1: சரி
0: உன் மச்சான் வீட்டுக்கு போய் ஆலோசனை சொல்லி
1: சரி
0: இந்த படைப்புழுவை மக்காச்சோளத்துல இருந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு உன்னால முடிஞ்சதை செய்ப்பா.
1: சரி கருத்தமுத்த, நீ சொல்ற போலதான் செய்யணும்னு நினைக்கிறேன்.
0: சரி சரி, மத்தியானம் எங்க வீட்டுக்கு வந்துரு மீன் குழம்பு.
1: கருத்தமுத்த
0: சொல்லுப்பா.
1: நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் உனக்கு முன்னாடி நான் அங்க வந்து நிப்பேன்.
0: ஓஹோ, என் வீட்டு மீன் குழம்பு சாப்பிடறதுக்கு எனக்கு முன்னாடி போய் நிப்பியா?
1: ஆமா, மீன் குழம்பாச்சே, சும்மா வா.
0: சரி சரிப்பா, வந்துருப்பா வந்துருப்பா.
1: சரி கதமுத்த
0: சொல்லுப்பா.
1: போயிட்டேன், நான் விவசாய ஆபீசரை பாத்துட்டு.
0: சரி,
1: சீக்கிரம் மதியம் வந்துடுறப்பா.
0: வந்துருப்பா வந்துருப்பா. இந்த பெரிய மீன் இருந்தது இல்ல, கெண்ட மீன்,
1: ஆமா
0: அது உனக்குதான்.
1: ரொம்ப சந்தோஷம்பா. ஓட ராஜா, ஓட ராஜா, ஓட ராஜா.
2: மக்காச்சோளத்தில் படைப்புழு மேலாண்மை குறித்த காதமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். ஒலிபரப்பான நிகழ்ச்சி உழவர்களுக்கான செய்திகள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து கருத்து கூறுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மாநிலத்தில் இளம் மற்றும் முதன்முறை வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளன. மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் பாரா விளையாட்டு வீரர்கள் பிரமோத் பகத்தும் பவீனா பட்டேலும் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து கருத்து கூறுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் தெரிவித்துள்ளார். தான்சானியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச நாடாளுமன்ற யூனியன் பொதுசபை கூட்டத்தின்போது காஷ்மீர் குறித்து பாகிஸ்தான் தெரிவித்த சில தேவையற்ற கருத்துகள் தொடர்பாக பதிலளித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பிரிக்க முடியாத பகுதி என்றும் திரு ஹரிவன்ஸ் அப்போது குறிப்பிட்டார். சரக்கு மற்றும் சேவை வரி குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான விவகாரங்களுக்கு தீர்வு காண்பது தொடர்பான சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. தற்போதுள்ள நிர்வாக தடைகளை நீக்கி எளிமைப்படுத்துவது குறித்தும் சிறிய வணிக நிறுவனங்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. செயல்முறை சீர்திருத்தங்கள், எளிதான வாழ்க்கை மற்றும் வணிகத்தில் ஈடுபடுதல், சேவை ஏற்றுமதி மற்றும் மின்னணு வர்த்தகம் ஆகிய 5 அம்ச திட்டங்கள் இக்கூட்டத்தில் முன்வைக்கப்படவுள்ளது. அத்துடன் சிறிய வரி செலுத்துவோர் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டிய எண்ணிக்கையை குறைத்தல், சிறு வணிகங்களுக்கு பல மாநிலங்களின் பதிவுகளை நீக்குதல் உள்ளிட்டவையும் இக்கூட்டத்தில் முன்மொழியப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இளம் மற்றும் முதன்முறை வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளன. இது தொடர்பாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், முதன்முறை மற்றும் இளம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதை அதிகரிக்கும் வகையில் நகர்ப்புற பகுதிகள் மற்றும் பெருநகரங்களில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட 16 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்கான இந்த சிறப்பு முகாம்கள் வரும் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் நடைபெறும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலரும் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையாளருமான டாக்டர் ஜி எஸ் சமீரன் தெரிவித்துள்ளார். மொத்தமுள்ள 4079 வாக்குச்சாவடி மையங்களிலும் இப்பணிகள் நடைபெறும் என்று அவர் கூறியுள்ளார். மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை மருத்துவக் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் மருத்துவக் கல்லூரிகளுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெங்கு காய்ச்சலை தடுக்க அரசு சார்பில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். டெங்கு கொசு ஒழிப்பு பணிகளில் பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும், தங்களுடைய வீடு மற்றும் சுற்றுப்புறங்களில் தண்ணீர் தேங்காமல் தூய்மையுடன் பராமரிக்க வேண்டும் என்றும் திரு அருண்ராஜ் கேட்டுக் கொண்டார். பயணிகளுக்கான சாலை உணவகங்களில் தரமற்ற உணவு விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் உணவக உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே நேற்றிரவு பயண வழி உணவகம் ஒன்றில் ஆய்வு மேற்கொண்ட அவர், அங்கு தரமற்ற உணவுகள் விற்பனை செய்வதை அறிந்து அந்த உணவகத்தின் உரிமையாளர் மீது சட்டரீதியான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணம்.

0: காலத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தில் நிபந்தனை தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தையின் தாய் தமிழ்நாட்டில் பிறந்து திருமணமாகி வெளிமாநிலத்திற்கு சென்றிருந்தாலும் அத்தாயின் பெற்றோர் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிப்பவர்களாக இருந்து அதற்கான உரிய ஆவண ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் அந்த குழந்தைக்கும் இத்திட்டத்தின் கீழ் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திருத்தம் கடந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதி முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறந்த குழந்தைகளுக்கு பொருந்தும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை தற்போதைய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கடந்த ஆட்சியில் தொடங்கப்பட்ட தோழி விடுதிகள் திட்டத்தை பாராட்டி உலக வங்கி வெளியிட்டுள்ள கட்டுரையை அவர் பகிர்ந்துள்ளார். அத்துடன் பழங்குடியினர் நலத்துறையால் நடத்தப்படும் பள்ளிகளில் பயின்ற மாணவர்களில் 20% பேர் நாட்டின் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெற்றுள்ளனர் என்றும் திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். சேலத்திலிருந்து பெங்களூரு, கொச்சி, ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்பட்டு வந்த விமான சேவை இம்மாதம் 16ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட உள்ளதாக விமான நிலைய இயக்குநர் திரு நௌஷத் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பிராந்திய இணைப்பு திட்டம் காலாவதியாவதை ஒட்டி இந்த விமான சேவைகள் நிறுத்தப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே இம்மாதம் 25ஆம் தேதி முதல் சேலத்திலிருந்து சென்னைக்கு நாள்தோறும் 2 விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி, தென்காசி, திண்டுக்கல், தஞ்சாவூர், கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். இந்தியா கானா இடையே வேளாண் ஆராய்ச்சி, கல்வி, தொழில்நுட்ப பரிமாற்றம் ஆகியவற்றில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கானாவில் கையெழுத்தானது. ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி படையினர் சவுதி அரேபியாவில் 2 விமான நிலையங்களை தாக்கியதை அடுத்து மேற்காசியாவில் பதற்றம் அதிகரித்துள்ளது. கருங்கடலில் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஃப்ளை துபாய் விமானத்தில் சக விமானியால் தாக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் இந்திய தலைமை விஞ்ஞானி ஸ்மித் மச்சார் நலமுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய விமானப்படையின் 94ஆம் ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஓவிய மற்றும் சிற்பத்துறையில் சிறந்த கலை நூல்களை பதிப்பித்த நூலாசிரியர்களுக்கான பரிசுத் தொகைக்கு இம்மாதம் 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு கலை பண்பாட்டுத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் இன்று மாலை 4 மணி வரை குடிநீர் விநியோகிக்கப்படாது என்று ஆணையர் பிரியங்கா தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அடிப்படை வசதிகள் குறித்து ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு அடையாள எண் வழங்கும் பணியை இம்மாதத்திற்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று அலுவலர்களுக்கு ஆட்சியர் திருமதி பத்மஜா அறிவுறுத்தியுள்ளார். சென்னை பெருநகர காவல் ஆணையரகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாமில் பெறப்பட்ட 84 புகார் மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு காவல் ஆணையாளர் திரு அமல்ராஜ் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் பேட்மிண்டன் வீரர் பிரமோத் பகத்தும் டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பவீனா பட்டேலும் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டி ஜப்பானில் இம்மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா துருக்கியின் டோகா டர்க்மேன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் துருக்கியின் அஷியா இல்மாஸ், இலை யோருக் இணையை வென்றது. மற்றொரு முதல் சுற்று போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே, ஆஸ்திரேலியாவின் எலினா மைக்கிக் இணை வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்த இணை 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் போலந்தின் ஓர்னிக்கா, அமெரிக்காவின் அலானா ஸ்மித் இணையை வென்றது. இந்தியா ரஷ்யா அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி கொல்கத்தாவில் இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து கருத்து கூறுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மாநிலத்தில் இளம் மற்றும் முதன்முறை வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளன. மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார்.

0: ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் பாரா விளையாட்டு வீரர்கள் பிரமோத் பகத்தும் பவீனா பட்டேலும் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 6:55 10 நொடி.
2: நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: இயற்கை விவசாயம் மற்றும் அங்கக விவசாயம்
2: வழங்குபவர்
3: முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள்.
4: காலை வணக்கம் நேயர்களே. இயற்கை விவசாயம் என்றால் என்ன? அது அங்காக விவசாயத்திலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது? இயற்கை விவசாயம் என்பது இயற்கையோடு நெருக்கமாக இணைந்து செயல்படும் ஒரு விவசாய முறையாகும். இது வெளிப்புற ரசாயன உள்ளீடுகளை சார்ந்திருப்பதை குறைக்கிறது, உள்ளூரில் கிடைக்கும் இயற்கை வளங்களை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கிறது. அங்கக விவசாயமும் செயற்கை ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி தவிர்த்து அங்கக உரங்கள், மக்கிய உரம், உயிர் உரங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பிற்கான உயிரியல் முறைகளின் பயன்பாட்டை ஊக்குவிக்கிறது. இந்த இரண்டு அணுகுமுறைகளும் மண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல், பல்லுயிர் பாதுகாப்பை பேணுதல் மற்றும் பாதுகாப்பான நீடித்த உணவை உற்பத்தி செய்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளன. இயற்கை மற்றும் அங்கக வேளாண்மையானது மக்கிய உரம், பண்ணை உரம், பயிர் கழிவுகள், பசுந்தால் உரம் மற்றும் பிற உயிரிகள் வழிமுறைகள் மூலம் மண் வளத்தை மேம்படுத்த விவசாயிகளை ஊக்குவிக்கிறது. ஆரோக்கியமான மண் சிறந்த ஊட்டச்சத்து சுழற்சி, நீர் தக்கவைப்பு திறன் மற்றும் நீண்டகால பண்ணை உற்பத்தி திறன் ஆகியவற்றை ஆதரிக்க முடியும். விவசாயிகள் ஏன் இம்முறைகளில் ஆர்வம் காட்ட வேண்டும்? ஆரோக்கியமான மண்ணே வெற்றிகரமான விவசாயத்தின் அடித்தளமாகும். ரசாயன இடுபொருட்களை அளவுக்கு அதிகமாகவும் சமச்சீரற்ற முறையிலும் பயன்படுத்தும் பொழுது மண்ணில் உள்ள உயிரினங்கள், நீரின் தரம் மற்றும் மண்ணின் நீண்டகால வளம் ஆகியவை பாதிக்கக்கூடும். இயற்கை மற்றும் அங்கக விவசாய முறைகள் மக்கிய உரம், தொழு உரம், பயிரச்சங்கள், பசுந்தால் உரம் மற்றும் பிற உயிரிகள் நடைமுறைகள் மூலம் மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த விவசாயிகளை ஊக்குவிக்கின்றன. ஆரோக்கியமான மண்ணானது சிறந்த ஊட்டச்சத்து சுழற்சி, நீர் தக்கவைப்பு திறன் மற்றும் நீண்டகால விவசாய உற்பத்தி திறன் ஆகியவற்றை உறுதி செய்ய உதவுகிறது. இது விவசாயத்திற்கு பொருளாதார ரீதியாக பயனளிக்குமா என்று பார்த்தால், ஆம், பொருளாதார ரீதியாக இது பயனளிக்கும். விவசாயிகள் பண்ணை கழிவுகள், கால்நடை வளங்கள் மற்றும் உள்ளூரில் கிடைக்கும் பொருட்களை சிறந்த முறையில் பயன்படுத்துவதன் மூலம் வாங்கப்படும் ரசாயன உள்ளீட்டு சார்ந்த இருப்பதை குறைக்கலாம். காலப்போக்கில் மேம்பட்ட மண் ஆரோக்கியமும் வளங்களை திறமையாக பயன்படுத்துவதும் உள்ளீட்டு செலவுகளை குறைக்கவும் உதவும். சான்றளிக்கப்பட்ட அல்லது நம்பகமான பொருட்களுக்கு நுகர்வோர் பணம் செலுத்த தயாராக இருக்கிறார்கள். இயற்கை விளைபொருட்களுக்கு சிறந்த சந்தை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடும். பொதுமக்களின் உடல்நலம் மற்றும் நல்வாழ்வை பற்றி கூறும்பொழுது, உணவு உற்பத்தி என்பது பொது சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் தரத்துடன் நேரடியாக தொடர்புடையவை. இயற்கை மற்றும் அங்கக வேளாண்மை பல்லுயிர் பெருக்கும் மகரந்த சேர்க்கையாளர்கள் மற்றும் நன்மை பயக்கும் மண் உயிரினங்கள் மீது அதிக கவனம் செலுத்தவும் ஊக்குவிக்கிறது. இந்த வழியில் நிலையான வேளாண்மை, ஆரோக்கியமான நிலப்பரப்புகளும் மேலும் மீள்திறன் கொண்ட சமூகங்களும் பங்களிக்க முடியும்.
3: இயற்கை விவசாயம் மற்றும் அங்கக விவசாயம்
2: வழங்கியவர்
3: முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள்.
5: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
6: உண்மையா?

0: பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7 மணி. சிந்தனை மலர். இந்த உலகம் பெரியதொரு பயிற்சி கூடம். நம்மை வலிமைப்படுத்திக் கொள்வதற்கே நாம் இங்கு வந்திருக்கிறோம். இந்த உலகம் பெரியதொரு பயிற்சி கூடம். நம்மை வலிமைப்படுத்திக் கொள்வதற்கே நாம் இங்கு வந்திருக்கிறோம். நேர்லேது சுவாமி விவேகானந்தரின் சிந்தனை.

0: படை தீர்ந்து தாவும் நதி அலை நான் மனம் தீர்ந்து கூவும் சிறு குயில் நான்
1: மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கானமழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள் உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலே கேட்க தவறாதீர்.
2: சங்கீதவானின் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
3: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:02.
1: நுகர்வோரின் வெற்றி கதைகள் குறித்து புதுச்சேரி இந்திய நுகர்வோர் நலக்குழுவின் தலைவர் விபி ஜெயக்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம் ஐயா.
2: இப்போ உணவு வந்து நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், சில நேரத்தில் பார்த்திங்கன்னா சாப்பிட்ட பிறகு திடீர்னு நமக்கு வந்து ஸ்டமக் பெயின் வருது, ஃபுட் பாய்சனுங்கிறாங்க, அப்புறம் டயரியாங்கிறாங்க, பெரிய தொந்தரவு உள்ளாயிடுறோம். ஆனாலும் வந்து சரி போ, நம்ம சாப்பிட்ட ஹோட்டல் சரியில்லை, உங்களுக்கு இனிமேல் அந்த ஹோட்டல் வேண்டாம், வேறு ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படிதான் நம்ம நினைக்கிற மொழியை. இதை விடக்கூடாது, இது ஒரு பிரச்சனையாக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை. இந்த மாதிரி ஒரு சாப்பிட்டதில் வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அது மூலயமா வந்து நுகர்வோரு கோர்ட்டு அணுகி வெற்றி அடைஞ்சவங்களாம் இருக்காங்களா?
3: இருக்காங்க சார். இப்போ உணவு பாதுகாப்பு சட்டம் இருந்தாலும், உணவு பாதுகாப்பு சட்டத்தில் இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் பெரிய பெரிய ஹோட்டல்ஸு பெரிய நிறுவனங்களில் உள்ளே போய் திடீர் ஆய்வுகள் பண்ணுறாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் 10 நாளைக்கு முன்னாடியான இறைச்சி மற்ற பொருள்லாம் கெட்டு போனதெல்லாம் கூட 5-star ஹோட்டல்லே வச்சுருக்கான்றதெல்லாம் வருது. இருந்தாலும் மக்கள் அந்த இடத்துல எங்கே விழிப்புணர்வு போடுறாங்கன்னா, இப்போ ஒரு பெரிய நிறுவனம் சிக்கன் சம்மந்தமாக விளம்பரம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிருந்தது. ஒரு நுகர்வோர் அங்கே போய் ஒரு குறிப்பிட்ட அளவு நல்லா சிக்கனை வாங்கி அவர் வீட்டில் போய் சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்ட உடனே அவருக்கு வாமிட்டிங் போன்ற நிகழ்வுலாம் வந்தவுடனே நம்ம உடம்பு நல்லா தான் இருந்தது, இப்போ இந்த சிக்கன் இந்த கம்பெனியில் வாங்கி வந்து சாப்பிட்டப்பறம் தானே இது ஏற்படுதுன்னு சொல்லி டாக்டர் போகும்போது உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஏற்பட்டிருக்குன்னு டாக்டர் அவங்க மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து நீங்கள் ஒரு நாள் சரியாக போயிடுங்கன்னு அவருக்கு ரொம்ப சிந்தனை வந்து போச்சு. மூடி வச்சிருக்காரு, பில் ஆன்லைனில் பே பண்ணது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்ளை பண்ண உடனே அந்த கம்பெனியை டைரெக்டாக கூப்பிட்டு அந்த உடல்நல குறைவு அவருக்கு ஏற்பட்டதுனால ₹10,000 அளவுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொல்லி நுகர்வோர் கோர்ட்டில் அவர் தீர்ப்பு வாங்கி அந்த அமௌண்ட்டை அந்த நிறுவனம் கொடுத்துட்டு போயிடுச்சு. ஏன்னா மேற்கொண்டு இதை விளம்பரம் ஆகிடக்கூடாது, நம்ம பேர் வெளியில் தெரியக்கூடாதுன்னு அந்த நிறுவனம் அதோட கீழ்மன்றத்திலே முடிச்சிக்கிச்சு. அந்த மாதிரி விழிப்புணர்வு நுகர்வோராக இருக்கும்போது அவர் இந்த சிக்கனை சாப்பிட்டுட்டு ஏதோ நமக்கு தான் ஏதோ ஒன்று கோளாறுனு போகலை. அவர் என்ன காரணன்றது அவர் கண்டுபிடிச்சு அதுக்காக போராடுறதுனால அவருக்கு ஒரு தீர்வு கிடைத்தது. அந்த கம்பெனிக்கும் ஒரு பயம் வருது, நம்ம வந்து கெட்டுப்போன இறைச்சிகள்லாம் சேல்ஸ் பண்ணக்கூடாது, நம்ம அதெல்லாம் எடுத்து அப்புறப்படுத்தணும், நம்ம நேம் ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு அந்த கம்பெனி பயந்ததாக வழக்குகள்லாம் நடந்திருக்கு.

0: உணவு பண்ணங்கள் தொடர்பான வழக்குகள், உணவு பண்ணம் தொடர்பான நுகர்வோர்கள்லாம் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி எல்லாருமே இது மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டான்னா நம்ம உணவு பண்ணங்கள் விற்கக்கூடிய கடைகள் வந்து ஒழுங்கான முறையில் செய்ய ஆரம்பிச்சிருவாங்கன்றது தான் நோக்கம்.
1: இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா சார், இப்போ ஆன்லைனில் வந்து நம்ம பொருள்லாம் வாங்குகிறோம், சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புடவையோ இல்லை வேறு மெட்டீரியலோ பார்த்தீங்கன்னா அதை வந்து வீடியோ பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கேட்சியாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்குகிறோம். வாங்கி அதை பாக்ஸை திறந்து நம்ம வீட்டில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, வேறு மாதிரி இருக்குது, குவாலிட்டி அந்த அளவுக்கு இல்லை, என்னடா அது நம்ம பார்த்தது சரியில்லையா இல்லை நம்மளை ஏமாத்துறாங்களா அப்படிங்கிற சந்தேகம்லாம் வருது.
0: சொன்ன வழக்குகள் தான் சார் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. எல்லாமே பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இப்போ ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறான், எல்லா பொருளும் வைக்கிறான். ஆனால் அவங்க ஃபோட்டோவில் போட்டு விளம்பரப்படுத்தக்கூடிய அளவு மிக அழகான பொருளை விளம்பரப்படுத்தி நம்ம இப்படி தான் இருக்குன்னு சொல்லி அதை ஆர்டர் பண்ணிவிடுவோம், பணத்தையும் பே பண்ணிவிடுவோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டுக்கு வந்து அதை பிரித்து பார்த்தா அந்த பொருள் அதில் இருக்காது, வேறு கலரில் இருக்கும் அல்லது வேறு குவாலிட்டியில் கொடுத்துருப்போம். நம்ம அதை கேட்டால் ரிட்டர்ன் எடுக்க மாட்டாங்க, அதுதாங்க நீங்கள் ஆர்டர் பண்ணதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனை போகும்போது இதுக்கு நமக்கு எவிடன்ஸ் இருக்கிறதுனால, ஏன்னா பில் பே பண்ணியிருக்கோம், அந்த கம்பெனி நேம் இருக்குது, எல்லாம் வந்த பொருளினுடைய மேலே அந்த கம்பெனியினுடைய முழு முத்திரையும் இருக்கிறதுனால இதை உடனடியாக நுகர்வோர் தீர்வுக்கு போகிறோம். இது எல்லாமே தீர்வு கிடச்சி உடனே கிளியர் ஆகுது. இது மாதிரி 3000 வழக்குகள் போன ஆண்டில் மட்டும் பதிவாயிருக்கு இந்த மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பல கம்பெனிகள் மேலே.
1: இப்போ இன்னொரு சந்தேகம் என்னென்னா சார், இப்போ இந்த கேஸ்லாம் போட்டால் ரொம்ப நாளாகுமோ, இதுக்காக நம்ம அலைய வேண்டியிருக்குமோ, நம்ம சொந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஏன் இது நமக்கு வெட்டி வேலை அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் கூட இருப்பாங்க. இதுக்கு ஏதாவது டைம் பவுண்ட் இருக்கா சார், இவ்வளோ நாளில் இந்த கேஸ்லாம் முடிக்கணும் அப்படின்னு?
0: ஆமாம் சார், இப்போ மாவட்ட நுகர்வோர் தீர்ப்பு மன்றத்தில் 90 நாட்கள் சொல்லியிருக்காங்க ஒரு தீர்வுக்கு, அதிகபட்சம் 120 நாட்களுக்குள்ளே அவங்களுக்கு தீர்வு கிடைச்சணும்னு சொல்லியிருக்காங்க. சில காரணங்களால் எதிர்தரப்பில் அவங்க அட்வொகேட்டை வைக்கிறதுனால சில கேள்விகள் சில தள்ளி போகிறதுனால கொஞ்சம் காலங்கெடு கூடுதல் ஆகுது தான், உடனே தீர்வு கிடைக்கல. இருந்தாலும் மற்ற கோர்ட்டுகளை விட, சிவில் கிரிமினல் கோர்ட்டுகளை விட நுகர்வோர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு கிடைக்குதுன்றதை மக்கள் ஒத்துக்கிறாங்க, கிடைக்குது. ஆனால் காலக்கெடு உண்டு, மற்ற கோர்ட்டில் காலக்கெடு இல்லை, நுகர்வோர் நீதிமன்றத்தில் 90 டேஸ்க்குள்ளே முடிக்கணும்னு காலக்கெடு இருக்குது.
1: இப்போ இன்னொரு கேள்வி சார், இப்போ வண்டி வெஹிக்கிளுக்கு வந்து இன்சூரன்ஸ் கட்டுறோம், அது வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மட்டும் கட்டுறவங்களாம் இருப்பாங்க, இல்லை எல்லாத்தையும் சேர்த்து கட்டுறவங்களாம் இருப்பாங்க, பல்வேறு விதத்தில் வந்து இன்சூரன்ஸ் வாங்குறாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு, இல்லை வண்டி வந்து திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஒரு டேமேஜ் ஆகிடுச்சு, அந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி நம்ம வந்து ஏதாவது நமக்கு காசு கிடைக்காதா, 100,000 ரூபா செலவு பண்ணியிருக்கோம், அட்லீஸ்ட் ஒரு 80,000-90,000 நமக்கு கிடைக்காதா அப்படின்னு இன்சூரன்ஸில் போய் பார்க்கும்போது 1008 கண்டிஷன் போடுறாங்க, இதுக்கு கிடையாது அதுக்கு உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 100,000 ரூபா இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம்னா ஒரு 30,000-40,000 கிடைக்கிறதே பெரிய விஷயம். இப்போ இதுக்கு ஏதாவது கேஸ் போட்டு ஜெயிச்சவங்களாம் இருக்காங்களா சார்?
0: இன்சூரன்ஸ் மோசடி என்பது நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ்லேருந்து வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் வரைக்கும் இன்றைக்கி நிறைய மோசடி இருக்குது. முக்கியமாக ஹெல்த் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன வார்த்தைகளில் கண்ணுக்கே தெரியாத வார்த்தைகள்லாம் போட்டுட்டு நம்மகிட்ட கையெழுத்து வாங்கி இன்சூரன்ஸ் பே பண்ணிவிடுவாங்க. நீங்கள் கிளைமின் போகும்போது இதெல்லாம் உங்களுக்கு பொருந்தாதுங்க, இதெல்லாம் இது கிடையாது, இதுக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி நமக்கு தேவையான அந்த அமௌண்ட்டை கொடுக்க மறுத்துருவாங்க. மிக குறைவான அமௌண்ட்டு வாங்குகிற ஹெல்த் இன்சூரன்ஸும் இருக்குது. அதே மாதிரி வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்லேயும் 21,00,000 ரூபா தரத்துக்கு அந்த தூத்துக்குடியில் ஒரு நீதிமன்றம் அவருக்கு வழக்கு கொடுத்துருக்கு. அந்த வெஹிக்கிள் கம்பெனியும் அந்த அமௌண்ட்டை 21,00,000 ரூபாயை கட்டிட்டாங்க, ஏன்னா அவங்க கம்பெனியோட பேர் வெளியில் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்றதுக்காக. அதனால் வெஹிக்கிள் நம்ம இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கான எல்லா ரிசிப்டும் நம்ம கையில் இருக்கும்போது நீதிமன்றத்தை நாடுவதில் எந்த விதமான தடையும் இல்லை, நாடினால் நமக்கு நல்லது கிடைக்கதா இருக்கு.
1: இப்போ நம்ம வீடு காலி பண்ணுறோம், நம்ம வீட்டில் இருக்க பொருள்லாம் நம்ம இன்னொரு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அந்த காலத்தில் நாம தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிடக்கணும். இப்போ அதுக்குன்னு இந்த பேக்கர்ஸ்லாம்
0: நிறைய கம்பெனி வந்துருக்கு,
1: அதை வந்து நம்ம ஃபோன் பண்ணி சொன்னோம்னா போதும் அவங்க வந்து அதுக்குன்னு மெட்டீரியல்லாம் வச்சுருக்காங்க பேக் பண்ணுறதுக்கு, பக்காவாக பேக் பண்ணி பக்காவாக
0: உண்டு. ஆமாம் ஆமாம்.
1: பட் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் சில விஷயங்கள் வந்து தவறு நடந்துருது, அதை நம்ம கண் பார்வையில் எல்லாம் பேக் பண்ணதில் வந்து சிலது நம்ம புது வீட்டுக்கு போகும்போது அங்கே பார்த்தா உடஞ்சிருக்குது, திறந்துருக்குது, அதுலேருந்து ஏதாவது பொருள் காணாமல் போயிருக்குது. இப்போ இதுக்கு வந்து அந்த அவங்கள்ட்ட வந்து நம்ம ஏதாவது ஜெயிக்கலாமா சார்? வாய்ப்புலாம்
0: கண்டிப்பாக இருக்குது, கேட்டிருக்காங்க சார். நம்ம வீட்டில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பொருள்களை நல்லா தான் பேக்கப் பண்ணுறாங்க, ஆனால் வேலை செய்யக்கூடிய ஆட்களினுடைய ஒரு அலட்சிய போக்கில் பொருள்களை ஏற்றி இறக்கும்போது உடைந்து போகுது, டிவி உடஞ்சிருக்குது, ஃப்ரிட்ஜு வீணாயிருக்குது, சில இடங்களில் வாஷிங் மிஷினை அப்படியே ஒரு மடக்கி வச்ச மாதிரி கொண்டு வந்து வச்சதெல்லாம் நடந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, இதுக்கு ஓஹ் நமக்கு எதாவது எழுந்து போச்சு அப்படின்னு நினைக்காம அந்த கம்பெனி மேலே நீங்கள் எனக்கு இதெல்லாம் இப்படி கொண்டு தரேன்னு சொன்னீங்க, இப்படி செஞ்சுருக்கீங்க, இந்த பாதிப்பெல்லாம் ஏற்பட்டுருக்குன்னு ஃபோட்டோ எடுத்து வழக்கு தொடர்ந்து அதற்கான இழப்புகளை பெற்றிருக்காங்க. அதில் உதாரணமாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா பித்தளை பாத்திரம் உடஞ்சி

0: ஒரு 80,000 ரூபா ஒரு நுகர்வோர் கோர்ட்டில் இழப்பீடு பெற்றிருக்காங்க.
1: இப்போ சாதாரணமாக சார், இப்போ ஆரியோ ஒர்க்குங்கிறாங்க ஜாக்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா 6,000, 8,000, 10,000
0: திருமண ஜாக்கெட்லாம் ஏகப்பட்ட
1: 50,000, 1,000 கூட சொல்கிறாங்க. பட் அவ்வளோ பணம் செலவு பண்ணி ஒரு ரவிக்கை தைச்சிட்டு திடீர்னு அது வந்து சைஸ் பத்தல, இல்லை வந்து நம்ம சொன்ன மாதிரி அவர் தைக்கல, பஃப் வச்சு கையை வைக்கினா அவர் வேறு மாதிரி மாடலில் தைச்சிருக்காரு அப்படின்னா, இப்போ நம்ம இவ்வளோ காசை போட்டு நம்ம என்ன சார், நம்ம வந்து நமக்கு துன்பமும் சேர்த்து வாங்கின மாதிரிலாம் ஆகிடுது. இப்போ இதுக்கு வந்து நுகர்வோரில் கேஸ் போடலாமா சார்?
0: இருக்குது சார். இப்போ வந்து நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி உள்ள டெய்லர்கிட்ட போய் நீங்கள் ஒரு நல்ல எம்ப்ராய்டரி போட்டு ஒரு ஜாக்கெட்டை பண்ண சொல்லி ஒரு இது கொடுக்குறீங்க,
1: ஒரு ஆர்டர் கொடுத்துருவோம்,
0: அவர் உங்களுக்கு ஒரு ஸ்லிப் கொடுத்துட்றாருன்னா இத்தனை நாளைக்குள்ளே உங்களுக்கு இதை போட்டு கொடுத்துட்றாருன்னு. நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க சார், எனக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், எங்கள் பொண்ணு ஜெயிக்கலாம், அதனால் சீக்கிரம் கொடுங்கன்னு உடனே அவர் ஒரு குறிப்பிட்ட தேதியை போட்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்றாரு. ஆனால் நீங்கள் கல்யாணம் கிட்ட நெருங்க நெருங்க நீங்கள் போய் கேட்டுனேங்கிறீங்க, அவர் தள்ளி தள்ளி போடுறாரு, உங்கள் ஜாக்கெட்டை அவர் கொடுக்கவே இல்லை. உங்களுக்கு குறிப்பிட்ட காலமும் வந்து போச்சு, கல்யாணம் நடக்குது, நீங்கள் மன உளைச்சல் ஆகிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு விருப்பமான, உங்கள் பொண்ணுக்கு விருப்பமான ஒரு ரவிக்கையை தைக்க கொடுத்துருக்குறீங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க.

0: அவர் வேறு மாதிரி மாடலில் தச்சிருக்காரு அப்படின்னா, இப்போ நம்ம இவ்வளோ காசை போட்டு நம்ம என்ன சார், நம்ம வந்து நமக்கு துன்பமும் சேர்த்து வாங்கின மாதிரில ஆகிடுது. இப்போ இதுக்கு வந்து நுகர்வோரில் கேஸ் போடலாமா சார்?
1: இருக்குது சார். இப்போ வந்து நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியில் டெய்லர்கிட்ட போய் நீங்கள் ஒரு நல்ல எம்ப்ராய்டரி போட்டு ஒரு ஜாக்கெட்டை பண்ண சொல்லி ஒரு இதை கொடுக்குறீங்க,
0: ஆர்டர் கொடுத்துருவோம்,
1: அவர் உங்களுக்கு ஒரு ஸ்லிப் கொடுத்துட்றாருன்னா இத்தனை நாளைக்குள்ளே உங்களுக்கு இதை போட்டு கொடுத்துட்றாருன்னு. நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க சார், எனக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், எங்கள் பொண்ணு ஜெயிக்கலாம், அதனால் சீக்கிரம் கொடுங்கன்னு அவர் ஒரு குறிப்பிட்ட தேதியை போட்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்றாரு. ஆனால் நீங்கள் கல்யாண கிட்ட நெருங்க நெருங்க நீங்கள் போய் கேட்டுனேங்கிறீங்க, அவர் தள்ளி தள்ளி போகிறாரு, உங்கள் ஜாக்கெட்டை அவர் கொடுக்கவே இல்லை. உங்களுக்கு குறிப்பிட்ட காலமும் வந்து போச்சு, கல்யாணம் நடக்குது, நீங்கள் மன உளைச்சல் ஆகிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு விருப்பமான, உங்கள் பொண்ணுக்கு விருப்பமான ஒரு ரவிக்கையை தைக்க கொடுத்துருக்குறீங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க இத்தனை நாளைக்குள்ளே கொடுத்துருக்கேன்னு, ஆனால் அவங்க கொடுக்கல. இப்போ இந்த இடத்துல அவர் இழப்பீடு கேட்கறதுக்கு ரெடி ஆகிட்டார். அவர் அந்த பில்லை வச்சு, என்னுடைய பொண்ணு மனநிலை பாதிக்கப்பட்டது, அவங்க மன உளைச்சல் அடைஞ்சிட்டாங்க அந்த மேரேஜுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்காதனால, வேறு ஏதோ வாங்கி போட்டுக்கிட்டாங்க, அதனால் அந்த டெய்லர் வந்து இழப்பீடு கொடுக்குன்னு கேட்டு அந்த டெய்லருக்கு நுகர்வோர் கோர்ட்டு 7000 ரூபா அபராதம் விதிச்சிருக்கு. அந்த மாதிரி டெய்லரும் தன்னுடைய சேவையை சரியாக செய்யலைன்னா பெரிய டெய்லர் கம்பெனிங்க அந்த நுகர்வோர் இழப்பீட்டுக்கு அவங்க வராங்க. அதனால் அந்த விழிப்புள்ள நுகர்வோராக இரு அப்படின்றது தான் நோக்கம்.
0: ஒரு திரைப்படத்தில் சார், ஒரு காமெடி காட்சியாக ஒன்று சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து ஒரு கேட்பாரு, என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு. ஞாபகம் இல்லை, நான் தான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்தேனே, நல்லா கலராக ஆகிறதுக்கு எனக்கு ஒரு க்ரீம் கொடுங்க, நீங்கள் கொடுத்தீங்க, அதை நான் பயன்படுத்தினேன், ஏற்கனவே இருந்த கலரும் போய் இப்போ நான் கருப்பாகிப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி, ஒரு ஜோக்காக உள்ளது ஒரு படம். அது மாதிரி சில நேரத்தில் இந்த பியூட்டி பார்லர் போவாங்க, பார்த்தா இருக்கிற முடியும் வந்து பொசுங்கி போடுது, வேற மாதிரி போயிடுது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல அந்த பியூட்டி பார்லர் அதாவது கேஸ் போட்டு ஜெயிக்கலாமா சார்?
1: கண்டிப்பா இருக்கு சார். ஏன்னா ஒரு பியூட்டி பார்லர் போறோம்னா சாதாரண அமௌண்ட்ல வாங்கல, 50,000 ல இருந்து 1,00,000 ரூபா அளவுக்கு ஃபேஸ் கிரீம் எல்லாம் போட்டு வாங்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த கிரீம் எல்லாம் போட்டு உங்களுக்கு ஃபேஸ் கிளியர் பண்ணிவிடுவோம், இதெல்லாம் போட்டு தலையை இது பண்ணி விட்டாங்க, உங்களுக்கு இப்படி இருக்கும், முகம் நல்லா பொலியோ ஆயிடும் அப்படின்னு சொல்லி அஷூரன்ஸ் பண்ணி பில்லை போட்டு பணத்தை வாங்கிறாங்க. நம்ம போய் அந்த முகத்தை கிரீம் போட்டு தடவி வீட்டுக்கு வந்து ஒரு நாள் 2 நாளைக்குள்ள எரிச்சல் வந்துருது, முகம்
0: வீங்கிடுது, உதடு வீங்கிடுது,
1: கண்ணுக்கு கீழே இறைப்பெல்லாம் வீங்கி போய் அந்த மாதிரி அலர்ஜி ஆகி அதுக்காக ஒரு அமௌண்ட் போய் ஹாஸ்பிட்டல செலவு பண்ணி அதுக்கப்புறம் வழக்கு மன்றத்துக்கு போனவங்க எல்லாம் இருக்காங்க. சில பெண்கள்லாம் வந்து இந்த மாதிரியான பியூட்டி பார்லர்ல போய் முடியெல்லாம் இழந்து அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் முடியே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை வந்தவங்க எல்லாம் போய் நுகர்வோர் மன்றத்தில் இழப்பீடு பண்ணி அப்போ அவங்க பயன்படுத்தின அந்த ஆயில்மெண்ட்டு மற்ற வகைகள் எல்லாமே தவறுன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் பியூட்டி பார்லராக இருந்தாலும் நீங்கள் சொல்கிற வாக்குறுதி என்னவோ அதற்கான இதை கரெக்டாக பண்ணணும். அது மாதிரி பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியும், அதற்கான இழப்பீடுகளை பெற முடியுன்றதுக்கு வழக்குகள் நிறையா இருக்குது.
0: இப்போ நுகர்வோர் நீதிமன்றம், இன்னொன்று வந்து இலவச சட்ட உதவி ஆணையம், அதுவும் புதுச்சேரியில் இருக்குது.
1: இருக்குது சார். இருக்குது.
0: இப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம், வந்து ரெண்டு பேரும் ஹேண்டில் பண்ணுறதுல என்ன வித்தியாசம் இருக்குது
1: சார்? இலவச சட்ட உதவி ஆணையம் என்பது, இப்போ ஒரு நுகர்வோர் இருக்கார், அவர் ரொம்ப ஏழை, அவரால் வந்து அன்றாடம் அவருடைய கடமை தான் பார்த்துக்க முடியும், ஆனால் அவருக்கு ஒரு இழப்பீடு நடந்திருக்குது, அவர் போய் தான் முறையிட்டு வழக்கை பெறணும் போது அவரால் போக முடியலன்னும் போது இந்த இலவச சட்ட உதவி மையம்னு கோர்ட் ஹாஸ்பிட்டலில் போர்டு இருக்கும், அங்கே போனீங்கன்னா குறிப்பிட்ட சில லாயர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்கள்ட்ட முறையிட்டோம்னா அவங்களே அதற்கான எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு செலவுகளையும் ஏற்றுக்கொண்டு அந்த ஏழைக்கு எந்த விதமான பண செலவும் இல்லாமல் வழக்கை முறையிட்டு அவங்களுக்கு முடிச்சு தர்றது தான் அரசு வச்சிருக்கிற இலவச சட்ட உதவி ஆணையம். நுகர்வோர் நீதிமன்றம் என்பது முறையீட்டுக்கான இழப்பீடுகளை தருவது, அதனால் இதுக்கு அதுக்கும் 2 விதமான டிஃபரன்ஸ் இருக்கு.
0: நுகர்வோரின் வெற்றி கதைகள், பல்வேறு விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இது அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள்கிட்டேருந்து விடைபெறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
1: நன்றி, வணக்கங்க.
2: இதுவரை நுகர்வோரின் வெற்றி கதைகள் குறித்து புதுச்சேரி இந்திய நுகர்வோர் நலக்குழுவின் தலைவர் விபி ஜெயக்குமார் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை தா. செந்தில்குமார் அவர்கள்.

0: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய மொபைல் மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியாவை புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உற்பத்திக்கான முக்கிய மையமாக ஐரோப்பிய நாடுகள் கருதுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இந்திய விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் இந்தியா தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா துருக்கியின் தோகா தத்மன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய மொபைல் மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இம்மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்ற உள்ளார். 5G 6G, அடுத்த தலைமுறை செயற்கை நுண்ணறிவு கட்டமைப்புகள், செமி கண்டக்டர்கள் உள்ளிட்ட துறைகள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. டிஜிட்டல் சூழலில் உருவாகும் வாய்ப்புகள் குறித்து ஆராய்வது தொடர்பாக உலகளாவிய தொழில்நுட்ப நிபுணர்கள், துறை சார்ந்த நிபுணர்கள், புத்தொழில் நிபுணர்கள், முதலீட்டாளர்கள், புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் ஆகியோர் கலந்துரையாட உள்ளனர். இந்த மொபைல் மாநாட்டில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 150,000 பேர் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியாவை புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உற்பத்திக்கான முக்கிய மையமாக ஐரோப்பிய நாடுகள் கருதுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக சங்கம் இடையேயான மாநாட்டில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இம்மாநாட்டில் சுவிட்சர்லாந்து, ஐஸ்லாந்து, நார்வே ஆகிய நாடுகளின் அமைச்சர்கள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக கூறினார். இந்தியாவுடன் பல்வேறு வகையான ஒப்பந்தங்களை மற்ற நாடுகள் மேற்கொண்டுள்ளதாகவும் இது தொழில்நுட்ப பரிமாற்றத்திற்கு வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் சுமார் 10 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக ரீதியிலான நடவடிக்கையே ஒரே வழிமுறை என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், இரு நாடுகளுக்கு இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரவும் அமைதியை ஏற்படுத்தவும் ரஷ்யா உக்ரைன் இடையே இந்தியா தொடர்ந்து பேச்சு நடத்தி வருவதாக கூறினார். இவ்விவகாரத்தில் இந்தியாவின் முயற்சியை ரஷ்யாவும் உக்ரைனும் பாராட்டியுள்ளதாக ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அவர், ரஷ்ய இராணுவத்தில் உள்ள இந்தியர்களை விடுவிக்க ரஷ்ய தரப்புடன் மத்திய அரசு தொடர்ந்து பேச்சு நடத்தி வருவதாக கூறினார். ரஷ்ய இராணுவத்தில் 259 இந்தியர்கள் சேர்ந்ததாகவும் அவர்களில் 139 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஃப்ளை துபாய் விமானத்தில் சக விமானியால் தாக்கப்பட்டு அபுதாபி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இந்திய தலைமை விஞ்ஞானி ஸ்மித் மச்சார் நலமுடன் இருப்பதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் கூறினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் குழுமம் கானா பயிர் ஆராய்ச்சி நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. கானாவில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர், கானா வெளியுறவு அமைச்சர் திரு சாமுவேல் ஒக்கிட்ஸ்டோ முன்னிலையில் வேளாண் ஆராய்ச்சி, கல்வி, தொழில்நுட்ப பரிமாற்றம் ஆகியவற்றில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக கானாவில் தக்காளி உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் அதிக மகசூல் தரும் தக்காளி ரகங்களை அறிமுகப்படுத்துவது குறித்து இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் குழுமம் ஆலோசனை அளிக்க உள்ளது. இந்திய விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதுகுறித்து விமானப்படை தலைமை தளபதி ஏர்சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் ஆகாஷவாணிக்கு அளித்த பேட்டியில், நாட்டை பாதுகாக்க இந்திய விமானப்படை எப்போதும் விழிப்புடனும் அர்ப்பணிப்புடனும் இருப்பதாக கூறினார். கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை விமானப்படையின் சக்தியை மீண்டும் உறுதிப்படுத்தியதாக தெரிவித்தார். அத்துடன் நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கும் அதன் திறனையும் வெளிப்படுத்தியது என்று அவர் கூறினார். நெருக்கடியான தருணங்களில் நாட்டிற்கும் மனித சமூகத்திற்கும் விமானப்படை சேவையாற்றுவதாக விமானப்படை தலைமை தளபதி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்த

0: இயக்கம். இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: பொது சேவையின் தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்ததற்காக தமக்கு வாழ்த்து தெரிவித்த குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். கோடிக்கணக்கான இந்தியர்கள் நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் நாட்டின் மாற்றத்தில் பங்கேற்றதாலும் முன்னேற்றங்கள் அனைத்தும் சாத்தியமானதாக பிரதமர் கூறியுள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஆகியோரும் தமக்கு வாழ்த்து தெரிவித்ததற்காக பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி குழுமக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான விவகாரங்களுக்கு தீர்வு காண்பது தொடர்பான சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. தற்போதுள்ள நிர்வாக தடைகளை நீக்கி எளிமைப்படுத்துவது குறித்தும் சிறிய வணிக நிறுவனங்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. செயல்முறை சீர்திருத்தங்கள், எளிதான வாழ்க்கை மற்றும் வணிகத்தில் ஈடுபடுதல், சேவை ஏற்றுமதி மற்றும் மின்னணு வர்த்தகம் ஆகிய 5 அம்ச திட்டங்கள் இக்கூட்டத்தில் முன்வைக்கப்பட உள்ளது. அத்துடன் சிறிய வரி செலுத்துவோர் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டிய எண்ணிக்கையை குறைத்தல், சிறு வணிகங்களுக்கு பல மாநிலங்களின் பதிவுகளை நீக்குதல் உள்ளிட்டவையும் இக்கூட்டத்தில் முன்மொழியப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து கருத்து கூறுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் தெரிவித்துள்ளார். தான்சானியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச நாடாளுமன்ற யூனியன் பொதுசபை கூட்டத்தின் போது காஷ்மீர் குறித்து பாகிஸ்தான் தெரிவித்த சில தேவையற்ற கருத்துக்கள் தொடர்பாக பதிலளித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பிரிக்க முடியாத பகுதி என்றும் திரு ஹரிவன்ஸ் அப்போது குறிப்பிட்டார். தீவிரவாதத்திற்கு நிதி அளிப்பதை தடுக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் இந்தியா இத்தாலி இடையேயான பணிக்குழுவின் 2வது கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இதில் இரு நாடுகளின் தீவிரவாத எதிர்ப்பு அமைப்புகள் பங்கேற்றன. அப்போது கடந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் நிகழ்ந்த தீவிரவாத தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லை தாண்டிய தீவிரவாதம் உட்பட தீவிரவாதத்தின் அனைத்து நடவடிக்கைகளையும் அவர்கள் கண்டித்தனர். போதைப்பொருள் கடத்தல் உட்பட உலகளவில் ஏற்பட்டு வரும் பல்வேறு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் ஒத்துழைப்பது தொடர்பாக இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபை, உலகளாவிய தீவிரவாத எதிர்ப்பு அமைப்பு உள்ளிட்ட அமைப்புகளில் தீவிரவாத எதிர்ப்புக்கான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இதன் அடுத்த கூட்டம் இத்தாலியின் ரோம் நகரில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி படையினர் சவுதி அரேபியாவில் 2 விமான நிலையங்களை தாக்கியதை அடுத்து மேற்காசியாவில் பதற்றம் அதிகரித்துள்ளது. அபுஹா விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மொராக்கோ மற்றும் அல்ஜீரிய நாட்டைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்டதாகவும் 28 பேர் காயமடைந்ததாகவும் சவுதி அரேபிய நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதேபோல் கிங் காலித் விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் சூடான் நாட்டைச் சேர்ந்த 1 கொல்லப்பட்டதாகவும் 8 பேர் காயமடைந்ததாகவும் கூறியுள்ளனர். இதற்கிடையே ஏமனில் செங்கடல் கடற்கரை பகுதியில் கடந்த மாதம் ஹவுதி படையினர் கைப்பற்றிய பகுதிகளை மீண்டும் மீட்பதற்காக சவுதி அரேபியாவும் ஏமன் படைகளும் கூட்டாக தரைவழி மற்றும் வான்வழி தாக்குதலில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா துருக்கியின் டோகா டர்க்மேன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் துருக்கியின் அஷியா இல்மாஸ் இலை யோருக் இணையை வென்றது. மற்றொரு முதல் சுற்று போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மைக்கிக் இணை வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்த இணை 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் போலந்தின் வெரோனிகா அமெரிக்காவின் அலானா ஸ்மித் இணையை வென்றது. இந்தியா ரஷ்யா அணிகளுக்கு இடையேயான 1வது மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி கொல்கத்தாவில் இன்று நடைபெறுகிறது. ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் பேட்மிண்டன் வீரர் பிரமோத் பகத்தும் டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பவீனா பட்டேலும் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டி ஜப்பானில் இம்மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய மொபைல் மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியாவை புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உற்பத்திக்கான முக்கிய மையமாக ஐரோப்பிய நாடுகள் கருதுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இந்திய விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் இந்தியா தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா துருக்கியின் டோகா டர்க்மேன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 7:25.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோயின் சிகிச்சைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள்.
3: அனைவருக்கும் வணக்கம். இது பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மாதம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வைத்தியம் பத்தி என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவா வந்து பிரஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்க்கு வந்து வைத்தியம் வந்து பாத்தீங்கன்னா எர்லி ஸ்டேஜ்க்குலாம் முதன்மை நிலை வைத்தியம் வந்து பாக்குறது, ஆப்ரேஷன் தான் முதன்மை நிலை வைத்தியமா பாக்குறோம். அட்வான்ஸ் கேன்சருக்கு வந்து கீமோ மருந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு கதிர்வீச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வைத்தியம் வந்துட்டு ஆரம்ப கட்டத்தில் ஸ்டேஜிங் வந்து முதல் நிலை ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நெறிக்கட்டியில் வேற எங்கேயும் பரவல, ஹார்மோன் ரிசெப்டார் பாசிட்டிவ் டியூமர் அது மாதிரிலாம் வந்ததுன்னா முதல்ல வந்து ஆப்ரேஷன் பண்ணிடுவோம். என்ன ஆப்ரேஷன் பண்ணுவோம்னா கட்டி சுற்றி நார்மலாக ஒரு 1 சென்டிமீட்டர் அளவு டிஷ்யூ எடுத்துட்டு நெறிக்கட்டியில் இருக்கான்னு சொல்லி அதையும் பார்த்துட்டு சென்டினல் லிம்ப் நோடு பயாப்சின்னு சொல்லக்கூடிய அதுவும் பார்த்துக்கலாம். சப்போஸ் நெறிக்கட்டியில் ஏற்கனவே பரவி இருக்குன்னா ஆக்சிலரி லிம்ப் நோட் டிசெக்ஷன் சொல்லக்கூடிய இந்த டெஸ்ட் இதுதான் வந்து நம்ம சர்ஜரி பண்ணுவோம். ஸோ சர்ஜரி வந்துட்டு ஆரம்ப கட்டத்தில் பண்ணும்போது முழு மார்பகத்தை ஃபுல்லாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கட்டி சிறுசாக இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு கட்டி சுற்றி நார்மல் டிஷ்யூ மட்டும் எடுத்துட்டு ரேடியோ தெரப்பி கொடுத்தோம்னா போதுமானது தான். அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்பகத்தை ஃபுல்லாக எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் ஸ்டேஜ் 2 நோடு நெறிக்கட்டியில் இருக்கிற ஹார்மோன் நெகட்டிவ் டியூமருக்கு அந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீமோ மருந்து போட்டுட்டு NACTன்னு சொல்லக்கூடிய கீமோ மருந்து போட்டுட்டு மருந்து போட்ட உடனே குறைஞ்ச பிறகு ஆப்ரேஷன் பண்ணுறதும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஸ்கேனுக்கு தெரியாத மற்ற இடத்துல பரவி இருக்கிறதையும் வந்து கீமோ மருந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ்ன்றதுனால மைக்ரோமெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மற்ற இடத்துல பரவி இருந்தாலும் கீமோ மருந்து இல்லை டார்கெட்டட் தெரப்பின்னு சொல்லக்கூடிய மருந்துலாம் போடும்போது அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுறது பலன் தான். 4th ஸ்டேஜின்னு வரும்போது நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி ஆப்ரேஷன் வந்துட்டு ரேராக தான் பண்ணுவோம். ஆப்ரேஷன்னால உங்களுக்கு பேஷண்ட்டுக்கு எவ்வளோ பலன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பலன் வந்து கொஞ்சம் கம்மி தான். மெயினாக வந்துட்டு மார்பக கட்டியிலேருந்து புண்ணு மாதிரி ஆகி ரொம்ப ரத்தப்போக்கு இருக்குது, கதிர்வீச்சு லைட்டாக கொடுத்தும் ரத்தப்போக்கு நிற்கலன்னா தான் நம்ம வந்துட்டு பாலியேட்டிவ் மாஸ்டெக்டமின்னு சொல்லக்கூடிய அதை மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மோஸ்ட்லி வந்துட்டு நோயை வந்து கட்டுக்கோப்பில் வச்சுக்கிறதுக்காக கீமோ மருந்து இல்லை ஹார்மோன் தெரப்பி இல்லை டார்கெட்டட் தெரப்பின்னு சொல்லக்கூடிய இது மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ 4th ஸ்டேஜில் இது மட்டும்தான் இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏர்லி ஸ்டேஜு பட் ஆனால் வந்துட்டு குட்டி குட்டியாக நிறைய கட்டி இருக்குது ஸ்கேனில், ஏன்னா கட்டி வந்து ஒரே கட்டியாக வரப்போகிறது இல்லை, சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கட்டிகள் வர இருக்கும் மார்பகத்திலே, மற்ற இடத்துலையும் கட்டிகள் இருக்கும். மைக்ரோ கால்சிஃபிகேஷன் சொல்லக்கூடிய அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து கேன்சராக மாறக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ எர்லி ஸ்டேஜ்லேயே வந்துட்டு இது மாதிரி கொஞ்சம் நிறைய இடத்துல இருக்குது பிரஸ்ட்னா அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டி மட்டும் எடுத்து நம்ம மார்பகத்தை ஸ்பேர் பண்ணுறது மட்டும் பண்ண முடியாது. அந்த டைமில் வந்து சர்ஜரி என்னவா இருக்கும்னா ஸ்கின் ஸ்பேரிங் மாஸ்டெக்டமி அப்படின்னு சொல்லுவோம். காம்பு அந்த இது மட்டும் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு கூட வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த டைமில் இமிடியேட்டாக வந்துட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம வேணால் பண்ணிக்கலாம். ஒரு பிரஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக வந்துட்டு ப்ராஸ்டசிஸு அப்புறம் வந்து ஃப்ளாப்பு எல்லாமே வந்து நம்ம வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை பேஷண்ட்டுடைய ஓன் இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மசில் ஃப்ளாப்லாம் எடுத்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரீ ஃப்ளாப்புன்னு சொல்லுவாங்க. ஏர்லி ஸ்டேஜ் தான் பட் இது பிரஸ்ட்டில் நிறைய கட்டிகள் இருக்குது சின்ன சின்னதாக இருக்க பட்சத்தில் அந்த டைமில் வந்துட்டு கட்டி சுற்றி நார்மல் டிஷ்யூ எடுக்க முடியாது. மார்பகத்தை ஃபுல்லாகவே எடுத்துட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அதே டைம்லேயே வந்துட்டு நம்ம ப்ராசஸிஸ் வித் எல்டி ஃப்ளாப்போ இல்லைனா ஃப்ரீ ஃப்ளாப்போ நம்ம அந்த டைமில் பிளாஸ்டிக் சர்ஜரி டீமோட உதவியோட நம்ம அந்த வந்து பிரஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இமிடியேட்டாக அதே டைம்லேயே கூட பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் வந்து ஏர்லி ஸ்டேஜுக்கான வைத்தியத்துக்கான ஆப்ஷன். ஏர்லி ஸ்டேஜில் யூஸ்வலாக வந்து ஒரே கட்டியாக இருக்குது அப்படின்னா யூஸ்வலாக கட்டி சுற்றி நார்மல் டிஷ்யூ எடுப்போம். அதே வந்து ஏர்லி ஸ்டேஜ் நிறைய கட்டி இருக்குது அப்படின்னா ஃபுல்லாகவே மாஸ்டெக்டமின்னு சொல்லக்கூடிய ஃபுல் மார்பகத்தையும் எடுத்துட்டு இமிடியேட்டாக வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக வந்துட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் வந்து கொஞ்சம் ரீசெண்ட் அட்வான்சஸ்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோயின் சிகிச்சைகள் குறித்து விளக்கமளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள்.
4: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:30.
1: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: அது ஒரு பாலைவனம். அவங்க ரொம்ப தூரத்திலிருந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. 20 ஒட்டகங்கள், 10-15 குதிரைகள் அவங்களை சுமந்து வந்துகிட்டு இருக்குது. ஒரு வழியா அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. ஆமா, மதியனாவுக்கு வந்து சேர்ந்தாங்க. அவங்க எல்லாம் அல்கைஸ் கோத்திரத்தை சேர்ந்தவங்க. இறைவனின் இறுதி தூதர் முகமது நபி அவர்களை பார்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க வர்றாங்க. மதீனத்து எல்லையில பேரிச்சம்பழ தோட்டங்கள், அதை பார்த்த உடனே, அந்த நிழல் பட்ட உடனே அவங்களுக்கு ஆனந்தம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நபிகள் நாயகத்தை பார்க்க போறோம்ங்கிற மகிழ்ச்சி. மதீனத்து தெருக்கள்ல நுழைஞ்ச உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒட்டகங்களையும் குதிரைகளையும் வேகமா விரட்ட ஆரம்பிச்சாங்க. எல்லாம் ஓடி வந்து மாநபியின் பள்ளிவாசல் முன்னாடி வந்து நிக்குது. அது நிக்கிறதுக்குள்ள புத்து புத்துன்னு கீழே குதிக்கிறாங்க. ஒரே கூட்டமா முண்டி அடிச்சுக்கிட்டு உள்ள ஓடுறாங்க. ஒருத்தர் ஒருத்தர் முந்திக்கிட்டு ஓடுனாங்க. ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறாங்க. அதனால அவங்க உடுத்தி இருந்த ஆடைகள்லாம் ஒரே புழுதி, தலைமுடியெல்லாம் கலைஞ்சி கண்ணா பின்னான்னு கிடக்குது. பாக்கிறதுக்கு அலங்கோலமா இருந்தது. இருந்தாலும் அதை பத்திலாம் அவங்க கவலைப்பட்டதா தெரியல. முதல்ல ஓடி போய் முகமது நபி அவர்களை பாக்கணும், அதுதான் அவங்க நோக்கம். அதே மாதிரி ஓடி போய் பார்த்தாங்க, கை குலுக்கினாங்க, வணக்கம் தெரிவிச்சாங்க, பூரி படைஞ்சாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. அதே சமயம் அவங்களுக்கு தலைவராக வந்த அஷபா கொஞ்சம் கூட இது மாதிரி அவசரப்படல, நிதானம் தவறல, ரொம்பவும் அமைதியா ஒட்டகங்களையும் குதிரைகளையும் கட்டி போட்டார். அதுகள் எல்லாம் ரொம்பவும் களைப்பா இருந்தது. ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்குது இல்லையா, அந்த வாயில்லா ஜீவன்களுக்கு குடிநீர் புகட்டினார். அதுகளுக்கு வேண்டிய புல்லு தீவனம் எல்லாம் போட்டார். கொண்டுகிட்டு வந்த பொருள்களை எல்லாம் ஒழுங்கா எடுத்து அடுக்கி வச்சார். அதுக்கப்புறம் அந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்துல இருந்த குளியல் அறைக்கு போனார், குளிச்சார், உடைகளை மாத்தினார், லேசா நறுமணம் இட்டுகிட்டார், தலையை தோட்டினார், சீரா வாரி விட்டார், தலைமுடியையும் தாடியையும் ஒழுங்குபடுத்தினார். அதுக்கப்புறம் நிதானமா அண்ணல் நபியின் திருச்சமூகத்துக்கு போய் சலாம் சொன்னார். இவருடைய நிதானம், கண்ணியம், மிடுக்கு எல்லாம் நபிகள் நாயகத்துக்கு ரொம்பவும் பிடிச்சிட்டுது. அந்த சமயத்துல நபிகள் நாயகம் சொன்னாராம், உங்ககிட்ட 2 நல்ல பண்புகள் இருக்கு, அதைத்தான் இறைவனும் விரும்புறான். முதலாவது பண்பு என்னன்னா ஹில்ம், அதாவது பொறுமை, சகிப்புத்தன்மை. ரெண்டாவது என்னன்னா அனாத், அதாவது நிதானமும் கண்ணியமும் அப்படின்னாராம். எந்த ஒரு வேலையையும் அவசரப்படாம, ஆர்ப்பாட்டம் இல்லாம, பொறுமையாவும் நிதானமாகவும் செஞ்சு முடிக்கணும். அதுதான் அண்ணலாருக்கு பிடிக்கும். தேவையில்லாம அவசரப்படுறது, வேகமா செயல்பட முயல்றது, இது ரெண்டும் நல்லது செய்யாது. அமைதி, நிதானம், இது ரெண்டும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அழகு. இந்த காலத்துல எல்லாமே அவசரம்தான். ஒரு பெரிய சாலை, அங்க ஒரு காரு ரொம்ப வேகமா போயிட்டு இருக்குது. அந்த கார் வேக கட்டுப்பாட்டை எல்லாம் மீறி மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. போலீஸ் ஹெலிகாப்டர் மூலமா அதை துரத்தி பிடிச்சாங்க. ஏன் இவ்வளவு வேகமா போறேன்னு கேட்டாங்க. இதுக்கு அந்த ஆளு சொல்றான், பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனால ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்குள்ள சீக்கிரமா பத்திரமா வீடு போய் சேர்ந்து விடலாம்னு நினைச்சேன், அதனாலதான் வேகமா போறேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு நிதானமா பதில் சொன்னான் அந்த ஆள்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
0: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
3: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
3: பிற்பகல் 3:30

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:35. நகர் உலா. இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில வியாபார நகரம் என்று அழைக்கப்படும் விருதுநகர் ஊரை சுற்றி நகர் உலா செல்ல ரெடியா நேர்களே, வாங்க போலாம். விருதுநகர் என்பது மிக முக்கியமான வணிக மையம் மற்றும் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நகரமாகும். முற்காலத்தில் விருதுப்பட்டி என்று அழைக்கப்பட்டு பின்னர் 1923 விருதுநகர் என பெயர் மாற்றம் பெற்றது. உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் விருதுநகர் முக்கிய பங்கு வகிக்கிறது. இன்னும் உலா போகலாம், பாடலுக்கு பிறகு.

ஒலித்த பாடலின் படம் கோட். விருதுநகரின் மிகப்பெரிய பெருமை இந்தியாவின் கிங் மேக்கர் என்றும் தமிழகத்தின் கல்விக்கண் திறந்தவர் என்றும் போற்றப்படும் பெருந்தலைவர் காமராசர் பிறந்த ஊர் இதுதான். இவர் வாழ்ந்த இல்லம் தற்போது காமராஜர் நினைவு இல்லமாக மாற்றப்பட்டு பொதுமக்களின் பார்வைக்காக பராமரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் உலா செல்லலாம் பாடலுக்கு பிறகு.

0: ஒலித்த பாடலின் படம் இட்லி கடை.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: விருதுநகரில் நல்லெண்ணெய், பருப்பு வகைகள், மல்லி, காஃபி கொட்டைகள் மற்றும் மிளகாய் வற்றல் ஆகியவற்றுக்கு மிக முக்கிய சந்தை உள்ளது. இவ்வூரை சுற்றியுள்ள சிவகாசியில் பட்டாசு அச்சு தொழிலும், ராஜபாளையத்தில் நெசவு பஞ்சு ஆலைகளும், சத்திரப்பட்டியில் பேண்டேஜ் துணிகளும் உலகளவில் புகழ் பெற்றவையாக சொல்லப்படுது. இன்னும் உலா போகலாம் பாடலுக்கு பிறகு.

சித் ஸ்ரீராம் குரலில் ஒலித்தது முதல் நீ முடிவும் நீ படப்பாடல். தேசிய சுற்றுச்சூழல் இன்ஜினியரிங் ஆராய்ச்சி மையத்தில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. டெக்னிக்கல் ஆஃபீஸர் 12, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 1 என மொத்தம் 13 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பிஇ, பிடெக், பிஎஸ்சி, எம்பிஏ. வயது வரம்பு 15/10/2026 படி 18 முதல் 30 வரை. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணமாக ₹500. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 15 ஆகும். மேலும் விவரங்களுக்கு neeri.res.in. உணவு பிரியர்களுக்கு விருதுநகர் ஒரு சொர்க்கமாகும். இங்கு மிகவும் புகழ்பெற்றது எண்ணெயில் பொறித்த புரோட்டாவும் காரசாரமான சால்னாவும் மிகவும் பிரசித்தி பெற்றவை. ஸ்ரீவில்லிபுத்தூரின் பால்கோவா புவிசார் குறியீடு பெற்ற ஒரு தனித்துவமான இனிப்பு வகையாகும். மேலும் உலா செல்லலாம் பாடலுக்கு பிறகு.

0: 그렇다 그렇다 그렇다 와
1: ஒலித்த பாடலின் படம் பொன்னியின் செல்வன். முதன்முறையாக மிகச்சிறந்த முறையில் மழைநீர் வடிகால் அமைப்பை உருவாக்கி ஊரின் நடுவே உள்ள தெப்பத்தில் தண்ணீரை சேமிக்கும் வழக்கத்தை அன்றே கொண்டு வந்த பெருமை விருதுநகருக்கு உண்டு. இதனை முன்னோடி மழைநீர் சேகரிப்பு திட்டமாக சொல்வதுண்டு. என்ன நேர்களே, விருதுநகர் ஊரை சுற்றிய நகருலா பிடித்ததா? மற்றும் ஒரு நகருலாவில் சந்திப்போம்.

0: நேயர்களை இணைக்கலாம். காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் உள்ள யசோ பூமியில் இந்திய மொபைல் காங்கிரஸின் 10வது மாநாட்டை தொடக்கி வைக்க உள்ளார். இம்மாநாட்டில் வளர்ந்து வரும் வாய்ப்புகளை ஆராய்வதற்காக உலகளாவிய தொழில்நுட்ப தலைவர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், தொழில் வல்லுநர்கள், புத்தொழில் நிறுவனங்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் புதுமையாளர்கள் ஆகியோர் பங்கேற்று கலந்துரையாட உள்ளனர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நேற்று மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள கொத்தே திவாரின் துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான திரு தெனே பிராஹிமா ஒட்டாராவை சந்தித்து உரையாடினார். கானா, கொத்தே திவார் மற்றும் எத்தியோப்பியா ஆகிய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு 5 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள திரு ஜெய்சங்கர் அந்த நாடுகளுடனான இந்தியாவின் உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக பரஸ்பர நம்பிக்கை, திறன் மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு கூட்டாண்மை குறித்து இருதரப்பினரும் விவாதித்ததாக அவர் தமது சமூக ஊடகப் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பண்டிகை காலத்தில் பயணிகளின் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் புதுடெல்லிக்கும் ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி கத்ராவுக்கும் இடையே 2 முன்பதிவு செய்யப்பட்ட பண்டிகை கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று வடக்கு ரயில்வே அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நிறைவடைந்துள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது அல்லது அதற்கு பின்னர் வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டிருக்கக்கூடிய தகுதியான நபர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க சிறப்பு இயக்கத்தை மேற்கொள்ளுமாறு தலைமை தேர்தல் அதிகாரிகள், மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் வாக்காளர் பதிவு அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இதன்படி புதுச்சேரியில் வாக்காளர் மறு சரிபார்ப்பு பணி வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை நடத்த இந்தியா, ஜெர்மனி, கத்தார் உட்பட 7 நாடுகள் விருப்பம் தெரிவித்துள்ளன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:02, 19:19. தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் உலக விண்வெளி வாரம், தேசிய வனவிலங்கு வாரம், தீண்டாமை எதிர்ப்பு வாரம், இந்திய விமானப்படை தினம், உலக பார்வை தினம், உலக ஆக்டோபஸ் தினம் இவை பற்றிய சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல உலக விண்வெளி வாரம் இம்மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வருடம் ராக்கெட் புரட்சி என்ற கருப்பொருளின் கீழ் உலக அளவில் கொண்டாடப்படுகிறது. ராக்கெட் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி மற்றும் விண்வெளி பயணங்களில் அதன் தாக்கம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் விண்வெளி அறிவியல் மற்றும் ஆய்வுப் பணிகள் குறித்து இளைய தலைமுறையினர் மற்றும் மாணவர்களிடையே ஆர்வம் ஏற்படுத்தி வினாடி வினா, சொற்பொழிவு, விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. மேலும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

சித் ஸ்ரீராம் சஞ்சனா கல்மாஞ்சி குரல்களில் ஒலித்தது டிராகன் படப்பாடல். அடுத்து தேசிய வனவிலங்கு வாரம் இம்மாதம் 2ஆம் தேதி முதல் இன்று வரை கடைபிடிக்கப்படுகிறது. இந்த வருடத்தின் கருப்பொருளாக வாழிடங்களை இணைப்போம், வனவிலங்குகளை செழிக்கச் செய்வோம் என்பதாக சொல்லப்படுது. மேலும் தகவல் பாடலுக்கு பிறகு.

ஒலித்த பாடலின் படம் டியூன். நாட்டின் வளமான பல்லுயிர் பெருக்கம், இயற்கை வாழ்விடங்கள் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த பள்ளிகள் கல்லூரிகளில் போட்டிகள் நடத்தி பரிசளித்தல் போன்றவை நடைபெறும். இன்னும் தகவல்கள் 8:30 மணிக்கு கேட்கலாம்.

அனிருத் ரவிச்சந்தர் ஜொனிட்டா காந்தி குரல்களில் ஒலித்தது வாரிசு படப்பாடல். தகவல் தளம் தொடர்ந்து 8:30 மணிக்கு கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: வருண் விஸ்வா குரலில் ஒலித்த பாடலின் படம் அப்புச்சி கிராமம். சமூகத்தில் நிலவும் தீண்டாமை என்னும் சமூக தீமையை ஒழிப்பது, மனித உரிமைகள் மற்றும் சமத்துவத்தை பேண நாடு முழுவதும் விழிப்புணர்வு முகாம்கள், கருத்தரங்குகள், உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இன்னும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு. பாடலை கேட்கும் முன்
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

லவ் டுடே படத்திற்காக ஒலித்த குரல் யுவன் சங்கர் ராஜா. இந்திய விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 94வது விமானப்படை தினத்தை இந்த ஆண்டு எதிர்கொள்கிறது. இந்தியாவின் பாதுகாப்பில் விமானப்படையின் முக்கிய பங்கை போற்றும் வகையில் இந்நாளில் அணிவகுப்புகள் மற்றும் வான்வழி சாகச நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். பகை சக்திகளுடனான மோதலை தாண்டி இந்திய விமானப்படை ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் பணிகளிலும் பங்கேற்று அதன் செயல்பாடுகளை விரிவுபடுத்துகிறது. மேலும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

ஷான் ரோல்டன் கல்யாணி நாயர் குரல்களில் ஒலித்தது குட் நைட் படப்பாடல். அடுத்ததா, இன்று உலக பார்வை தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருடத்தின் கருப்பொருள் உங்கள் கண்களை நேசியுங்கள் என்பதாகும். கண் ஆரோக்கியம் மற்றும் பார்வை இழப்பு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இதன் முக்கிய குறிக்கோள்களாக லவ் யுவர் ஐஸ் இயக்கத்தின் மூலம் 5 மில்லியன் வாக்குறுதிகளை பெறுவது, பள்ளிகள் மற்றும் வேலை செய்யும் இடங்களில் கண் பரிசோதனைகளை ஊக்குவித்தல், உலகளாவிய விழிப்புணர்வு மற்றும் தனிப்பட்ட கதைகளை பகிர்ந்து சமூக நடவடிக்கை எடுப்பது குறித்து விளக்குதல் அவசியம். இன்னும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

ஹரிஹரன் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் ஒலித்தது விஸ்வாசம் படப்பாடல். இன்று உலக ஆக்டோபஸ் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இப்புதுமையான விலங்கு விழிப்புணர்வு தினம் 2006 தொடங்கப்பட்டது. இதன் சிறப்பு என்னவென்றால், டைனோசர்கள் தோன்றுவதற்கு 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக பூமியில் வாழ்ந்தவை என்று சொல்வர். ஆக்டோபஸுக்கு 3 இதயங்கள், நீல நிற இரத்தம் மற்றும் 9 மூளைகள் உள்ளதாக சொல்லப்படுது. இவற்றை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் சிறந்தது என்ற கருத்து நிலவுகின்றது. மேலும் தகவல்களை பாடலுக்கு பிறகு தெரிந்து கொள்ளலாம்.

ஒலித்த பாடலின் படம் இமைக்கா நொடிகள். என்ன நேர்களே, உலக விண்வெளி வாரம், தேசிய வனவிலங்கு வாரம், தீண்டாமை எதிர்ப்பு வாரம், இந்திய விமானப்படை தினம், உலக பார்வை தினம், உலக ஆக்டோபஸ் தினம், இவை பற்றிய சில தகவல்களை நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றும் ஒரு தகவலோடு அடுத்த தகவல் தளம் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

விவி பிரசன்னா குரலில் ஒலித்த பாடலின் படம் கடைக்குட்டி சிங்கம். இன்றைய தகவல் தளம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

சந்திப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி சென்னை. அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று என் விஜயலட்சுமி அவர்களின் வீண இசை கேட்கலாம். காரக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம், டிஹெச்வி உமாசங்கர் அவர்கள் கட்டம். முதலில் மாயூரநாதம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, தன்யாசி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நேரம் 9:35 நம்மிடம் 25 நொடி. அரங்கிசை நிகழ்ச்சியில் என் விஜயலட்சுமி அவர்களின் வீணை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காரக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம், டிஹெச்வி உமாசங்கர் அவர்கள் கட்டம். தொடர்ந்து வரராக லய, செஞ்சு காம்போஜி ராகம், ஆதித்தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

அரங்கிசையில் இதுவரை என் விஜயலட்சுமி அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள். காரக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம், டிஹெச்வி உமாசங்கர் அவர்கள் கட்டம்.

0: நேயர்களை இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். வானத்தின் உயரங்களிலிருந்து நாட்டின் இறையாண்மையையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் விமான வீரர்களுக்கு இந்திய விமானப்படை தினத்தின் முன்னிட்டு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படை அதன் புகழ்பெற்ற வரலாற்றில் ஒவ்வொரு இந்தியரையும் பெருமிதம் கொள்ளச் செய்யும் தைரியம், ஒழுக்கம், வீரம் மற்றும் அசைக்க முடியாத உறுதிப்பாடு ஆகியவற்றிற்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது என்று அவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து கருத்து கூறுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் தெரிவித்துள்ளார். டான்சானியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச நாடாளுமன்ற யூனியன் பொதுச்சபை கூட்டத்தின் போது பாகிஸ்தான் தெரிவித்த கருத்து தொடர்பாக பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு கூறினார். காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பிரிக்க முடியாத பகுதி என்றும் திரு ஹரிவன்ஷ் குறிப்பிட்டார். சரக்கு மற்றும் சேவை வரி குழும கூட்டம் இன்று புதுடெல்லியில் நடைபெறுகிறது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான விவகாரங்களுக்கு தீர்வு காண்பது தொடர்பான சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று லோக் நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணனின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். ஜெயபிரகாஷ் நாராயணனின் வாழ்க்கை

0: தத்துவம் ஒவ்வொரு தேசபக்தருக்கும் வற்றாத உத்வேகத்தின் ஊற்றாக திகழ்கிறது என்று திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் பேட்மிண்டன் வீரர் பிரமோத் பகத்தும் டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பவினா படேலும் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டி ஜப்பானில் இம்மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 10:02. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் உங்கள் ஊர், உங்கள் பெயர், உங்களுக்கு விருப்பமான பாடல் ஆகியவற்றை குறிப்பிட்டு அனுப்பவும். தொடக்கமாக மந்தைவெளி விநாயகம் விரும்பி கேட்ட பாடலின் படம் அழகி.

0: முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து கோவை மாவட்டம் வருண் சிவா விரும்பி கேட்ட பாடலின் படம் எங்கேயோ கேட்ட குரல்.
1: பட்டு வண்ண சேலைக்காரி எனை தொட்டு வந்த சொந்தக்காரி

0: முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து நல்லத்தம்பி படப்பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் புதூர் கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம்.
1: உட்காரே

தஞ்சாவூர் ஏட்டம் விரிச்சு தலைகீழா பாடம் படுது. கொஞ்சாது புருஷன் இல்லாம புள்ளையும் குட்டியும் பிறகுறா புல விஞ்ஞான.

0: அடுத்த நாட்டு காரம்புவல ஆளை கொல்லாம ஊரே பாழு பண்ணாம தீமை அஞ்ஞானத்தை அழிக்க போறண்டி அந்தக்தியாலே ஆயுள் நிறுத்தி பண்ண போறண்டி. அது மட்டுமா புஞ்ச நிலத்து பருத்தி செடியில் போடவே ரவிக்க வேட்டி காக்க பஞ்ச கிழவர் தன்னை வாழ பருவமாக்கி நாட்ட காக்க கைத்திறமையை காட்ட போறண்டி ஒரு கவிய பாடி காத்து மழையுண்டாக்க போறண்டி. மாட்டு வண்டிக்கு சூச்சத்தை வச்சு என் மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி காட்ட போறண்டி. அதுல ஒன்னையும் ஏத்திட்டு மாட்டு வண்டிக்கு சூச்சத்தை வச்சு மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி காட்ட போறண்டி.
1: வீட்டுக்கு என்ன செய்ய போறீங்க அதையும் கொஞ்சம் விவரமாக விளக்கி போடுங்க. வீட்டுக்கு என்ன செய்ய போறீங்க அதையும் கொஞ்சம் விவரமாக விளக்கி போடுங்க.
0: வீட்டுக்கா?
1: ஆமா.
0: என்ன வேணும் கேட்டுக்கோ.
1: நெல்லு புத்த மாவரைக்க நீர் அரைக்க மிஷினு, அல்லும் பகலும் ஆக்கி அரைக்க அதுக்கு ஒரு மிஷினு,
0: ஐயோ
1: கொல்ல போறதுல குழ அவைக்கணும் குளிர் மிஷினும் கூட அவைக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாம படிக்க கருவி பண்ணியும் வைக்கணும்.
0: முடிஞ்சுடா.
1: உன்னை மறந்துட்டேன்.
0: என்ன அம்மா?
1: பட்டனை தட்டி விட்டா ரெண்டு தட்டில இட்டிலையும் காபி நம்ம பக்கத்தில் வந்துடணும்.
0: ஐயோ.
1: கட்டிலுக்கு மேலே பேனு காத்தத்து தோணும் காலம் காட்டும் கருவியும் வேணும்.
0: அது பைத்தியம். நம்ம நாட்டிலே வீட்டு வேலை செஞ்ச பொம்மை நாட்டிய பாரு, மேநாட்டு நாகரீகம் கொண்ட மேனிய பாரு. அவ காட்டுக்கு போவா, களை எடுப்பா, காரியம் பாப்பா, கஞ்சி குடிப்பா. இவ கார்ல போவா, ஊரை சுத்துவா, கண்ணாடி பாப்பா, காபி குடிப்பா.
2: இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து திருமுட்டம் நாச்சியார்பேட்டை அன்பழகன் விரும்பி கேட்ட பாடலின் படம் இரவும் பகலும்.

0: முகநூல் வழி நேர் விருப்பத்தில் அடுத்து எடப்பாடி பூலாம்பட்டி தங்கவேல் விரும்பி கேட்ட பாடலின் படம் மிஸ்டர் பாரத்.
1: என்னம்மா கண்ணு

0: சௌக்கியமா?
1: ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தா.
0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
1: ஆமம்மா கண்ணு ஃபேண்டாஸ்டிக்.
2: முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து நாடகமே உலகம் படப்பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், சுகன்யா பரத் இவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் ரட்சகன்.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து நாகப்பட்டினம் பாபு, சத்யா, சித்திரப்பிரியா, சஷ்டிகா இவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் ஆனந்த கும்மி.

இன்று காலை 11:02 நேய நேரம். தலைப்பு: சூழல் காப்பதில் காடுகளின் பங்கு. நெறிப்படுத்துகிறார் மலர்விழி. முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து சென்னை சிவராம் நாகராஜன் விரும்பி கேட்ட பாடலின் படம் எங்கம்மா சபதம்.

காலை 11:02 நேயர் நேரம். தலைப்பு: சூழல் காப்பதில் காடுகளின் பங்கு. நெறிப்படுத்துகிறார் மலர்விழி. நண்பகல் 12 மணிக்கு வளமான பாரதம். பிஎம் சூர்யா கர், பாரத பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த சித்திரத்தின் முதல் பகுதி. அமைப்பு: மயிலாடுதுறை தாசெந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன் விரும்பி கேட்ட பாடலின் படம் பட்டாக்கத்தி பைரவன்.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம் விரும்பி கேட்ட பாடலின் படம் சின்ன கவுண்டர்.

தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் முகேஷ் காஷ்யப், ராஜன் சுப்பிரமணியன், கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, ராஜன் சுப்பிரமணியன், இன்பா இலக்கியா, ஹிராமணி வர்மா, குறிஞ்சாக்கேணி அசுருதீன், பிரகாஷ், வீரவநல்லூர் கருணாநிதி, நெல்லை பாரதி, கடலூர் துறைமுகம் சுரேஷ், புதுப்பட்டி பொன்னமராவதி ஹைதா மஹி, இவர்களுக்கான பாடல் ஒலிபரப்ப இயலாத காரணத்தினால் பொதுவான பாடல் இதோ.

0: நேரம் 11 மணி, கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். இந்திய மொபைல் மாநாடு புதுடெல்லியில் இன்று தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இம்மாநாட்டை தொடக்கி வைத்து உரையாற்றுகிறார். 5G, 6G, அடுத்த தலைமுறை செயற்கை நுண்ணறிவு கட்டமைப்புகள், செமிகண்டக்டர்கள் உள்ளிட்ட துறைகள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. இம்மாநாட்டில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 150,000 பேர் பங்கேற்க உள்ளனர். இந்தியாவை புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உற்பத்திக்கான முக்கிய மையமாக ஐரோப்பிய நாடுகள் கருதுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற இந்திய ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக சங்க மாநாட்டில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இந்தியாவுடன் பல்வேறு வகையான ஒப்பந்தங்களை மற்ற நாடுகள் மேற்கொண்டுள்ளதாகவும் இது தொழில்நுட்ப பரிமாற்றத்திற்கு வழிவகுக்கும் என்றும் கூறினார். ஹிந்தி மற்றும் மராத்தி திரையுலகின் புகழ்பெற்ற நடிகர் நானா பட்டேகரின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரங்கல் தெரிவித்துள்ளார். நானா பட்டேகர் மக்களின் இதயங்களிலும் மனங்களிலும் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்திய கதாபாத்திரங்களை சித்தரித்தார் என்று அவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் நானா பட்டேகர் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், தனது வெளிப்படையான மற்றும் தைரியமான கருத்துக்களுக்காக மிகவும் மதிக்கப்பட்டவர் நானா பட்டேகர் என்று குறிப்பிட்டுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா துருக்கியின் டோஹா டர்க்மன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் துருக்கி இணையை வீழ்த்தி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 11:02. நேர்களே, 1612 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி நேர் நேரம். நேர் நேரம் நிகழ்ச்சியுடைய இன்னையோட தலைப்பு, சூழல் காப்பதில் காடுகளின் பங்கு. சூழல் காப்பதில் காடுகளின் பங்கு அப்படின்ற தலைப்பில் தான் இன்றைக்கி நம்மகிட்ட பேச போகிறீங்க. அதாவது, பூமியோடைய வளிமண்டலோடைய சமநிலை, காலநிலை மற்றும் பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது என்னன்னு பார்த்திங்கன்னா, காடுகள் தான் மிக முக்கியமாகவும் முதன்மையாகவும் வசிக்குது. அதனால தான் பூமியோடைய நுரையீரல் அப்படின்னு சொல்லி காடுகள் அழைக்கப்படுது. சூழல் காப்பதில் காடுகளுடைய பங்குகள் எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, காலநிலை மாற்றம் மற்றும் கார்பன் உறிஞ்சுதல், நீர் சுழற்சி மற்றும் நிலத்தடி நீர் மேலாண்மை, மண் பாதுகாப்பு, இயற்கை சீற்ற தடுப்பு, பல்லுயிர் பெருக்கத்தின் புகலிடம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அதில் முக்கியமான பங்கு வகிக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொன்றா நீங்கள் வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ண கால் பண்ண வேண்டிய நம்பர் 2275240, 2275250. வெளியூர் நேர்களாக இருந்தீங்களா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணலாம்.

0: இப்போ நம்மளோட பேசுறதுக்காக ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. ஹலோ வணக்கம்.
1: இனிய நாட்களை வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர்.
0: சொல்லுங்க சார்.
1: மேம், காடுகள் நம்ம முதுகெலும்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இயற்கை சூப்பரா சுழற்சி முறையில வேலை செய்வதற்கு காடுகள் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ நிறைய பேர் சொல்றாங்க, மழை பெய்ய வேண்டிய நேரத்துல பெய்யல, வெயில் அதிகமாக இருக்கு, எல்நினோ ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. அதற்கு முக்கிய காரணம் காடுகள் இத வந்து சரிவர பராமரிக்காம அது அழிந்து போவதுதான் காரணம் அப்படின்ட்டு சொல்றேன். அப்ப என்ன பண்ணணும், மக்கள் பொறுப்புணர்வோட இருக்கணும். இப்ப காடுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அந்த காடுகளை வந்து பாதுகாக்கன்றதுக்கு மனிதர்கள் எல்லாருமே முயற்சி பண்ணோம். இப்ப வீடுகளை வந்து காடுகளை நோக்கி கட்டுறது அது அறவே தவிர்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம காடுகள் அழிக்கப்படுவதற்கு முக்கியமான காரணம் அதனுடைய வளங்களை எடுக்கிறது. இப்ப நிறைய நபர்கள் வந்து காடுகளை போய் ட்ரெக் பண்றேன், அதை எக்ஸ்ப்ளோர் பண்றேன் அப்படின்னு பண்றாங்க. ஆனா அந்த சமயத்துல பொறுப்புணர்வோட இந்த குப்பைகள் எல்லாம் போடாம, அந்த பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லாம் இல்லாம அந்த காடுகளை நம்ம பாதுகாக்கணும் மேம். அது மட்டும் இல்லாம அன்றைய காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா வனங்கள் நிறைந்த பூமியா நம்மளுடைய பூமி இருக்கும். காரணம் காடுகள் பெரும்பாலும் அழிக்கப்படல மேம். ஆனா இன்றைய காலகட்டத்துல இண்டஸ்ட்ரி கட்டுறேன், ஃபேக்டரி கட்டுறேன், வீடுகளை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறேன், இந்த ஊரை வந்து டெவலப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காடுகள் மேலதான் கைகள் அப்படிங்கறத வைக்கப்படுது மேம். அது எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு அப்படிங்கறத மக்களுக்கு கொடுக்குது. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் காடுகளை அழிக்காம மனிதர்கள் ஒவ்வொருவருமே பொறுப்புணர்வோட இருக்கணும் மேம். அப்புறமா அந்த காடுகளினுடைய அந்த பயன்பாடு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கணும். உதாரணத்துக்கு யாராவது காடுகளை வந்து குப்பை போடுறதாக இருக்கட்டும், அப்புறமா காடுகளை நோக்கி தவறான காரியங்கள் ஈடுபடுறதாக இருக்கட்டும், தகுந்த நபர்கள் கிட்ட இந்த நடவடிக்கை அப்படிங்கறத எடுக்கிறதுக்கு நம்ம புகார் மாதிரி கொடுக்கணுமே. அரசாங்கம் வந்து காடுகளை சுழற்சி முறையில பாதுகாப்பதற்காக அந்த வனத்துறை அதிகாரிகள் எல்லாமும் அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த காட்டு தீ அப்படிங்கறது நேச்சுரலாகவே உண்டாகி காடுகளினுடைய அந்த எண்ணிக்கை அப்படிங்கறது ரொம்பவே குறையிறது அப்படின்னு சொல்றாங்க மேம். அந்த காட்டு தீ உருவாகுவதற்கு காரணமே மனிதர்களினுடைய செயல்பாடுகள் தான். இது வந்து இந்த புவி வெப்பமயமாகுது, புவி வெப்பமயமாகும் பொழுது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது, ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் பொழுது ஒரு சின்ன அந்த தீ பொறி அப்படிங்கறது காடுகளையே அழிச்சிட்டு இருக்கு மேம். அமேசான் காடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்துல ரொம்ப சூப்பரா இருக்கு, ஆனா இன்று கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கு மேம். அப்படிங்கும் பொழுது மனிதர்கள் ஆகிய நாம் பொறுப்புணர்வோடு செயல்படுவது அப்படிங்கறத கொஞ்சம் இன்னும் அதிகப்படுத்தணும் மேம். நிறைவா ஒண்ணு சொல்லணும்னா அதிக அளவிலான மரங்கள் அப்படிங்கிற

0: நடணும். அதே மாதிரி காடுகள் சார்ந்த இடங்கள்ல நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னும் ஒவ்வொருத்தரும் ஒரு தனி மனிதனாக பொறுப்புணர்வோட செயல்படும் பொழுது நிச்சயமாகவே காடுகள் அப்படிங்கிறது பாதுகாக்கப்படும் மேம்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க சார், ரொம்ப அழகா உங்களுடைய கருத்துக்களை வச்சீங்க, ரொம்ப நன்றிங்க சார்.
0: நன்றி மேடம்.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:07 நீங்கள் ரசித்து கேட்டுட்ருக்கீங்க நேர் நேரம் நிகழ்ச்சி. நேர் நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூழல் காப்பதில் காடுகளின் பங்கு. சூழல் காப்பதில் காடுகளின் பங்கு குறித்து தான் நேர்கள் அழகாக நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க.

சூழல் காப்பதில் காடுகளின் பங்கு அப்படின்ற தலைப்பில் தான் இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் பேசிகிட்ருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, காலநிலை மாற்றம் மற்றும் கார்பன் உறிஞ்சுதல் சொல்லி ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா. காடுகள் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடெல்லாம் பெருமளவில் உறிஞ்சிக்கிட்டு மரங்கள் மற்றும் மண்ணில் சேமித்து வைக்கிறது. இதன் மூலம்தான் உலகளாவிய புவி வெப்பமயமாதல் பெருமளவு கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆக்சிஜன் உற்பத்தி, மனிதர்கள் மற்றும் பிற உயிரினங்கள் அதாவது சுவாசிக்கிறதுக்கு தேவையான தூய்மையான ஆக்சிஜனை காடுகள் தான் நமக்கு தொடர்ந்து உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் காடுகள் தான் வந்து நமக்கு பண்ணிகிட்ருக்கு. அதனால தான் நம்ம காடுகளை வந்து பூமியோடைய நுரையீரல் அப்படின்னு சொல்கிறோம்.

0: இப்போ நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் சார்.
1: தூத்துக்குடி, அதாவது புதுச்சேரி பண்பலைக்கு வணக்கம் கூறுவது திருநெல்வேலி மாவட்டம் வீரநல்லூர் கருணாநிதிமா.
0: சொல்லுங்க சார்.
1: அதாவது மரங்கள் தினமா மரங்கள் மலைகள்ல
0: சூழல் காப்பதில் காடுகளின் பங்கு.
1: சூழல் அதாவது இப்ப எங்க பகுதியில மலை வந்து இந்த பாபநாசம் மணிமுத்தாறு அணை அது வந்து அங்க மலைதான். அதே மாதிரி ஒரு சொரிமுத்து ஐயனார் கோயில்ன்ற ஒரு அங்க ஒரு கோயில் நல்ல பேமஸான ஒரு கோயில் ஆடி மாசம் திருவிழா நடக்குமா. எவ்வளவு கட்டுப்பாடு விதிச்சாலும் அரசாங்கம் பொது தொண்டு நிறுவனங்கள் விதிச்சு மீறியும் இந்த வருஷம் டன்னு கணக்குல அந்த கோயில் திருவிழா ஆடி திருவிழாவோட குப்பை எடுத்திருக்காங்க. அப்போ அந்த குப்பைய நீங்க கோயிலுக்கு போறது எல்லாம் சரிதான், நீங்க வந்து அது ஒரு பேக்ல வச்சு அது கீழே கொண்டு வந்துட்டா அந்த தொண்டு நிறுவனம் அந்த அங்க பணிபுரியும் பணியாளர்களுக்கு வேலை சுமை கரையா இருக்கும். போய் அங்க போய் தான் எல்லாமே குப்பைய போட்டு அந்த மசாலா பொடி எல்லாம் போட்டு வந்துருந்தாங்க. அப்போ நம்ம வந்து அந்த காடுகள் வந்து அந்த விலங்குகள்லாம் நிறைய நம்மளுக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது பாத்தீங்கன்னா, காரணம் அதுதான். அது வந்து நடமாட்டம் ஆட்கள் நடமாட்டம் நேரத்து அதை வந்து சாப்பிட்டு போயிருது. அப்படி அப்போ வந்து அதுல வந்து இறப்புகள் சில விலங்குகள்லாம் இறந்துருது அப்படின்னு சொல்ல நம்ம வந்து வனத்தை வந்து நம்ம தாம பாதுகாக்கணும். இப்போ ஒரு இப்போ மூணாருக்கே நான் போனேன், மூணாருக்கு போனா நம்ம தேனி அந்த சைட்லாம் தாண்டியாச்சுனாலே அந்த மூணார் அவங்க எஸ்டேட்டை எவ்வளோ அழகாக வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம கிராம கிராமமாக தான் இருக்கு, சின்ன சின்ன கிராமமாக ஒரு குப்பை கூட வெளியே பார்க்க முடியாதுமா. அந்த அந்த அளவுக்கு அந்த பஞ்சாயத்து நிர்வாகமும் அந்த கிராம மக்களும் பந்தவசம் அந்த தெருவை வச்சிருக்காங்க. ஒவ்வொரு தெருவையும் நான் போய் அந்த ஆண்டு தான் ஃபஸ்ட்டு போயிருந்தேன். அதே மாதிரி நம்மளும் வந்து எந்த ஒரு சுற்றுலா கொடைக்கானல் போனாலுமே மலைப்பகுதிக்கு போனாலுமே அந்த வந்து அந்த காடை வந்து நம்ம பாதுகாக்கணும். அப்படின்னா நம்மளோட இப்போ மாருங்க, இப்போ இயற்கை மலை கூட நம்ம எங்கள் பகுதியில் இந்த வருஷம் வந்து லேட்டாக காரணம் என்ன, நம்ம தான் ஒரு நம்ம வந்து இயற்கையை வந்து பாலாக்கணும்னா அது நம்மளுக்கு சோதனை தான் கொடுக்கும். அதனால நம்ம வந்து கீழேயோ புது ஏரிகளிலோ குளங்களிலேயோ அந்த குப்பை கழிவுகளை வந்து கொட்டக்கூடாது. ஏன்னா இந்த மேம்பாலத்தில் வந்த காரணமே இந்த கழிவுனால தான் அந்த வெப்ப மண்டலம் வந்து இதாகி வந்து பெரிய அளவுக்கு சேதம் நடந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த சுற்றுலா போனாலுமே அந்த பிளாஸ்டிக் கழிவுகள்லாம் வீசாமல் நீங்கள் கொண்டு வாங்க, வந்து அந்த அந்த தெருகளில் வந்து வீட்டில் வந்து அதை கொடுத்துடலாங்க. வீசிட்டு வந்தீங்கன்னா அதே மாதிரி மாசு கட்டுப்பாடு வந்து சில சூழ்நிலைகள் மாற்றம் வந்து நம்மளுடைய பாதிப்பு நமக்கு தான். இயற்கையை நம்ம எவ்வளோ எவ்வளோ அழிக்கமோ அது நமக்கு தான். அதனால் இயற்கையை பாதுகாப்போம், மரங்களை அதிகமாக வளர்ப்போம். வாய்ப்புக்கு நன்றிமா.
0: நன்றிங்க சார், நன்றிங்க.

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:12 நீங்கள் ரசி கேட்டுட்ருக்கீங்க நேயர் நேரம் நிகழ்ச்சி. நேயர் நேரம் இன்னைக்கு தலைப்பு சூழல் காப்பதில் காடுகளின் பங்கு. சூழல் காப்பதில் காடுகளின் பங்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து நேயர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்மகிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம்.
1: ஆல் இந்தியா ரேடியோவின் புதுச்சேரி

வீழ்ச்சிகள், ஆறுகள், ஏரிகள் இயற்கை தாய் நமக்கு தந்து சீதனம். இந்த காடுகள்னு சொல்ற நேரங்கள்ல ஒரு சில இடங்களுக்கு நம்ம போற நேரங்கள்ல அதனுடைய பசுமையான காற்று, அதுக்கு கொடுக்கக்கூடிய கனிகள், அங்க இருக்கக்கூடிய இதமான சூழல், நமக்கு அதை விட்டு வர்றதுக்கு மனசு வராத மாதிரியான ஒரு சூழலை நமக்கு கொடுக்கும். இது கொடைக்கானலா இருந்தாலும் உதகமண்டலமா இருந்தாலும் இதை தாண்டி நிறைய காடுகள் இருக்கு, நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்கு. தர்மபுரிக்கு பக்கத்துல ஒரு சுற்றுலா தலம் இருக்கு, அது வனமும் வனம் சார்ந்த பகுதியில் தான் அந்த சுற்றுலா தலம் இருக்கு. இந்த மாதிரி சுற்றுலா தலங்களுக்கு போற நேரங்கள்ல நாம பொறுப்பு மிகுந்தவங்களா இருக்க தவறதுனால்தான் இந்த காடுகளை நம்ம சீரழிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். ஒரு சிலர் சுயநலவாதிகளா இருக்கிறதுனாலயும் இந்த காடுகளை அழிக்கிறதுனால நமக்கு தான் இடஒறு வரும் அப்படின்னு சிந்திக்காம போற காரணத்தினாலையும் வனங்கள் அழிக்கப்படுகின்றன. நம்ம புஞ்சை நிலத்துல நஞ்சை நிலத்துல மரங்கள் இருக்கும், இங்க இந்த மரங்களை வெட்ட மாட்டாங்க, காடுகளுக்கு போய் அந்த மரங்களை வெட்டி எடுத்துட்டு வந்து இங்க வீடுகள் கட்டவும் அருகால் ஜன்னல் செய்யவும் பயன்படுத்துவாங்க. ஒரு சிலர் பைசா போட்டு வாங்கி செய்யலாம், அதுக்கு நம்ம பணம் முதலீடு விரயமாகும் சொல்லி காடுகளுக்கு போய் மரங்களை வெட்டுறது, அதை கொண்டு வந்து இது மாதிரி பண்றதுனாலையும் கூட காடுகள் அழியுது. காடுகள் அப்படின்னு சொல்ற காலங்கள்ல என்னுடைய மகன் காலம், என்னுடைய பேரன் காலங்கிற போது காடுகளை இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுமோ அப்படின்னு நினைக்கிற காலகட்டத்துக்கு நாங்க வந்துட்டு இருக்கோம். நிறைய காடுகளே சுத்தமா பொட்டல் காடுகளா போயிட்டு இருக்க பாக்குற போது மழை அப்படிங்கறது ஒரு ஒரு வெற்றிடமா போயிட்டு இருக்கு. காடுகள் தான் நமக்கு மழையை கொடுக்கக்கூடிய ஒரு முதல் அடித்தளமே காடுகள் தான். அந்த காடுகள் வந்து பெறப்படக்கூடிய மழை தான் எங்க கிராமங்களுக்கு வந்து பல ஏரிகளையும் குளங்களையும் திணறுகளையும் அத வாழ்வாதாரத்தையும் கொடுக்குது. அதுக்கு நம்ம தொடர்ந்து இடையூறு கொடுக்கற நேரங்கள்ல இப்ப நாங்க புரட்டாசி மாதத்தை தாண்ட போறோம். எங்க மாவட்டத்துல இன்ன கள்ளக்குறிச்சி மாவட்டம், கடலூர் மாவட்டம் சொல்லி நிறைய மாவட்டங்கள்ல மழையே இல்லைங்கிற ஒரு வறட்சியான ஒரு கொடுமையான நிலைமைக்கு நாங்க போயிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி கொடுமையான நிலைமைக்கு போற காலத்துல எதிர்காலத்துல எங்களுக்கு விவசாயம் போயிட்டு போகுது. தண்ணீர் பஞ்சங்கிறது இனி ஒரு காலங்கள் ரொம்ப கடினமான சூழ்நிலை இருப்போமா அப்படிங்கிற ஒரு அச்சத்தின் பிடியில நாங்க இருந்துட்டு இருக்கிறோம். இந்த ஆடிப்பட்டம் தேடி விதின்னு சொல்ற இந்த காலத்துல எங்க தாத்தா காலத்துல மூன்று போகமும் மழை பெய்யும் சொல்லுவாங்க, ஏறி இரண்டு முறை நிறையும் சொல்லுவாங்க, அப்ப நெற்பயிரில் நல்லா வளமா விளையுதுன்னு சொல்லுவாங்க. அதே காடுதான், அதே மலை தான், அதே கிராமம் தான், அதே அதே அதேன்னு சொல்ற நேரத்துல இப்பயே அதெல்லாம் எங்க போச்சு? அந்த மூன்று போகம் மழை பெய்த இடம், இரண்டு போகம் நெல் விளைஞ்ச இடம்லாம் இப்ப எங்க இருக்கு? ஒரு போகமே நெல் வெளிச்சலுங்கிறது குறைஞ்சு போகுதுன்னா இந்த காடுகள் சீரழிஞ்சு போறதுக்கான முதன்மை காரணம் அப்படிங்கறதுனால நாம காடுகளை சீரழிக்காம பாத்துக்கிட்டோட மட்டும் இல்லாம அந்த காடுகள்ல போற நேரங்கள்ல குப்பைகளை கொட்டுறது, நெகிழி உரைகளை கொட்டுறது, இதனால வரக்கூடிய இடையூறுகளை நம்ம சந்திக்கிறோம் அப்படிங்கறது அந்த மாதிரி ஒரு ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சுன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு விடியல், நல்ல விழிப்புணர்வு நமக்கு வரும். பெரும்பாலும் பேர் அச்சம் அப்படிங்கிற ஒரு அலட்சியத்தை ரொம்ப கொண்டுட்டு போறதுனால்தான் இந்த காடுகள் வனங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சங்கடமான சூழ்நிலை இருக்கணும். மரங்களோட மரங்கள் உரசும் போது காடுகள் தீப்பற்றி எரிகின்றன அப்படிங்கிற ஒரு செய்திகள் கூட இருக்கு. அந்த காடுகளை தீப்பற்றி எரிகிற போது அடிக்கிறதுக்கு எவ்வளவு சிரமங்களை இந்த அரசாங்கங்கள் பட்டு அனுபவிக்கணும் நமக்கு தெரியுது. எதிர்பாராம சூழ்நிலை வரது இந்த மாதிரி சூழ்நிலை சொன்ன ஒரு சிலர் செய்யக்கூடிய ஒரு ஒன்னு ரெண்டு பேர் பண்ணக்கூடிய இந்த மாதிரி இடையூறுகள் கூட சமுதாயத்துக்கு அவப்பேரு அவலத்தை கொடுத்துட்டு இருக்குது. அப்படிங்கறதுனால இனி வரும் காலத்திலேயாவது காடுகளை பாதுகாக்கிறதும், காடுகளுக்கான சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதும், வனங்களை பாதுகாக்கிறதும், நமக்கான நீர் ஆதாரங்களை சேமிக்கிறதும் எல்லாத்துக்குமே அடித்தளமா அமைகிறது காடு. காடு இல்லைன்னா நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த காடுதான் எங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு ஒரு உயர்வான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஒரு தேவதைன்னு கூட அந்த காட்டை சொல்லலாம்.

0: எங்களுக்கு இனிமேலாவது நல்ல ஒரு வாழ்வு கொடுக்குமா, நல்ல ஒரு மழையை கொடுக்குமா அப்படின்னு பாக்கணும். என்னை பொறுத்த நான் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துதல் எங்க போனாலும் அதுதான் நான் உடன்படாது இருப்பேன். ரொம்ப நெகிழிலாம் கொண்டு போனா வெளி இடத்துக்கு போறேன், சொன்ன மாதிரி காடுகள் போன்ற இடங்களுக்கெல்லாம் போயிருக்கேன், சுற்றுலா கூட போயிருக்கேன் கொடைக்கானல், அங்கெல்லாம் வந்து நெகிழிலாம் கண்ட இடத்துல போடுறது மேலே பண்ணுமா, அதுக்கான தொட்டிகள் ஒதுக்கப்பட்ட இடத்துல கொண்டு போய் அதை போடுவோம். இதை ஒவ்வொருத்தவங்களும் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும். அதனால இப்ப இருக்கிற பெற்றோர்கள் முன்னுதனமா இருக்கணும், குழந்தைகளுக்கு சில வாழ்வு விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். காடுனா என்ன, மலைகள்லாம் என்ன, இந்த காடு மலைகள் இருக்கிறது நமக்கு என்ன மாதிரி நன்மைகள் நமக்கு கிடைக்குது, இந்த நன்மைகள் கிடைக்கிறது நம்ம எப்போ எவ்வளவு வாழ்வாதாரத்தோடு இருக்கிறோம், இதை நம்ம சுற்றுச்சூழலை மாசுபடுறது நம்ம இளையோர்களை எதிர்காலத்துல என்ன சந்திக்க போறோங்கிறது நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்பயே இந்த நிலைமை என்ன, இன்ன எதிர்காலத்துல எந்த அளவுக்கு போகுமோ அப்படின்னு அச்சுல இருந்தா வாழ்க்கையோடு நாங்க வாழ்வு வழி நடத்தி போயிட்டு
1: இருக்கோம். ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நன்றிங்க சார்.
0: இங்க இருக்கிற அவலத்துதான் இங்க நான் சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு இங்க எங்க மாவட்டங்கள் அண்டை அடுத்த இடத்துல மாவட்டங்கள்ல ரொம்ப வேலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம், சேலம் மாவட்டம் அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மழைங்கிறது எப்பயோ ஒரு இடம் பொழுது நிறைய நாங்க ஏமாற்றத்தை சந்திச்சுட்டு இருக்கோம். ஏன் புதுச்சேரி மாவட்டம் கூட சொல்ல கடலூர் இன்னமும் தண்ணி பஞ்சம் இருக்கதான் செய்யுது.
1: நிச்சயமா சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றிங்க சார். அடுத்த நேயர்களுக்கு வழிவிடலாம் சார். நன்றி. ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 11:19. நீங்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க நேர் நேரம் நிகழ்ச்சி.

0: நம்மகிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் அம்மா. திருச்சி மாவட்டம் அபரஞ்சி பேசுகிறேன். நலமா இருக்கீங்களா?
0: திருச்சி மாவட்டத்திலிருந்து
1: அபரஞ்சி பேசுகிறேன்.
0: அபரஞ்சி, சொல்லுங்க மேம்.
1: அதாவது நமக்கு எல்லாமே காடுகள் மூலியமா தாங்க கிடைக்குது. அந்த காடுகள் இருந்தாதான் நாடு நல்லா இருக்கும் இல்லைங்களா? அப்போ அங்க இருக்கக்கூடிய மருத்துவ மிக்க தாவரங்கள் நிறைய இருக்குமா. நீங்க வந்து அங்க இருக்கிற விலங்குகளை பாதுகாக்கறதுனால என்ன நன்மைன்னு பார்த்தோம். இப்ப அந்த வனத்துல இருக்க தாவரங்களை பாதுகாக்கிறதுனால என்ன நன்மை நாட்டுக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பனை மரம் எல்லாம் காட்டுல ரொம்ப நீண்ட தண்ணி எல்லாம் அதிகம் தண்ணியில ரொம்ப நாளைக்கு இருக்கிறது. நாலு தரம் கழிச்சுதான் அது காய் காய்க்க. வாடை மரம் அப்பவே தென்னை மரம் தன் பிள்ளைகளுக்கு, பனை மரம் பேர பிள்ளைகளுக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டு மன்னனுக்கு வஞ்சி காஞ்சி அப்படின்னு அவங்க வெற்றி வாகை சூடக்கூடிய மலர்களே வாகை வேப்பம் மரம் அப்படின்னு ஒரு ஒரு மரப்பூவை தான் எடுத்து அவங்க வெற்றி பெற்று ஒவ்வொரு நாட்டு மன்னரும் தலையில சூடிட்டு வருவாங்களாம். அங்க இருந்து வரும் பொழுது அதனால வாகை சூடி வர்றாங்கன்னா வாகைப்பூ, கஞ்சி காஞ்சியில காஞ்சி மலர், என்ன வஞ்சியில என்ன மலர் அப்படின்னு சொல்லி ஒன்னு ஒண்ணுக்குமே அந்த மலர். குறிஞ்சி மலர் பாத்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு பூக்கும். அது ஏன் அவ்வளவு அதிசயமா சொல்றாங்கன்னா, அதுல மருத்துவ குணம் இருக்கு. நீங்க காட்டுல இந்த வாத நாராயண மரம்னு ஒண்ணு இருக்குமா, பாண்டா மரம்னு சொல்லுவாங்க. அந்த பட்டையை எடுத்துட்டு வந்து தட்டி நீங்க வந்து காய்ச்சி நம்ம குடிச்சோம்னா உடம்புல இருக்கக்கூடிய வாத நோயெல்லாம் போகுமா. அதே மாதிரி பித்தத்துக்கு நீங்க அந்த புளியங்கொழுந்தெல்லாம் எடுத்து அந்த காலத்துல வந்து துவையல அரைச்சு சாப்பிடுவாங்கம்மா கிராமத்துல. புளிய மரத்து இலை இருக்கு பாத்தீங்கன்னா, கொழுந்து இலை அந்த பூவெல்லாம் உப்பு காரம் வச்சு புளிப்பு அதுலயா இருக்கும், துவையல அரைச்சு சாப்பிட்டாங்கன்னா அஜீரண கோளாறு போகுங்கம்மா. அதே மாதிரி மூங்கில், மூங்கில் பாத்தீங்கன்னா அது ஒரு புல் வகைதான். அது துவாரத்தின் வழியா வரக்கூடிய ஓசை பாத்தீங்கன்னா புல்லாங்குழல், இறைவன் கையில பார்த்தா புல்லாங்குழல் இருக்க மாதிரி இருக்கும். அது அந்த காட்டுல இருக்க மூங்கில்னால வரக்கூடியது. மூங்கில் எவ்வளவுக்கு எவ்வளவு விளையுதோ அந்த இடத்துல நீர்நிலைகள் அதிகம் இருக்குன்னு அர்த்தம். தென்னைகள் நிறைய இருந்ததுன்னா அந்த இடத்துல இளநீர் நீர் இருக்கிறத பார்த்தா அங்க அப்படிதான், ஆற்றோரம் கடற்கரை ஓரத்துலதான் அதிகமா தென்னைகள்லாம் இருக்கும். அங்க நீர் வந்து ஆதாரங்கள் அதிகம் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி மா பலா இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மரங்களால உத்தரம் தயார் பண்றது, மற்றபடி பர்னிச்சர் எல்லாம் செய்யறதெல்லாம் இருக்கு. அந்த காலத்துல தேரு, கோவில்களுக்கு நிலக்கால், வீட்டுக்கு உண்டான உபகரணங்கள் அதை முத்தி அதுக்கப்புறம் அதை பயன்படுத்த சைடுல தான் வெட்டி கொண்டுட்டு வந்து செய்வாங்க. அந்த மரம் அடிமரம் அப்படியே இருக்கும், அடுத்தடுத்து எக்ஸ்ட்ரா வர்றதையெல்லாம் கிளச்சி விட்டாதான் அது நல்லா வளரும்னு சொல்லி செய்வாங்க. அப்போ அதுல நிறைய மருத்துவ தன்மை இருக்கிறது இருக்கு, சூழல் காக்கிறது இருக்கு, நல்ல மழை வரும். முல்லை நிலத்திலிருந்து வரக்கூடிய மரங்களாலதான் வெப்ப காற்று வந்து

0: குளிர்ச்சி அடைஞ்சு மழையா வந்து மருத நிலத்துக்கு பாயுதுன்னு சொல்லுவேன். காட்டுல இருக்கிற மரங்களை அதனாலதான் நமக்கு தேசிய மரம்னு கூட நம்ம வச்சிருப்போம். நீங்க புத்தர் போதி மரத்துல உட்காந்து ஞானம் பெற்றார் அப்படிமா. போதி மரம்னா என்ன? அது ஒரு ஆழமரம், அரச மரம். நீங்க அதையெல்லாம் ஏன் தெய்வமா கொண்டாடுறாங்க அப்படின்னா, மரத்தை காத்துட்டு வாங்க, வனத்தை காப்பாத்திட்டு வாங்கன்னு. நீங்க கும்பகோணத்துல பக்கத்துல பாத்தீங்கன்னா திருவன்காடுங்கிற இடத்துல ஒரு வனபத்திர காளியம்மன் இருப்பாங்க. ஏன் அந்த காளி கோயில போய் தரிசனம் பண்ண சொல்லுவாங்கன்னா, அந்த வனங்களை அப்பதான் பாத்துக்குவாங்க அப்படின்னு. முன்ன ஒருத்தர் சொன்னார் இல்லைங்களா, அந்த மாதிரி அசிங்கம், அதாவது நெகிழிகளை கொட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் இல்லாம யாரோ ஒரு சிலர் செய்யறத கூட தூய்மைப்படுத்திட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வனங்களும் செழிக்கும், நாடும் செழிக்கும், நாமளும் செழிப்போமா. நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிங்கம்மா. ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 11:23:47.

0: இப்போ நம்மக்கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்களோ. வணக்கம்
1: அந்த சகோதரிக்கும் நேயர்களுக்கும் மதிய வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கேன் சார். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் அரியலூர் மாவட்டம் வாரியம் லெவல் என்எஸ் குழந்தைநாதன்.
0: குழந்தைநாதன் சார், சொல்லுங்கள் சார்.
1: இந்த காடு வளங்கள் பெருத்தாலமா நம்மளே இந்த ஊருக்குள்ளே வாழ முடியும். ஆடு மட்டும் மலைகள் சிறப்பாக இல்லைனா நம்ம கண்டிப்பாக வாழ முடியாது. ஏற்கனவே இந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வானொலியில் இப்போ புதிய வானில் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம மிருகங்கள் வாழக்கூடிய இடத்தெல்லாம் போய் வீடு கட்டுறதுனால தான் மிருகங்கள் வருது, காடு அழிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் அதை அழிக்காமல் இருப்போம். ரெண்டாவது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பார்த்தா கொள்ளை வச்சுருந்தாங்க, காடுகள் வச்சுருந்தாங்க. இன்னைக்கு காலச்சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எல்லாமே வருமானம் ஒன்று போக்குவரத்து இருந்தால் கூட பிள்ளைங்க எங்கெங்கே படிக்கிறாங்க அங்கே போய் சுற்றுலா போது எல்லாத்தையும் விற்றுட்டு காடு தேடி விற்றுட்டு அங்கங்கே பார்த்தீங்கன்னா வருமானத்துக்காக எல்லா இடத்துலையுமே குடிப்பு வந்துடுறாங்க இல்லைங்களா? அதனால என்ன செய்யணும், கொல்லக்கூடிய காடு கண்ணி சொல்லக்கூடிய அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் வெறும் பில்டிங் தான், எங்க பார்த்தாலும் ஒரு வீடா வருது. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இயற்கைக்கு என்ன பொறுத்துக்கிட்ட என்னைக்கு இருந்தும் இயற்கைக்கும் வளத்துக்கும் ஒரு அழிவு என்பது என்னுடைய கருத்து. வளர்ச்சி வரலாம், ஆனா அதுக்குன்னு வந்து நம்ம போய் ஒரு மிருகங்களை வளர்த்தக்கூடாது இல்லைங்களா? அதனால முடிந்த வரைக்கும் நம் காடு கண்ணியை காப்போம், இயற்கைக்கு அழிவு இல்லாமல் நல்லதை நடத்தி கொடுத்து நல்வாழ்வு தருவோம். இதுதான் குழந்தை நான் கருத்து. நன்றிங்கம்மா.
0: நன்றிங்க சார். ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:25. ஒரு நிமிஷம் நம்மகிட்ட பேசுறதுக்காக ஒரு நேரம் இருக்காங்க. ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்கா இளமங்கலம் ஆர் முருகன்.
0: சொல்லுங்க சார்.
2: காடு நமக்கு ஒரு வரப்பிரசாதம் மேடம். காட்டில் வாழும் சிங்கம் புலி மான் யானை எருமை மற்றும் பறவைகள் அனைத்தும் நமக்கு ஒரு வரப்பிரசாதம். நம்ம விவசாய நிலத்தை காட்டு யானை பன்றி காட்டு பன்றி எல்லாமே வந்து அழிக்குது, மயில் எல்லாமே நெல் விளைஞ்சா மயில் வந்து கொத்தி தின்னு போகுது. அதே போல வந்து காடு இல்லைன்னா நம்ம மழையும் நம்மளுக்கு கிடைக்காது கிராமங்கள்லயே, மற்ற பத்து நம்ம தமிழ்நாட்டுங்கள்லயே காடு இல்லைனாலுமே மழை கிடைக்காது, மர வளர்ப்போ மழை பெறுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அதுபோல வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு மரத்தை வந்து அப்புறப்படுத்துறோம்னா அந்த மரத்தை நான் அப்புறப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு கன்று மரக்கன்று எடுத்தாந்து அந்த காட்டில் நடணும், நட்டு அதுக்கு தண்ணீர் ஊற்றி பராமரிக்கணும். அதுக்கு இது காட்டு ஆபீசர்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க, எதுவும் ஆடு மாடு எதுவும் மேயாத அளவுக்கா அவர் சொல்ற அளவுக்கு நம்மளும் நடந்துக்கணும். காடு இருந்தாலும் ஒரு மலை இருக்கும் அந்த இடத்துல. என் ஊர் வந்து செஞ்சிக்கு பக்கத்துல தான் மேடம். செஞ்சிக்கு பக்கத்துல ஒரு வக்கர காளியம்மன் கோயில்னு ஒன்று இருக்கு, அது காட்டுலதான் மேடம் இருக்கு. அப்புறம் வந்து செல்லியம்மன் கோயில் வந்து மலை உள்ள இருக்கு குகையில. அங்க வந்து நம்ம திருமண காலத்துல ஒரு நம்மளுக்கு மனிதர்களுக்கு வந்து ஒரு நல்லது ஆச்சுன்னா அங்க வந்து வேண்டுதல் பண்ணிக்குவாங்களாம், இது எனக்கு இது நடத்த முடியாது நீ தான் நடத்தி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு தங்கம் வெள்ளி அப்படின்ட்டு ஒரு பொருள் அது

0: அந்த நம்ம அந்த சாமி வேண்டுதல் பண்ணிட்டு நம்ம திரும்பி பார்க்காம வந்துடணும். அப்பொழுது அந்த சாமி வந்து தங்க வெள்ளி எல்லாத்தையும் ஏற்றாந்து வச்சுட்டு போயிடுங்களாம். அதை எடுத்துன்னு வந்து யூஸ் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் அதே இடத்த போய் வச்சுட்டு அந்த சாமியாண்ட சொல்லிடுங்களாம்.
1: காடுகள் சம்பந்தமா மட்டும் பேசலாம்னு நினைக்கிறேன் சார். நம்ம இயற்கை சூழலுக்கு நம்ம காடுகள் வந்து எந்த அளவுக்கு உதவியா இருக்குன்றது மட்டும்.
0: அந்த காட்டுல இருந்தா அந்த மலையும் இருக்கு.
1: ஓகே, அது புரியுது சார். நீங்க அது மட்டும் அந்த இது சம்பந்தமாவே மட்டும்
0: அந்த மலை குகை உள்ள அம்மன் கோயில் இருக்கு.
1: ஓகே ஓகே சார், கருத்துக்களுக்கு நன்றிங்க சார்.
0: நன்றி மேடம், உங்களுக்கு நன்றி.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:28:42. இன்னையோட தலைப்பு, அதாவது நேயர் நேரத்துடைய இன்னைக்கு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூழல் காப்பதில் காடுகளின் பங்கு. சூழல் காப்பதில் காடுகளின் பங்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா நிறைய சொல்லலாம். ஆக்சிஜன் உற்பத்தின்னு சொல்லி இல்லைங்களா, மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் தேவையான தூய்மையான ஆக்சிஜனை கொடுக்கறது, பெருமளவில் கொடுக்கறது பார்த்திங்கன்னா காடுகள் தான். நீர் சுழற்சி மற்றும் நிலத்தடி நீர் மேலாண்மை, மழைப்பொழிவு ஒழுங்குமுறை, காடுகள் தங்களுடைய இலைகள் மூலம் நீராவியை வளிமண்டலத்திற்கு அனுப்பி மேகங்கள் உருவாகவும் சீரான மழைப்பொழிவு கிடைக்கவும் உதவுது. அது மட்டும் இல்லாமல் நிலத்தடி நீர் செறிவூட்டல் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, அடர்ந்த மரங்கள் பெய்யும் மழை நீரை வந்து வேகத்தை குறைச்சி நீர் மண்ணுக்குள் சீராக இறங்க வழி செய்யுது. இதனால் நீர்நிலைகள் வற்றாமலும் பாதுகாக்கப்படுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. மண் பாதுகாப்பு, இயற்கை சீற்றம் தடுப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் ஒன்று கேட்டுட்டு வரலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:34. நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: எம் ராஜு, நொலம்பூர்.
0: சொல்லுங்க சார்.
1: எங்க ஊர்ல 1656 ஏக்கர் பரப்பளவுல கவர்மெண்ட் காடு இருக்கு. நாங்க ஏதாவது ஒரு பொருள் வேணும்னாக்கா மண் வெட்டி புடியோ, கலகட்டு புடியோ, பிக்கேஷ் புடியோ, இல்ல கலப்பி ஏற்காலோ எது வேணுமோ போயோ அந்த மரத்தை வெட்டிக்கின்னு வருவோம். தேவைக்கு மட்டும் எடுத்து வருவோம். காட்டுக்காரங்க இருப்பாங்க, தயல மரத்தை தொடாதீங்க. இந்த மீதி ஏதாவது இந்த காட்டு மரங்கள்லாம் இருக்குது, அதுதான் நல்லா இருக்கும், இரும்பு மாதிரி இருக்கும். அந்த காட்டு மரம்லாம் தேவைக்கு மட்டும் எடுத்து வருவோம். வேண்டாத்தெல்லாம் வெட்டக்கூடாது சட்டப்படி. அதால மூலிகையும் இருக்குது, மூலிகை பலவிதமான மூலிகைகளும் இருக்குது. பாம்பு கடி மருந்துல இருந்து தேல் கடி மருந்துல இருந்து எல்லாமே இருக்குது காட்டுல. எல்லாம் நாங்க பாத்துக்கின்னு வருவோம். மாடு மேய்க்கிற காலத்துல அன்னைக்கு 1960 மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம். அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மலைப்பகுதி வரைக்கும் தான் மரம் செடி கொடி இருக்குது. மீதிலாம் 1000 ஏக்கருக்கு மேல தைல மரம் வச்சுட்டாங்க கவர்மெண்ட்ல. 5 வருஷத்துக்கு ஒரு தரம் வருமானம் வர மாதிரி டெண்டர் விட்டு வியாபாரிங்க எடுத்து போவாங்க, திரும்ப கண்ணு நடுவாங்க, மரமாகவும் நல்ல ரேட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஆதாயமாகவே இப்போ இருக்குது எங்கூர் காடு. அதால எந்த விதமான குறையும் இல்லை. மான் இருக்குது, மயில் இருக்குது, காட்டு பன்றியும் இருக்குது, உள்ள சில அத்தியாவசிய உயிரினங்களும் இருக்குது. அது நம்மளை எதுவும் பண்ணாது, நாமளும் அதை எதுவும் பண்ணுறது கிடையாது. இது வரைக்கும் யாரையும் தொட்டது கிடையாது. நாம நல்லவங்கன்னா அதுவும் நல்லவங்க தான்.
0: ரொம்ப அழகாக சொன்னீங்க சார், ரொம்ப நன்றிங்க சார்.
1: நல்லது நல்லது, மகிழ்ச்சி சந்தோஷம்.

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:37. நேர்நிலை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்கல்ல. வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் மலர்வி அவர்களுக்கான நல்வாழ்த்துக்களுடன் சையத் விழுப்புரத்திலிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சை சார்.
1: அதாவதுமா, இறைவன் மனிதனுக்கு அளித்த ஒரு நான்கு

நான் கூட என்னவென்றால் காடுகள் மலைகள் இது இரண்டும் நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு அருட்கொடை. இந்த அருட்கொடையை வந்து நாம் மனிதன் எப்படி பயன்படுத்த வேண்டும்? அந்த காடுகள் அந்த மலைகளால் தான் வந்து காற்று மழை எல்லாமே கொடுக்குது. அந்த காற்றில் வாழும் விலங்குகள் நன்றாக அது வந்து இறையை தேடுவதற்கு அதுக்காக அதை வந்து சுதந்திரமா விட்டுருக்காங்க. அந்த காடுகள் உள்ள சில மரங்கள் வந்து மனிதர்களால் சுய லாபத்துக்கு அது வந்து வெட்டப்படுகிறது. அந்த சுயலாபம் தான் வந்து மனிதனுடைய அந்த இயற்கை வளங்கள் பாதிக்கப்படுதுதான். இத்தனைக்கும் அரசாங்கம் வந்து எத்தனை கட்டுப்பாடுகள் விதித்தாலும் அதையும் மீறி அவர்கள் செய்வதால் நாம் என்னதான் செய்ய முடியும்? உதாரணத்துக்கு இப்ப கொடைக்கானல் ஊட்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னா மலைப்பகுதி, அதுதான் நமக்கு இயற்கை வளத்தையும் மழையும் கொடுக்க கொண்டு ஒரு அற்புதமான இடம் தான். அந்த மலையும் அந்த காற்றுல அந்த மரங்கள் வந்து அந்த காற்றில் வரும் வேகத்தை தடுத்து அது மழை போயிருக்கு. அதுல உள்ள அந்த மரம் அந்த இதெல்லாம் செய்தி வரலாற்றுமா. இப்போ எதுக்கு இந்த மரம் இந்த தலைப்பு முழுசா கொடுக்குறீங்கன்னா, மனிதன் எப்படி அதை வளப்படுத்த வேண்டும், ஒவ்வொரு வீட்லயும் அந்த மரங்களை வளர்க்க வேண்டும் இருந்தா நீங்க அந்த தலைப்பு அடிக்க அந்த வாரம் போற கொண்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ எதுக்கு ஒண்ணுன்னா, வீட்டில் மரம் வளர்க்க வேண்டும். முருங்கை மரம் அது வந்து உணவுக்காக, மற்றபடி சில மரங்கள் இருக்கு நல்ல மரங்கள், அது வந்து நம்ம காற்று வேப்ப மரம் இருக்கு, பூவரச மரம், மாமரம், இப்படிப்பட்ட மரங்கள் வளர்த்தோம். நான் வீட்டில் காற்று வச்சிருப்பேன், அதையும் அந்த வீட்டை கட்டிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஆக்கிரமிச்சோம்னா அது நம்முடைய உடல்நலம் தான் பாதிக்கும். ரெண்டாவது ஒரே ஒரு விஷயம் மட்டும் பதியப்பட்டோம் தான், காடுகளால் ஏற்பட அந்த மனிதனுக்கு அந்த நன்மைகள் வந்து தெரிந்தும் தெரியாமல் இருப்பதுதான் வருத்தமா இருக்கு. இப்போ வருஷத்துக்கு ஒரு முறை வந்து சுற்றுலா போறாங்க, எதுக்காக போறாங்க? காடெல்லாம் வெட்டிட்டாங்கன்னா என்ன விதம் கட்டிடங்கள் அதை பார்க்கறதுக்காக போறோம் நம்ம? கிடையாது. நல்லா இருந்த காடுகள் சேர்த்து நான் ஒவ்வொரு தடையும் வந்து மூணு தடவை போயிருக்குமா ஒவ்வொரு இடமும், அது கடந்து போன சம அது வந்து நினைத்து போட்டு இப்ப பார்த்தீங்க விருப்பம் இல்லை. காரணம் என்னன்னா, நம்ம செய்திகள்லயே பாக்குறோம்,

0: அதெல்லாம் தண்ணி இல்லாம மறைஞ்சிருக்குமா, பார்க்கறதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நாம இந்த செய்ய வேண்டிய ஒரு சில கடத்தைகள் என்னன்னா, அந்த காடுகள்ல உள்ள மரங்களை வந்து வெட்டாட்டி செய்து இதெல்லாம் தான் சொன்னாலும் அவங்க வெட்டி இருந்தா இருக்காங்க. நாம என்ன செய்ய முடியும், அரசாங்கம் தான் அதுக்கு முடிவு பண்ணுவோம். நன்றி மலர்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நன்றிங்க சார். ஆகாஷவாணி புதுவை நேரம் 11:41. நீங்கள் ரசிச்சு கேட்டுட்ருக்கீங்க நேர் நேரம் நிகழ்ச்சி. நேர் நேரம் நிகழ்ச்சியில் இன்னையோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூழல் காப்பதில் காடுகளின் பங்கு. இதில் நிறைய விஷயம் இருக்குது இல்லைங்களா. மண் பாதுகாப்பு மற்றும் இயற்கை சீற்ற தடுப்பு. மண் அரிப்பு தடுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மரங்களுடைய வேர்களை மண்ணை வந்து இறுக பற்றி கொள்கிறதுனால மரங்களுடைய வேர்கள் பலத்த காற்றுலாம் அடிக்கும்போது பெருவெள்ள காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா வளமான மண் வந்து மேலே அடித்து செல்லப்படுறது வந்து தடுக்கப்படுது. இது ஒரு இயற்கை அரண் கூட சொல்லலாம். வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு, புயல் போன்ற கடுமையான இயற்கை சீற்றங்களில் தாக்கத்தை குறைக்க

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:43 நம்மகிட்ட பேசுறதுக்காக ஒரு நேர் இருக்காங்களோ. வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன். எங்கம்மா
0: சொல்லுங்க. ராஜேஸ்வரி மேடம்,
1: காடுகளை பத்தி ரொம்ப அருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பாடல மூலமாவே நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். பாடல் மூலமா சொன்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் பதியும் இல்லையா?
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: மாமரமே அழகிய பூமரமே, உன்னை பார்த்தாலே உள்ளம் துள்ளுமே, உன்னை தொட்டு கொண்டு மரத்தடியில் நின்றாள் எனக்கு அது சுகமாக இருக்குமே. சொர்க்கத்தை கண்டது போல் இனிக்குமே. தென்னை மரமும் கொய்யா மரமும் மாதுளம் கன்றுகளும் நெல்லி மரமும் செம்பருத்தி கண்டும் வீட்டில் வளர்க்கலாம். மடல் வாழையும் மூலிகை செடியும் நட்டு வைத்தாலே நலமடைந்து பிராணவாயுவை தினம் பெறலாமே. அன்றாடம்தான் புழங்கும் தண்ணீரை செடிக்கு விட்டாலே மனம் மகிழ்ந்து உவை உனக்கு நமக்கு உணவை தராதோ. மாமரமே அழகிய பூமரமே, நீ பார்த்தாலே உள்ளம் துள்ளுமே, உன்னை தொட்டு கொண்டு மரத்தடியில் நின்றாள் எனக்கு அது சுகமாக இருக்குமே. சொர்க்கத்தை கண்டது போ இனிக்குமே. காடுமேடுகளும் இயற்கை வளமும் நாட்டின் ஆதாரம், அவைகளில் தான் இறைவன் என்றும் குடியிருப்பாரே. நம் சந்ததிக்கும் உறவுக்கும் இதை சொல்லி கொடுக்கலாம், பசுமையான காட்சிகளை உருவாக்கிடலாம். மரங்கள் மூலமாய் மேக கூட்டத்தை வரவழைத்து மழைப்பொழிவை அதிகமாக்கலாம். மாமரமே அழகிய பூமரமே, உன்னை பார்த்தாலே உள்ளம் துள்ளுமே, உன்னை தொட்டு கொண்டு மரத்தடியில் நின்றால் எனக்கு அது சுகமாக இருக்குமே. சொர்க்கத்தை கண்டது இனிக்குமே அப்படின்னு
0: பாட்டு எழுதியிருக்கேங்கம்மா. ரொம்ப அழகா பாட்டு மூலமாவே உங்களுடைய விஷயத்த உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, ரொம்ப நன்றி.
1: ஆமாங்கம்மா, காடுகளை எல்லாம் நம்ம வளமாக்கணுங்கம்மா. வீட்டுகள்லயே நம்ம கொஞ்சம் தோட்டம் போட்டாலே காடுகள் வந்து செழிக்க முன்னுதாரணமா நம்மளே இருக்கலாம் இல்லையா? அதனால வீடுகள்ல தோட்டம் போடுறதுல குறைஞ்சிருச்சு. இப்ப பழங்கி மாதிரி வீட்டை கட்டிக்கிட்டு மண்ணு போயிரும் வீட்டுக்குள்ள, அழுக்காயிரும் நினைக்கிறாங்க. மண்ணுலதான் பிறக்குறோம், மண்ணுலதான் இறக்குறோங்கிறத புரிஞ்சுக்கிறேன்னு கடகண்ணிய கட்டி விடாம தோட்டங்கள் அமைச்சு அதுக்கு நம்ம புழங்குற தண்ணிய விட்டா நம்ம அதுக்கு பயன் தரும். நம்மளும் காடு மேடுகளை வளர்த்து நம்ம குடிசையை அதிகமாக்கலாங்கம்மா. நன்றிங்கம்மா, வாய்ப்பு கொடுத்தமைக்கு
0: ரொம்ப நன்றி.
1: நன்றி.

நேர்நேரத்தோட இன்றைக்கி தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூழல் காப்பதில் காடுகளின் பங்கு அப்படின்ற தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். பல்லுயிர் பெருக்கத்தோடைய புகலிடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இல்லைங்களா. சுற்றுச்சூழல் சமநிலையை தக்க வைக்கிறதுக்கு ஒரு நாட்டுடைய ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் குறைந்தது 33% காடுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. காடுகளை பாதுகாப்பது நமது எதிர்கால தலைமுறையினருக்கு வாழ்வை வந்து உறுதி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. டைம் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. நீங்களும் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2275240 2275250, வெளியே நேர்கள் 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணுங்கள்.

ஆகாஷ்வாணி புதுமை நேரம் 11:53:31. இன்னைக்கு நேயர் நேயர்களுடைய தலைப்பு, அதாவது நேயர் நேயர் நிகழ்ச்சி தான் நீங்கள் ரசித்து கேட்டுருந்தீங்க. இன்னைக்கு நேயர் நேயர்களுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூழல் காப்பதில் காடுகளின் பங்கு அப்படின்ற தலைப்பில் நேயர்கள் ரொம்ப அழகாக அவங்களுடைய கருத்துக்களை சூப்பராக சொல்லிட்டு இருந்தாங்க. இதை பற்றி ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாமா? சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுல காடுகளுடைய கூடுதல் முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காடு அழிப்புனால விளைவுகள் மற்றும் இந்தியாவில் அவற்றை மேம்படுத்த எடுக்கப்படும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் நிறையவே இருக்குது. அந்த கூடுதல் மற்றும் சுற்றுச்சூழல் நன்மைகள் நமக்கு வந்து காடுகள்னால என்னென்னலாம் கிடைக்குதுலாம், காற்று மாசை கட்டுப்படுத்துதல், மரங்கள் வந்து காற்றில் மிதக்கும் நச்சு துகள்கள், தூசி, இந்த கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு இந்த மாதிரி தீங்கு விளைவிக்கக்கூடிய வாயுக்களை உறிஞ்சு காற்றை வந்து சுத்திகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் நீர் சுத்திகரிப்பு, காடுகளுடைய தாவரங்கள் அமைப்புகள் மற்றும் மண்ணடுக்கள் பாயும் மழைநீரில் இருக்கக்கூடிய தேவையற்ற ரசாயனங்களை அசுத்தங்களை இயற்கையாகவே வடிகட்டி ஆறுகளுக்கு அனுப்புது. பொருளாதாரம் மற்றும் வாழ்வாதார மதிப்பு எப்படி இதுன்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் மில்லியன் கணக்கான மக்களுக்கு உணவு, மூலிகை, வாழ்வாதாரத்தை காடுகள் தான் வழங்குது. நிலையான காடு வளர்ப்பு பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்யுதுன்னு கூட சொல்லலாம். இந்த காடு அழிப்பினால் ஏற்படக்கூடிய நேரடி விளைவுகள்லாம் என்னன்னு பார்த்தீமா, நம்ம காட்டை அழிக்கிறதுனால என்னென்ன விளைவுகளை சந்திக்கிறோம் அப்படின்னா, மனித தேவைகளுக்காகவும் நகரமயமாக்கப்படுதலும் காடுகள் அழிக்கப்படும்போது பல விஷயங்கள் வந்து மாறுது. புவி வெப்பமாதல் அதிகரிப்பு, பாலைவனமாதல் மற்றும் வறட்சி, வனவிலங்குகளுடைய இடப்பெயர்வு, தொற்று நோய்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து நடக்குது. புவி வெப்பமாதல் அப்படின்னா, மரங்கள் வெட்டப்படும்போது அவை சேமித்து வச்சுருக்கக்கூடிய கார்பன் மற்றும் மீண்டும் வந்து வளிமண்டலத்தில் கலந்து பசுமை குடில், அதாவது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வந்து தீவிரப்படுத்துது. பாலைவனமாதல், மரங்கள் வந்து இல்லாதனால நீர் சுழற்சி பாதிக்கப்பட்டு மழை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இதனால் நிலத்தடி நீர் மட்டம் குறைந்து வளமான நிலங்கள் பாலைவனமாக கூட மாறுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, வனவிலங்களுடைய இடப்பெயர்வு, வாழ்விடங்களை இழக்கிற வளமிடங்கள் என்ன பண்ணுதுன்னா அழிய நிலைக்கு தள்ளப்படுது. அதனால் உணவு தேடி மனித குடியிருப்புகளுக்குள்ளே நுழையுது. தொற்று நோய்களுடைய பரவல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காடுகள் அழிக்கப்படுறதுனால விலங்குகளிடம் இருக்கக்கூடிய புதிய வகை வைரஸ்கள் மற்றும் நோய் கிருபிகள் மனிதர்களுக்கு எளிதாக பரவுது. நேர்த்தோட இன்றைக்கி தலைப்பு சூழல் காப்பதில் காடுகள் பங்கு அப்படின்ற தலைப்பில் நிறைய விஷயங்களை நம்ம பேசிட்டோம். அதனால் என்னென்னு பார்த்திங்கன்னா, காடுகள் அழிக்கப்படுதை வந்து முக்கியமாக வந்து தவிர்க்கப்படணும், மரங்கள் வளர்க்கப்படணும், அது மட்டும் இல்லாமல் நெகிழிகள் உபயோகிப்பதை வந்து நம்ம வந்து குறைக்கணும். இது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம என்னென்னலாம் பண்ணணும், காகித பயன்பாட்டை குறைக்கிறது, நெகிழி பிளாஸ்டிக் பயன்படுத்துறதை தவிர்க்கிறது, அது இல்லாமல் காடு அழிப்பிற்கு மாற்று சாலை விரிவாக்கம் தொழிற்சாலைகள் இந்த மாதிரி இதுக்காக நம்ம மரம் வெட்டுறதை புதிய காடுகள் இன்னொரு இடத்துல வந்து உருவாக்கணும். இந்த மாதிரி காட்டுத்தீ மேலாண்மை, காடுகள் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி காட்டுத்தீயை ஆரம்பத்திலே கண்டறிஞ்சு அணைப்பதற்கான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கும் நல்லது, நாட்டு மக்களுக்கும் நல்லது, வருங்கால தலைமுறையினருக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தையே நம்ம வந்து கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்றதுல நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். இதுவரை இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த மற்றும் பங்கேற்ற அனைத்து நேயர்களுக்கும் நிலையின் சார்பாக நன்றி. நிறைவாக ஒரு பாடலை கேட்டு நிகழ்ச்சி முடி நிறைவு பெறுது.

0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்க இருப்பது வளமான பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி சூரியகர் முஃப்ட் பிஜிலி யோஜனா PMSG, பாரத பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த சித்திரத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: சரி, இன்னைக்கு சூர்யா வீட்டுக்கு போயிட்டு எங்கேயோ புறப்படணும் சொன்னாரு, அவரையும் போய் பார்த்துட்டேன், அப்படியே கிளம்புவோம். சரி, வண்டி எடுப்போம். ஆ, ஒரு வழியாக சூர்யா வீட்டுக்கு வந்துட்டான். சரி, காலிங் பெல் அடிச்சு இருக்கிறானா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். சூர்யா, சூர்யா, சூர்யா,
1: யாரு? சக்தி குரல் மாதிரி இருக்கு. கதவு திறப்போம். வாப்பா சக்தி, வா வா.
0: ஆ சூர்யா, என்ன சோகமா இருக்கிற? வந்த உடனே ஒரு உற்சாகமா இருப்ப.
1: அட, ஒண்ணு இல்லப்பா, காலையிலே மூட விட்டு.
0: அடடா, மூட விட்டுக்கு என்ன காரணம்?
1: செல்போன்ல ஒரு மெசேஜ் வந்தது.
0: என்ன மெசேஜ்?
1: கரண்ட் பில்லுப்பா.
0: கரண்ட் பில்லுக்கா? அதுக்கா இப்படி சோகமா இருக்கிறா?
1: ஏப்பா, கரண்ட் பில்லு நான் நினைச்சதை விட கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அதான் ஒரே சோகமா இருக்கேன். கையில வேற காசு இல்ல, எப்படி கட்ட போறேன்னே தெரியல. அதான் யோசனை பண்ணிட்டே இருந்தப்பா இந்த நேரம் பார்த்து நீ வந்த.
0: என்ன சூர்யா, உன் வீட்டுக்கு என்ன ஒரு 500 ரூபா 600 ரூபா வந்துருக்குமா?
1: ஏப்பா, ஒரு 3600 ரூபாப்பா. ஆமாப்பா,
0: 3600 ரூபா. ஏன் சூர்யா, 24 மணி நேரமும் ஃபேனு லைட்டு எல்லாத்தையும் போட்டுனே இருப்பேனியா?
1: அப்பா போடுவோம்ப்பா, அப்பப்ப மறந்து போய் ஆள் இல்லாம அப்படியே ஓடிட்டு கிடக்கும்.
0: ஓஹோ,
1: அத குறைக்கணும்னு பார்த்தாலும் அது முடிய மாட்டேங்குது.
0: ஏன் சூர்யா, நாட்டுல கரண்ட் மிச்சப்படுத்தணும்பா. தேவையான நேரத்துல லைட்ட போடணும், தேவையான நேரத்துல ஃபேன போடணும். நீ எந்த நேரமும் போடணும் இருப்பா.
1: ஏதோ செஞ்சிட்டா, அதாவது இந்த கரண்ட் பில்ல குறைச்சு கொஞ்சமா கட்டுற மாதிரி ஏதாவது வழி இருந்தா சொல்லு.
0: வேற என்ன சூர்யா, அதுக்கு ஒரு அருமையான திட்டம் இருக்குத.
1: என்னப்பா, என்ன திட்டம்?
0: அது பாரத பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டம்பா.
1: என்னப்பா, என்னமோ சொல்ற?
0: ஆமா,
1: பாரத பிரதமர் மின்சாரத்தை சேமிக்கிறதுக்கா இல்ல உற்பத்தி பண்றதுக்கா வேற என்னமோ சொல்ல வர?
0: சூர்யா, PM சூர்யாகர் முஃப்ட் பிஜ்லி யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம்.
1: ஓஹோ, சரி சரி.
0: சூர்யா, அந்த திட்டம் எதை பத்தினா, நம்ம வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுல மொட்டை மாடியில சோலார் பேனல் அமைச்சு

0: மூலமா கரண்ட் எடுக்கிறத.
1: ஓஹோ, கரண்ட் எடுத்து நம்ம வீட்டுக்கே நம்ம பயன்படுத்தலாமா?
0: ஆமா, நம்ம வீட்டுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அது போக நம்ம அரசாங்கத்துக்கு விக்கலாம்பா.
1: ஓஹோ, இவ்வளவு பெரிய விஷயம் இருக்காப்பா.
0: ஆமா
1: எப்பா, அப்படி பார்த்தா நீ சொல்றது இந்த புதுப்பிக்க வல்ல எரிசக்தி பா.
0: புதுப்பிக்க வல்ல எரிசக்தியா?
1: ஆமாப்பா.
0: அப்படின்னா என்ன?
1: ஏன்பா, இப்ப நம்ம பெட்ரோலு டீசலு வந்து மண்ணெண்ணெய், அப்புறம் நம்ம நேச்சுரல் கேஸ்னு சொல்றோம் இல்லையா, எரிவாயு, இதெல்லாம் பூமிக்குள்ளாரந்து நம்ம ஏற்கனவே இருக்கிறதானே எடுத்து பயன்படுத்துறோம்.
0: ஆமா,
1: அப்ப வர வர குறைஞ்சிக்கிட்டே வரும்ல. ஆனா இந்த காற்றால மின்சாரம், அப்புறம் இந்த சூரிய மின்சாரம், அப்புறம் நீர் மின்சாரம்,
0: ஆமா,
1: இதெல்லாம் புதுப்பிக்க வல்ல எரிசக்தி.
0: ஓஹோ,
1: நம்ம எடுக்க எடுக்க அது குறையவே குறையாது. அந்த எரிசக்தியை எடுத்து நம்ம பயன்படுத்தினோம்னா நாடு மட்டும் இல்லப்பா, இந்த உலகமே சுபீட்சமா இருக்கும், சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும்.
0: அடடா, கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஏன் சூர்யா, சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் சொல்ற? அது என்ன சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும்?
1: சக்தியே, ஒரு விஷயம் சொல்றேன் கேளு.
0: சரி,
1: இப்ப நம்ம பைக் ஓட்டிட்டு போறோம்.
0: ஆமா,
1: புகை அடிக்குதா?
0: ஆமா.
1: அந்த புகைய நம்ம சுவாசிச்சா எப்படி இருக்கு?
0: ஐயோ, மூச்சு திணறது, நம்ம உடம்பே கரிகரியா படிஞ்சிருதுப்பா, ரொம்ப மாசு இல்ல அது?
1: ஆமாப்பா, இப்ப பைக்ல இருந்து வர்ற புகையே இவ்வளவு ஆபத்தா இருக்குல்ல.
0: ஆமா,
1: அப்ப பெரிய பெரிய தொழிற்சாலைகள், அப்புறம் வந்து இப்ப இதுக்கான பல நிலையங்கள் இருக்கு இல்லையா, அதுங்க வெளியிடுற அந்த கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, இதெல்லாம் உலகத்தையே கெடுக்குதுப்பா.
0: கரெக்டா சொன்னப்பா.
1: அப்ப மின்சார உற்பத்திக்காக நம்ம நிலக்கரிய போட்டு எரிச்சு அதுல இருந்து நம்ம நீராவிய கொண்டு வந்து அந்த நீராவி மூலமா கரண்ட உற்பத்தி பண்ணி எம்மோ செலவு, அத சுற்றுச்சூழலும் கெடுது.
0: ஆமா,
1: அதே நேரத்துல சூரிய வெளிச்சம் வருது இல்ல, அது அப்படியே அந்த சூரிய தகட வச்சு அது மூலமா நம்ம மின்சாரத்தை தயாரிச்சோம்னா ஏதாவது கெட்டது இருக்கா?
0: ஒண்ணும் இல்லப்பா, நல்லா தானே இருக்குதா?
1: ஆமாப்பா, இந்த சூரிய மின் தகடு மூலமா மின் உற்பத்தி செஞ்சோம்னா சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது.
0: ஆமா,
1: ரைட்டா? அதனாலதான் இந்த சூரிய சக்திய வந்து பயன்படுத்தணும்னு நம்ம பிரதமர் முடிவு பண்ணி நீ சொன்ன ஒரு திட்டம்.
0: ஆமா, பிரதான் மந்திரி சூரிய கர் முஃப்ட் பிஜிலி யோஜனா.
1: ஆமாப்பா, இந்த திட்டத்தை அதுக்கு தப்பா அவர் கொண்டு வந்திருக்கணும். இந்த திட்டத்துல ஏதாவது மானியம் எல்லாம் கொடுக்கறாருப்பா?
0: சூர்யா, நிறைய மானியம் கொடுக்கறாங்க, வங்கியில குறைஞ்ச வட்டியில லோன் கூட தராங்கப்பா.
1: ஓ, அப்படியாப்பா?
0: ஆமா ஆமா ஆமா.
1: அப்ப அதிகமா ஒண்ணு செலவே இல்ல.
0: செலவே இல்ல.
1: அப்ப என் வீட்டுக்கு நான் அதை அமைச்சிட வேண்டியதான்ப்பா.
0: முதல்ல அதை செய்யப்பா. நீ
1: சக்தி, ஒரு விஷயம்ப்பா, இந்த பிரதமருடைய சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் சொன்னீங்கல்ல.
0: ஆமா,
1: இது சம்பந்தமா உனக்கு என்னென்னலாம் தெரியும் அதை முதல்ல எனக்கு சொல்லு.
0: சூர்யா, இந்த பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்னா நாட்டுல 1 கோடி வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் நோக்கத்துல பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் என்னும் மத்திய அரசின் திட்டம் தொடங்கி இருக்காங்க.
1: ஓகே,
0: அதாவது நம்ம வீட்டுல மேற்கூரையில சூரிய மின்சார அலகுகளை அமைக்கிறவங்க இந்த திட்டத்துல சேரலாம்பா.
1: ஓஹோ, அப்ப நான் வந்து என் வீட்டுல இந்த சூரிய தகட அமைக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் போய் சேர்ந்துக்கலாம்.
0: ஆமா,
1: ஓகே ஓகே.
0: சூரிய சக்தி மின்சாரத்தை தயாரிக்கும் இந்த அலகுகளை அமைக்கும் வீடுகள் ஒவ்வொரு மாசமும் 300 யூனிட் வர மின்சாரத்தை இலவசம் பெறலாம்பா.
1: என்னப்பா அது, எப்படி சொல்ற?
0: ஆமா,
1: 300 யூனிட் வர இலவசமா?
0: 75,021 கோடி ஒதுக்கீட்டுடன் கூடிய இந்த லட்சிய திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்குப்பா.
1: ஓஹோ, அப்படியாப்பா?
0: ஆமா.
1: சரி சரி, இந்த பிரதமருடைய சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் எப்படி செயல்படுது?
0: கரெக்டா கேட்டா, இந்த திட்டத்துல சேர்றவங்க 2 கிலோவாட் உற்பத்தி திறன் கொண்ட சூரிய சக்தி அலகு அமைச்சோம்னா 60% மானியம் கிடைக்கும்.
1: ஓஹோ, அதாவது 2 கிலோவாட்னா 60% மானியம்.
0: ஆமா,
1: 1,00,000 ரூபாய்னா 60,000 ரூபாய் அவங்களே கொடுத்துறாங்க.
0: கரெக்டா சொன்ன.
1: சரி சரி,
0: 2 லிருந்து 3 கிலோவாட் உற்பத்தி திறனுக்கு கூடுதலா 40% மானியம் வழங்கப்படும்.
1: ஓஹோ, அப்படியாப்பா?
0: ஆமா.
1: சரி, நானே ஒரு 5 கிலோவாட் 10 கிலோவாட் இப்படி உற்பத்தி பண்ணனா
0: அதிகபட்ச வரம்பு 3 கிலோவாட் உற்பத்தி திறன் வரைக்கும் தான்.
1: ஓஹோ, ஒரு வீடுனா நம்ம 3 கிலோவாட் உற்பத்தி திறன் கொண்ட இந்த அமைப்பை நம்ம செயல்படுத்திக்கலாம்.
0: ஆமா
1: சரிப்பா, 1 கிலோவாட் அமைக்கிறோம்னு வச்சுக்க.
0: ஆமா,
1: அதிகபட்சம் எவ்வளவு மானியம் கிடைக்கும்?
0: 30,000 மானியம் கிடைக்கும்பா.
1: 30,000 ரூபாயா?
0: ஆமா, 2 கிலோவாட் அமைப்புக்கு 60,000, 3 கிலோவாட் அப்புறம் அதுக்கு மேல அமைக்கிறவங்களுக்கு அலகுக்கு 78,000 மானியம் வழங்கப்படும்.
1: நல்ல ஸ்கீமா இருக்கப்பா அது.
0: ஆமா,
1: அதனாலதான் பாண்டி முழுக்க பல ஊட்டில்

0: பார்த்தா இந்த மின்சார கூரை போட்டுக்கிட்டு நான் கரண்ட் பில் எல்லாம் கம்மியாக்கிட்டேன், 5000 இருந்த கரண்ட் பில்லு இப்ப எனக்கு 500 தான் வருதுங்கிறாங்க. நான் ஏதோ பொய் சொல்றாங்க விளையாடுறாங்கன்னு நினைச்சா உண்மையிலேவாப்பா.
1: ஆமா சூர்யா, நீ சொல்ற மாதிரியா பாக்குற ஊடெல்லாம் ஒரே சூரிய மின் தகடமா இருக்கு.
0: ஆமாப்பா. சரிப்பா, இந்த திட்டத்துல விண்ணப்பிக்கணும் அப்படின்னா தகுதி தான் என்ன?
1: கரெக்டா கேட்டப்பா, இந்த திட்டத்துல சேர்றவங்க இந்தியர்களாக இருக்கணும் முக்கியமா.
0: ஓஹோ, சிட்டிசன் இந்தியனா இருக்கணும்.
1: ஆமா
0: சரி.
1: சூரிய சக்தி தகடுகளை அமைப்பதற்கு ஏற்ற வகையிலான கூரை கொண்ட சொந்த வீடு இருக்கணும் முக்கியமா.
0: ஓகே ஓகே. அதாவது இவங்க கூரைன்னா அந்த காலத்துல இருக்கும் அந்த கூரையே சொல்ல, மாடி வீடு மொட்டை மாடி இதெல்லாம் கூரை தான். அப்படி சொந்த வீடு இருக்கணும்.
1: அந்த வீட்டுக்கு மின்சார இணைப்பு கட்டாயம் இருக்கணும்பா.
0: ஓஹோ, மின்சார இணைப்புனா வந்து அரசாங்கத்துல இருந்து மின்சார இணைப்பை வாங்கி ஏற்கனவே பயன்படுத்துற வீடா இருக்கணும்.
1: ஆமா
0: ரைட்டு,
1: சர்வீஸ் வீடா இருக்கணும். அப்புறம் வேறு எந்த திட்டத்தின் மூலமா சூரிய சக்தி மின்சாரத்திற்காக மானியம் பெறுபவராக இருக்க கூடாது.
0: ஓஹோ ஓஹோ, இந்த திட்டத்துலதான் நம்ம மானியமும் பெறணும். சரி, இந்த திட்டத்துல இப்ப என்ன ஏதுன்னு தகுதி எல்லாம் சொல்லிட்டேன், எப்படி நான் சேர்றது?
1: இது நல்ல கேள்வி கேட்ட பண்ணிய. இந்த திட்டத்துல சேர்ற ஆர்வம் உடையவங்க www.pmsuryagar.gov.in இந்த தேசிய தளத்துல பதிவு செஞ்சிருக்கணும்.
0: ஓஹோ, முதல்ல இந்த www.pmsuryagar.gov.in இதுல வந்து பதிவு செஞ்சு வச்சுக்கணும் முதல்ல.
1: ஆமா, மின்சார விநியோகம் செய்யும் நிறுவனம், அப்புறம் மாநிலத்தை அதுல குறிப்பிடணும்.
0: ஓஹோ, எந்த மாநிலம் மின்சார விநியோகம் செய்யற நிறுவனம் என்னது அதெல்லாம் அங்க குறிப்பிடணுமா?
1: இந்த தளத்துல திட்டத்துல சேர்றவங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் கிடைக்கும்பா.
0: ஓகே ஓகே, நல்ல விஷயம்பா. அப்புறம்
1: மேற்கூரை சூரிய சக்தி தகடுகளை அமைக்கும் நிறுவனங்களையோ இல்ல தனி நபர்களையோ நுகர்வோர் தேர்வு செஞ்சுக்கணும்.
0: நுகர்வோர்னா நம்மள மாதிரி பயன்படுத்துறவங்கள சொல்றாங்க. நம்ம தனியார் மூலமாவும் நம்ம பண்ணிக்கலாம் இருக்குப்பா.
1: ஆமா ஆமா,
0: ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி தான் சொல்றாங்க. சரி, இந்த மின் நுகர்வோர் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல 1,00,000 ரூபாய்னா 60,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க.
1: ஆமா,
0: பாக்கி 40,000 ரூபாய்க்கு நான் எங்க பாப்போவேன்? ஏதாவது லோனுக்குன்னு எங்கயாவது பேங்க்ல குடுக்கறாங்களா?
1: முக்கியமானது கேட்ட பண்ணிய, சோலார் மின் அமைப்புகளை நிறுவுவதற்கு கடன் வசதியும் இந்த திட்டத்தில் இருக்கு.
0: ஓஹோ,
1: 3 கிலோவாட் அமைப்புகளை நிறுவ 7% என்ற குறைந்த வட்டியில கடனும் பெறலாம்.
0: எப்பா 7%ல கடனா? எப்படிப்பா இது?
1: அதான்
0: அரசாங்கம் அப்ப நமக்கு உதவி செய்யணும்னு இந்த திட்டத்தை வச்சிருக்குப்பா.
1: அருமையான திட்டம் பாத. இன்னும் சொல்றேன் கேளு, ரிசர்வ் வங்கியின் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்திற்கு ஏற்ப கடன் விகிதம் மாறுபடும்பா.
0: ஓஹோ, அப்பப்ப கொஞ்சம் குறையலாம் கொஞ்சோண்டு கூடலாம்.
1: ஆமா.
0: ஓஹோ, அது எப்படி? உதாரணத்துக்கு சொல்லலாம்.
1: கரெக்டா கேட்டா, தற்போதைய 6.5% என்ற ரெப்போ வட்டி விகிதம் 5.5% குறைஞ்சதுன்னா இந்த திட்டத்தின் 7% வட்டி என்பது 6% குறையும்.
0: ஓஹோ, குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: இருக்கு.
0: சரிப்பா, இன்னொன்னு ஆரம்பத்துல சொன்னீல இந்த மானியம்.
1: ஆமா,
0: வந்து 1 கிலோவாட்னா 30,000 சொன்ன, 2 கிலோவாட்னா 60,000 சொன்னீல, இந்த மானியம் பெறத்துக்கு வழிமுறை என்ன?
1: கரெக்டா கேட்டப்பா, மானியத்தை பெறுவதற்கு முதல்ல இணையதளத்துல பதிவு செய்யணும். அப்புறம் மாநிலம், மின் விநியோக நிறுவனத்தின் பெயரை குறிப்பிடணும், மின் இணைப்பு என்ன, நம்ம மொபைல் நம்பரு, அப்புறம் இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் குறிப்பிடணும்.
0: ஓஹோ, இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்குப்பா, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லப்பா.
1: ஆமா,
0: நான் உடனே அதெல்லாம் பதிவு பண்ணிடுறேன்ப்பா. சரி, மேற்கொண்டு சொல்லுப்பா.
1: இதை அடுத்து மின் இணைப்பு என்ன, அப்புறம் நம்மளுடைய மொபைல் நம்பரை லாகின் செய்யணும்.
0: சரிப்பா.
1: அப்புறம் படிவத்தின் அடிப்படையில மேற்கூரை சூரிய சக்தி இணைப்புக்கு விண்ணப்பிக்கணும்.
0: ஓஹோ, அப்படியாப்பா? விண்ணப்பிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை சொல்லிட்டேன். சரி, உரிய அனுமதி பெற்றுட்டோம்னா நம்ம பதிவு செய்துள்ள விற்பனையாளர் மூலம் சூரிய சக்தி தகடுகளை வீட்டின் மேற்கூரையில நம்ம நிரூபிக்கலாம்.
1: ஆமா,
0: நல்ல விஷயம் நிறைய சொன்னப்பா. எனக்கு என்னன்னாப்பா, இது சம்பந்தமா இன்னும் யார்ட்டையாவது கேட்டு நல்ல விவரமா நமக்கு புரிஞ்சுக்கணும்னா நம்ம யார போய் அணுகலாம்?
1: சூர்யா, இது சம்பந்தமா புதுவை பல்கலைக்கழகம் பசுமை ஆற்றலியல் துறையில முனைவர் பி திலகன் அவர்கள் இருக்காங்க.
0: ஓகே ஓகே,
1: அவர்கிட்ட போய் கேட்டோம்னா எல்லா விவரங்களையும் இது சம்பந்தமா நிறைய சொல்லுவாருப்பா.
0: சரிப்பா, நம்ம என்ன செய்யறோம்ப்பா?
1: சரி,
0: உடனே வண்டி எடுக்கிறோம்.
1: ஆமா,
0: அவர் வீட்டுக்கு நம்ம போறோம். வண்டி எடுக்கிறியப்பா?
1: சரி சரி சரி, நான் வண்டியில தான் வந்தேன், அப்படியே போயிடலாம்.
0: சரிப்பா, நான் கதவு பூட்டிட்டு வரேன்ப்பா.
1: சரி சரி சரி,
0: வண்டி எடுப்பா,
1: போலாம்.
0: போலாம்ப்பா. சரி சக்தி, நீ சொல்லிட்டே இருந்த அனுமதி எப்படி பெறணும் அதெல்லாம் சொன்னப்பா. அதுக்கு பிறகு நம்ம பதிவு செய்த விற்பனையாளர் மூலம் சூரிய சக்தி தகடுகளை அமைக்கிறது வரைக்கும் சொன்னேன் எனக்கு. சரி, அதுக்கு பிறகு அந்த சூரிய சக்தி அளவு நம்ம நிறுவப்பட்ட பின்னரு நாம என்னென்ன செய்யணும்? ஏன்னா இப்ப நாம எவ்வளவு கரண்ட் உற்பத்தி பண்றோம், அதுக்கெல்லாம் மீட்டர்லாம்

0: வைக்கணும்.
1: ஆமா ஆமா,
0: அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குல்ல, அதையும் சொல்லிட்டே வாயன் அவர் வீடு போற வரைக்கும்.
1: நீ கரெக்டா கேட்டா, சூரிய சக்தி அளவு நிறுவப்பட்டதுக்கு அப்புறம் அதன் விவரங்களை தெரிவித்து மீட்டர் பெறுவதற்கு விண்ணப்பிக்கணும்.
0: அப்பா, இந்த சூரிய சக்தி தகடுகளை நம்ம நிறுவன உடனே மீட்டர் பெறுவதற்கு விண்ணப்பிக்கணும். ரைட், ஓகே. அப்புறம்
1: மீட்டரை பொருத்திய பின்பு அமைப்பு சான்றிதழை இணையதளத்தின் மூலம் பெற்றுக்கலாம்.
0: ஓகே ஓகே.
1: அதுக்கப்புறம் இந்த பணிகள் நிறைவேறதுக்கு அப்புறம் நுகர்வோர் தங்களது வங்கி கணக்கில் விவரங்களை கேன்சல் செய்யப்பட்ட காசோலை மூலம் தளத்தில் தெரிவிக்கணும்.
0: ஓஹோ, இப்படி ஒரு இது இருக்குதா? சரிப்பா.

0: இந்த சூரிய சக்தி தகடுகளை நம்ம நிறுவன உடனே மீட்டர் பெறுவதற்கு விண்ணப்பிக்கணும். ரைட், ஓகே. அப்புறம்
1: மீட்டரை பொருத்திய பின்பு அமைப்பு சான்றிதழை இணையதளத்தின் மூலம் பெற்றுக்கலாம்.
0: ஓகே, ஓகே.
1: அதுக்கப்புறம் இந்த பணிகள் நிறைவேறதுக்கு அப்புறம் நுகர்வோர் தங்களது வங்கி கணக்கில் விவரங்களை கேன்சல் செய்யப்பட்ட காசோலை மூலம் தளத்தில் தெரிவிக்கணும்.
0: ஓஹோ, இப்படி ஒரு இது இருக்குதா? சரிப்பா,
1: அடுத்த 30 நாட்களுக்குள்ள நமக்கான மானியம் நம்ம வங்கி கணக்கில் செலுத்தப்படும்.
0: ஓஹோ, முதல்ல மானியம் வந்துடும்.
1: ஆமா,
0: ரைட்டு. சரி, இந்த திட்டத்துல வீடுகள் ஏன் சேர்க்கப்படுது, அதை பத்தி எனக்கு சொல்லு.
1: மக்கள் தங்களுடைய மின்சார கட்டணம் சேமிப்பதற்காக இந்த திட்டத்துல வீடுகள் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றன.
0: ஓஹோ, அதாவது பெரிய பெரிய ஆலைகள் அவங்களுக்கு கொடுக்கலாம், ஆனா பொதுமக்கள் வீடுகளுக்கு இதை கொடுக்கறாங்கன்னா மக்கள் மின் கட்டணத்தை சேமிக்கணும், அது அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணணும்.
1: ஆமா, கரெக்டா சொல்லுங்க.
0: அப்படியாப்பா, சரிப்பா, சரிப்பா. இப்ப பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இருக்குல்ல, நீ சொன்ன 3 கிலோவாட் வரைக்கும் நம்ம வந்து அந்த மின்சக்தியை பெறலாம் அப்படின்னு. இப்ப 300 யூனிட் மின்சாரத்தை நுகரும் வீட்டுக்கு ஓர் ஆண்டுல தோராயமா எவ்வளவுப்பா சேமிப்பு கிடைக்கும்?
1: கரெக்டா கேட்ட பாண்டிய, 15,000 சேமிப்பை உத்தரவாதப்படுத்துறது.
0: ஓஹோ, 15,000 ரூபாய் ஒரு ஆண்டுல வந்து அந்த நுகர்வோராகிய நமக்கு வந்து இலவசமா அரசாங்கம் கொடுக்கற மாதிரி.
1: ஆமா,
0: நல்ல விஷயமா இருக்குப்பா.
1: இதனால சொந்த மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சு கிட்டத்தட்ட 1,800 ரூபாயில இருந்து 1,875 வரை சேமிக்கலாமா?
0: நல்ல திட்டமா இருக்குப்பா.
1: ஆமா,
0: சரி, நம்ம கடன் வாங்குறோம் இல்லையா?
1: ஆமா,
0: அந்த கடன் நீனே சொன்ன 7%, அப்புறம் அந்த ரெப்போ வங்கி வந்து அது குறைஞ்சதுன்னா 6 கூட ஆகலாம்லாம் சொன்னேன்.
1: ஆமா,
0: இப்ப மாசம் ஒரு 500 ரூபா 600 ரூபா நம்ம வந்து ரீபேமெண்ட் பண்ணணும்ல வாங்கின லோனை.
1: ஆமா,
0: அது போக என்ன லாபம் வரும் அத சொல்லு.
1: சூர்யா, மாதாந்திர தவணையா 610 ரூபா நம்ம செலுத்திய பின்னர் மாசத்துக்கு 1,265 ரூபா தோராயமா வருஷத்துக்கு 5,000 மிச்சப்படுத்தலாம்பா.
0: ஓஹோ, அதாவது நம்ம வாங்கின லோனை ரீபேமெண்ட்டுக்கு நம்ம கட்டினது போகவே 15,000 ரூபா வருஷத்துக்கு மிச்சங்கிற.
1: ஆமா,
0: அப்பா இந்த திட்டத்தை பத்தி நல்ல பல விஷயம் நீ சொன்னப்பா, ஆனாலும் எனக்கு இந்த திட்டத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் செய்தி தெரியணும் தான். இப்ப அவர் வீடு நெருங்கிட்டோம்.
1: ஆமா ஆமா ஆமா,
0: அதோ தெரிந்து பார்ப்பா அவர் வீடு.
1: ஓ, அதோ இருக்க. சூர்யா, அவர் வீட்டுல சூரிய மின் தகடுகள்லாம் அமைச்சுக்கிறாரா?
0: ஆமாப்பா, அவரு இந்த இலவச மின்சாரம் மாதிரி இதை பெற்றுட்டு இருக்காரு உள்ள இருக்கு.
1: ஆமா ஆமா,
0: சரி வாப்பா, வண்டி நிப்பாட்டி உள்ள போவோம்.
1: சரி சரி சரி. சார், சார், சார், வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், உங்களை தான் பார்க்க வந்தோம்.
2: வணக்கம் சார்.
0: இந்த சூரிய சக்தி மின்சாரம் இருக்குல்ல, அது சம்பந்தமா பல்வேறு செய்திகளை உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார்.
1: ஆமா சார்.
0: சார் கொஞ்சம் அப்படியே சொல்லுங்க சார், நான் அப்படியே என் போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்.
3: என் மனமார்ந்த வணக்கங்கள். பொதுவாக ஆற்றல் என்பது வேலை செய்ய தேவையான திறன் என்று வரையறுக்கப்படுகிறது. உயிரினங்கள் சுவாசிப்பது முதல் இயந்திரங்கள் இயங்குவது வரை அனைத்துமே வேலைதான். ஆக சுவாசம் முதல் இயக்கம் வரை ஆற்றலை உட்கொள்வதால் மட்டுமே நிகழ்கிறது. இதில் உயிரினங்களின் இயக்கத்திற்கு தேவையான ஆற்றல் உணவுப் பொருள்களில் இருந்து பெறப்படுகிறது. ஆனால் இயந்திரங்களின் இயக்கம் எரிபொருள்களை எரிப்பதன் மூலம் நடத்தப்படுகிறது. உயிரினங்கள் உணவுப் பொருட்களிலிருந்து தன் ஆற்றலை பெறும் பொழுது எந்த விதமான சூழ்நிலை சீர்கேட்டையும் விளைவிப்பதில்லை. ஆனால் இயந்திரங்கள் எரிபொருட்களை எரிக்கும் பொழுது சூழ்நிலை சீர்கேட்டை விளைவிக்கக்கூடிய விளைபொருட்களை விடுவிக்கின்றன. இயந்திரங்கள் தன் ஆற்றல் மூலகங்களாக நிலக்கரி, பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் எரிவாயுக்களை பயன்படுத்துகின்றன. அவ்வாறு பயன்படுத்தும் பொழுது இயந்திரங்களின் ஆற்றல் மாற்றும் சக்தி கார்னாட் வரம்பு அடிப்படையில் சுமார் 55% தாண்டுவதில்லை. ஆகையால் எரிபொருட்களின் உள்ளடக்க சக்திகளில் 55% மட்டுமே பயனுள்ள ஆக்க சக்தியாக மாற்றப்படுகிறது. இதோடு மட்டுமல்லாமல் எரிக்கப்படும் எரிபொருட்களின் எச்சமாக கரியமில வாயுவும் விளை பொருட்களாக நைட்ரஜன் ஆக்சைடு, கந்தக ஆக்சைடு, ஆவியாகக்கூடிய கரிம வகை கூட்டுப் பொருட்கள், கண்டறியப்படும் அளவிலான ஹைட்ரஜன் சயனைடு என்ற விஷப்பொருள், கண்டறியப்படும் அளவிலான கதிர்வீச்சு பொருட்கள், திண்ம விளை பொருட்கள் ஆகியவை காற்றில் உமிழப்படுவதாக அறிக்கையிடப்பட்டுள்ளது. இதில் கரியமில வாயுவின் பங்கு மிக அதிகமாகும். இதன் அடிப்படையில் இதன் அளவீட்டை 1 கிலோவாட் மணி அளவிலான மின்சார உற்பத்திக்கு கண்டறியும் பொழுது நிலக்கரியிலிருந்து பெறப்படும் மின்சாரத்திற்கு சுமார் 900 முதல் 1,050 கிராம் வரையிலான உமிழ்வும், திரவ எரிபொருட்களுக்கு 650 முதல் 900 கிராம் வரையிலான உமிழ்வும், வாயு எரிபொருட்களுக்கு

350 கிராம் முதல் 500 கிராம் வரையிலான உமிழ்வுகளும் இருப்பதாக அறிக்கையிடப்பட்டுள்ளது. இவ்வாறு உமிழப்படும் கரியமில வாயு ஒரு நாளைக்கு பல கோடி டன்களாக உலகளவில் இருப்பதால் சுற்றுச்சூழல் வெப்பநிலையை தூண்டி பருவநிலை மாற்றத்திற்கு வழிவகுக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் காற்றில் உள்ள கரியமில வாயுவின் அளவானது தற்கால அளவில் 400 ppm அளவிற்கு மேலாக தாண்டி செல்வதால் சுவாச கோளாறுகள் உண்டாகவும் காரணமாகிறது. ஆக மொத்தத்தில் நாளுக்கு நாள் நாம் நம் சௌகரியங்களுக்காக பல்வேறு வகையான இயந்திரங்களை பயன்படுத்துவதால் அத்தகைய இயந்திரங்களில் இருந்து வெளிப்படும் புகையின் மூலம் நாம் வாழும் சுற்றுச்சூழல் மிக அதிக அளவில் சீர்கெட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் நம் கவனத்தில் வருவதுதான் தினமும் புதுப்பிக்கப்படும் சூரிய சக்தி. இந்த சூரிய சக்தியானது தடையற்ற முதன்மை வகை சக்தியாக வரையறுக்கப்பட்டுள்ளது. அப்படி என்றால் சூரிய சக்தியானது நாள் முழுவதும் மற்றும் வருடங்கள் முழுவதும் பல மில்லியன் ஆண்டுகளாக நம் பூமிக்கு வந்தடைந்து கொண்டே இருக்கின்றன. ஆகையால் இந்த சூரிய சக்தியானது நம் வாழ்க்கையில் பயன்படுத்தப்படும் பொழுது எந்த விதமான விளைவுகளையும் ஏற்படுத்துவதில்லை. தாவரங்கள் ஒளி சேர்க்கை செய்வதற்கும் மற்றும் நமக்கு தேவையான உணவை தயாரிப்பதற்கும் சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிப்பதற்கும் சூரிய ஒளியிலிருந்து வெப்பத்தை உண்டாக்குவதற்கும் இந்த சூரிய சக்தி பயன்படுத்தப்படுகிறது. மேலும் சூரிய ஒளியானது காற்று மண்டலத்தில் பாய்ந்து காற்றை வெப்பப்படுத்துவதன் மூலம் காற்றோட்ட மண்டலத்தை உருவாக்கி இதன் மூலம் நம் காற்றாலை மின்சாரம் தயாரிக்க உதவுகிறது. மேலும் சூரிய ஒளியானது நீர்நிலைகளில் பாய்ந்து நீரை ஆவியாக்கி மழைப்பொழிவை உண்டாக்கி நீர் பரவலை ஏற்படுத்துவதன் மூலம் நீர் மின்சாரம் தயாரிக்க உதவுகிறது. சூரிய ஒளியானது கடல் நீரில் பாய்ந்து கடல் நீரோட்டங்களை உண்டாக்கி கடல் நீரோட்டத்திலிருந்து மின்சாரம் தயாரிக்க வழிவகுக்கிறது. ஆக மொத்தத்தில் சூரிய ஒளி முதன்மை சக்தியாக செயல்பட்டு பல்வேறு வகையான இரண்டாம் நிலை சக்தி மூலகங்களை இந்த பூமியில் உருவாக்கி கொடுக்கிறது. நம்முடைய பயன்பாட்டு வகை ஆற்றல் தேவைகளில் தலையாய பங்கு வகிப்பது மின்னாற்றல். மின்னாற்றலை சூரிய ஒளியிலிருந்து குறை கடத்திகள் என்று கூறப்படும் செமிகண்டக்டர்களை கொண்டு உற்பத்தி செய்யப்படும் சூரிய மின் கருவிகள் மூலம் நேரடியாக மின்சாரமாக மாற்றலாம். அவ்வாறு மாற்றப்படும் தொழில்நுட்பம் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக கருதப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் படிக சிலிகான் குறைகடத்தியை கொண்டு உருவாக்கப்படும் சூரிய மின் கருவியானது 25 முதல் 28% அளவிலான சூரிய ஒளியை மின்சாரமாக மாற்ற உள்ளது. மேலும் இந்த கருவிகளின் விலை மிகவும் குறைவானதாகும். சூரிய மின் கருவியின் தொழில்நுட்பத்தை பொறுத்து இக்கருவியின் விலை சுமார் 1 வாட்டிற்கு ₹40 என்று விற்கப்படுகிறது. 1 வாட் மின்சாரம் கொண்ட சூரிய மின் கருவியை கொண்டு 1200-1450 watt மின்சாரத்தை பெற முடியும். இன்றைய காலகட்டத்தில் சூரிய மின் கருவிகளை தேவைக்கேற்ப ஒன்றிணைத்து சூரிய மின் பலகையாக மாற்றி நம் தேவைக்கேற்ப இந்த சூரிய மின் பலகைகளை பயன்படுத்தலாம். சூரிய மின் பலகைகள் அதனுடைய மின் உமிழ்வு திறனை பொறுத்து பல எண்ணிக்கைகளை ஒன்றாக இணைத்து தேவையான மின்சாரத்தை உருவாக்க முடிகிறது. இன்றைய காலகட்டத்தில் இந்திய சந்தைகளில் சுமார் 550 watt மின்சாரம் வழங்கக்கூடிய சூரிய பலகைகள் முதல் 720 watt மின்சாரம் வழங்கக்கூடிய சூரிய பலகை வரை விற்கப்படுகின்றன. இதில் 550 watt சூரிய மின் பலகையை பயன்படுத்தி ஆண்டு ஒன்றுக்கு சுமார் 750 முதல் 800 அலகு மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். சூரிய மின் பலகைகளில் இருந்து பெறப்படும் மின்சாரமானது நேர் மின்னோட்ட வகையை சேர்ந்தது. இதனை மாறுதிசை மின்னோட்டமாக மின்மாற்றியை கொண்டு மாற்றும் பொழுது நாம் ஏற்கனவே பயன்படுத்தும் மாறுதிசை மின்னோட்டத்திற்கு இணையாக பயன்படுத்தலாம். மேலும் சூரிய மின்சாரத்தை உருவாக்கி பயன்படுத்தும் பொழுது கரியமில வாயுவோ அல்லது வேறு எந்த வகையான நச்சு பொருள்களோ காற்றில் உமிழப்படுவதில்லை. ஆகையால் சூரிய மின்சாரமானது புகையில்லா மின்சாரமாகும். எனவே ஒவ்வொரு அலகு சூரிய மின்சாரத்தை உற்பத்தி செய்து பயன்படுத்தும் பொழுது சுமார் 900 கிராம் முதல் 1050 கிராம் வரையிலான கரியமில வாயு உற்பத்தி தடுக்கப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டுதான் நமது இந்திய அரசாங்கம் தனது மின் தேவைக்கு சுமார் 168.4 GW அளவிலான சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை நாடு முழுவதும் நிறுவி நமது மின்சார தேவையில் பெரும் பகுதியை புகையில்லா மின்சாரமாக மாற்றி வருகிறது.
இந்த அளவு 50% மின்சார தேவையை பூர்த்தி செய்வதாக அறிக்கை.

0: வெளியிடப்பட்டுள்ளது. இதோடு மட்டுமல்லாமல் தனது பிரதம மந்திரி சூரிய மின் வீட்டு திட்டத்தின் மூலம் சூரிய மின்சார பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்காக சூரிய மின் உற்பத்தி மையங்கள் அமைப்பதற்கு மானியமாக அரசாங்கம் 30,000 ரூபாய் ஒரு கிலோவாட் என்ற அளவில் முதல் 2 கிலோவாட்டிற்கும் மேலும் 18,000 ரூபாய் பர் கிலோவாட் என்று 2 கிலோவாட்டிற்கு மேலும் வழங்கி 1 கிலோவாட், 2 கிலோவாட் மற்றும் 3 கிலோவாட் வீட்டு கூரை மின் உற்பத்தி திட்டங்களை ஊக்குவிக்கிறது. இதற்கு மேலும் இந்திய அரசாங்கம் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டும் விவசாயிகளுக்கு தேவையான மின்திறனை உற்பத்தி செய்வதற்காகவும் பிரதான் மந்திரி கிசான் ஊர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தம் மகாபியான் திட்டத்தின் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கவும் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கவும் சுற்றுச்சூழ்நிலையை பாதுகாக்கவும் பயன்படுத்தும் வகையில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. இத்திட்டத்தின் மூலம் அரசு மானியம் 60% வழங்கப்பட்டு சூரிய மின் மோட்டார் அமைத்தல், சூரிய மின் உற்பத்தியை மின் மோட்டார் பயன்படுத்தும் மின் இணைப்புகளுடன் இணைத்து சூரிய ஒளி மயமாக்குதல் மற்றும் சுமார் 2 மெகாவாட் வரையிலான மின் உற்பத்தி நிலையங்களை தன்னுடைய விவசாய நிலங்களில் நிறுவி மின் பகிர்வு இணைப்புகளுடன் இணைத்து வருமானம் பெறுதல் போன்ற பியு குசும் என்ற திட்டத்தையும் கொண்டு வந்துள்ளது. இதன் மூலம் சூரிய மின் உற்பத்தி இந்தியாவில் ஊக்குவிக்கப்பட்டு புகையில்லா மின்சார உற்பத்திக்கு இந்திய அரசாங்கமே வழிவகை செய்கிறது. மேலும் நாம் இந்த சூரிய மின்கல உற்பத்தி அமைப்புகளை வீட்டில் நிறுவுவதன் மூலம் நமக்கு தேவையான போக்குவரத்திற்கு மின் ஊர்திகளை கொண்டு இந்த மின்சாரங்களை பயன்படுத்தி புகையில்லா பயணத்தையும் மேற்கொள்ள வழிவகை செய்கிறது. ஆக சூரிய மின்சாரத்தை நாம் சூரிய மின் உற்பத்தி மையங்களை அமைத்து வீட்டிற்கும் மற்றும் போக்குவரத்திற்கும் பயன்படுத்தும் பொழுது நம்மால் புகையில்லாத வாழ்க்கையை வாழ முடியும் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். பிரதான் மந்திரி சூரியகார் திட்டத்தின் மூலம் சுமார் 120 யூனிட் அளவிற்கான மின்சாரத்தை பயன்படுத்துபவர்களுக்கு 1 கிலோவாட் மின் உற்பத்தி நிலையங்களை அமைத்து கொடுத்தல், அரசு மானியமாக 30,000 ரூபாய் வழங்குதல், மேலும் 120 முதல் 300 அலகுகள் வரையான மின்சார தேவையுள்ள வீடுகளுக்கு 2 கிலோவாட் மின் உற்பத்தி நிலையங்களை அமைத்து 60,000 வரை மானியம் வழங்குதல், மேலும் 300 அலகுகள் யூனிட்டிற்கு மேல் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 78,000 ரூபாய் அளவிலான மானியம் வழங்கி மின் உற்பத்தி நிலையங்களை அமைத்து கொடுத்தல். இதுவே பிரதான மந்திரி சூரிய கார் திட்டத்தின் அம்சமாகும். இதுல வந்து ஒவ்வொரு மாநிலமும் இதற்கு மேல் அதிக மானியமாக வழங்கி இத்திட்டத்தை ஊக்குவிக்கின்றன. புதுச்சேரி வந்து அதற்கு மேல் 30% மானியம் வழங்குவதாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் இத்திட்டத்தை செயல்படுத்த வேண்டுமெனில் பயனாளிகள் மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ் மினிஸ்ட்ரி மூலம் அங்கீகரிக்கப்பட்ட சூரிய மின் உற்பத்தி நிலைய பொருட்களை மட்டுமே வாங்க வேண்டும் என்பது கட்டாயமாக உள்ளது. பல தனியார் நிறுவனங்கள் மரபுசாரா எரிசக்தி அமைச்சகத்தில் பதிவு செய்து ஒப்புதல் பெறப்பட்ட கருவிகளை கொண்டு இந்த சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை நிறுவுகின்றன. இதற்கு மரபுசாரா எரிசக்தி அமைச்சகம் மானியம் வழங்குகிறது. இந்திய பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் என்று பார்க்கும் பொழுது 2 வகையில் இது பயன்படுகிறது. அதாவது இந்த சூரிய மின் உற்பத்தி திட்டமானது சூழ்நிலை சீர்கேட்டிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. இந்த சூழ்நிலை சீர்கேட்டிற்கு ஒரு அழகாக கார்பன் கிரெடிட் என்ற முறை பயன்படுத்தப்படுகிறது. சூரிய மின் உற்பத்தியின் மூலம் உற்பத்தி செய்யும் மின்சாரத்திற்கு கார்பன் கிரெடிட்டுகள் வழங்கப்பட்டு அந்த கரி உமிழக்கூடிய உற்பத்தி நிலையங்களால் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்திற்கு இந்த கார்பன் கிரெடிட்டுகள் வந்து சமன் செய்யப்பட்டு சூழ்நிலை சீர்கேட்டை குறைப்பதற்கு உதவுகிறது. ஆக நாம் 1 மணி நேரம் நிலக்கரி மின்சார உற்பத்தி மையத்தை செயல்படுத்த வேண்டும் என்றால் 1 மெகாவாட்டிற்கு சுமார் 150 முதல் 200 கிலோகிராம் அளவிலான நிலக்கரி தேவைப்படுகிறது. ஆக நம்முடைய நிலக்கரியின் தேவை மற்றும் நிலக்கரியின் விலை என்பவை மிக அதிக அளவில் மிச்சப்படுத்தப்படுகிறது. இது இந்திய பொருளாதாரத்தில் சூரிய மின்கலங்களை பயன்படுத்துவதன் மூலம் மிக அதிக அளவிலான சேமிப்பை உருவாக்க முடியும். நன்றி, வணக்கம்.
1: பல்வேறு செய்திகளை பகிர்ந்துட்டீங்க சார், உங்கள்ட்ட இருந்து விடைபெறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
2: நன்றி, வணக்கம்.
3: சூர்யா,
1: சாரு நிறைய விஷயங்களை சொன்னார்பா.
2: ஆமாம்ப்பா, ஒரு ஆற்றல் மூலகங்கள்ல இருந்து என்னென்ன ஆற்றல்லாம் இருக்குது,
1: ஆமா,
2: அதுல புதுப்பிக்க வல்ல ஆற்றல்னா

0: அதுல சூரிய ஆற்றல்னா என்ன, எப்படி வந்து கார்பன் எமிஷன் இல்லாம இந்த உலகத்தை வந்து காக்குறதுல இந்த சூரிய ஆற்றல் பயன்படுது? எப்பா பெரிய அறிவாளியா இருப்பாரு.
1: நிறைய சொன்னாரு, எனக்கு ஒண்ணும் புரியல, தல சுத்தர மாதிரி இருப்பாரு பேச பேச.
0: எப்பா எனக்கு எல்லாம் புரிஞ்சதுப்பா, நிறைய விஷயம் நல்ல விஷயம் எல்லாம் சொன்னாரு. எனக்கு இப்ப ஒரே விஷயம் தான்ப்பா, நம்ம அடுத்து வீட்டுக்கு போக கூடாது, நேரா இந்த திட்டத்துக்கு எப்படி பதிவு பண்ணணும் நீ சொன்ன இல்லையா, அந்த www.
1: புறப்படுறோம்.
2: நேயர்கள், இதுவரை வனமான பாரதம் நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி சூரியகர் முஃப்ட் பிஜிலி யோஜனா PMSG பாரத பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த சித்திரத்தின் முதற் பகுதியினை கேட்டீர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி சி கலைச்செல்வி.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:30. நேர்கள் கேட்கவிருப்பது பன்னிசை மாலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் சிவ கௌரி அவர்களின் பாட்டு கேட்க உள்ளீர்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தாயினும் நல்ல என தொடங்கும் திருஞான சம்பந்த

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 12:36. பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சொன் மாலை எனத் தொடங்கும் திருநாவுக்கரசர் தேவாரர்.

நேர்களை இதுவரை பன்னிசை மாலை நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் சிவகௌரி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். நேர்களை இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இணைய குற்றங்களை தடுப்பதற்கான சர்வதேச நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட நடிகர் நானா படேகர் மாரடைப்பால் கோவாவில் இன்று காலமானார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 25 பேர் உயிரிழந்தனர். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தொலைத்தொடர்பு துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பான மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தொலைத்தொடர்பு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டதோடு சேவைகளும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு சேவைகளை மக்களிடம் கொண்டு செல்வதில் டிஜிட்டல் இந்தியா இயக்கம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக அவர் கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நகர்ப்புறங்களுக்கு இணையான தொலைத்தொடர்பு வசதிகள் ஊரக பகுதிகளிலும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கல்வி, சுகாதாரம் மற்றும் அரசு சேவைகளை வழங்குவதில் கைபேசி மற்றும் இணையதளம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். நேரடி பண பரிமாற்ற திட்டத்தின் கீழ் 50 லட்சம் கோடி ரூபாய் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இணைய குற்றங்களை களைவதற்கு ஒருங்கிணைந்த சர்வதேச நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் இந்த வரி விதிப்பை மேலும் எளிமையாக்குவதற்கான சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஃபிஜி சென்றுள்ள அவர் ஆஸ்திரேலிய சுற்றுச்சூழல் அமைச்சருடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு பணிகளில் மட்டுமின்றி இயற்கை பேரிடர் காலங்களிலும் இந்திய விமானப்படை ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நமது விமானப்படையின் பெருமையை உலகிற்கு உணர்த்தியதாக அவர் கூறியுள்ளார். இந்திய விமானப்படை அர்ப்பணிப்புடன் ஆற்றி வரும் பணியை கண்டு நாடு பெருமிதம் கொள்வதாகவும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் இந்நாளையொட்டி வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக

0: வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது கொச்சி நீர் மெட்ரோ சேவை திட்டம்.
1: இரண்டாயிரத்து 2023 ஆண்டு ஏப்ரல் 25 பிரதமர் திரு நரேந்திர மோடி கொச்சி நீர் மெட்ரோ சேவையை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அதற்கு மறுநாள் முதல் பயணியர் சேவை தொடங்கியது. நகர்ப்புறங்களுக்கான பொது போக்குவரத்து கட்டமைப்பில் புதிய அம்சமாக இந்த சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது. கொச்சி நகரின் போக்குவரத்து நெரிசலை பெரிய அளவில் குறைப்பதற்கு இந்த சேவை உதவி வருகிறது. நாட்டின் முதலாவது நீர் மெட்ரோ சேவை அறிமுகப்படுத்தப்பட்ட பெருமையையும் கொச்சி கொண்டுள்ளது. இந்த சேவையை கடந்த வாரம் வரை 77 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயன்படுத்தியுள்ளனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், தேசப்பிதா மகாத்மா காந்தி பிறந்த தினமான கடந்த 2ஆம் தேதி மட்டும் 11,000 மேற்பட்டோர் இதில் பயணித்துள்ளனர். நீர்வழி போக்குவரத்தில் நவீன அம்சங்களுடன் இந்த சேவை கொச்சி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
0: தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்காக மாநில அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இக்கோரிக்கையை விடுத்தார்.
2: பொதுமக்கள் நிச்சயம் வீட்டுக்குள்ளேயும் பாருங்க, வீட்டுக்கு வெளியில மொட்டை மாடியில நீங்க போய் பார்க்கணும். பார்த்துட்டு எந்தெந்த ஒரு பாத்திரமா இருந்தாலும் சரி, சிறு தொட்டியா இருந்தாலும் சரி, இல்ல சிறு மூடியா இருந்தாலும் சரி, ஆட்டுக்கல்லா இருந்தாலும் சரி, இந்த பயன்படுத்தாத பூச்செடி தொட்டியா இருந்தாலும் சரி, நீங்க அனைத்தையும் பார்வையிட்டு எங்கெங்கெல்லாம் மழைநீர் தேங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் தயவு செய்து நீங்க அப்ரூவ் படுத்தணும். அப்பதான் ஒரு அரசு எந்த அளவுக்கு முயற்சி எடுக்குதோ அந்த அளவுக்கு நீங்களும் உங்களுடைய சிறு பங்களிப்பு நீங்க கொடுத்தீங்கன்னா நிச்சயம் இந்த டெங்கு இந்த நோய் வராம நம்ம பாதுகாக்க முடியும். அப்புறம் முக்கிய ஒரு வேண்டுகோள், கொசு ஒழிப்பு பணியாளர்கள் அவர்களுடைய பணி என்னன்னா வீடு வீடாக சென்று அவங்களுடைய வீடை பார்வையிடணும். அதற்கு நீங்களும் அனுமதி கொடுக்கணும், உங்களுக்கு ஒத்துழைப்பு நீங்களும் கொடுக்கணும்.
0: பிரபல திரைப்பட நடிகர் நானா படேகர் இன்று கோவாவில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 76. ஹிந்தி, மராத்தி, தமிழ் உள்ளிட்ட பல்வேறு மொழி திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார். தமிழில் பொம்மலாட்டம் மற்றும் காலா திரைப்படத்தில் அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரங்கள் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றன. காலா திரைப்படத்தில் சொந்த குரலில் தமிழில் அவர் பேசிய வசனங்கள் ரசிகர்களால் பெரிதும் பாராட்டப்பட்டன.
3: You are a very nice person. Don't kill him. நீ வழியில் வரலன்னா நான் எதுக்கு ஒன்னை கொல்ல போறேன்? காலா கைசா நாம சொல்லும் போதே வாயலா கூசுது. ஒருத்தது என் கண்ணு
4: எனக்கு நல்லா தெரியும், எல்லாம் இங்கே தான் இருக்கும். மேல ஒன்ன தை கொண்ட போங்க முடியாது.
3: 6 அடி நிலத்தில தான் என்ன பார்த்த பாங்க, எதுவும் நிரந்தரம் இல்லை. கிருஷ்ண காதல ஏறக்கணுமே ஒதிட்டா எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. இருந்தாலும் அந்த நிலோ வேறு 2 நாளைக்கு நாளும் என் பேரில் இருக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். Do you have any problem?
0: அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 25 பேர் உயிரிழந்தனர், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். யுக்ரைனின் கீவ் உள்பட பல்வேறு நகரங்களை குறிவைத்து ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. 70க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் 100க்கணக்கான ட்ரோன்கள் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். 40க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளையும் 100க்கணக்கான ட்ரோன்களையும் யுக்ரைன் இடைமறித்ததாக அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் இந்த நடவடிக்கை கண்டனத்திற்கு உரியது.

0: என்றும் திரு விளாடிமிர் செலன்ஸ்கி கூறியுள்ளார். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-9, 11-5, 11-4 என்ற செட் கணக்கில் சீனாவின் லியாங் ஜியாங் இணையை வென்றது. மலேசியாவில் நடைபெற்று வரும் செவித்திறன் குறைபாடு கொண்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆசிய பசிபிக் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 5 தங்கம், 5 வெள்ளி, 10 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-1 என்ற செட் கணக்கில் லித்துவேனியாவின் ஜஸ்டினா மிக்குல்ஸ்கைட்டை வென்றார். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சூர்யா கரிஷ்மா தாமிரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-2, 21-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் கரென் யுன் கா ஃபெங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இணைய குற்றங்களை தடுப்பதற்கான சர்வதேச நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட நடிகர் நானா படேகர் மாரடைப்பால் கோவாவில் இன்று காலமானார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 25 பேர் உயிரிழந்தனர். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: தலையை அசைக்க டாக்டர் விடுவிடு என்று நடந்து வெளியே போனார். இகோர் தன் தலையை பின்னால் சாய்த்து கண்களை மூடினான். கை விரல்களை பிசைந்து கொண்டிருப்பதை தவிர அவனிடம் வேறு எந்த அசைவும் காணப்படவில்லை. அந்த சிறு அறையின் வெண்மையான சுவர்கள் ஏதோ ஒரு இனம் தெரியாத மங்கிய சோக பாவத்தையும் வறண்ட குளிர்ச்சியையும் வெளியிட்டுக் கொண்டிருப்பதாக தோன்றியது. அங்கிருந்த பெரிய ஜன்னலின் வழியாக வெளியே உள்ள மரங்களின் உச்சி கிளைகள் தெரிந்தன. இரண்டு மண் படிந்த அந்த இலைகளின் மத்தியில் மஞ்சள் நிற பழுப்பு அங்குமிங்குமாக சிதறி கிடந்தது. இலையுதிர் காலத்தின் வரவை அது அறிவுறுத்தியது. மரணம் என்னை வேண்டாவிருப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கொண்டு வருகிறது என்று அசையாமலும் கண்களை திறவாமலும் சொன்னான் இகோர். அவள் எனக்காக வருத்தப்படுகிறாள் என்பது எனக்கு நன்றாய் தெரிகிறது. நான் எல்லோருடனும் அவ்வளவு சுமூகமாக பழகினேன். பேச்சை நிறுத்தி இகோர் என்று அவனது கரத்தை வருடிக்கொண்டே மன்றாடி கேட்டுக்கொண்டாள் தாய். கொஞ்சம் பொறு, நான் நிறுத்தி விடுகிறேன். மிகுந்த சிரமத்தோடு அவன் மீண்டும் பேச முயன்றான். அவனுக்கு மூச்சு திணறியது. தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்பதற்கு சக்தியற்று இடையிடையே பேச்சை நிறுத்தி ஆசுவாசப்படுத்திக் கொண்டான். நீங்கள் எங்களோடு சேர்ந்திருப்பது ஒரு பெரிய மகத்தான காரியம். உங்கள் முகத்தை பார்ப்பதற்கே ஆனந்தமாக இருக்கிறது. சமயங்களில் நானாக நினைத்துக் கொள்வேன், இவள் கதி என்னவாகும். நீங்களும் எல்லோரையும் போலவே ஒரு நாள் சிறைக்குள் போவீர்கள். அதை நினைக்கும்போது எனக்கு உங்கள் மீது அனுதாபம் ஏற்படும். சரி, சிறைக்கு போவதற்கு பயப்படுகிறீர்களா? இல்லை என்று சர்வசாதாரணமாக சொன்னாள் அவள். ஆமாம், நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். ஆனால் சிறைவாசம் ரொம்ப மோசமானது. சிறைவாசம்தான் என்னை இந்த கதிக்கு ஆளாக்கிவிட்டது. உண்மையை சொல்லப்போனால் நான் சாகவே விரும்பவில்லை. நீ சாகப்போவதில்லை என்று சொல்ல நினைத்தாள். ஆனால் அவனது முகத்தை பார்த்தவுடன் அவள் அதை சொல்லாமலே மௌனமானாள். என்னால் இன்னும் உழைக்க முடியும். ஆனால் என்னால் உழைக்க முடியாது போனால் அப்புறம் நான் உயிர் வாழ்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது. உயிர் வாழ்வது முட்டாள்தனம். தாய் பெருமூச்செறிந்தாள். தன்னையும் அறியாமல் அந்திரேயனுடைய பிரியமான வாசகத்தை நினைத்து பார்த்தாள். இதெல்லாம் உண்மைதான். ஆனால் இது மட்டும் ஆறுதல் தராது.

அன்று முழுவதுமே அவளுக்கு ஓயாத ஒழியாத வேலை. எனவே அவள் களைத்து போயிருந்தாள். மேலும் அவளுக்கு ஒரே பசி. அந்த நோயாளியின் கரகரத்த முனகல் பேச்சு அந்த அறை முழுவதும் நிரம்பி அறையின் சுவர்களை தொட்டு தடவி ஊர்ந்து சென்றது. ஜன்னலுக்கு வெளியே தெரியும் மரத்தின் கிளைகள் கருத்து திரண்டு பயங்கரமாக கவிந்து சூழ்ந்த கார்மேகங்களைப் போல் தோன்றி தம்முடைய கருமையால் வியப்புட்டின. அந்தியின் அசைவன்மையால் சோகமயமாய் இருளை எதிர்நோக்கி எல்லாமே விசித்திரமாக அமைதியடைந்தன. எனக்கு எவ்வளவு மோசமாயிருக்கிறது என்று கூறிவிட்டு கண்களை மூடி மௌனத்தில் ஆழ்ந்தான் ஈகோர். தூங்கு, தூங்கினால் கொஞ்சம் சுகமாயிருக்கும் என்று போதித்தாள் தாய். அவனது சுவாசத்தை பரிசீலனை செய்து பார்த்துவிட்டு அவள் சுற்றுமுற்றும் பார்த்தாள். சோகத்தின் விரைப்பான பிடிப்பிலே சிக்கி சிறிது நேரம் அப்படியே அசையாது உட்கார்ந்திருந்தாள். பிறகு அரை தூக்கத்தில் ஆழ்ந்தாள். வாசல் நடையில் கேட்ட ஏதோ ஒரு சத்தத்தில் அவள் விழித்தெழுந்தாள். விழித்தவுடன் துள்ளி எழுந்து ஈகோரை பார்த்தாள். அவனது கண்கள் விழித்திருப்பதைக் கண்டாள். நான் தூங்கி போய்விட்டேன், என்னை மன்னித்துவிடு என்று மெதுவாக கூறினாள் அவள். மன்னிக்கப்பட வேண்டியது நான்தான் என்று அவன் மெதுவாக கூறினான். இரவு நேரத்தில் இருள் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தது. அந்த தரை சில்லிட்டு குளிர்ந்தது. ஏதோ ஒரு விபரீதமான இருள் எல்லாவற்றின் மீதும் படர்ந்து கவிழ்ந்திருந்தது. நோயாளியின் முகமும் இருண்டு போயிருந்தது. ஏதோ கரகரப்பு கேட்டது. தொடர்ந்து லுத்மினாவின் குரலும் வந்தது. இரண்டு பேரும் இருட்டில் உட்கார்ந்து ரகசியமாக பேசுகிறீர்கள். விளக்கு சுவிட்ச் எங்கே இருக்கிறது? திடீரென அந்த அறையில் கண்ணை கூசும் ஒளி நிறைந்து பரவியது. அறையின் மத்தியில் நிமிர்ந்து நிற்கும் நெட்டையான லுத்மியாவின் கரிய உருவம் தெரிந்தது. ஈகோரின் உடம்பு முழுவதிலும் ஒரு நடுக்கம் குளிர்ந்து பரவியோடியது. அவன் தன் கையை நெஞ்சு தடத்துக்கு கொண்டு போனான். என்ன இது என்று கத்திக்கொண்டே லுத்மிலா அவன் பக்கம் விழுந்தடித்து ஓடினாள். அவன் தனது அசைவற்ற கண்களால் தாயை பார்த்தான். அந்த கண்கள் முன்னைவிட விரிவும் பிரகாசமும் பெற்றிருப்பது போல் தோன்றின. அவன் தன் வாயை அகலத் திறந்தான். தலையை உயர்த்தினான். தன் கையை மெதுவாக நீட்டினான். தாய் அவனது கையை தன் கையில் வாங்கி அவனது முகத்தையே மூச்சுவிடாமல் பார்த்தாள். திடீரென்று அவனது கழுத்தும் பலமாக வலித்து திருகி வளைந்தது. அவன் தன் தலையை பின்னோக்கி வைத்துக் கொண்டே உரத்த குரலில் கத்தினான். என்னால் முடியாது, எல்லாம் முடிந்து போயிற்று. அவனது உடம்பு லேசாக நடுங்கியது. அவனது தலை தோள்பட்டை மீது சரிந்து சாய்ந்தது. அவனது படுக்கைக்கு மேலாக நிர்விசாரமாக எரிந்து கொண்டிருக்கும் விளக்கு அவனது அகல திறந்த கண்களில் உயிரற்று பிரதிபலித்தது. என் கண்ணே என்று லேசாக முணுமுணுத்தாள் தாய். லுத்மிலா அந்த படுக்கையை விட்டு மெதுவாக விலகி சென்று ஜன்னல் அருகே போய் நின்றாள். நின்று வெளியே வெறித்து பார்த்தாள். அவன் இறந்து விட்டான் என்று திடீரென்று வழக்கத்திற்கு மாறான உரத்த குரலில் வாய்விட்டு கத்தினாள் அவள். அவள் தன் முழங்கைகளை ஜன்னல் சட்டத்தின் மீது ஊன்றி சாய்ந்து நின்றாள். பிறகு திடீரென்று யாரோ அவள் தலையில் ஓங்கி அரைந்து விட்ட மாதிரி அவள் தன் முழங்காலை கட்டி உட்கார்ந்து முகத்தை இரு கைகளாலும் மூடி பொறுமை பொறுமை விம்மி அழ ஆரம்பித்தாள். தாய் ஈகோரின் விரைத்து கனத்த கைகளை அவன் மார்பின் மீது மடித்து வைத்தாள். அவனது தலையை தலையணை மீது நேராக நிமிர்த்தி வைத்தாள். பிறகு அவள் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு லுத்மிலாவிடம் போனாள். அவள் அருகே குனிந்து அவளது அடர்ந்த கேசத்தை பரிவோடு தடவி கொடுத்தாள். லுத்மிலா தனது மங்கிய விரிந்த கண்களை மெதுவாக அவள் பக்கம் திரும்பினாள். உடனே எழுந்து நின்றாள். நாங்கள் இருவரும் தேசாந்திர சிக்ஷையின் போது ஒன்றாக வாழ்ந்தோம் என்று துடித்துடித்து நடுங்கும் உதடுகளோடு சொன்னாள் அவள். நாங்கள் இருவரும் ஒன்றாகவே அங்கு சென்றோம். சிறைவாசத்தை அனுபவித்தோம். சமயங்களில் அந்த வாழ்க்கை எங்களுக்கு தாங்க முடியாததாகவும் வெறுப்புட்டுவதாகவும் இருக்கும். எத்தனையோ பேர் மனமுடிந்து போனார்கள். வறண்ட உரத்த தேமல் அவளது தொண்டையில் முட்டியது. அவள் அதை அடக்கிக் கொண்டு தன் முகத்தை தாயின் முகத்துக்கு அருகிலே கொண்டு வந்தாள்.

0: அந்த முகத்திலே படிந்த சோகமயமான பரிவுணர்ச்சியால் அவளது தோற்றம் இளமை பெற்றிருப்பதாக தோன்றியது. அவனது கேலியும் கும்மாளமும் என்றும் வற்றி மடியாதவை என்று அவள் விரைவாக கூறிவிட்டு கண்ணீர் பொங்கி சிந்தாது இடையிடையே பொறுமி விம்மினாள்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: நேரம் 1 மணி.
1: 1215 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையின் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது கங்கா திரைத்துறையில் பெண்கள். இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஷோட ஸ்டார்ஸ் தமிழ்ல மிகவும் குறைவான எண்ணிக்கையில் மட்டுமே படங்கள் நடித்திருந்தாலும் தங்களுடைய நடிப்பால ரசிகர்களுடைய மனதில் இடம் பிடித்தவர்கள். ஹீரோயினாக மட்டுமில்லாம சப்போர்ட்டிங் ரோல்களிலும் நடிச்சிருக்காங்க. திரை பிரபலங்களை தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாக கொண்டவர்கள். யார் இவங்க? இந்த கிளிப்பை கேளுங்க.

என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? தித்திக்குதே படத்தில் நடித்த நடிகைகளான ஸ்ரீதேவி, விஜயகுமார் மற்றும் ஸ்ருதிகா ஆகியோர் தான் இன்றைய மகளிர் நேரம் ஷோடைய ஸ்டார்ஸ்.

நடிகை ஸ்ரீதேவி விஜயகுமார் அவர்கள் அக்டோபர் மாதம் 1986 29 நடிகர் விஜயகுமார் மற்றும் மஞ்சுளா தம்பதியருக்கு மகளாக பிறந்தார். குழந்தை நட்சத்திரமாக இயக்குனர் பி வாசு அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான ரிக்ஷா மாமா திரைப்படம் மூலம் 1992 திரையுலகில் அறிமுகமானாங்க நடிகை ஸ்ரீதேவி விஜயகுமார். இவர் தொடர்ந்து சில படங்கள்ல குழந்தை நட்சத்திரமாகவே தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தினாங்க. அம்மா வந்தாச்சு, டேவிட் அங்கிள், தெய்வ குழந்தை, சுகமான சுமைகள் திரைப்படங்கள்ல சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காங்க. ரிக்ஷா மாமா திரைப்படத்துல வரும் அன்னக்கிளி நீ சிரிக்க பாடல் ரசிகர்களால மறக்க முடியாத பாடல்களில் அடங்கும். இந்த படத்துல நடிகர் சத்யராஜ் அவர்களுக்கு மகளாகவும் நடிகர் விஜயகுமார் அவர்களுக்கு பேத்தியாகவும் தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை ஸ்ரீதேவி விஜயகுமார். அன்புக்காக

0: வேணும்.
1: நெஞ்சம் முழுவதும் அவன் வசம் என்று இருக்கும் பொழுது இவளால் இயல்பாக இருக்க முடியுமா? சிறு சிறு விஷயங்களிலும் அவனால் இவள் சிக்கி தவிக்கின்றாள். அதீத அன்பினால் ஆர்ப்பரிக்கும் இவளுடைய மனநிலையை உணர்த்தும் பாடல் உங்களுக்காக வருகின்றது. தித்திக்குதே திரைப்படத்திலிருந்து.

0: பசியுடன் இருக்கும் நம்ம நேயர்களுக்கு செவிக்கு விருந்தாக மகளிர் நேரம் நிகழ்ச்சியில நடிகை ஸ்ரீதேவி விஜயகுமார் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. தமிழ் தெலுங்கு கன்னட மொழிகள்ல 20க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க நடிகை ஸ்ரீதேவி. 2002 வெளியான காதல் வைரஸ் திரைப்படத்துல கீதா கேரக்டர்ல நடிகர் ரிச்சர்ட் மட்டும் நடிகர் அப்பாஸ் ஆகியோருடன் இணைந்து நடிச்சிருப்பாங்க நடிகை ஸ்ரீதேவி விஜயகுமார். நாயனால் காதல் கொண்டு அவனுடைய வெற்றிக்கு வாழ்த்தி விடை அனுப்பும் கீதா வேறொருவருடைய சூழ்ச்சியால நாயகனை வெறுத்து தந்தை காட்டிய நபரை திருமணம் செய்யறாங்க. ஒரு சூழல்ல நாயகனை பற்றிய உண்மை அறிந்து வருந்தி தவிக்கும் கேரக்டர்ல அந்த கேரக்டருக்கு பொருந்தும் வகையில தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை ஸ்ரீதேவி விஜயகுமார். காதல் வைரஸ் திரைப்படமே தமிழ்ல ஹீரோயினாக இவர் அறிமுகமான முதல் படமாகும். காதல் வைரஸ் திரைப்படத்துல வரும் சொன்னாலும் கேட்பதில்லை பாடலை பற்றி சொல்லவும் வேண்டுமா? இப்ப உங்களுக்காக காதல் வைரஸ் திரைப்படத்துல இருந்து இவரும் ஹீரோவும் உரையாடும் ஒரு உரையாடல் காட்சி வருது.
1: இன்னைக்கு கண்டிப்பா ஊருக்கு போய்தான் ஆகணுமா?
2: கண்டிப்பா ஊருக்கு போய்தான் ஆகணும். அடுத்த வாரம் ஒரு ப்ரொடியூசர் கதை கேட்கிற டேட்ஸ் கொடுத்துருக்காரு. I'm sorry, கீதா. ஒரு சின்ன கிஃப்ட்.
1: சென்னைக்கு போன அப்புறம் என்ன மறந்துட மாட்டீங்களே?
2: ஊருக்கு போனதை லெட்டர் போடுறேன், மறக்காம பதில் எழுதணும்.
1: கண்டிப்பா எழுதுறேன். நீங்க எழுதிருக்கிற ஸ்கிரிப்ட் கண்டிப்பா ஒரு பெரிய ஹிட் ஆகும், எனக்கு நம்பிக்கை இருக்கு.
2: எனக்கு டைரக்ஷன் வாய்ப்பு கிடைச்சதும் என்னோட முதல் பூஜை இன்விடேஷனை உனக்கு தான் அனுப்புவேன்.
1: நீங்க ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும், அதான் என்னோட ஆசை. அது மட்டும் இல்ல, நீங்க முத முத டைரக்ட் பண்றத என் கண்ணால பாக்கணும்.
0: பொதுவாகவே ஒன்றை நாம் மறைக்க முற்பட்டால் அதை அவ்வளவு எளிதில் செய்ய முடியாது. அதுவும் காதலை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. மறைக்க மறைக்க அது இன்னும் மற்றவர்களுக்கு தன்னுடைய இருப்பை தெரிவித்துவிடும். அப்படித்தான் எங்கும் இந்த மாங்கை தன்னுடைய நேசத்தை மறைக்க எவ்வளவோ முற்படுறாங்க. ஆனா அதுல அவங்க வெற்றி கண்டாங்களா என்பது பாடல் மூலம் அறிய போகிறோம். பாடல் வருகின்றது உங்களுக்காக காதல் வைரஸ் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: வானிலை எப்படி இருந்தாலும் நம்ம வானொலியில மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை ஸ்ரீதேவி விஜயகுமார் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. இவருடைய நடிப்பில் வெளியாகி ரசிகர்களுடைய நினைவில் என்றும் நீங்காத இடம்பெற்ற படம் தான் பிரியமான தோழி. இந்த படத்துல நடிகர் மாதவன் அவர்களுக்கு தோழியாகவும், நடிகர் மணிவண்ணன் அவர்களுக்கு மகளாகவும், நடிகர் வினீத் அவர்களுக்கு ஜோடியாகவும் நடிச்சிருப்பாங்க நடிகை ஸ்ரீதேவி விஜயகுமார். பிரியமான தோழி திரைப்படத்துல ஜூலி கேரக்டர்ல தோழனுடைய தவறான செயல்களை சுட்டிக்காட்டி திருத்தும் தோழியாகவும், அவனுடைய நலன்ல அக்கறை செலுத்துபவளாகவும் அந்த கதாபாத்திரத்துல தன்னுடைய நடிப்பை மிகவும் அழகாக வெளிப்படுத்தி ரசிகர்களை ஈர்த்திருப்பாங்க நடிகை ஸ்ரீதேவி விஜயகுமார். இந்த படத்துல இவரும் மாதவனும் உரையாடும் காட்சிகள் மிகவும் யதார்த்தமாக இருக்கும். பிரியமான தோழியை திரைப்படத்துல வரும் காற்றே பூங்காற்றே பாடல் ரசிகர்களுடைய மனதில் என்றும் வலம் வரும் பாடல் அடங்கும். இந்த பாடலை கேட்டாலே துவண்டு போய் நிற்கும் வனமும் கூட உற்சாகம் கொள்ளும் அந்த அளவுக்கு இனிமையாக இருக்கும் அந்த பாடல். இப்ப உங்களுக்காக பிரியமான தோழியை திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான ஒரு இடல் காட்சி வருது.
2: கல்யாணம் பண்ணி கூட என்ன
3: இல்லங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டி ஃப்ரெண்ட்ஸா பழகலாம். ஆனா ஃப்ரெண்ட்ஸா பழகினவங்க புருஷன் பொண்டாட்டி ஆகக்கூடாது. அது ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கேவலப்படுத்தி கல்யாணத்தையும் கேவலப்படுத்திடும். பார்த்த உடனே காதல் வரும், பார்க்காம கூட காதல் வரும். ஆனா பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஷிப் வராது, பார்க்காமலும் ஃப்ரெண்ட்ஷிப் வராது. அது பார்த்து பேசி பழகி புரிஞ்சாதான் வரும். அது எல்லாருக்கும் அமையாது, எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ்.
1: தடைகளை சந்திக்காத வாழ்க்கையை இங்கு யாருமே கண்டிருக்க மாட்டோம். முயற்சி செய்தாலும் ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய மனது சற்று தடுமாறித்தான் போகும். அந்த நேரத்துல நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைய யாராவது ஒருத்தவங்க சொன்னாலே நம்மளோட மனசுக்கு அவ்வளவு தன்னம்பிக்கையா இருக்கும். அதுவும் நம்ம மீது அன்பு வைத்தவர்கள் என்று சொன்னால் சொல்லவே வேண்டியதில்லை, உற்சாகத்திற்கு அங்கு அளவே இருக்காது. துவண்டு நிற்கும் தன் தோழனுக்கு துணையாக நிற்கின்றாள் எங்குருத்தி. அவனுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் உத்வேகத்தை தர இந்த பாடல் வருகின்றது பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 1:23:18.
1: எண்ணங்கள் எங்கு பயணித்தாலும் சற்று ஓய்வெடுக்க விரும்பும் ஐந்து மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சியில நடிகை ஸ்ரீதேவி விஜயகுமார் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 2003 வெளியான தித்திக்குதே திரைப்படத்துல நடிகர் ஜீவா அவர்களுக்கு ஜோடியாக அனுராதா கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க நடிகை ஸ்ரீதேவி விஜயகுமார். சிறு வயது தோழமையை பிரிந்த பொழுதும் நிலைத்து நிற்க வளர்ந்த பிறகும் நேசத்தோடு திரும்பி வரும் அனு தன்னவனை கண்டு அவன் தன் மீது கொண்டுள்ள நேசத்தை உணர்ந்து கொள்றாங்க பலவித நிகழ்வுகளுக்கு பிறகு. முடிவில் பல மன போராட்டங்களை சந்திச்சு தன்னோடன இணையும் கேரக்டர்ல பாசம், நேசம், தவிப்பு, கோபம், வெட்கம், கண்ணீர்னு பலவற்றையும் வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை ஸ்ரீதேவி விஜயகுமார். இந்த படத்துல

0: மைனாவே மைனாவே பாடல் என்றும் ரசிகர்களுடைய நெஞ்சில் நீங்காத இடம் பெற்றவை. சில்லென்ற பாடலும் பலருடைய ஃபேவரட் பாடல்கள் அடங்கும். திட்டிக்குதே திரைப்படத்திலிருந்து ஒரு உரையாடல் கடைசி வருது உங்களுக்காக.
1: இங்க என்ன பண்றீங்க? எப்போ வந்தீங்க?
2: இல்ல இப்போதான்.
1: ஏதோ முக்கியமான விஷயம் நேர்ல சொல்லணும்னு சொன்னீங்க. சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தீங்க? ஏன் சைலண்டா நிக்கிறீங்க? சொல்லுங்க.
2: அது வந்து ஐ லவ் யூ ரேணு, ஐ லவ் யூ.
0: பிரிந்து எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் செல்லலாம், ஆனா நெஞ்சுக்குள் நேசம் இருக்கும் பொழுது அந்த பிரிவும் தன்னுடைய வலிமையை இழந்து தானே போகும். பிரிவை வெல்லும் காதலர்களும் இவ்வுலகில் உண்டு, இவர்களும் அதில் அடக்கம். சங்கமித்த இரு உள்ளங்களின் உணர்வுகள் உங்களுக்கு பாடலாக வருகின்றது. தித்திக்குதே திரைப்படத்திலிருந்து.

0: காத்து மாத்து, பழக்கத்தை மாத்து.
1: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து, பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 1:30.
4: உணவுக்கு பின் ஏற்படும் உறக்கத்தில் சிக்கி தவிக்கும் இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை ஸ்ரீதேவி விஜயகுமார் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. தமிழ்ல இவருடைய நடிப்பில் நிறைவாக 2005 வெளியான படம் தேவதையை கண்டேன். இதுல உமா கேரக்டர்ல நடிகர் தனுஷ் அவர்களுடன் இணைந்து நடிச்சிருப்பாங்க நடிகை ஸ்ரீதேவி விஜயகுமார். கல்லூரி செல்லும் மாணவியாக வலம் வரும் உமா நாயகனுடைய செயல்களால அவன் மீது காதல் கொண்டு ஒரு கட்டத்துல பெற்றோர் பார்த்த மாப்பிள்ளையால திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய நிலையை எண்ணி கற்பனை செய்து முடிவில் காதலை விட்டு வீட்டில் இருப்பவர்களுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. நாயகனுடைய கேள்வியால தன்னுடைய தவறை உணரும் உமா கேரக்டர்ல அந்த கதாபாத்திரத்துக்கு வெகும் பொருத்தமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்த இருப்பாங்க நடிகை ஸ்ரீதேவி விஜயகுமார் அவர்கள் தேவதையை கண்டேன் திரைப்படத்துல. இந்த படத்துல வரும் அழகே பிரம்மனிடம் பாடல் பலருடைய மனதை கவர்ந்தவை. உங்களுக்காக தேவதையை கண்டேன் திரைப்படத்துல இருந்து ஒரு சீன் வருது.
5: நீயே நல்லா யோசிச்சு பாரு பாபு, எங்க அப்பா அம்மா என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க, அவங்கள விட்டுட்டு உன் கூட வந்தா அவங்கள கஷ்டம். சரி, அப்படியே நான் வந்தாலும் நான் நல்லா வாழற மாதிரி நடிக்கிறது எனக்கு கஷ்டம். என்ன நீ நல்லா வாழ வைக்க முடியலன்னு நினைக்கிறது உனக்கு கஷ்டம். இத்தனை பெரிய கஷ்டப்படுத்தி நாமளும் கஷ்டப்படுறத விட அவங்க உங்க கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமைச்சுக்கிறது தான் நல்லது. பாபு, நீ உனக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ.
6: இல்லம்மா, உங்களுக்காக என் மனசுல கோயிலே கட்டி வச்சிருக்கேன்.
5: ஒரு வீடு கட்டி வச்சிருக்கேன் சொல்லு, அதான் வாழ்க்கைக்கு உதவும்.
4: நடிகை ஸ்ரீதேவி விஜயகுமார் அவர்கள் 2009 ராகுல் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு ஒரு மகள் மட்டுமே. பல ஆண்டுகளுக்கு பிறகு 2025 வெளியான சுந்தரகாண்டா என்கின்ற தெலுங்கு படம் மூலமாக திரையுலகில் ரீஎன்ட்ரி ஆனாங்க நடிகை ஸ்ரீதேவி விஜயகுமார். காதல் என்பதே நேசம் கொள்வதுதானே. கருவில் சுமக்கும் அன்னைக்கு நிகராக தன்னவளை சுமக்கின்றான் இவன். அவளை சேர்வதற்கு இவன் எடுத்துக்கொண்ட முயற்சிகளையும் அதில் இவன் வெற்றி கண்டானா என்பதையும் பாடல் மூலம் நாமும் சற்று அறிவோமா?

0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 1:37.
1: இலைப்பற விரும்பும் இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சியை தான் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நடிகை ஸ்ருதிகா அவர்கள் செப்டம்பர் 17 1987 பிறந்தாங்க. இவருடைய தந்தை தமிழகத்தை சேர்ந்தவர், இவருடைய தாய் பஞ்சாபை சேர்ந்தவர். இவர் பழம்பெரும் நடிகரான தேங்காய் ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய பேத்தி ஆவார். இவர் தன்னுடைய 14 ஹீரோயினாக திரையுலகில் அறிமுகமானாங்க ஸ்ரீ என்கின்ற திரைப்படத்தின் மூலமாக. இந்த படத்துல நடிகர் சூரிய அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. ஸ்ரீ படத்துல நாயகனுடைய முறை பெண்ணாகவும், அவன் மீது அதிக நேசம் கொண்டவராகவும், மற்றவர் அவனை ஒதுக்கினாலும் என்றும் மாறா அன்புடன் வலம் வரும் மீனாட்சி கேரக்டர்ல உணர்ச்சிகரமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க நடிகை ஸ்ருதிகா. இந்த படத்துல வரும் வசந்த சேனா, கண்ணே மொழி வேண்டாம் பாடல்கள் பலருடைய விருப்ப பாடல்களாகும். உங்களுக்காக ஸ்ரீ படத்துல இருந்து மீனாட்சி பேசும் ஒரு உரையாடல் காட்சி வருது.
2: என் மனசு தாங்கல, நீ எங்க என்ன விட்டு போயிடுவியோன்னு பயமா இருக்கு ஸ்ரீ.
3: என்ன நம்பல, உலகமே நீ தான் வாழ்ந்துட்டு இருக்கி. அப்பா கிடைக்க எவ்வளவோ பிரச்சனை, அதுக்கு மேலே நம்ம குடும்பம் ஒன்று சேருங்க நம்பிக்கையோடு இருக்க. அது காரணம் யார் தெரியுமா? நீ தான்.
2: நீ என்ன விட்டு போயிட மாட்டேன் ஸ்ரீ.
3: எங்கடி போவேன்,
1: எதிரில் இருப்பவர்களை பிழையாக கொண்டால் யாரால் என்னதான் செய்ய முடியும்? மங்கையை கண்டவுடன் மனதை அவளிடம் தந்துவிட்டு அவளையே பிழையாக கூறினால் உண்மையில் எங்கு யார் யாரை களவாடினார்கள், இதயம் யாரின் வசம் உள்ளது? பாடல் வருகின்றது உங்களுக்காக ஸ்ரீ திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 1:45.
1: பல வேலைகளுக்கு நடுவே இந்த மதிய நேரத்துல மகிழ்ச்சி நிகழ்ச்சி கேட்டுட்டு நம்ம நேயர்களுக்கு நடிகை ஸ்ருதிகா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. இயக்குனர் வசந்த பாலன் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான ஆல்பம் திரைப்படத்துல நடிகர் ராஜேஷ் அவர்களுக்கு ஜோடியாக விஜயகுமார் அவர்களுக்கு மகளாக நடிச்சிருப்பாங்க நடிகை ஸ்ருதிகா. நாயகனை கண்டு அவனுடைய குணங்களால ஈர்க்கப்பட்டு அவனை தன் பக்கம் இழுத்து நேசத்தை விதைப்பவள். தன்னவன் மேல் தீரா காதல் கொள்ள நாயகன் பெற்றோருக்காக நேசத்தை கைவிட சொல்ல துடித்து மருகி நிற்கும் விஜி கடைசியாக தன்னுடைய நிலையை மீண்டும் நாயகனுக்கு தெரிவிக்க அப்பொழுதும் அவன் பெற்றோருக்காக விட்டு கொடுக்க நிறைவில் பெற்றோருடைய சம்மதத்துடன் கரங்கோக்கும் விஜி கேரக்டர்ல பல விதமான உணர்வுகளை உணர்ச்சிகரமாக வெளிப்படுத்தியிருப்பாங்க நடிகை ஸ்ருதிகா அவர்கள் ஆல்பம் திரைப்படத்துல. இந்த படத்துல வரும் செல்லமே செல்லம் பாடல் ஆல் டைம் ஃபேவரட் லிஸ்ட்ல அடங்கும். உங்களுக்காக ஆல்பம் திரைப்படத்துல இருந்து ஒரு காட்சி வருது.
2: உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சு நம்ம குடும்பம் உன்னாலும் என்னாலையும் பிரிஞ்சிட கூடாது விஜி.
3: அப்ப ஏ மேல உனக்கு அக்கறை இல்லையா? நம்ம காதலிச்சதெல்லாம் பொய்யா? சின்னதா ஒரு வாழ்க்கை வாழ்ந்தமே புருஷன் பொண்டாட்டி மாதிரி அதெல்லாம் வெறும் கனவா? என்னால அப்படி நினைக்க முடியாது ஜீவா. என் மனசுல ஞாபகத்துல ஒவ்வொரு செல்லலையும் நீ தான் நிறைஞ்சிருக்க. அந்த இடத்த வேற யாரால ஜீவா நிரப்ப முடியும்? நான் பேசாம செத்துருவா ஜீவா.
2: நான் ஏற்கனவே செத்துட்டேன் விஜி. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடலாம்.
3: உன்னால முடியுமா ஜீவா?
1: நடிகை ஸ்ருதிகா அவர்கள் தித்திக்குதே திரைப்படத்துல ஸ்ருதி கேரக்டர்ல ரிப்போர்ட்டராக நடிகர் ஜீவா அவர்களை ஒருதலையாக நேசிப்பவராக நடிச்சிருப்பாங்க. நலதமயந்தி திரைப்படத்துல மாலத்தியாக நடிகர் மாதவன் அவர்களுடன் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல வரும் திருமாங்கல்ய தரணம் பாடல்ல நடனமும் ஆடியிருப்பாங்க நடிகை ஸ்ருதிகா. தித்திக்குதே திரைப்படமே இவருடைய நடிப்பில் நிறைவாக வெளியான திரைப்படமாகும். நடிப்பிற்கு பிறகு படிக்க சென்று விட்டதால 2 வருடம் மட்டுமே திரையுலகில் பயணித்த நடிகை ஸ்ருதிகா மலையாளத்துல ஒரு படம் நடிச்சிருக்காங்க. ஸ்வப்னம் கொண்டு துலாபாரம் என்கின்ற இந்த படம் 2003 வெளியானது. நடிகை ஸ்ருதிகா அவர்கள் அர்ஜுன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு ஒரு மகன் மட்டுமே. இப்பொழுது உங்களுக்காக தித்திக்குதே திரைப்படத்துல இருந்து ஸ்ருதி பேசும் ஒரு உரையாடல் காட்சி வருது.
4: ஹலோ
5: ஹலோ வேணு, நான் ஸ்ருதி பேசுறேன்.
4: ஆ சொல்லு ஸ்ருதி.
5: தித்திக்குதேன்னு ஒரு கதை வருது இல்ல, அதான் நம்ம ரேணு எழுதினது. அதுல ஃபுல்லா உன்னை பத்தி தான் எழுதிருக்கா. உனக்கு சின்ன வயசு ஃப்ரெண்டு கொடுத்த வாட்ச்ல இருந்து அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேல பேசினது எல்லாமே எழுதிருக்கா.
4: என்ன சொல்ற நீ?
5: நீ உடனே இந்த கதையை படி. அநேகமா இந்த கதையில வர அனுதான் ரேணுவா இருப்பான்னு நினைக்கிறேன். ஐ கான்ட் பிலீவ் திஸ்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 1:48.
1: மகளிர் நேரம் நிகழ்ச்சியுடைய நிறைவு தினத்துக்கு வந்தாச்சு. தித்திக்குதே திரைப்படத்துல நடித்த நடிகைகளான நடிகை ஸ்ரீதேவி விஜயகுமார் மற்றும் நடிகை ஸ்ருதிகா ஆகியோரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஷோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். முடிந்து போன செயல்களை திருத்த முடியாமல் போனதற்கு தவித்து நிற்பதை விட முடிக்க இருக்கும் விஷயங்களை தெளிவான சிந்தனையுடன் அணுக முற்பட்டால் வெற்றி உங்களுக்கே. மீண்டும் ஒரு இணைய தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கங்கா.

0: Supreme Court directs Centre to form committee to curb unethical pharma marketing practices. Veteran actor Nana Patekar passes away. India accuses Pakistan of doublespeak on terrorism, says Islamabad cannot gloss over support to terror groups. And the nation honours sacrifices of air warriors on Air Force Day. With that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 2:15. நேர்களை 1812 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்க கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. நிகழ்ச்சியின் தொடக்கமா பாடல் கேட்கலாம், ராமு திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 2:20. நேர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 2:27. என்ற மணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடம் கேட்கலாம்.

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடிவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 2:43:52. நேர்களை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருந்த இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை.

மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் கோடநாடு, கீழ்நீராறு ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், கோத்தகிரி, பெரம்பலூர் மாவட்டம் தழுதலை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், நெய்வேலி, கொடைக்கானல், நீலகிரி மாவட்டம் ஆதார், குன்னூர், முத்துப்பேட்டை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், வேப்பந்தட்டை, கெத்தை, வர்லியாறு, குந்தாபாலம், திருவாலங்காடு, அரியலூர், மடம்பூண்டி, திண்டிவனம், அரியலூர் முகாம் பகுதி, முண்டியம்பாக்கம், குன்னூர், வல்லம், ராமநாதபுரம், வெள்ளிமலை, கிருஷ்ணாபுரம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கீழ்கோத்தகிரி, அவலாஞ்சி, கேத்தி, மாஞ்சோலை, சாம்ராஜ், கொடைக்கானல், படகு குழாம், மணிமுத்தாறு, பாடாலூர், எமரால்டு, காயல்பட்டினம், வைப்பாறு, பெரம்பலூர், சோலையாறு, மூங்கில் துறைப்பட்டு, உதகமண்டலம், வத்திராயிருப்பு, ஊத்து, பில்லூர் அணை, மேட்டுப்பாளையம், கிண்ணக்கோரை, செட்டிக்குளம், அழகரை, தூத்துக்குடி ரயில் நிலையம், திருப்பாலப்பந்தல், விருதுநகர், சிவகிரி, காக்காச்சி, பூதப்பாண்டி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் பல இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 37.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.6 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.5 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கன்னியாகுமரி, கரூர், மதுரை, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, மதுரை, ராமநாதபுரம், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உணரத்தக்க அளவு குறைந்த வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகப்பட்டினம், சேலம், திருவள்ளூர், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. குறைந்த வெப்பநிலை சில இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தெற்கு கேரளத்தை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. கர்நாடகத்தின் வடக்கு உட்பகுதி தமிழ்நாட்டின் உட்பகுதியை ஒட்டி, தெற்கு கர்நாடகத்தின் உட்பகுதியை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரிடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை, இன்று இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, சேலம் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரிடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை கோயம்புத்தூர், திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, சேலம் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ்

ஆகாஷ்வாணி புதுவை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 3:16. பன்மொழிப்பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜல் ஜக் ஹாய் ஜான் என்ற ஹிந்தி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 3:46. பன்மணி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நரசிம்மம் என்ற மலையாள திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

கச்சமுருக்கட வாழ்பயற்றடி பூழிக்கடகன் சாடி கட்டி வரம்பிரி வெட்டி தோதிர கடகமுடியும் தடையும் தாளம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 3:26. பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்கவிருக்கும் பாடல் ஃபனா என்ற ஹிந்தி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 3:30. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி சங்கீத சாரல். நிகழ்ச்சியில் கத்ரி கோபாலநாத் அவர்களின் சாக்ஸோபோன் இசை கேட்கலாம். சங்கீத சாரல் நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஜெய ஜெய பத்மநாப என தொடங்கும் ஸ்வாதி திருநாள் கிருதி, மணிரங்கு ராகம், ஆதி தாளம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 3:42. சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி என தொடங்கும் பாபநாசம் சிவன் கீர்த்தனை, அரபி ராகம் ஆதிதாளம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 3:54. சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் நிறைவாக அலைப்பாயுதே கண்ணா என தொடங்கும் ஊத்துக்காடு வேஸ்கட சுப்பையர் கீர்த்தனை கேட்கலாம். காண்ட ராகம் ஆதிதாளம்.

நேயர்களை இதுவரை கேட்டது சங்கீத சாரல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் கத்ரி கோபால்நாத் அவர்களின் சாக்ஸபோன் இசையை கேட்டு

0: நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அளிக்கும் நீ

0: திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் கமல்ஹாசன், ஸ்ரீபிரியா, சந்திரமோகன், லதா, விஜயகுமார், மஞ்சுளா, ஆர் முத்துராமன், ரவிச்சந்திரன், எம் என் நம்பியார், ஒய் ஜி மகேந்திரன், ஸ்ரீகாந்த், ஜெய்கணேஷ் மற்றும் பலர். இசை சங்கர் கணேஷ். கதை ராஜேந்திர சிங் ஆதேஷ். திரைக்கதை வசனம் கலைமணி. இயக்கம் துரை.
1: புராணத்தில் குழந்தையாக கோகுலத்தில் வளர்ந்து கொண்டிருந்த கண்ணனை கொல்ல காளிங்கன் என்னும் அரக்கனை ஏவிவிட்டான் கம்சன். அந்த காளிங்கன் என்னும் அரக்கன் பாம்பு உருவில் யமுனை நதியில் காத்திருந்தான். அவனை அடையாளம் கண்டுகொண்ட கண்ணன் அவன் தலை மீது ஏறி நடனமாடியே கொன்றான். சாகும் நேரத்தில் மனித உருவெடுத்து மன்னிப்பு கேட்ட காளிங்கன் தான் நினைத்த நேரத்தில் எந்த உருவத்தையும் எடுக்கும் வரத்தை வேண்டினான். கருணைக்கடலாகிய கண்ணன் அவன் கேட்ட வரத்தை அருளினார். இப்படி எந்த உருவத்தையும் நினைத்த நேரத்தில் எடுக்கும் வரம் பெற்ற காளிங்கனின் வம்ச வழியில் வந்த ஒரு இச்சாதாரி பாம்பின் கதைதான் இது.

0: தெய்வ மாதிரி வந்து என்ன காப்பாத்து. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியும்.
1: நான் என்னப்பா பெருசா பண்ணிட்டேன்.
0: ஆமா, கழுகு பாம்பத்தான் வரட்டும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
1: மனுஷனான ஒண்ண வரட்டுதையே
0: அதிகம். விதி
1: என்ன சொல்ற?
0: அத நான் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறேன். ஆமா, நீங்க?
1: நான் பாம்புகளை பத்தி ஆராய்ச்சி பண்றேன்.
0: ஆராய்ச்சியா?
1: ஆமா, மனுஷ ரூபம் எடுக்கிற இச்சாதாரி பாம்புகளை பத்தி நான் ஒரு புஸ்தகம் எழுதிட்டு இருக்கேன்.
0: அப்படியா?
1: ஆமா, அதை பத்தி விவரம் சேகரிக்கத்தான் இங்க வந்திருக்கேன்.
0: இச்சாதாரி பாம்புகளை பத்தி இதுவரையில் ஏதாவது விவரம் கிடைச்சதா?
1: ஒரு பாம்பு 100 வருஷத்துக்கு மேல உயிரோட இருந்தா அது இஷ்டப்படுற மனுஷ ரூபத்தை எடுக்க முடியும்னு புஸ்தகத்துல படிச்சிருக்கேன். அவ்வளவுதான்.
0: உண்மைதான். ஆனா அந்த மாதிரி இச்சாதாரி பாம்புங்க 100,000 to 200,000 இருக்கும். 100 வருஷம் தவம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பாம்புக்கு அந்த சக்தி கிடைக்கும். அதத்தான் இச்சாதாரி பாம்புன்னு சொல்லுவாங்க.
1: சாதாரண பாம்புகளை பாக்குறதே கஷ்டம். இப்படிப்பட்ட அதிசய பாம்ப நாம எப்படி பார்க்க முடியும் சொல்லுங்க.
0: என் உயிரை காப்பாத்தினவர் நீங்க. உங்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்ல போறேன். நாளைக்கு அமாவாசை. ஆண்நாகம் பெண்ணாகத்தை தேடிக்கிட்டு வரும். பெண்ணாகம் தண்ட மறந்து ஆனந்தமா ஆடும். அந்த ஆட்டத்தோட முடிவுலதான் ரெண்டு பேரா இருந்த அவங்க ஒருத்தராக போறாங்க.
1: அப்படியா? அந்த பாம்பை உங்களால காட்ட முடியுமா?
0: என்னால உங்களுக்கு அதை காட்ட முடியாது. ஏன்னா அந்த இச்சாதாரி பாம்பே நான் தான்.
2: உங்க அம்மாவோட பிளெஸிங் உனக்கு எப்பவும் உண்டு. அவ இந்த உலகத்துலதான் இல்ல, ஆனா நம்ம நெஞ்சுக்குள்ள நிரந்தரமா இருக்கு. வா அங்கு வெயிட் பண்ணிட்டு.

0: ஏன்டா சிரிக்கிறீங்க?
1: நீ அடிச்ச ஜோக்க நினைச்சா செத்தவனுக்கு கூட சிரிப்பு வரும்டா.
0: எதை ஜோக்குங்கிற நீ?
1: பாம்பு நினைச்சா மனுஷ உருவெடுக்கும், அது மறுபடியும் நினைச்சா பாம்பா உருவெடுக்கும் சொன்னியே, அதான்
0: அது ஜோக்க.
1: பின்ன
0: ஜெய் சொல்லுப்பா, இவங்க எல்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க. போடா பிள்ளையார பார்த்தா புத்தி போட்டுக்கிறவங்க இவனுங்க. இவனுங்களே இதை நம்பல, என்ன போய் நம்ப சொல்றீங்க? எனக்குதான் கடவுள் மேல நம்பிக்கையே கிடையாது.
2: உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா உன் கண்ணை நம்பாம இருக்க முடியாது. நான் இன்னைக்கு

0: அதை ஷூட் பண்ணா அந்த பொண்ணு அதை கடிச்சிருக்கும்.
1: நீ சுட்டது பாம்பு இல்ல, அந்த பொண்ணோட காதல. நானே மனுஷ உருவத்துல பாரு, ஆசையோடு வாழ இருந்தவங்களை இப்படி அநியாயமா
2: அழிச்சுட்டேன். விட்டுட்டு போயிட்டீங்களா ராஜா? யாருக்குமே எந்த தீங்கு செய்யாத உங்க

0: என் குங்குமத்தை அழிச்சவங்களே, நிம்மதியா வாழ நான் விடமாட்டேன்.
1: செத்த பாம்பு கிடைக்கல, இனிமே என்ன நடக்குமோ எனக்கே பயமா இருக்கு.
2: டேய் கமல், பாம்பு பழி வாங்கும் சொன்ன தேடி பார்த்தவும் கிடைக்கல, இப்ப என்ன பயப்படுறேன்?
3: நீங்க நம்பல என்ன போங்கடா, பால் ஊத்தி வளர்த்தவனே பாம்பு கொத்துன்னு சொல்லுவாங்க, நம்ம அதுக்கு பாவம் பண்ணிருக்கோம், பழி வாங்காம விடாது.
4: போடா இடியட், அப்படியே பழி வாங்கினாலும் அது என்ன தானடா பழி வாங்கும்? என்னை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய ரிவால்வர்ல மொத்தம் 6 குண்டு இருந்தது, 1 அண்ணாவுக்கு போயிடுச்சு, மீதி 5 குண்டு இருக்கு.
5: தம்பி கொஞ்சம்
6: வந்துடுறேன்.
0: பந்த பாசத்தை பிரிச்சவங்களை பழிவாங்க நான் எந்த ரூபத்திலையும் வருவேன். ஏன் பயப்படுற? என் துப்பாக்கியில 6 குண்டு இருக்கு, அதுல 1 ஆண்ணாகத்துக்கு போயிடுச்சு, பாக்கி 5 இருக்குன்னு சொன்னீங்க. ஒன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, நான் உன்னை விட சக்தி வாய்ந்த.
6: என்ன கொண்டுடாத, என்ன கொண்டுடாத,
0: குடி குழவி குதூகலமா வாழ இருந்த எங்களை அநியாயமா பிரிச்ச உனக்கும் உன் கூட்டத்துக்கும் அனுதாபமே காட்ட மாட்டேன்.
6: என்ன விட்டுற, என்ன விட்டுற.

0: நான் சொன்னப்ப சிரிச்சீங்க. எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்ன என்ன இழிச்சமாயான்னு கேள்வி பண்ணீங்க. இன்னைக்கு உயிருக்கு உயிரா பழகின நம்மளோட சகோதர ஒருத்தன் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். இது மேலாவது எச்சரிக்கையா?
1: ஏய் கமல், ஆண் பாம்பு கொண்டதுனால பெண் பாம்பு சிலைம பை வாங்கிச்சு. நாம இட்ஸ் ஓகே,
0: நம்ம சுடலைனாலும் அந்த பாவத்துல நமக்கு பங்கு இருக்கு.
2: ஹலோ தீபா ஹியர்.
3: ஹலோ தீபா, சேம் மேனேஜர் ஹியர். See, today you have got a dance program by 10 o'clock. You please be ready by 9 o'clock, exactly. Okay?
2: Okay, sir. Thank you.

0: Hello. Could I talk to Deepa, please?
1: Speaking.
0: I am Ravi.
1: Acha.
0: Inne kungu program rumbu pramado.
1: Thank you.
0: Enna nyaya ochir pinga nani kare.
1: Marakka kudiya mukama. Unga kitte dali poronne. Yedir patatru.
0: Apriya. Atna velle yenna mattu ma yedir patinga.
1: Yena kupateve. Ninga da. Adnala da. Yeh phone number hai. உங்களுக்கு மட்டும் காட்டினேன்.
0: தேங்க்யூ தேங்க்யூ. அப்போ நான் உங்களை நேர்ல சந்திக்கலாமா?
1: உங்களை சந்திக்கணும்னு தான் புடிச்சுக்கிட்டு இருக்கேன். யூ வெல்கம்.

0: என்னப்பா?
1: நான் கொஞ்சம் வெளியே போகணும்.
0: இந்த பாதராத்திரத்துல எங்கடா வெளியே போற?
1: ஒண்ணும் இல்லம்மா, 444-555-666.
0: யார் நம்பரு?
1: கமல் நம்பருமா?
0: என்னது, கமல் நம்பரா?
1: அதாவது கமல் கொஞ்சம் வேலை சொல்லிட்டான், நீ கதவை சாத்திக்க, நான் வெளியே போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். எனக்கு இப்படி ஒரு விருந்து கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
2: உங்களை கண்ணுக்குள்ள பார்த்த என்னக்கே அடுத்த விருந்த உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்.
3: விருந்துக்கு என்ன விலை? ஏன் சிரிக்கிற?
2: பணம் தான் எனக்கு முக்கியம்னா இந்த மெத்தையும் தலையணையும் இவ்வளவு சுத்தமா இருக்குமா?
3: அப்போ என்ன நீ?
2: பிகாஸ் ஐ லைக் யூ. ஹலோ தீபா ஹியர். Sorry, I'm only a dancer, not a call girl.
3: யார் அது?
2: யார் அது இடியட்?
3: ஆமா, யாராவது வருவாங்களா?
2: கவலைப்படாதீங்க, யாரும் வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் அவங்க வர்றதுக்கு முன்னால உங்களை நான் அனுப்பிடுவேன். தீபா, ஏ தீபா, பயப்படாதீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் தான். இதோ வரேன். என்னடி தீபா, மூன் லைட்ல டான்ஸ் ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணிருக்கோம், நீ கண்டிப்பா வந்து கலந்துக்கணும். வந்து கவலைப்படாத, உன் பாய் ஃப்ரெண்டும் கூட வரலாம். என்ன சொல்றீங்க?
3: ஓகே.

0: Rabí. Hey, Rabí. Rabí. Hey.
1: வா தம்பி, அவ இல்லையே.
0: இல்லையா?
1: இல்ல, நேத்து ராத்திரி போனா, பொழுது விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் காணோம்.
0: எங்க போன?
1: பிசினஸ் விஷயமா நீதான் யாரையோ பார்க்க சொன்னதா சொல்லிட்டு போனான்.
0: நான் சொன்னேன். ரவி ரொம்ப ஊர சுத்த ஆரம்பிச்சுட்டான், அவனுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்து பண்ணி வைங்க. நல்ல சௌனம், மணி அடிக்குது. ஹலோ,
2: ஐம் தி மேனேஜர் ஆஃப் ஹோட்டல் பாண்டியன் இஸ் ஸ்பீக்கிங் சார். See that one Mr. Ravi is dead in his toilet. It is coming immediately.
1: என்ன தம்பி?
0: ஒண்ணுமில்லம்மா, இது வந்துட்டேன்.

0: அரசு முடிவு கட்டி ஆகும். இப்படி ஒவ்வொருத்தரா இழந்துட்டு இருந்தா எப்படி? முதல்ல சலீம், அடுத்தது ரவி, அடுத்தது யார கொல்ல போகுதோ தெரியல அந்த பாம்பு. ஸ்ரீ, ஒவ்வொரு நிமிஷம் அடுத்து என்ன நடக்குமோங்கிற பயம் சாவோட கொடுமையா இருக்கு.
1: விஜய், தூக்கு தண்டனைக்கு தேதி குறிப்பிட்ட கைதி சாவ நினைச்சு பயந்துகிட்டு இருக்கிற மாதிரி நம்ம பழி வாங்க நினைக்கிற அந்த பாம்பை நினைச்சு நான் பயந்துகிட்டு இருக்கேன். விஜய், என்னை பத்தி கூட நான் கவலைப்படல. நான் இல்லாத என் குழந்தைக்கு நானும் இல்லாம போயிட்டா?
2: டோன்ட் வரி, இனிமே நாம இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை இந்த ஆபத்துல இருந்தெல்லாம் காப்பாத்துறதுக்காக ஆண்டவனே ஒரு அதிசய பிறவி அனுப்பி.
1: யார் அந்த புண்ணியம்?
2: சாதாரண மனுஷன், ஒரு பெரிய சக்தி வாய்ந்தமா. நம்மளை இந்த ஆபத்துல இருந்தெல்லாம் காப்பாத்துறதுக்காக ஆண்டவனே ஒரு அதிசய பிறவி அனுப்பி.
1: யார் அந்த புண்ணியம்?
2: சாதாரண மனுஷன், ஒரு பெரிய சக்தி வாய்ந்தமா. அவரை நாம சந்திச்சோம், நமக்கு எந்த குறையும் வராது.
1: எஸ்,
3: குடும்பத்தை கரைக்கிறவன் உங்களை கண்ணெடுத்து பார்க்க மாட்டேன், கருணையை காட்ட மாட்டேன்.
0: சுவாமி,
3: பாம்புலாய் எனக்கு கண் கண்ட தெய்வம், அதை பழிவாங்க உங்களுக்கு நான் பச்சாராம காட்டவே மாட்டேன். சாபத்துக்கு விமோசனம் உண்டு, பாபத்துக்கு விமோசனமே கல்யாணம். அதன் பலனை நீங்க அனுபவிச்ச தீரணம்.
2: சுவாமி, நீங்க கருணை காட்டுவீங்க, காப்பாத்துவீங்கிற நம்பிக்கையில தான் நான் இவங்க அழைச்சிட்டு வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் தான் ஏதோ வேடிக்கை காட்டு போன இடத்துல விபரீதம் நடந்து போச்சு. அதுக்கு பிராயச்சித்தமா என் உயிரை தர நான் தயாரா இருக்கேன். இவங்களை காப்பாத்துங்க சாமி.
0: சுவாமி, ஒரு பாம்புக்கு காட்டுற அனுதாபத்தை மனுஷ பிரவியான

0: எங்களுக்கு காட்டக்கூடாதா சாமி? புண்ணியத்திலேயே சிறந்த புண்ணியம் ஒரு உயிரை காப்பாத்துறதுன்னு சொல்லுவாங்க
1: சாமி. என் உயிரை பத்தி கூட நான் கவலைப்படல. நானும் போயிட்டா தாயில்லாத என் குழந்தை அனாதையா போயிடுவா. கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. உங்க காலை விழுந்து கும்பிடுறோம். வாழ்வு
2: விதிய நம்புறவனா இப்படி மிதிப்படத்தாண்டா வேணும்?
3: உன்னை நம்பி வந்தவங்களே நான் உனக்காக காப்பாத்துறேன். நான் பல வருடங்களாக பாடுபட்டு பண்ணின தவத்தினுடைய பலன் இந்த அங்க டயட். இத காலிய மனசுல நினைச்சுக்கிட்டு கழுத்துல கட்டிக்க. பிறகு இந்த பாம்பு மட்டுமல்ல, எந்த பாம்புமே உங்களை நெருங்கார்.
2: சாமி அப்புக்குட்டன், சாரி மிஸ்டர் அப்புக்குட்டன், உங்க தாயத்து தன்னம்பிக்கை இல்லாத இவங்களுக்கு வேணும்னா நம்பிக்கை இருக்கலாம். ஆனா நான் மந்திர சக்தியை விட மனுஷ சக்தியை தான் பெருசா நினைக்கிறேன்.
3: மனித சக்தி தான் பெருசு நினைக்கிற உன்னால சாவில் இருந்து உன் நண்பர்களை ஏன் காப்பாற்ற முடியல?
2: தெரிஞ்சிருந்தா நிச்சயமா தடுத்திருப்பேன்.
3: உன் சாவியை உன்னால தடுக்க முடியும்.

0: சாமி அப்புக்குட்டன், சாரி மிஸ்டர் அப்புக்குட்டன், உங்க தாயத்து தன்னம்பிக்கை இல்லாத இவங்களுக்கு வேணும் நம்பிக்கை இருக்கலாம், ஆனா நான் மந்திர சக்தியை விட மனுஷ சக்தியை தான் பெருசா
1: நினைக்கிறேன். சாவில் இருந்த உன் நண்பர்களை ஏன் காப்பாற்ற முடியல?
0: தெரிஞ்சிருந்தா நிச்சயமா தடுத்திருப்பேன்.
1: உன் சாவியை உன்னால தடுக்க முடியுமான்னு பாரு. பூச்சாண்டி, அப்பனே இல்லாம பிறந்தேன்னு சொல்றான்டா ஒரு அறிவாளி. ஆபத்து வந்தா ஆண்டவனே நம்புவான் போல இருக்கு. கொண்டு வந்த ஆபத்தை சரி
2: குருதே. ஆபத்து குருதே, இவங்க யாருக்கு அல்பாயசம்
1: போடுவாரு?

0: என்னத்தா மறந்து போய் நிறுத்திட்டீங்களா? நான் தான் காலையில கோயிலுக்கு வந்துட்டேன்.
1: லட்சுமி, இப்ப நான் காரை நிறுத்துறது உனக்காக இல்ல, எனக்காக தான். ஒரு நாத்திக ஆஸ்திகனா மாறிட்டான். ஆமா லட்சுமி, இப்ப நான் பழைய ஜி இல்ல, கடவுள் உண்டுங்கிற நம்பிக்கை உள்ள புது மனுஷன்.
0: உண்மையாவா? தெய்வம் இப்பவாது என் பிரார்த்தனை நிறைவேற்றுறேன். வாங்க.

0: என்னங்க ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்கிற வரவேற்பு பாத்தீங்களா?
1: இப்ப என் உடம்பே புல்ல இருக்குது தெரியுமா? நாத்திகனாவே இருந்து தாக்கூசாம அந்த தெய்வத்தை படிச்சதே, அந்த தெய்வம் என்ன மன்னிக்குமா?
0: நிச்சயம் மன்னிக்கும். அழுக்காகவே இருந்த பிள்ளை சுத்தமாய் வந்து நின்னா பெத்தவளுக்கு சந்தோஷம் தாங்க வரும். வாங்க உள்ள.

0: மார்க்கெட்ல இருக்கிற எல்லா வித காய்கறிகளையும் வாங்கிட்டு வா.
1: வியாபாரம் பண்ண போறியா?
0: சும்மா இருங்க. இன்னைக்கு நம்ம திருமண நாள் மட்டும் இல்ல, நீங்க திருந்தின நாளும் கூட. இதை நான் திருநாளா கொண்டாட போறேன். இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி பார்ட்டி கொடுக்க போறேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இன்வைட் பண்ணி பார்ட்டி கொடுக்க போறேன்னு சொன்னீங்க. இந்த நேரத்துல ரவியும் சலிமையும் நினைச்சுக்கிட்டேன்.
0: அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த துயரம் உங்களுக்கு ஏற்படும் பயப்படுறீங்களா? பகவானுடைய அத்தனை அனுகிரகத்தையும் வரமா வாங்கினவங்க சாமியார். அவர் கொடுத்த இந்த தாயை திருக்கிற வரைக்கும் உங்கள் அந்த நாகம் மட்டும் இல்ல, எந்த காத்து கருத்துல அண்டாது. என்னங்க?
1: உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? உடனே புறப்பட்டு வர சொல்லி தந்தி வந்திருக்கு.
0: நேத்து வந்து லெட்டர்ல கூட சௌக்கியமா இருக்கு என்ன எழுதியிருந்தாங்க.
1: இதெல்லாம் கால நேரம் பார்த்தா வரும், வயசானவங்க இல்லையா? திடீர்னு ஏதா வந்திருக்கும். நாளைக்கு ஆபீஸ்ல டைரக்டர்ஸ் மீட்டிங் இருக்கு.
0: அப்ப நான் மட்டும் போயிட்டு வந்துறேங்க.
1: தட்ஸ் குட். நீ புறப்படுறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு, நான் டிக்கெட் ஏற்பாடு பண்றேன். ஓகே, கோ.

0: கொஞ்ச நேரம் இங்கேயே இருப்போம்.
1: யாரா இந்த நேரத்துல அங்க ஒரு குட்டி போறா? கொஞ்ச நேரம் வர்றேன்.

0: வீடு. நீ இந்த ட்ரெஸ்ல நடந்து வர்றதை பார்த்தப்போ என் மனைவி நடந்து வர மாதிரியே இருந்தது. ஆமான்னு யாரும் சொல்லவே இல்லையே. குளிருதா, கொஞ்சம் பிராண்டி சாப்பிடுறியா?
1: மருந்து மாதிரி சாப்பிட்டா ஒண்ணு தப்பு இல்ல.
0: கொஞ்சம் வரேன்.

0: வந்திருக்க?
1: நான் யாரும் தெரிஞ்ச உனக்கு எதுக்காக வந்திருக்கேன் தெரியாதா?
0: நீ பழிவாங்கணும் குடிச்சவங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுத்துட்டேன். உன் குலவெறி நிறைவேறல, அதனாலே உன் குமரல கொட்டி தீக்க வந்திருக்கிறேன்.
1: நினைச்சவங்க கூட நான் கடிக்க நினைச்சதில்லை, ஆனா என் பூவையும் பொட்டையும் அழிச்சவங்கள நான் உயிரோட விட்டு வைக்க மாட்டேன்.
0: அவங்களை அழிச்சிட்டா போன உன் கணவன் உயிர் திரும்பி வந்துருமா?
1: வராதுன்னு எனக்கு தெரியும். என் வேதனையை யாராலும் தீக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாமா?
0: ஆண்டவன் படைச்ச உயிரே மனிதனுக்கு அனுபவிக்கத்தான் உரிமை இருக்கு, அதை அழிக்க உரிமை கிடையாது.
1: அது நீ பாதுகாப்பு கொடுத்த பைத்தியக்காரங்களுக்கு தெரியலையே. பாடத் தொடங்குற அன்னைக்கே வாசல மூடிக்க அந்த பாவிகளை நான் அழிக்காம விட மாட்டேன்.
0: என் தாயத்தை அவங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உன் எண்ணம் நிறைவேறாது.
1: ஏன் நிறைவேற? அந்த தாயத்து அவங்க கிட்ட எப்படி இருக்குன்னு பாக்குறேன்.
0: உன்னால என்ன செய்ய முடியும்?
1: ஒரு பெண்ணால எதையும் செய்ய முடியும்.

0: ಅವನು ಇತ್ತ ಬೇಕು ಅಂತ ಅಡಿಕೆ
1: ಮುತ್ತು ಅವರ ಸಂಬಂಧವನ್ನ ವಿಷಯ ತಲೆಗಿದ್ದಾರೆ.
0: ಓಹೋ, ಅವಳು ದೂರತ್ತಿಗೆ ಬಂದಿಟ್ಟಿಗಳಾ?
1: ஏதோ குடும்ப பெருசு அதுக்காக கொஞ்சம் தான் அதிக வேலை செய்யறான். அதுக்காக அவரை பாராட்டுவீங்களா? எல்லாரும் சேர்ந்து அவரை போட்டு அடிக்கிறீங்களே, அவன் செத்து போயிட்டா அவன் குடும்பத்துக்கு நீங்களா சோறு போடுவீங்க? சத்துவையா இல்ல போல உருக்கி போடுவேன். யார் என் பொண்ணு? உனக்கு வேற வண்டி கிடைக்கலையா? என் வண்டியில வந்து தாவற என்ன விஷயம்? இருமா இரு, நீ யார சொல்லு. என்னமா அது, யாராவது என்ன தப்பா நினைச்சு போறாங்கம்மா? என்ன விஷயம் சொல்லு.
2: ஒரு பொண்ணுக்கு புருஷன் தான் தெய்வம், அந்த தெய்வமே தொலைஞ்சு போன சொல்லும் போது
1: தொலைஞ்சு போன சொன்னா நீ என்ன தப்பண்ண?
2: அவர் எனக்கு மட்டும் கணவர் நினைச்சேன், ஆனா இன்னொருத்திக்கு சொந்தம்னு தெரிஞ்சப்போ எதிர்த்தேன். இது தப்பா அண்ணா?
1: அண்ணா
2: அப்பா அம்மா இல்ல, இந்த அனாதையை வாழ வைக்கிறதுக்கு அண்ணன் தம்பியும் இல்ல. நான் உங்களை என் கூட பிறந்த அண்ணனா நினைக்கிறேன். நான் செத்து போயிட்டா இந்த அனாதையை தூக்கி போட்டுடுங்க.
1: உன்னை தாக விட மாட்டேன். என்ன அண்ணேன்னு சொல்லிட்டீல, அந்த அயோக்கியனுக்கு பக்கபலமா ஆண்டவரே வந்தாலும் சரி, அவனை நான் சும்மா விட மாட்டேன். வா, அவனை யாருன்னு அடையாளம் காட்டு. ஏறு வண்டி.
3: யார் நீங்க
1: சொல்றேன்?
3: ஹலோ, எதுக்காக வந்திருக்கீங்க?
1: இல்ல, இந்த மாதிரி பணக்கார பசங்கள்லாம் எப்படி வாழ்க்கை நடத்துறாங்கன்னு பார்க்க வந்திருக்கேன். நல்ல வசதியான வீடு தான் இந்த மாதிரி.

0: வேண்டிய தேவைதான். நட்சத்திரம் பார்த்து வீட்டுக்கு வந்தவளை விட்டுட்டு நடு ரோட்ல நாய் தின்னு போட்ட எச்சலையோட கொஞ்சிக்கிட்டு
1: இருக்கேன். யார பத்தி என்ன சொல்ற? அவங்க மனைவி.
0: அப்ப இவர் இவ அனாதை அவர்ல இந்த அண்ணன் கூட வந்திருக்கான். தாய் தாப்ப தவறிட்டாங்கிறதுக்காக இவளை தள்ளி வச்சலாம் நினைக்காது. உடலை உருவி மாலை போட்டுருவேன்.
1: ஆத்திரப்படாத, நான் சொல்றது கேளு. இவ என்ன ஏமாத்துற மாதிரி உன்னை ஏமாத்த நினைக்கிறான். உண்மையா சொல்றேன், அவதான் என் மனைவி.
2: நான் தான் அவர் மனைவி. இதோ அவர் கட்டின தாலி, இதோ அவர் என கட்ட தாலி.
1: எது உண்மையான தாலிங்கிறத இப்ப நான் காட்டுறேன்.
0: நீயே பாரு.
1: இவ ஏதோ சூழ்ச்சி பண்ணியிருக்கான்.
0: இவ என் மனைவி இல்ல, இவ நாகம்.
2: பாத்தீங்களா, நான் பாம்பான்.
0: நீ சும்மா இருப்பா. கட்டிக்கிட்ட பாம்பு ஒட்டிக்கிட்டவ கரும்பா?
2: அவரு பேசலண்ணா, அவர் கழுத்துல இருக்கிற சாயத்து பேசுது.
0: ஒரு பொண்ண வாழ வைக்கிறேன்னு தாலிய கட்டிட்டு பள்ளி வைக்கிறதுக்கு சாயத்தை கட்டிக்கிட்டியா?
3: என்னோட முரட்டுத்தனத்தினால எத்தனையோ பேரை வாழ வச்சிருக்கேன். ஆனா இவே இது
4: அவரை ஏமாத்தி கொள்ளடிச்சான். ஒவ்வொருத்தரையா இழந்து இதுக்கு முடிவே இல்லாம கவலைப்படாது.
5: அதை எப்படி நான் அறிக்கைய கேடுவேன்? அதோட யுக்தி பெருசா, என் சக்தி பெருசா பார்த்துடுறேன்.
4: உங்களைத்தான் நாங்க கடவுளா நினைச்சு
5: தைரியமா போ.
1: குருவே,
5: யாரையும் உள்ளே அனுமதிக்காரு.
1: சரி குருவே.

0: முன்னாடி என் சக்திக்கு சவால் ஆயிருந்த இந்த பாம்பை அடக்கிவிட்டு இருந்தான்.
1: அடையாளம் நாளைக்கு குழந்தைனா பிடிக்க வசதியா இருக்கும்ல.
0: கப்ப விட்டு விட்டால் பாக்கி உள்ளவர்களை பழி வாங்கிவிடும். ஜாக்கிரதை
2: கமல். நான் சொன்னபடி டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணு.
1: நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க, அது தப்பு.
2: எது தப்பு? இந்த கம்பெனியை உருவாக்கினவனா நான் என்ன வேணா செய்யலாம்.
1: அதுக்காக
2: no discussions, just carry out my orders.
3: வெளியில சொல்லிடாதீங்க. ரொம்ப நன்றிப்பா.
1: இவ்வளவுதானே படகு ஒரு 100 ரூபாய் அடிக்கண்ணா. இனிமே எது நடந்தாலும் இதை விட வேகமா வரேன். வரேன் வரேன்.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நீயா திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. நீயா திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
0: உண்மைதான், என் குருவனுடைய ஆசியாலையும் என் பூஜா சக்தியாலையும் அந்த இச்சாதாரி பாம்பை குடிச்சு அடைச்சு வச்சிட்டு இனி என் உயிரை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியது.
3: சுவாமி, அதை எங்கிட்டே கொடுத்துருங்க.
0: ஏன்?
3: அப்பதான் நாங்க பயம் இல்லாம இருக்க முடியும்.
0: அதை வாங்கி என்ன செய்ய போறீங்க?
3: எங்க ஆத்திரம் தீர கொல்ல போறோம்.
0: அழைச்சி வைக்கிறதே பாவன் நினைக்கிறவன் தான். கொள்வதற்கு சம்மதிக்க மாட்டேன்.
3: எவ்வளவு பணம் வேணாலும் தரலாம்.
0: ஓஹோ, எவ்வளவு தருவீர்கள்?
3: 10,000 ரூபாய் தரலாம்.
0: இல்ல, உங்க உயிருடைய மதிப்பு 10,000 ரூபாய் தானா?
3: 50,000 ரூபாய் தரலாம்.
0: 50 லட்சமே கொடுத்தாலும் சரி, என் தெய்வத்தை நான் சம்மதிக்க மாட்டேன். நீங்க போறா.
3: அந்த பாம்பு உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாம கனவுல கூட நிம்மதியா இருக்க முடியாது. அதை எப்படியாவது கொண்டு வந்து கொன்னே தீரணும். அது எப்படா முடியும்? அந்த சாமியார்ட்ட எவ்வளவோ கெஞ்சி கேட்டோம், அவர் தான் கொடுக்க மறுத்துட்டாரே.

0: அந்த சாமியார்கிட்ட ஒரு சிஷ்யன் இருக்கு, அவனை சரி கட்டிட்டா.
1: வெரி குட் ஐடியா. டேய் கமல், நீ என்னடா சொல்ற? ஏண்டா மௌனமா இருக்க?
0: பாம்பு ஆராய்ச்சியாளனாச்சே, பாம்பை கொல்றது பாவம்னு நினைக்கிறான் போல இருக்கு, அப்படித்தானே?
2: நான் அந்த பாம்பை பத்தி நினைக்கல, அந்த சாமியார பத்தி நினைக்கிறேன். நம்ம காப்பாத்திக்கிறதுக்காக நாம செய்தது நமக்கே ஆபத்தாயிட்டா?
1: அத பத்தி நீ கவலைப்படாத.
0: இத பாரு, காதும் காதும் வச்ச மாதிரி காரியத்தை நான் கச்சிதான் முடிக்கிறேன். ஓகே,
1: அப்புறம் என்னடா? கமான்
3: சொல்றதை கேளுப்பா. பணம் கனவுல வந்தா செல்வம் போயிரும், பாம்பு கனவுல வந்தா உயிர் போயிரும். நீ அடிக்கடி பாம்பு கனவு காண்ற.
4: ஓ மை காட்,
3: அந்த பாம்பு உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க உயிருக்கு எல்லாம் ஆபத்து.
1: அதனாலதான் அந்த பாம்பை கொண்டு வந்து கூடன்னு சொல்றோம்.
3: அதனால ஆணிலே மாட்டி தொங்குது, அத பிடிக்கல. அவ்வளவு சாதாரணம் இல்லப்பா, பெரம்பு இல்லாம குரங்காடுமா?
0: நீ சொல்றது உண்மையே புரியலையே.
3: என் குருநாதர் நாகத்தை வச்சு பூஜை பண்றார், நான் லட்சுமியை வச்சு பூஜை பண்றேன். அவர் நாகத்துக்காக எதையும் செய்வார், நான் நாணயத்துக்காக கைய கவனி எதையும் செய்வேன்.
1: உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரோம்.
3: இப்போதைக்கு ஒரு 30,000 கொடு.
2: வாட், 30,000?
3: ஏங்க, ஒரு தலைக்கு 10,000 30,000 கேட்கிறேன். சீசனை வச்சு தரங்க வியாபாரம், இஷ்டம்னா கொடுங்க, இல்லாட்டி ஆள விடுங்க. என்ன பணம் தர்றீங்களா இல்ல உயிரை விடுறீங்களா?
2: ஓகே கொடுக்குறோம்.
3: அப்ப பாம்ப தர்றேன்.
2: எப்போ?
3: இன்னைக்கு ராத்திரி பாம்ப கொண்டாந்து தர்றேன்.
1: என்னப்பா இது, பணத்தை வாங்கிட்டு போயிட்டு பாம்பை கொண்டு வர இவ்வளவு நேரமா?
3: அதாவது தூங்குனதுக்கு பிறகுதானே தூக்கி வர முடியும். இந்தாங்க, நான் சொன்ன மாதிரி பாம்பை கொண்டாந்து கொடுத்துட்டேன். இந்த விஷயம் குருநாதருக்கு தெரியக்கூடாது. இது கொத்தும் அது கொதரும்.
1: அதை கீழே வை, அந்த வெறி பிடிச்ச பாம்பை நானே ஷூட் பண்றேன்.

0: அதுக்கு என்ன சொல்லு பாக்கலாம்.
1: தாளம் போடுற மங்கி பொம்மை.
0: நோ.
1: லாட்டி ட்ரெயின்.
0: நோ.
1: ஏர்லைன்ஸ் தாத்தா பொம்மை.
0: நோ.
1: எனக்கு தெரியலமா, நீயே சொல்லு.
0: அப்படி வாங்க வேலைக்கு லட்சுமி. இங்க கொண்டா
1: நீ போய் உன் புது ஃப்ரெண்டோட விளையாடு. ஸ்டீஃபன் ஸ்பீக்கிங். அடேட மாப்பிளையா, என்ன மாப்பிள்ள, சௌக்கியமா, தங்கச்சி எப்படி இருக்கு? குடும்ப பொண்ணுக்கு அழகில்ல.
2: நான் என்ன அவர்கிட்ட விதவிதமா நகனட்டா கேட்டேன். நேரத்தோட வீட்டுக்கு வாங்கன்னா தினமும் பாதி ராத்திரிக்கு மேலதான்
3: வராரு. பத்திரிக்கை ஆபீஸ் நடத்துறவருமா உன் புருஷன்? ராத்திரி தான் அவருக்கு உலகம். அது தெரிஞ்சுதானே அவரை காதலிச்ச கல்யாணம் பண்ணிட்டேன்.
2: அது தப்புன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே போக மாட்டேன்.
1: மீனா, கல்யாணமான பொண்ணுக்கு பிறந்த வீடு சத்திர மாதிரி. ஏதோ ரெண்டு ஒரு நாள் தங்கலாம், நிரந்தரமா தங்க முடியாது, தங்க கூடாது.
2: அப்படின்னா
1: உன் புருஷன் வீட்டுக்கு போன்னு சொல்றேன்.
2: போறேன். என் உணர்ச்சியை புரிஞ்சுக்காத என் புருஷன் வீட்டுக்கு இல்ல, என் மேல உயிரியே வச்சிட்டு இருந்த எங்க அம்மா பொண்ண இடத்துக்கே போறேன்.
1: மீனா.
2: ஆமா, எப்ப பார்த்தாலும் என்னையே குத்தம் சொல்றிய. என் தங்கச்சியும் ஒரு பொண்ணு, அவளுக்கும் ஆசா பாசங்கள் உண்டு. அவ உணர்ச்சிய புரிஞ்சு நடங்கன்னு
1: என்னைக்காவது
2: நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம். தான் செஞ்சது தப்புன்னு எப்ப உணர்ந்து இங்க வராரோ அன்னைக்குதான் நான் அங்க
4: போவேன். மறுபடியும் கோச்சிட்டு வந்துட்டாலும் தங்கச்சி.
1: ஆமாண்டா, சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் சண்டை போட்டு வந்துடுறா. ஏதாவது சொன்னா அம்மா உசுரோடு இருந்தா இந்த மாதிரி நடக்குமான்னு கண்ண கத்துக்கிறா. நாம என்ன, அந்த பாம்பால எப்ப ஆபத்து வரணும், தினம் தினம் பயந்து நடங்கிட்டே இருக்கோம். நம்ம நிலைமை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாடா.
4: இந்த பொம்பளைங்களே இப்படித்தான் சின்ன விஷயத்த பெருசாக்கிடுவாங்க. யூ டோன்ட் வரி, நான் மார்ட்டினை மீட் பண்ணி அவனை கன்வின்ஸ் பண்ணி அவனை நாளைக்கே வந்து பொண்டாட்டியை கூட்டிட்டு போற மாதிரி பண்றேன். இன்னைக்கே மார்ட்டினை மீட் பண்றேன்.
5: கம் ஆன், டோன்ட் பீ நாட்டி.
4: இதுக்காக தான் அவள அங்க வந்துட்டேன்.
5: வெள்ள வச்சால வச்ச சும்மா அடிச்சுட்டே இருப்பானு, கண்ட நேரத்தை உயிரை வாங்கிட்டு. யா யா,

0: ஹலோ, என்ன ஒரு மாதிரி பாக்குறேன், எனக்கு வெக்கமா இருக்க.
1: எனக்குதான் வெக்கமா இருக்கு, ஏன்னா வரக்கூடாத நேரத்துல வந்துட்டேன்ல.
0: அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, வரக்கூடாத நேரம் இல்ல, வந்த நேரம் அந்த நேரம் ஒரு மாதிரி.
1: என்ன இதெல்லாம்
0: ஆசை வைக்க முடியாதும்பாங்க. அவ அப்பவே கேட்டா ஹால் கதவை சாத்திட்டீங்களான்னு. நான் பெட்ரூம் கதவை சாத்திட்டேனே, போறாதான்னு. போறாதுன்னு இப்பதான் புரியுது. இந்த பஸ்ஸர் கனெக்ஷனை எடுத்துடணும்.
1: நீ எல்லாம் படிச்சவன் இல்ல,
0: பிகாம். பட் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்?
1: என்னவா உனக்கே தெரியல நீ செய்யறது துரோகம்னு?
0: இது துரோகமா? அப்ப ஊர்ல அவங்க வாட் எக்ஸாக்ட்லி டு யூ மீன்?
1: கட்டின பொண்டாட்டிய சண்டை போட்டு அனுப்பிச்சுட்டு கண்டவளோட கும்மால போட்டுட்டு இருக்க நீ. அவள இருந்ததால கோச்சிட்டு போயிட்டா, நான் இருந்தா கொன்னு போட்டு போயிருப்பேன்.
2: அண்ணா. ஆமா அண்ணா, அவர் ஆசைப்படி நடந்துக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அவருக்காக என் கோலத்தை மட்டும் இல்ல, அடிக்கடி அண்ணன் வீட்டுக்கு கோச்சிட்டு போற குணத்தையும்
0: மாத்திக்கிட்டேன்.
3: மை காட்,
4: ஹலோ,
5: ஸ்டீஃபன் ஸ்பீக்கிங்.
4: ஹே, உன் தங்கச்சி இங்க இருக்காடா?
5: அப்ப இங்க இருக்கிறது
2: நாகராணி. உன்னை பழி வாங்கறதுக்காக வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் கொண்டுட்டதா நினைச்சு நிம்மதியா இருக்கீங்களே, அந்த நாகராணி தான். கிளியோட விளையாடிட்டு இருந்த உன் குழந்தை உயிரோட இப்ப நான் விளையாடிட்டு இருக்கேன். உன் குழந்தை உயிரை காப்பாத்தணும்னா மேலவா. அப்படின்னா கழுத்துல இருக்கிற காயத்தை கிடைக்கும். குழந்தை கூட்டாளிங்க இருக்கிற இடத்துக்கு எப்படி காயத்தை கழட்டு.

கடைசியில நானும் தம் வஞ்சத்தை தீர்த்துக்கிட்டா. என் உத்தரவை கொடுத்து இந்த உத்தரவை காப்பாத்திருக்கேன். இத உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். என் குழந்தைய காப்பாத்துறா. பிளீஸ் பிளீஸ் ப்ராமிஸ் மீ.

0: எரிஞ்சு சாம்பலானவ எப்படி உயிரோட நிக்கிறான்னா?
1: ஆமா, நீ எப்படி படைச்ச
0: முட்டாளே? யமன் உயிரை மனுஷனால எடுக்க முடியும்? நான் தான் உனக்கு யமன்.
1: மற்றவங்களுக்கு நீ யமனா இருக்கலாம், ஆனா உனக்கு நான் தான் யமன்.

0: பிட்ட சாவரத்துக்காக நான் தப்பிச்சு வந்தேன். உங்க அத்தனை பேர் அஸ்தியோட சொர்க்கத்துல இருக்கிற என் கணவரை சந்திக்கிறதா அவர் பிணை மேல சபதம் செஞ்சிருச்சு. அந்த சபதம் நிறைவேற வரைக்கும் எந்த குட்டி சாத்தானாலும் என்னை கொல்ல முடியாது. அடுத்தது நீதான்.
1: எங்க உயிர் அந்த நாகத்துக்கிட்ட இருக்கு. அந்த நாகத்தினுடைய உயிர் உங்ககிட்ட இருக்கு. உன்னை கொன்னா அந்த நாகத்தை கொன்ன மாதிரி
2: என்ன பைத்தியமா பிடிச்சு போயிரு.
1: ஆமா, அன்னைக்கு நீ பைத்தியக்காரப்பட்ட வாங்க போறதா நாங்க எல்லாரும் சொன்னோம். ஆனா இன்னைக்கு எங்க எல்லாரையும் பைத்தியக்காரனா கிட்டியடா பாவி.
2: பிஜி,
1: ஏ நீ மட்டும் தப்பிக்கலான்னு பாக்குறியா? எங்க எல்லாரையும் பாம்புக்கு இரையாக்கிட்டு எங்க எல்லாருடைய பங்கையும் நீயே எடுத்துக்கலான்னு தானே அவளை தப்பிக்க
2: விட்டேன்.
1: வக்கீல்ட்ட நீ பேசிக்கிட்டு இருந்தது நான் கேட்டுக்கிட்டு தரேன். நண்பன்னு கூட பார்க்காம அநியாயமா நாலு பேரையும் சாகடிச்சுட்டியடா பாவி.
2: ஸ்டாப் இட். விஜி, நீ என்ன புரிஞ்சுக்கிறேன்? அந்த நாகத்தோட விஷத்தால கூட நான் தான் தயாரா இருக்கேன், ஆனா நண்பனோட சந்தேகத்துல ஒரு நிமிஷம் கூட வாழ தயாரா. இத படிச்சு பாரு. எல்லா சொத்தையும் நானே எடுத்துக்கணும்னா அதுக்கு இத்தனை பத்திரம் தேவையில்லை.
1: நீ செஞ்ச பாவத்தை நேர்லயே பார்த்தாச்சு. பத்திரத்தை வேற படிச்சு தெரிஞ்சுக்கணுமா?
2: பகலா இரவான்னு பார்த்தா தான் தெரியும். நான் செஞ்சது பாவமா புண்ணியமானு படிச்சு பார்த்தா தான் தெரியும். படிச்சு பாரு. படுறா.
3: பணத்துக்காக பழகினவங்களே கொண்டுட்டேன்னு சொன்னியே, இப்ப பத்திரம் என்ன சொல்லுது?

0: அவசரத்துல அர்ச்சகரை சந்தேகப்படலாம், ஆனா நான் ஆண்டவனையே சந்தேகப்பட்டுட்டேன்.
1: ஒவ்வொரு
2: நிமிஷமும் நான் எதிர்பார்த்து நீ எப்படியும் வருவேன்.
1: அப்படியா? என்ன இது, துப்பாக்கியை வச்சு எதிரிங்களை தான் வரவேற்பாங்க? எதிர்கால மனைவியுமா?
2: எதிர்கால மனைவி?
1: ஏ, திடீர்னு வந்தேன்னு கோவமா? உங்களுக்கு ஷாக் கொடுக்கணும் தான் வந்தேன்.
2: சலீமோட மனைவி, நெய்யோட மனைவி, ரவியோட அம்மா, சீவோட குழந்தை, இவங்களுக்கெல்லாம் ஷாக் கொடுத்தீ பத்தாத.
1: புரியுதுங்க, அவங்க சாவுக்கு நான் வரலேன்னு தானே கோவம். அடிக்கடி அமெரிக்கால இருந்து வந்து போக முடியுமா? அப்படியே வந்தாலும் எந்தெந்த பிரயோஜனம்?
2: எனக்கு நல்லா தெரியும்.
1: ஏன் எடுத்துட்டீங்க? கேட்டாலே ஆடணும் போல இருக்கு.
2: ஏ தகையினோ.

0: ஒரு பாம்பு சுட்டவனுக்கு தூக்கு மேடம் எந்த சட்டத்திலையும் இடம் இல்லை.
1: ஆமா, இத ஈச்சாவாரி பாம்பு உஷா ரூபத்துல வந்திருக்க.
2: உனக்கு ஏற்பட்டிருக்கிற பயத்துல யார பார்த்தாலும் பாம்பா தெரியுது.
3: அப்படியா? என்ன பாம்பு நினைச்சுதான் இப்படி பிஹேவ் பண்ணீங்களா? நல்ல வேலை கமல் வந்தார், இல்லன்னா இந்நேரம் சாப்டர் க்ளோஸ் ஆயிருக்கும்.
1: உன்னை காப்பாத்தினது நான் இல்ல, இந்த தாயத்தை தான். டேய், இனிமே இந்த மாதிரி முன்ன பின்ன யோசிக்காம முரட்டுத்தனமா நடந்துக்காங்க. இது உன் கையாலே கட்டி விட்டுருமா? நியாயமா நீ தான் கட்டணும். ஆபத்துக்கு பாவம் இல்ல, கட்டணும்.
4: நான் ஒருத்த கரண்டி இருக்கேன், அதுக்குள்ள என்ன சிவ பூஜை?
1: போடா. சரி, தப்பு தான். சாரி, வரேன்மா.

0: சார்?
1: ஒண்ணு இல்லைங்க, கால் வலிக்குது.
0: நான் வரட்டுமா?
1: வேண்டாம் வேண்டாம்.
2: என்ன உஷா, கால் அடிபட்டுச்ச? இங்க பாக்கலாம். உன் காலத்தோட எனக்கு உரிமை இல்லையா?
1: நியாயம், நீங்க நிழலே தொடர. நமக்கு இன்னும் கல்யாணமே ஆகல.
2: என்ன உஷா, பாறையில படிச்சுட்டு இப்படி பத்தாம்பத்தில் சனமா பேச?
1: படிச்சது போறமா இருந்தாலும் வாழ போறது தமிழ்நாடு.
2: இப்ப உன்ன
1: வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
2: தவறு நடந்துருமோன்னு பயப்படுறீங்க?
1: ஆமா.
2: தவறுனா என்ன? நான் வர கல்யாணம் பண்ணிட்டு போறமே.
1: எதிர்காலத்து மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது.
2: ஓ ஓ, என் நண்பர்களுக்கு ஏற்பட்ட நிலைமை எனக்கு ஏற்படும் பயப்படுறீங்க. இது சாதாரண தாய்ப்பு, தெய்வத்தினுடைய பிரதிபலிப்பு. இதையே சாட்சியா வச்சு இப்பவே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
1: இப்பவே வா.
2: ஆமா.
0: உஷா, அக்னி இதுதான், அச்சதை இதுதான், நம்ம ஆசீர்வதிக்க போற ஊரு உறவு எல்லாமே இதுதான். இதை மையமா வச்சு

0: எரியுது.
1: உனக்கு உதடுதானே எரியுது, எனக்கு என் உள்ளமெல்லாம் எரியுது. இந்த எரிச்சல் எனக்கு இன்னைக்கு ஏற்பட்டதில்லை. என்னைக்கு என் காதல் கணவரை பிரிச்சிங்களோ அன்னைக்கு ஏற்பட்டது. உங்க கூட்டத்தால வாழ்க்கை இழந்தவன், என்னைக்குமே வாழ முடியாதவன். ஆமா,

0: கதா. அஞ்சு பேரை கொண்ட அந்த நாகம் என்ன மட்டும் விட்டு வைக்கோங்கிறது நிச்சயம். நான் ஒவ்வொரு நிமிஷமும் சாவை எதிர்பார்த்து. ஒரு பொண்ணு சொத்து சுகத்தோட இருக்கிறத விட சுமங்கலியா இருக்கிறது தான் பெருமை. உங்ககிட்ட இருந்த அந்த பெருமையை பறிக்க நான் தயாரா. சாக போற எனக்காக உன் சந்தோஷத்தை நீக்கிறதுக்கு
1: கமல் நீங்க சாக மாட்டீங்க. உங்களை நான் சாக விட மாட்டேன்.
0: யமங்கிட்ட இருந்து போன உயிரை திருப்பி வாங்க நீ சாவித்திரியா இருக்கலாம், ஆனா நான் சத்தியவான். அதா நீ என்ன மறந்துட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க.
1: என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? மனசு பிடிக்காத ஒருத்தன் கட்டிக்கிட்டு நாயுள் பூரா சுமங்கலியா இருக்கிறத விட உங்களை கட்டிக்கிட்டு ஒரே ஒரு நாள் விதவையாயிட்டா கூட நான் கவலைப்பட
0: மாட்டேன்.
1: நம்ம கல்யாணத்துக்கு ஏமே அந்த நான் தான் நீங்க நினைச்சீங்கன்னா அது பார்வையில இருந்து தப்பி எங்கேயாவது போயிடலாம். கமல் நமக்கா இல்லைனாலும் நம்மளை நம்பி எப்படி இருக்காங்களே அந்த குழந்தைக்காகவாவது நம்ம போய் தாகணும் பிளீஸ்.
2: என்னமா இது, வெளியூர் பயணமா?
3: ஆமாக்கா, குழந்தை ஜூலிய கூட்டிக்கிட்டு நாங்க ரெண்டு பேரும் பாம்பே போறோம்.
2: என்ன திடீர்னு?
3: பரிசைய வஞ்சம் தீட்டு இருந்த அந்த பாம்பு பிஞ்சு இருக்கிற அவரையும் கொண்டுடுச்சுன்னா அடுத்த நிமிஷமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். அப்புறம் அந்த பிஞ்சு குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகுறது? எனக்காக இல்லைனாலும் ஜூலிக்காகவாவது அந்த பாம்போட கண்கள் இருந்து மறைஞ்சு வாடுறதுக்காக நாங்க ரெண்டு பேரும் ஊரை விட்டு போறதா முடிவு பண்ணிருக்கோம்.
2: நல்ல முடிவுதாமா. பாத்தியா மணி அடிக்குது, சகுனம் நல்லா இருக்கு. கமல் யாரு நீங்க?
3: நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறத விட எதுக்காக வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது.
2: எதுக்காக?
3: என் ஆசைய தீத்துக்க.
2: ஆசையா?
3: ஆமா. குழந்தைய காரணம் காட்டி என்ன கட்டிக்க போறவரை தட்டிட்டு போலான்னு பாக்குறியே, அதை நிறுத்தறதுக்காக
2: என்ன உளர்ற?
3: ஒரு நாக்கு உள்ளவன் தான் உளருவான். எனக்கு ரெண்டு நாக்கு.
2: யார் நீ?
3: எல்லாரும் என்ன நீ யார் கேப்பாங்க, நீ மட்டும் யார் நீ கேக்குறிய? நீ என்ன பண்ணுவ பாவம்? நீ கட்டிக்க போறதா சொல்றிய கமல் அவருடைய காதலி.
2: காதலியா?
3: ஆமா. கமல் என்ன தவிர வேற எவ்வளவு மனசால கூட நினைச்சது கிடையாது. உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இந்த கால தாம்பளைங்க தனக்கு மனைவி இருக்கிறதையே மறைக்கிறவங்க. காதலிய பத்தியா சொல்ல போற? உன்ன அவர் நல்ல ஏமாத்த. உன்னோட உணர்ச்சி எனக்கு நல்லா புரியுது. ஏன்னா நானும் ஒரு பையன். பாம்பின் கால் பாம்புதான் அறியும் சொல்லுவாங்க. சோ நான் ஒரு முடிவு கொடுத்தேன், நம்ம ரெண்டு பேருமே அவரை கல்யாணம்
2: பண்ணிக்கோங்க.
3: ஓகே ஓகே ஓகே. நீ பகல் எடுத்துக்க, ராத்திரி எனக்கு கொடுத்துறேன். ஏன்னா அவர் இல்லாம ராத்திரில என்னால தூங்க முடியாது.
2: என்ன சொன்ன?

0: என்னங்க இது புதுசா வரவங்களை பார்த்து குறைக்கிற மாதிரி இந்த நாய் என்ன பார்த்து குறைக்குது?
1: அதான் நானும் யோசிக்கிறேன். ஆமா, என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? என்ன சீக்கிரமா கூட்டிட்டு போகணுங்கிற ஆசை இல்லையா?
0: ஆமாங்க, நான் ரொம்ப நாள் எங்கிட்டு இருக்க கனவு இல்லையா? நாம ரெண்டு பேரும் தனியான இடத்துக்கு போய் மனம் விட்டு பேசணும். என் மனசுக்குள்ள இருக்க தீராத தாகத்தை தீர்த்துக்கணும்.
1: ஓகே, அதுக்கு நானும் தயாராயிட்டேன். லெட்ஸ் கோ.
0: இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. கூடிய சீக்கிரம் ஆசை தீர்த்துக்க போறேன்.
1: எங்க போறேன்?
0: விடுங்க ப்ளீஸ்.
1: உணர்ச்சி வசப்படாத, கீழே விழுந்துரு.
0: விடுங்க விடுங்க.
1: உன்ன பண்றதுக்காக இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தேன். வியாதி குணமாயிட்டா மருந்து எதுக்கு?
2: என்ன சொல்றேன்?
1: நான் அந்த நாகத்துக்கு
2: அப்படியா?
1: ஆமா, இதை நான் முன்னாடியே செஞ்சிருந்தேன்னா என் நண்பர்களோட சாபத்துக்கு நான் காரணமா இருந்திருக்க மாட்டேன்.
2: மரணமும் ஜனனமும் மனிதர் கையில் இல்லை, ஆண்டவன் கையில். மனிதன் என்ன முயற்சி எடுத்தாலும் மரணத்தை தள்ளி போடலாமே தவிர தவிர்க்க முடியாது.
1: நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. இதை வச்சுக்கோங்க.
2: அதை நான் வாங்கக்கூடாதப்பா. உன் தலையை சுற்றி நீயே கடலில் போட்டுவிடு.
1: சரி சார்.
3: ஏன் பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சவ தப்பிச்சு வந்துட்டாளேங்கிற ஆச்சரியமா, இல்ல செத்து போன அவன் குழச்சு வந்துட்டாளேங்கிற அதிர்ச்சியா? விதியை தவிர வேற எந்த சதியாலையும் என்னை அழிக்கவே முடியாது.
2: இப்ப எடுக்க
3: உன்னோட ஓமன்ற தாயத்தை உங்ககிட்ட திருப்பி கொடுக்கணுங்கிறதுக்காக நான் நடத்துற நாடகத்துல ஜெயிச்சிட்டேங்கிறத உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன்.
2: அந்த அப்பா விசாரணைக்கு நான் அனுமதிக்க மாட்டேன்.
3: எதா அப்பா சேர்த்து வாழ கனவு கண்டுகிட்டு இருந்தேங்க, எல்லாருக்கும் அடையாளம் காட்டி கொடுத்தாரே அவனா அப்பாவி? பாத மர மாதிரி வாழ இருந்தேங்க, அநியாயமா பிரித்த மகாபாவி.
2: பாவி அவன் இல்ல, ஒரு உயிருக்காக அஞ்சு பேரை குறைச்சிட்டு அடுத்தவனுக்கு குறி வைக்கிறியே. நீதான் இனிமே உன்னை உயிரோட விட மாட்டேன்.

0: ஹலோ
1: லதா அக்கா பேசுறேன். அந்த நாகம் வந்து லதாவோட சண்டை போட்டு பாம்பா மாறிட்டா.
0: வாட்?
1: அத பார்த்து லதா மயக்க போட்டா.
0: நான் இப்ப அங்க வரேன்.

பூசிக்கிறது உண்மையா இருந்தா அந்த கொலைவெளி பிடிச்ச பாவத்தை நீ போய் பழி வாங்கணும். ஆசை நிறைவேற்ற சத்தியம் பண்ணு. பொன்னால் அந்த போம்பை இல்லாம செய். அப்போ நாங்க ஆத்மா சாந்தியடையும். போ போ.

0: கமல் பேசுறேன். ஒரு குட் நியூஸ், அந்த நாகத்தை நான் கொண்டுட்டேன்.
1: உண்மையாவா? எப்படி பண்ணீங்க?
0: அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ். அதெல்லாம் எப்படி போன்ல சொல்றது? நேர்ல வேற சொல்றேன்.

0: என்னல சார்?
1: நீங்க பொண்ணுட்டு சொன்னீங்களே அந்த நாகம்.
0: அந்த நாகம்
1: என்ன வரிச்சிட்டு வருது அங்க பாருங்க. தேங்க்யூ கமல், தேங்க்யூ. இப்பதான் நிம்மதி, ஒரு வழியா அதனுடைய கதை முடிஞ்சு போச்சு. கமல், போறதுக்கு வேண்டி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். ஏன் இப்படி பாக்குறீங்க?
0: ஒண்ணு மண்ண, என் மேல உனக்கு இருக்கிற ஆசை, என்னை அடையறதுல நீ காட்டுற அவசரம், இதெல்லாம் நினைச்சுப்பா.
1: சும்மாவா? எத்தனை வருஷம் ஏற்கும் கமல்?
0: ஏய், இதென்ன புதுசா இங்கே?
1: பொண்ணு இல்ல
0: ஏதாவது இருக்கணும்.

0: என் பூவையும் பொட்டையும் அழிச்சவங்க கூட்டத்துல நீ ஒருத்தந்தான் பாக்கி, உன்னையும் கொன்னாதான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும்.
1: என் சாவு உன் கையில இருக்கு, அது ஆண்டவன் கையில இருக்கு.
0: அது ஆண்டவன் கையில இருக்கா என் கையில இருக்கான்னு பார்த்துடு.
1: ஜூலி, ஜூலி போ.
0: குழந்தை உயிரோட வேணும்னா துப்பாக்கி கீழே போடு, துப்பாக்கி கீழே போடு.

என் காதலர் என்ன கூப்பிடுறாரு, அவர் இருக்கிற இடத்துக்கே நான் போறேன், என்ன மன்னிச்சிடுங்க. காதலர் இழந்ததுக்காக எத்தனை உயிர்களை பழி வாங்கிட்டேன், என் பழி உணர்ச்சி தீரணுங்கிறதுக்காக ஆண்டவன் எனக்கு இந்த தண்டனையை கொடுத்துட்டேன். அதுவும் என் காதலர் என்ன

0: நாங்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அளித்த நீயா திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் கமல்ஹாசன், ஸ்ரீபிரியா, சந்திரமோகன், லதா, விஜயகுமார், மஞ்சுளா, ஆர் முத்துராமன், ரவிச்சந்திரன், எம் என் நம்பியார், ஒய் ஜி மகேந்திரன், ஸ்ரீகாந்த், ஜெயகணேஷ் மற்றும் பலர். இசை சங்கர் கணேஷ், கதை ராஜேந்திர சிங் ஆதேஷ், திரைக்கதை வசனம் கலைமணி, இயக்கம் துரை.
1: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒளிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒளிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 5:05. வருவது பொன்மாலை பொழுது. நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருப்பது எண்கள் தொடர்பான திரைப்பட பாடல்கள். எண்கள் வெறும் கணக்கீட்டிற்கு மட்டுமல்ல, கவிதை நயத்திற்கும் அழகானவை.
1: நாலு அஞ்சு அஞ்சு ஆறு எட்டு

மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி குழுவினர் சேர பாடிய பாடலை கேட்டது. என்கிட்ட மோதாதே படப்பாடல். எண்ணும் எண்ணிக்கை சரியாக இருந்தால் பொருள்களும் சரியாகவே இருக்கும்.

என்னடா முப்பதா இருக்க?

கேட்ட பாடலின் படம் கண்ணில் தெரியும் கதைகள். ஒலித்தது எஸ்பி சைலஜா, பி எஸ் சசிரேகா குரல்கள். நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்கலாம். நேரம் 5:10:22. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது. நிகழ்ச்சியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எண்கள் தொடர்பான திரைப்பட பாடல்கள். கவிதைகள் பாடி எண்களை எண்ணி ஊரு பேரு கேட்கும் பாடல் இதோ.

மனு எஸ் ஜானகி குரல்களில் கேட்டது தர்மதுரை படப்பாடல். தாராளமாக எண்ணும் எண்ணிக்கைக்கு மிகப்பெரிய மனது வேண்டும்.

ஜெயச்சந்திரன் ஜானகி குரல்களில் கேட்டது தழுவாத கைகள் படப்பாடல். நேரம் 5:20 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் எண்கள் தொடர்பான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 1 to 10 எண்களை எண்ணிக்கொண்டே இந்த பாடலை கேட்போம்.

ஸ்ரேயா கோஷல், கிருஷ்ணகுமார் குரல்களில் கேட்டது வசூல் ராஜா MBBS படப்பாடல். நிறைவாக தெனாவட்டு படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்கலாம்.

இதுவரை வந்தது பொன்மாலை பொழுது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 5:30. நேயர்கள் கேட்கவிருப்பது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

கேட்ட பாடலின் படம் பாகுபலி 2. நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்றிரவு 8 மணிக்கு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் அட்டல் புத்தாக்க இயக்கம் இளைஞர்களுக்கான புதிய பாதை சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்போர் புதுச்சேரி அடல் இன்குபேஷன் மையத்தின் முதன்மை செயல் அதிகாரி திரு விஷ்ணுவர்தன் அவர்கள், நேர்முகம் காண்பவர் எம் சரவணகுமார் அவர்கள். நேரம் 6:05:45. திரையிசை நிறைவு செய்ய வரும் பாடலின் படம் திருமணம் எனும் நிக்கா.

0: இதுவரை திரை இசை கேட்டீர்கள். சில நொடிகளில் விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். இந்திய விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் விமானப்படையினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். டிஜிட்டல் தொலைத்தொடர்பு வசதிகளால் நாட்டில் கல்வி, மருத்துவம் மற்றும் மக்களுக்கான அரசின் எல்லா சேவைகளும் வலுவடைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 57வது GST சபை கூட்டம் புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் இன்று நடைபெற்றது. எரிசக்தி துறையில் முக்கிய உற்பத்தி கேந்திரமாக இந்தியா மேம்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். 94வது இந்திய விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் விமானப்படையினர் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் பாதுகாப்பில் உயர்தரமான தொழில்முறை திறனுடன் முக்கிய பங்களிக்கும் விமானப்படையினர் இயற்கை பேரிடர் காலங்களிலும் சிறப்பான சேவை வழங்கி வருவதை சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள

0: பதிவில் குடியரசுத் தலைவர் பாராட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விமானப்படை தொடர்பான நிகழ்ச்சிகளில் தாம் பங்கேற்றது குறித்த வீடியோ ஒன்றை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டு புதிய சவால்களையும் எதிர்கொள்ளும் வகையில் இந்திய விமானப்படை வளர்ச்சியடைந்து வருவதை பாராட்டியுள்ளார். டெல்லி அருகே ஹிண்டான் விமானப்படை தளத்தில் இன்று நடைபெற்ற விமானப்படை தின விழாவில் விமானப்படையின் தலைவர் ஏர் சீஃப் மார்ஷல் ஏ.பி. சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். டிஜிட்டல் தொலைத்தொடர்பு வசதிகளால் நாட்டில் கல்வி, மருத்துவம் மற்றும் மக்களுக்கான அரசின் எல்லா சேவைகளும் வலுவடைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுடெல்லி யஷோ பூமியில் 10வது இந்தியா மொபைல் காங்கிரஸ் மாநாட்டை தொடக்கி வைத்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்திய தொலைத்தொடர்பு துறையின் வளர்ச்சியில் மொபைல் காங்கிரஸ் மாநாட்டிற்கு முக்கிய பங்கு இருப்பதாகவும், இந்தியாவின் வளர்ச்சி மற்றும் லட்சியங்களை உலகிற்கு எடுத்துக்கூறும் மேடையாகவே இம்மாநாடு திகழ்வதாகவும் அவர் தெரிவித்தார். எல்லையற்ற வளர்ச்சி என்ற கருப்பொருள் அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த 4 நாள் மாநாட்டில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து 600 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும், 900 நிபுணர்கள் மற்றும் 500 கண்காட்சியாளர்களும் பங்கேற்றுள்ளனர். மாநாட்டில் பிரதமர் ஆற்றிய உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: மொபைல் தொலைபேசிகள் தற்போது தொலைத்தொடர்பு கருவிகளாக மட்டுமின்றி மக்களுக்கு நல்லாட்சி வழங்குவதிலும் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். தற்போது நாட்டின் எல்லா மாவட்டங்களிலும் 5G தொலைத்தொடர்பு சேவை வழங்கப்படுவதாகவும், தீக்ஷா போன்ற டிஜிட்டல் வசதிகளால் தொலைதூர கிராமங்களைச் சேர்ந்த ஏழை குழந்தைகளும் தரமான கல்வி பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 25 கோடி மாணவர்களை ஆன்லைன் கல்வி வசதி மூலம் ஒருங்கிணைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். மக்களுக்கான அரசின் கணக்கிலான சேவைகள் தற்போது மொபைல் தொலைபேசி மூலம் வழங்கப்படுவதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். நேரடி ரொக்க மானிய திட்டம் மூலமாக இதுவரை சுமார் 50 லட்சம் கோடி ரூபாய் மானியங்கள் வங்கிக் கணக்கு மூலம் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் அரசுக்கு சுமார் 5 லட்சம் கோடி ரூபாய் மிச்சமாகி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு தலைமையினால் நாட்டில் வளர்ச்சி அதிகரித்து கலாச்சார மறுமலர்ச்சியும் ஏற்பட்டிருப்பது குறித்து ஆன்மீக குரு மாதா அமிர்தானந்தமயி எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். தூய்மை, சமூக சீர்திருத்தம், மகளிர் அதிகார மேம்பாடு, இளைஞர் நலன், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உட்பட பல்வேறு துறைகளில் பிரதமர் முக்கிய கவனம் செலுத்தி வருவதை சிறப்பாக வெளிப்படுத்தும் வகையில் இக்கட்டுரை அமைந்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக பதவி வகித்த காலத்திலிருந்தே உள்கட்டமைப்பு, தொழில்நுட்பம், மக்கள் நலன் மற்றும் கலாச்சார பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளித்து வருவதை பாராட்டி மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே எழுதியுள்ள கட்டுரை ஒன்றையும் பிரதமர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 11ஆம் தேதி சென்னையில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் பூந்தமல்லி வடபழனி பிரிவை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். அமிர்த பாரத் நிலையங்கள் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மறு மேம்பாடு செய்யப்பட்டுள்ள பழனி, பரமக்குடி, நாமக்கல், அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட ரயில் நிலையங்களை காணொலி காட்சி மூலம் அவர் திறந்து வைக்கிறார். கோவை பகுதிக்கான 700 கோடி ரூபாய் ரயில்வே திட்டங்களையும் மெய்நிகர் முறையில் பிரதமர் தொடக்கி வைக்கிறார். சென்னையில் பூந்தமல்லியிலிருந்து மெட்ரோ ரயில் போக்குவரத்தை தொடக்கி வைத்த பின்னர் பிரதமர் சாலை பவனி நடத்துவார் என்றும், அன்றைய தினம் இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசை ஆராய்ச்சி மையத்தை அவர் திறந்து வைப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. 57வது GST சபை கூட்டம் புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் இன்று நடைபெற்றது. மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ், கர்நாடக முதலமைச்சர் திரு சிவக்குமார், ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா, ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி ஆகியோரும், பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிதியமைச்சர்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். GST தாவாக்களுக்கு திறம்பட்ட முறையில் தீர்வு காணவும், வரி இணக்க செயல்பாடுகளுக்கான செலவு மற்றும் நேரத்தை குறைக்கவும், கொள்கை அளவிலான புதிய சீர்திருத்தங்களை கொண்டு வருவது குறித்து இக்கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இது தொடர்பாக 5 முனை உத்தி ஒன்றையும் நிதியமைச்சகம் இக்கூட்டத்தில் வெளியிட்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. எரிசக்தி துறையில் முக்கிய உற்பத்தி கேந்திரமாக இந்தியா மேம்பட்டு வருவதாகவும், குறிப்பாக மரபுசாரா ஆதாரம் மூலமான காற்றாலை உற்பத்திக்கு அரசு முழு ஆதரவு அளிக்கும் என்றும், புதிய மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி ஆதாரங்கள் துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று சென்னையில் காற்று மின்விசை 2026 மாநாட்டை தொடக்கி வைத்து பேசிய அவர், நாட்டில் இவ்வாண்டு மே மாதம் வரை சாத

சோதனை அளவில் 271 கிகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த நிதியாண்டில் காற்றாலை மூலமான நாட்டின் மின்சார உற்பத்தி திறன் சுமார் 6 கிகாவாட் அளவிற்கு அதிகரித்திருப்பதாகவும், நடப்பு நிதியாண்டில் கடந்த ஆகஸ்ட் மாதம் வரையிலும் காற்றாலைகள் மூலம் சுமார் 52 கிகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். காற்று விசை மின் உற்பத்தி தொடர்பான நாட்டின் மிகப்பெரிய விண்ட் எனர்ஜி மாநாடு மற்றும் கண்காட்சி இம்முறை சென்னையில் நடைபெறுவதும், காற்றாலை மூலமான மின் உற்பத்தியில் குஜராத் மாநிலத்திற்கு அடுத்தபடியாக தமிழகம் இரண்டாம் இடத்தில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. வேளாண் துறையில் வேப்பெண்ணெய் பூசிய யூரி

0: மற்றும் கண்காட்சி இம்முறை சென்னையில் நடைபெறுவதும் காற்றாலை மூலமான மின் உற்பத்தியில் குஜராத் மாநிலத்திற்கு அடுத்தபடியாக தமிழகம் இரண்டாம் இடத்தில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. வேளாண் துறையில் வேப்பெண்ணெய் பூசிய யூரியா உரத்தின் பயன்பாட்டினால் பல்முனை பலன்கள் ஏற்பட்டுள்ளது குறித்து இன்று சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
1: இந்தியாவில் தயாரிக்கப்படும் யூரியாவில் வேப்பெண்ணெய் பூச்சு இருக்க வேண்டும் என்பதை 2015 ஆண்டு செப்டம்பரில் மத்திய அரசு கட்டாயமாக்கியது. அவ்வாண்டு டிசம்பர் மாதம் இந்த நிபந்தனை இறக்குமதி யூரியாவிற்கும் நீட்டிக்கப்பட்டது. அரசின் இம்முடிவினால் நாட்டில் நீண்ட காலமாக நிலவிய அதிக செலவுள்ள ஒரு பிரச்சினைக்கு முடிவு காணப்பட்டது. அடக்க செலவை விட மிக குறைந்த விலையில் விவசாயிகளுக்கு விற்பதற்கான யூரியா விவசாயிகளுக்கு செல்லாமல் தொழில் நிறுவனங்களின் தேவைக்கு மடைமாற்றம் செய்யப்பட்டு வந்ததே இம்முக்கிய பிரச்சினைக்கு காரணமாகும். இதனால் யூரியா மீதான அரசின் மானியங்கள் விவசாயிகளுக்கு கிடைக்காமல் தனியார் லாபமாக மாறி வந்தன. வழக்கமான யூரியாவிற்கு பதிலாக வேம்பு பூசிய யூரியா விற்பனை கட்டாயமாக்கப்பட்டதால் தொழிற்சாலைகளில் விவசாயிகளுக்கான யூரியாவின் பயன்பாடு தடுக்கப்பட்டது. அதே சமயம் வேம்பு பூசிய யூரியாவை விவசாயிகள் வயலில் பயன்படுத்தும் போது நைட்ரஜன் வெளியீட்டு வேகம் குறைந்து பயிர்களின் நைட்ரஜன் உள்ளீர்ப்பு திறன் வலுப்பெறுவதால் மகசூல் அதிகரிப்பதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. வேம்பு பூசிய யூரியா விற்பனை கட்டாயமாக்கப்பட்டதால் தொழில்துறைக்கு திருப்பி விடப்படும் யூரியா அளவு முற்றிலுமாக குறைந்து அரசுக்கு சுமார் 10,000 கோடி ரூபாய் சேமிப்பு கிடைத்திருப்பதாக மதிப்பீடுகள் கூறுகின்றன. புதிய நடைமுறை அமலுக்கு வந்த பின்னர் நாட்டின் நெல் உற்பத்தி 5.79% அதிகரித்துள்ளது. துவரை, சோயா, மக்காச்சோளம் மற்றும் கரும்பு உற்பத்தியிலும் கணிசமான அதிகரிப்பு இருப்பதாக புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. வேம்பு பூசிய யூரியா விற்பனை என்ற ஒரே ஒரு முடிவினால் அரசு மானியத்தில் நீண்ட காலமாக நிலவிய கசிவு முற்றிலுமாக அடைக்கப்பட்டு வேறு நன்மைகளும் ஏற்பட்டிருப்பதை உறுதியாக சொல்லலாம்.
0: இன்று கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, திண்டுக்கல், கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் விமானப்படையினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். டிஜிட்டல் தொலைத்தொடர்பு வசதிகளால் நாட்டில் கல்வி, மருத்துவம் மற்றும் மக்களுக்கான அரசின் எல்லா சேவைகளும் வலுவடைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 57வது GST சபை கூட்டம் புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் இன்று நடைபெற்றது. எரிசக்தி துறையில் முக்கிய உற்பத்தி கேந்திரமாக இந்தியா மேம்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 6:30. வருவது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் கொண்டு வரும் முதல் பாடலை பாடியிருப்பவர் ஓ எஸ் அருண்.

நேரம் 6:35:38. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சதம். மனோரஞ்சதம் கொண்டு வரும் அடுத்த பாடலை பாடியிருப்பவர் உன்னிமேனன்.

இதுவரை வந்தது மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 6:50. நிகழ்ச்சி நிரல் நமது நிலையம் இந்த ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். முதலில் இந்த ஒளிபரப்பில் இரவு 7:00 முதல் 7:15 திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி, லாபம் தரும் காளான் வளர்ப்பு நேர்முகம், பங்கேற்பு திருவள்ளூர் மாவட்டம் பாலபுரம் ஏ பாரி அவர்கள், தொடர்ந்து மெல்லிசை மற்றும் வேளாண் செய்திகள் நிகழ்ச்சி, சென்னை அஞ்சல். இன்றிரவு 8:00 ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் அடல் புத்தாக்க இயக்கம் இளைஞர்களுக்கான புதிய பாதை சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்பவர் புதுச்சேரி அடல் இன்குபேஷன் மையத்தின் முதன்மை செயல் அதிகாரி திரு விஷ்ணுவர்தன் அவர்கள், நேர்முகம் காண்பவர் எம் சரவணகுமார் அவர்கள், தொடர்ந்து திரையிசை. 9:15 ஸ்பாட்லைட், டெல்லி அஞ்சல். 9:30 நாடகமலர், தீர்ப்புகள் திருத்தப்படலாம், நாடகம் கேட்கலாம். எழுதியவர் மனமேல் குடிகவி வெண்ணிலவன் அவர்கள், அமைப்பு விஜயலட்சுமி ராம்குமார் எஸ் ஜான்சன் ஆகியோர், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். இன்றிரவு 10:00 முதல் 10:35 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை ஒட்டி சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு கேட்கலாம். 10:35 முதல் 11:00 தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 சிந்தனை மலரை தொடர்ந்து முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சி.

நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க திருவினும் திட்பமே நன்று வழங்குபவர் கே எஸ் கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள் படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். சிறுதானிய பயிர்களில் சாமை சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும் இயற்கை விவசாயம் மற்றும் அங்கக விவசாயம் தொடர்ச்சி வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள். 7:00 சிந்தனை மணல், 7:02 வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ மார்பக புற்றுநோய்க்கான பின்தொடர் சிகிச்சை மற்றும் கண்காணிப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுள்ளா, 8:02 பின்னர் 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் திருமஞானம் டி கே ஆர் ஐயப்பன் அவர்களின் நாகசுரசை கேட்கலாம். சாலவாக்கம் எஸ் வி ரகுராமன் அவர்கள் தவில் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 இலக்கியம் பேசுவோம். எழுத்தாளர் லக்ஷ்மி ரவி அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 12:00 தலைவாரி பூச்சூடி உன்னை நாடகம் கேட்கலாம். எழுதியவர் கல்லை மலரடியான் என்கிற சு கந்தசாமி அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் எஸ் சம்பந்த ஓதுவார் அவர்கள் பாடிய தேவார பாடல்கள். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். புதுச்சேரி புதுவை மகளிர் பேரவை உறுப்பினர்கள் பங்கு பெறும் கலந்துரையாடல். இதில் பங்கேற்போர் தலைவர் சு ரிஹானா பேகம், உறுப்பினர்கள் ஏ ஸ்வர்ணலதா, பங்கார அம்மாள் கருணாகரன், திலகவதி, ரீனா ஐஸ்வர்யா வழக்கறிஞர் ஆகியோருடன் கலந்துரையாடுகிறார் நெறியாளர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 என்றும் இனியவை, 2:35 சேந்திசை பாடற் பயிற்சி நிகழ்ச்சி சென்னை அஞ்சல், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் தற்காலிகமாக பிற்பகல் 3:10 முதல் நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5:00 இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். மாலை 5:00 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் முதல்வன் என்ற தலைப்பில் திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் விளக்கம் நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையில் தக்காளி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பெற முனைவர் ஏ ஆர் லெனின் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி, நாட்டுப்புறப்பாடல், பண்ணைச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10:00 வரை சங்கீத வானிலை. 10:00 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததையொட்டி சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 10:35 முதல் 11:00 வரை தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 சிந்தனை மலரை தொடர்ந்து நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகளும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நமது நிலையம் இந்த ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.

இனி 102.8 FM ரெயின்போ புதுவையில் இந்த ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர்விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன்சிந்து தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸ் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:00 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:00 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 பின்னர் 8:30 இனிய நேரம். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமோசு ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஆய் சிநேகிதி. புதுச்சேரி புதுவை மகளிர் பேரவை உறுப்பினர்கள் பங்கு பெறும் கலந்துரையாடல். இதில் பங்கேற்போர் தலைவர் ரிஹானா பேகம், உறுப்பினர்கள் ஏ ஸ்வர்ணலதா, பங்காரம்மாள் கருணாகரன், திலகவதி, ரீனா ஐஸ்வர்யா வழக்கறிஞர் ஆகியோருடன் கலந்துரையாடுகிறார் நெறியாளர் ஏபி எலிசபெத் அவர்கள். 2:15 ஆளுமை சிறக்க தொடர் நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லேனா தமிழ்மானன் அவர்கள். 2:20 முதல் 3 மணி வரை காலத்தை வென்ற காணங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர், உலக மனநல தினம் குறித்து புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மனநல மருத்துவர் டாக்டர் வி கோகுல் அவர்கள் பங்கேற்கும் நேரடி நிகழ்ச்சி. 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ நேரடி நிகழ்ச்சி. 5:00 முதல் 6:10 வரை நம்மை சுற்றி நேரலை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:02 முதல் 7:15 வரையும் பின்னர் 7:25 முதல் 8 மணி வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 முதல் 9:30 வரை சென்னை வானொலி மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி சுடர். 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்து தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் வானில அறிக்கை. 11:10 102.8 எஃப்எம் ரெயின்போவின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 8:15 பிற்பகல் 2 மணி, 9:00 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் பகல் 1 மணி வரை மணிக்கொருமுறையும் பின்னர் 7:00 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை 102.8 FM ரெயின்போவில் இந்த ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.

கேட்ட பாடலின் படம் சிநேகிதியே. நினைவூட்டுகிறோம் நேர்களி, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும்

கிசான் வாணி கேட்கலாம். இரவு 8 மணிக்கு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் அட்டல் புத்தாக்க இயக்கம் இளைஞர்களுக்கான புதிய பாதை சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்பவர் புதுச்சேரி அட்டல் இன்குபேஷன் மையத்தின் முதன்மை செயல் அதிகாரி திரு விஷ்ணுவர்தன் அவர்கள், நேர்முகம் காண்பவர் எம் சரவணகுமார் அவர்கள். நேரம் 7:07:20. திரை இசையை நிறைவு செய்ய வருவது காதலர் தினம் படப்பாடல்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். ஆராய்ச்சியாளர்கள் மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஏற்றுமதி நடப்பாண்டில் 1 டிரில்லியன் டாலராக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆயுஷ் துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான இணை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். கனடா எழுத்தாளர் ஆன் கார்சனுக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஆராய்ச்சியாளர்கள் மாணவர்கள் புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை எளிதாக பயன்படுத்துவதில் அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உலக வளர்ச்சி அறிக்கையை வெளியிட்ட பின் உரையாற்றிய அவர் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் நாடுகளில் இந்தியா முன்னணி நாடாக இருப்பதாக கூறினார். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உற்பத்தியை அதிகரிக்கவும் செலவினத்தை குறைக்கவும் வருவாயை அதிகரிக்கவும் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். சிறு குறு நிறுவனங்களுக்கு நவீன தொழில்நுட்பம் மூலம் கூடுதல் வாய்ப்புகள் ஏற்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். நாட்டின் ஏற்றுமதி நடப்பாண்டில் 1 டிரில்லியன் டாலராக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்திய தொழில் கூட்டமைப்பின் உச்சி மாநாடு அடுத்த மாதம் 12ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் நடைபெறவுள்ள நிலையில் புதுதில்லியில் இன்று பேசிய அவர் கடந்த ஆண்டு ஏற்றுமதியில்

$1.3 பில்லியன் என்ற சாதனையை எட்டியதாக குறிப்பிட்டார். உலக நாடுகளின் ஏற்றுமதி வளர்ச்சி 3% குறைய உள்ள நிலையில் நாட்டின் ஏற்றுமதி நடப்பாண்டில் 16% வளர்ச்சியை எட்டும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். உலகிலேயே மிக வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறிய அவர், 7% பொருளாதார வளர்ச்சியை இந்தியா அடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரம் வரும் 2047 $30 டிரில்லியன் அளவுக்கு அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவில் முதலீடுகளை ஈர்க்க அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் உதவி மையங்கள் அமைக்க வேண்டும் என இந்திய தொழில் கூட்டமைப்பை அவர் வலியுறுத்தியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் கூகுள் அமைப்பின் முதலாவது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப மையம் தொடங்கப்பட உள்ளதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ஆயுஷ் துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான இணை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆயுஷ் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்துறையில் 43% மகளிர் பணியாற்றி

0: வலியுறுத்தியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் கூகுள் அமைப்பின் முதலாவது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப மையம் தொடங்கப்பட உள்ளதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ஆயுஷ் துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆயுஷ் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்துறையில் 43% மகளிர் பணியாற்றி வருவதாக கூறப்பட்டுள்ளது. ஆயுஷ் மருத்துவமனைகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் மூலம் 17,60,000 பேர் பயனடைந்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரும் 2047 ஆண்டுக்குள் ஆயுஷ் சேவை மூலம் 31,800 கோடி டாலர் அளவுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு தொழில்நுட்பத்தையும் ஆராய்ச்சியையும் மேம்படுத்துவது அவசியம் என மத்திய நிலக்கரி சுரங்கத்துறை இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் தொழில்நுட்ப மாநாட்டில் உரையாற்றிய அவர், உலக அளவில் தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியாவை மாற்றுவதற்கு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர், விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இளம் ஆராய்ச்சியாளர்கள் பங்காற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சுரங்கம், எரிசக்தி, தொழில்துறையில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் அவசியத்தையும் திரு சதீஷ் சந்திர தூபே வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது ஜாலியன் வாலாபாக் நினைவிடம்.
2: பஞ்சாப் மாநிலம் அம்ரிட்சரில் உள்ள ஜாலியன் வாலாபாக் நினைவிடம் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 1919 வைசாக்கி நாளன்று ஆங்கிலேய ஜெனரல் டயரின் உத்தரவின்படி நூற்றுக்கணக்கான சுதந்திர போராட்ட வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஆங்கிலேய அரசின் ரவுலட் சட்டத்துக்கு எதிராக ஜாலியன் வாலாபாக்கில் அமைதியாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் நாட்டுக்காக இன்னுயிர் நீத்த சுதந்திர போராட்ட வீரர்களின் நினைவை போற்றும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2021 ஆகஸ்ட் மாதம் 28 ஜாலியன் வாலாபாக் நினைவிடத்தை திறந்து வைத்தார். பஞ்சாப் கட்டிடக்கலை வடிவமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த நினைவிடத்தில் 4 அருங்காட்சியகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த அருங்காட்சியகத்தில் பஞ்சாப் மண்ணின் வீரம் செறிந்த சுதந்திர போராட்ட வரலாறு குறித்த அரிய பல தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு சுதந்திர போராட்டம் குறித்த தகவல்களை அளிக்கும் வகையில் ஒலி ஒலி காட்சியும் இங்கு நடத்தப்பட்டு வருகிறது. ஜாலியன் வாலாபாக் நினைவிடம் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தையும் வீரத்தையும் பறைசாற்றும் வரலாற்று சின்னமாக அமைக்கப்பட்டுள்ளது என்றால் அது மிகையல்ல.
0: மின் பயன்பாட்டை கணக்கிடும் ஸ்மார்ட் மீட்டர்களை நாடு முழுவதும் நிறுவும் பணி நடைபெற்று வருவதாக மத்திய மின் அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் திரு சசாங்க் மிஸ்ரா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், நாடு முழுவதும் 7 கோடிக்கும் அதிகமான ஸ்மார்ட் மீட்டர்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும், 20 கோடி ஸ்மார்ட் மீட்டர்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். ஸ்மார்ட் மீட்டர்களை நிறுவும் பணியில் மின் பொறியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாக கூறிய திரு மிஸ்ரா, மின் கணக்கிடும் பணிகளில் புதிய ஊழியர்கள் கவனத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொண்டார். குடியிருப்பிலும் மின் பயன்பாடு குறித்து கிடைக்கும் தரவுகளின் அடிப்படையில் மின் கணக்கீடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ஏற்கனவே மின் கணக்கீடு பணிகளை மேற்கொண்டு வருபவர்கள் புதிய வகை ஸ்மார்ட் மீட்டர் கணக்கீடுகளை சரியான முறையில் மேற்கொள்வதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு சசாங்க் மிஸ்ரா கூறினார். கனடா எழுத்தாளர்

0: ஆன் கார்சனுக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமது படைப்புகளில் சமகால இலக்கியத்தில் செவ்வியல் வடிவங்களை கொண்டு வந்ததற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. ஸ்வீடனின் ஸ்டாக்ஹோம் ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி இந்த விருதை அறிவித்துள்ளது. 1.2 மில்லியன் டாலர் பரிசுத் தொகையாக வழங்கப்படவுள்ளது. இத்தாலியில் தேர்தல் சீர்திருத்தம் கொண்டு வருவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் அடிப்படையில் தேர்தலில் குறைந்தபட்சம் 42% வாக்குகள் பெறும் கூட்டணிக்கு கூடுதல் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நியமிக்க வழிவகை செய்யப்படவுள்ளது. இந்த சீர்திருத்தம் பிரதமர் திருமதி மெலோனி தலைமையிலான கூட்டணியின் அரசியல் வெற்றி என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-0 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் எஸ் சௌராசியாவை வென்றார். ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-15 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரிக்கோவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆராய்ச்சியாளர்கள் மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஏற்றுமதி நடப்பாண்டில் 1 டிரில்லியன் டாலராக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆயுஷ் துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான இணை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். கனடா எழுத்தாளர் ஆன் கார்சனுக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2026-27 நிதியாண்டில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்குதல் என்ற திட்டத்தின் மூலம் தகுதி வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு இப்போது குறிப்பிடப்படும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. ஒருமுறை நிதி உதவியாக தலா 10 லட்சம் வழங்கப்பட உள்ளது. பயிர் வகைகள் சிறுதானியங்கள் மற்றும் கரும்பு மதிப்பு கூட்டுதல் நிறுவனம் அமைத்திட 35% மானியம் அல்லது 10 லட்சம் மிகாமல் வழங்கப்படும். பேக்கேஜிங் மற்றும் வர்த்தக முத்திரை உருவாக்குதல் ஆகியவற்றுக்கு ஒருமுறை நிதியுதவியாக 5 லட்சம் வழங்கப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நிலையான சுய நிர்வாக அமைப்புகளாக செயல்படவும் உழவர்களுக்கான சேவைகள் திறம்பட வழங்கவும் இந்த திட்டம் உதவும். நிதியுதவி பெறுவதற்கான விண்ணப்பங்களை தகுதியுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான இணைப்புகளுடன் இம்மாதம் 23 மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த செய்தியை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். திரவ உயிர் உரங்கள் குறித்து அறிவிப்பு. திரவ உயிர் உரம் ஓர் அறிமுகம். உயிர் உரங்கள் என்பன பயிர்களுக்கு நன்மை செய்யும் நுண்ணுயிர்களை கொண்ட உயிரியல் தயாரிப்புகள் ஆகும். இவை பயிர்களுக்கு கிட்டா நிலையில் உள்ள பேருட்ட இணையுற்ற மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களை எளிதில் கிட்டும் நிலைக்கு மாற்றி அளிப்பவை ஆகும். பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை சுரந்து பயிர் உற்பத்தி திறனை அதிகரிக்கின்றன. பரிந்துரை செய்யப்படும் அளவு விதை நீர்த்தி ஏக்கருக்கு 50 மில்லி, நாற்று நனைத்தல் ஏக்கருக்கு 150 மில்லி, நேரடியாக வயலில் இடுதல் ஏக்கருக்கு 200 மில்லி. திரவ உயிர் உரங்கள் உபயோகிக்கும் முறைகள். விதை நேர்த்தி 50 மில்லி திரவ உயிர் உரத்தை தேவையான அளவு ஆறிய அரிசி கஞ்சியுடன் ஒரு ஏக்கருக்கான விதையுடன் கலந்து 30 நிமிடங்கள் நிழலில் உலர்த்திய பின்னர் விதைக்கவும். நாற்று நனைத்தல் ஒரு ஏக்கருக்கு 150 மில்லி திரவ உயிர் உரத்தை 40 லிட்டர் நீரில் கலந்து நாற்றின்

வேர்கள் நனையுமாறு 30 நிமிடங்கள் வைத்து பின்னர் நடவு செய்யவும். நேரடியாக வயலில் இடுதல். ஒரு ஏக்கருக்கு 200 மில்லி திரவ உயிர் உரத்தை 20 கிலோ மக்கிய தொழு உரத்துடன் கலந்து நடவுக்கு முன்னர் வயலில் இடவும். நீர் வழி உரமிடுதல். 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி திரவ உயிர் உரத்தை விதைப்பு செய்யப்பட்ட நாளிலிருந்து 15, 30 மற்றும் 45 நாட்களில் இட வேண்டும். திரவ உயிர் உரங்களால் ஏற்படும் நன்மைகள். மண்ணில் கட்டுண்டு கிடக்கும் சாம்பல் சத்தினை கரைத்து எளிதில் பயிர்களுக்கு கிடைக்க உதவுகிறது. பயிர் வளர்ச்சியினை தூண்டும் வளர்ச்சி ஊக்கிகள் உயிர் உரங்கள் மூலம் கிடைக்கின்றன. உயிர் உரங்கள் சாகுபடி செலவை குறைப்பதோடு ரசாயன உரங்களின் பயன்பாட்டினை குறைக்கிறது. பூச்சி மற்றும் நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கிறது. இயற்கையுடன் ஒன்றி வாழக்கூடியவை ஆதலால் சுற்றுப்புற மாசுபாட்டை கட்டுப்படுத்த உதவுகின்றன. திரவ உயிர் உரங்கள் பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டியவை. பூச்சி மற்றும் பூஞ்சானக்கொல்லி பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை 24 மணி நேரம் கழித்து உயிர் உரத்தை கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். கலனை திறந்தவுடனே முழுமையாக பயன்படுத்த வேண்டும். உயிர் உரங்களை ரசாயன உரங்களோடு அல்லது வேறு மருந்துகளுடனோ கலந்து உபயோகிக்கக்கூடாது. உயிர் உரங்களை காலாவதி தேதிக்கு முன்னர் பயன்படுத்திட வேண்டும். 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சேமிப்பது நல்லது. இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: முத்தழகு, நேரமாகுது புள்ள, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க?
5: அக்காக்கா, ஒரு 2 நிமிஷம், இதோ இப்ப வந்துடுறேன்.
4: 2 நிமிஷம்னு அரை மணி நேரத்தை ஓட்டிட்ட.
5: அக்கா கோச்சுக்காதீங்க, இதோ இப்ப வந்துடுறேன்.
4: நல்லா வந்த, பேசாம நான் மட்டும் போயிருக்கலாம். உன்னை கூட்டது தான் தப்பா போச்சு.
5: அக்கா என்ன மனசுக்குள்ள ஏதோ முணுமுணுங்கிறீங்க, என்னைய பத்தி தானே?
4: சேச்சே, இல்ல இல்ல. சரி சரி, கிளம்பிட்டியா? வா போவோம்.
5: ம், போகலாங்க்கா, வாங்க.
4: ஆமா முத்தழகு, உன்கிட்ட நேத்திக்கே சொன்னேன்ல நேரத்தோட கிளம்புன்னு.
5: அக்கா நான் என்ன பண்ணேன், வேலைங்க ஒன்று மாற்றி ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கு.
4: இப்போ நான் மட்டும் என்ன, எல்லா வேலையும் முடிச்சுட்டா வந்தேன். வீடுனா வேலைக்கு இருந்துட்டு தான் இருக்கும். வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வழி கிடைக்கும் போது அதை சரியான நேரத்துக்கு சரியானபடி பயன்படுத்தி முன்னுக்கு வர்றது தான் புத்திசாலித்தனம். நேரம்

0: வேற ஆகிட்டு இருக்கு. விஷயம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களான்னு தெரியல. பக்கத்துல வந்துட்டோம், வெரசாவா?
1: ம், சரிக்கா, வெரசாதான் வாரேன். ஆமாக்கா, வாழ்க்கைக்கான வழின்னு சொன்னீங்க, என்னன்னு சொல்லவே இல்லையேக்கா.
0: இப்போ அங்கதானே போறோம், நீயே தெரிஞ்சுக்க போற.
1: அக்கா வந்துட்டோம், இப்ப வச்சு சொல்லுங்களேன், என்ன விவரம்?
0: சொல்றேன் முத்தழகு. லாபம் தரும் காளான் வளர்ப்பு பத்தி திருவள்ளூர் மாவட்டம் பாலபுரம் ஏ பாரி அவங்க தகவல்களை நம்மோட பகிர்ந்துக்க போறாங்க. கவனமா கேட்டுக்கோ.
2: எவ்வளவு காலமாக அந்த காளான் பண்ண வச்சுருக்கிறீங்க?
3: கிட்டத்தட்ட வந்து ஒரு 24 ஆண்டாகுது சார்.
2: 24 வருஷமாவா?
3: 2002 சார் என்னோடய துவக்கம்.
2: அப்படியா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?
3: அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா வந்து விவசாய நிலம் தான் கொஞ்சம் இருக்குது, விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு வந்து பவர் லூம் தறி வச்சுருந்தோம்,
2: தறி இருந்துச்சு
3: வீட்டில். அதுக்கு அடுத்து அந்த தறியெல்லாம் வந்து விற்றுட்டு பிறகு கொஞ்ச நாள் பெங்களூர் போயிட்டு இருந்தேன். ஒரு 2-3 வருஷம் வந்து பெங்களூரில், அங்கே வந்து சேலை, அங்கேயும் தறி தான், பவர்லூம் தறி தான், பட்டு சேலைன்றாங்களே அந்த மாதிரி வந்து தறி ஓட்டிட்டு வந்தோம்.
2: காளான் வளர்ப்பில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது?
3: அதாவது பொதுவாகவே வந்து எந்த தொழிலுமே வந்து முறையாக தெரிஞ்சிக்காமல் எந்த தொழிலும் செய்யக்கூடாது. முதல்ல
2: பயிற்சி இல்லாமல் இறங்கக்கூடாது.
3: இறங்கக்கூடாது, அதான் அந்த பழமொழி சொன்னது தான் இதுக்கு பொருந்தோம். ஒரு தொழில் செய்ய போகிறோம்னா அந்த தொழில் சார்ந்த அறிவை வந்து வளர்த்துக்கணும். இந்த தொழில் யாராலாம் பக்கத்தில் நம்ம போகக்கூடிய தொலைவில் இருக்கிறாங்கன்னா அங்கே நேரடியாக போகணும். இது அவங்களோட நடைமுறை விஷயங்களெல்லாம் வந்து அவங்க என்ன தப்பு சரியெல்லாம் பண்ணியிருப்பாங்க என்ன போல் அந்த மாதிரி அவங்களோட விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் வந்து ஒரு தொழில் வந்து செய்யக்கூடாது அப்படின்றது என்னோடய
2: முதல் கருத்து.
3: அதுக்கடுத்து வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு எடுத்துடனே பண்ணக்கூடாது,
2: கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும்.
3: ஒரு குறைவான இதுக்குன்னு ஒரு முதலீடு செய்யாமல் நம்ம இருக்கிற இடத்த வச்சு அன்றைய நடைமுறை செலவு மட்டும்தான் முதலீடாக வைக்கணும். நிரந்தர முதலீடு முதல்ல வைக்கக்கூடாது. நடைமுறை முதலீடு மட்டும் வச்சுட்டு நம்ம கண்கூடாக வந்து பார்க்கணும். விதை வாங்கிட்டு வரோம், வைக்கோல் எடுக்கிறோம், ஒரு படுக்கை உருளை தயார் பண்ணி அதை வச்சுருந்து அதை பராமரித்து அதிலிருந்து காளான் வருது நம்ம கண்கூடாக பார்த்து அதில் காளான் வந்து எவ்வளோ வருது, என்ன ஒரு தப்பு நடக்காமல் எல்லாம் வந்து கண்டமினேஷன் ஆகாமல் க்ளீனாக வருதா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அடுத்த வந்து ஒரு முதலீடுக்கான சூழ்நிலை வந்து நம்ம உருவாக்கணும். இதுதான் வந்து ரெண்டாவது. அதே போல் வந்து நம்ம செய்யக்கூடிய பொருளை வந்து விற்பனை செய்யக்கூடிய இடமாக இருக்கா அதையும் பார்க்கணும். விற்பனை செய்யக்கூடிய இடமா பக்கத்தில் இல்லைன்னா இது வந்து தொலைதூரம் கொண்டு போனோம்னா நம்ம காளான கொண்டு போக முடியுமா? அப்படி இல்லாட்டி வெரைட்டிஸ் வேறு ஏதாச்சும் காளான் பண்ணலாமா? மக்கள் மத்தியில் வந்து இப்போ வந்து நம்ம நடைமுறையில் இருக்கிறது வந்து 3 விதமான காளான் இருக்குது. பட்டன் காளான் இருக்குது, பால் காளான் இருக்குது, சிப்பி காளான் இருக்குது. இது வந்து நடைமுறை ஏதாவது வந்து எல்லாமே வந்து ஒரு தொழிலாக பண்ணலாம். பட்டன் காளான் பண்ணால் ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அதுக்கு முன்னாடி நம்ம தான் பெரிய பெரிய கோடிக்கணக்கள் தான் வேணும் அந்த மாதிரி, ஏன்னா டன் கணக்கில் தான் உற்பத்தி பண்ணணும். அதுக்கான செட்டப் இருந்தால் தான், ஏன்னா வந்து அது குறைவான முதலீடு பெருசு, வருமானம் வந்து அந்த ஒரு கிலோ பேசிக் பார்த்தோம்னா குறைவான ஒரு வருமானம் தான். அப்போ வந்து உற்பத்தி பெருசாக இருக்கணும் அப்படின்றதான் ஒரு அதுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை. நான் வந்து ஊட்டியில் போய் பார்த்துருக்கேன், நான் நேரடியாக வந்து பட்டன் மஷ்ரூம் ஃபார்ம் போய் விசிட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து கொஞ்ச நாள் வந்து வெளியில் போயிட்டு ஒரு கம்பெனி காளான் உற்பத்தி பண்ணுற இடத்துல ஒரு லேப் இன்சார்ஜாக இருந்திருக்கேன். எனக்கு வந்து ஒரு 15 பேர் வேலை செஞ்சுட்டு வந்துருக்காங்க. டெய்லி வந்து ஒரு 100-150-200 கேஜி பார் ஒரு நாள் அந்த மாதிரி வந்து காளான் வந்து சிப்பி காளான் எடுத்து வந்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஃபார்மில் வந்து வேலை செஞ்சுருந்துருக்கேன் நான். அதே போல் வந்து இந்த கோயம்புத்தூர் அக்ரியில் போயிட்டு 10 நாள் ட்ரைனிங் முடிச்சுட்டு எல்லாம் வந்தோம். இதுக்கு அடுத்து வந்து இது நம்ம நடைமுறை பண்ணணும்னா சப்போர்ட்டிவாக வந்து நம்ம இருக்கிறது வந்து திருவள்ளூர் மாவட்டம் எண்டு நான் இருக்குது, ஆந்திரா பார்டர். ஏன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி போனால் ஆந்திரா, ஒரு கிராமம் நாங்கள் அதில் கடைசியாக இருக்கோம். இது விற்பனை பணத்துக்குன்னு வந்து வர்றது கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருக்குதுல்ல. பக்கத்தில் சோளிங்கர், திருத்தணி வரையும் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம்.
2: திருத்தணி வரை
3: டெய்லி வந்து ஒரு 15-20 அதிகபட்சம் 25 கேஜி வரை வந்து டெய்லி வந்து பண்ணியிருக்கோம். அப்போல்லாம் வந்து குறைவான விலை நாங்கள் பண்ணும்போது. இன்றைக்கி வந்து விலை இருக்குது, ஆனால் அது மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா வந்து விதை உற்பத்தி நான் பண்ணுவேன், காளான் பண்ணையில் நான் போயிட்டு வேலை செய்வேன். அதுக்கடுத்து வந்து காளான் உற்பத்தி பண்ணிவிட்டு மக்கள் கையில் காளான் எத்தனை நான் தான் கொடுப்பேன். இது எல்லா வேலையுமே வந்து நான் ஒரு நபர் தான் செய்வேன். இது வந்து கோயம்புத்தூர் அக்ரியில் மாதம் கோயம்புத்தூர் அக்ரியில் வந்து 5ஆம் தேதி ட்ரைனிங் நடக்கும் வழக்கமாக. அது 5ஆம் தேதி விடுமுறை நாளாக இருக்கும் பட்சத்தில் 6ஆம் தேதி நடக்கும். அப்போது வந்து நான் ஆரம்ப காலத்தில் வந்து லேப் முடிச்சுட்டு வந்தோடனே எனக்கு வந்து டெஸ்ட் டியூப்லாம் நான் வந்து முதல்ல அங்கே வாங்குவேன். டெஸ்ட் டியூப் நான் பண்ண ஆரம்பிக்கல. அதுக்கடுத்து மதஸ்பான் வாங்குவேன், டெஸ்ட் டியூப்லேருந்து மாற்றினா மதஸ்பான் வாங்குவேன். அந்த மாதிரி வாங்கிறதுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ போகும்போதெல்லாம் வந்து அந்த தேதியில் போயிடுவேன். அந்த தேதியில் போய் அட்டன் பண்ணுற மாதிரி அதை பார்த்துட்டு அப்போ வந்துடுவேன். இப்போ வந்து அந்த விதை உற்பத்தி அந்த டெஸ்ட் டியூப் போடுறதுலேருந்து எல்லாமே ஏற்றி வச்சுட்டு என்னோடது எல்லாமே நான் தான் பண்ணுறேன் எல்லாமே. அது இல்லாமல் இப்போ வந்து புதுசாக வர்றாங்கன்னா இப்போ இந்த இங்கே இந்த ட்ரைனிங் கேவிகே திருவள்ளூர் கேவிகே வந்த பிறக்கும் நிறைய இந்த இங்கே ட்ரைனிங் வர்றவங்க இவங்க அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு நான் ஒரு சப்போர்ட்டிவாக எனக்கு

0: அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பழைய ஆள் இருக்காங்க அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு இவங்க நமக்கு பயன்படுவோம்னு அவங்களுக்கும் இருக்குது. அதே சமயம் வந்து எனக்கு ஒரு விதை விற்பனை பண்ணுறதுக்கோ அப்படி இல்லாட்டி வந்து என்னோட காளான் கொடுக்கறதுக்கோ அந்த மாதிரி ஒரு பயனுள்ளதாக இருக்குது,
1: ஒரு விற்பனை வாய்ப்பு உள்ள இடமாவும் இருக்குது.
0: இது வந்து ஒரு எனக்கு திருவள்ளூர் கேவிக்கு வந்து இப்போ ஒரு பாலமாக அமைச்சிருக்காங்க, அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து உற்பத்தி பண்ண முடியும் விற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும், ஒருத்தனால விற்பனை பண்ண தயாராக இருக்கும் இருப்பாங்க, ஆனால் ஆரம்ப ஸ்டேஜ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வந்து ஒரு சிலர் வந்து நாங்கள் வந்து அந்த படுக்கையாக வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம்.
1: நீங்களே ரெடிமேடாக?
0: நாங்கள் ரெடிமேடாக பண்ணி கொடுக்குறோம். இப்போ கொஞ்சம் போன மாதத்துலேருந்து இப்போ 2 மாதமாக வந்து ஒரு 200 படுக்கை மட்டும் முதல்ல பண்ணி கொடுத்தோம். பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து ஒரு 2000 பெட்டுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க.
1: ஒரு படுக்கை ஒரு உருளை வந்து என்ன ரேட்டுங்கய்யா?
0: நாங்கள் ஒரு உருளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மரத்தூளில் போட்டு கொடுத்தோம். மரத்தூள்
1: வைக்கோல் கிடையாது,
0: வைக்கோல் கிடையாது, மரத்தூளில் போட்டு கொடுத்தோம். மரத்தூள் படுக்கை வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபான்னு கொடுத்தோம். வைக்கோல் பெட்டுனா வந்து 110 ல இருந்து 100 ரூபா வரையும் கொடுக்கும். ஏன்னா வந்து வேலைப்பாடுகள் அதிகம், மரத்தூள் வந்து காசு கூட, மரத்தூள் வாங்குறது வைக்கோல் காஸ்ட்டு கம்மி தான், ஆனால் மரத்தூளில் வந்து வேலைப்பாடு குறைவு, வைக்கோல் வந்து வேலைகள் அதிகம். எல்லாமே நம்ம சரி பண்ணி பார்த்தோம்னா வைக்கோல் வந்து வேலைகள் அதிகம், ஆனால் நம்ம வந்து உற்பத்தின்னு பார்த்திங்கன்னா வந்து மரத்தூளுக்கும் வைக்கோலுக்கும் பார்த்திங்கன்னா வந்து வைக்கோல் தான் வந்து நல்ல ஒரு சீக்கிரமான ஒரு மகசூல் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடுது.
1: அதனால் வந்து மரத்தூள் வைக்கோல் ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம இந்த காளான் உற்பத்தி பண்ணலாம்.
0: இப்போ வந்து ஒரு 2 டைம் நாங்கள் வந்து ஒரு 3 டன்னு 2 கிட்ட ஒரு 5 டன்னு இப்போ ரீசனாக எடுத்திருக்கோம் மரத்தூள். மரத்தூள்னா அது பெல்லட்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்து மிஷினில் கம்ப்ரஸர் ஆகிட்டு அது சின்ன சின்ன பீஸாக வந்து ப்ளோயர் அடுப்புக்காக அது போத்தது.
1: ரெடிமேடாக விற்கிறாங்க?
0: ரெடிமேடாக விற்கிறாங்க ஹைதராபாத்தில், அதுக்கு திருப்பதி.
1: அது ஸ்டெர்லைஸ் பண்ணி கிடைக்குதுங்களா?
0: ஸ்டெர்லைஸ் எல்லாம் பண்ண இருக்க மாட்டாங்க,
1: இப்போ
0: நம்ம தான் ஸ்டெர்லைஸ் பண்ணணும்.
1: எப்படி ஸ்டெர்லைஸ் பண்ணுவீங்க?
0: ஸ்டெர்லைசேஷன் வந்து இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா வைக்கோல்னா ஸ்டெர்லைசேஷன் வந்து கெமிக்கல் போட்டு பண்ணலாம், வேக வச்சு பண்ணலாம், பாய்லிங் மொத்தம் அந்த மாதிரி வந்து பண்ணலாம். ஆனால் மரத்தூள் வந்து கெமிக்கல் ஆப்ஷனே கிடையாது, நீங்கள் ஒன்லி பாய்லிங்
1: தான்,
0: ஒன்று ஸ்டீமர் மூலியமாக பண்ணணும், இல்லாட்டி வந்து கொதிக்கிற தண்ணியை வந்து தனித்தனி கவர்லேயே போட்டுட்டு கொதிக்கிற தண்ணி அதில் வந்து 1 கிலோ பெல்லட்டுக்கு 1.5 லிட்டர் தண்ணின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது, அந்த மாதிரி அது ஊற்றி விட்டுட்டோம்னா அது ஸ்டெரிலைசேஷன் ஆகிடும். அந்த சூடு தணிஞ்ச பிறகு அதுக்கடுத்து அது சீடு கலக்கணும்.
1: இப்போ வைக்கோலில் வந்து ஒரு 200 கிராம் நீங்கள் விதைகள் பயன்படுத்துகிறீங்கன்னு வச்சுங்க, மரத்தூளில் எவ்வளோ பண்ணுவீங்க?
0: மரத்தூள் 150 போட்டாலும் போதும்,
1: குறைவு தான்,
0: குறைவாலும் போட்டாலும் போதும்.
1: எதில் சீக்கிரமாக காளான் அறுவடைக்கு வரும்?
0: வைக்கோல் தான்,
1: வைக்கோல் தான்.
0: அது அதே இல்லாமல் வந்து காளானோட ரகங்கள் சார், முக்கியமாக வந்து காளானோட ரகங்கள் பொறுத்து தான் வந்து நாட்களும் வந்து வருது. நம்ம எப்படி வந்து விவசாய நிலத்தில் வந்து பயிருக்கான நாட்கள் வச்சுருக்காங்களோ அதே போல் வந்து காளான் ரகத்துக்கான ஒரு நாட்கள் வந்து இருக்குது கட்டாயம். சாதாரணமாக வந்து APK2 பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி காளானா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும்,
1: அருப்புக்கோட்டை.
0: ஆமாம், அருப்புக்கோட்டை. அதே போல் வந்து கோட்டூர் ரகம்னு ஒன்று கோயம்புத்தூர் ரெண்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி வரையும் போகலாம். இது வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும், அது வந்து நம்ம காற்றோட ஈரப்பதம் வந்து அதிகமாக வேணும் இந்த காலகட்டத்தில் வரும். ஆனால் வந்து காளான் வரத்துக்கு வந்து 20 நாளுக்கு மேலே தான் ஆகிடும், 20-25 நாளுக்கு அந்த மாதிரி ஆகிடும். சாதாரணமாக புளோரிடா, புளோரிடா ரகம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா காலகட்டத்துலையுமே பண்ணலாம், ஆண்டு முழுவதும் 365 நாளும் பண்ணலாம். அது சாதாரணமாக வந்து 13 நாளிலே கூட மொட்டு வர ஆரம்பிக்கும், அந்தந்த கால சூழலை பொறுத்து.
1: எவ்வளோ நாளைக்கு தொடர்ந்து அறுவடை பண்ணிகிட்டே இருப்பீங்க?
0: அதாவது நம்ம அந்த படுக்கை போட்டு வைக்கோல் பெட்டன்னா 60 நாளுங்க சார் டைம், அதுக்குள்ளே
1: அறுவடை ஆரம்பிக்கிறது
0: டோட்டலாக அது முடிச்சு இந்த தூக்கி வெளியிடுறது சார். அதாவது காளான் வந்து வரத்துக்கு வந்து 15 ல இருந்து 18 நாள் சார் காளான் வந்து வெளியில் வர, அந்த 18 நாளுக்கு அடுத்து 3 ல இருந்து 4 அறுவடை, அதை முடித்துக்கான காலகட்டம் எல்லாம் சேர்ந்து அந்த 60 நாள். நம்ம பெட்டு என்னைக்கு போடுறோமோ அன்னைக்குலேருந்து 60 நாள் அதனோட சுழற்சி எடுத்து வெளியில் போட்டுடலாம். பால் காளான் அதே போல தான் சார், பால் காளான் வந்து 55 நாள் தான் அதுக்கான டைம்.
1: உங்கள்கிட்ட பால் காளான் இருக்கா?
0: ரெண்டுமே சார்,
1: பால் காளான் இருக்கா?
0: ரெண்டுமே சார்.
1: பட்டன்?
0: பட்டன் இல்லைங்க சார், அதுக்கு லோனுக்கு ட்ரை பண்ணுறோம். அது சின்னக்கா வந்து பட்டனும் ஒரு ஐடியா இருக்குது, ஏன்னா மக்கள் மத்தியில் எல்லாருக்குமே வந்து காளானவே பட்டன் தான். சிப்பி காளான் வந்து இதெல்லாம் வந்து சாப்பிடலாமான்ற ஆளுங்க எவ்வளோ பேர் இன்றைக்கும் இருக்காங்க, காளானுக்கு வந்து விதை இருக்கான்ற கேட்குற ஆளுங்க இன்றைக்கி வரையும் இருக்காங்க, அன்றைய கேட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கும் இருக்காங்க. அதே போல் வந்து இந்த எத்தனை விதமான காளான் மக்கள் மத்தியில் இருக்குது எல்லாமே வந்து ஒரு ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா பட்டன் காளான் தான். இந்த சிப்பி காளான் பால் காளான் யாருக்குமே தெரியதில்லை. அதுவும் இல்லாமல் சிப்பி காளான் போகிற அளவுக்கு வந்து நிறைய பேருக்கு ஆதாரம் கிடைச்சிச்சு, பால் காளான் வந்து நிறைய பேருக்கு இன்னும் நமக்கு இங்கே கிடைக்கல. இது கேரளா ஆந்திரா அதெல்லாம் வந்து பெங்களூரெல்லாம் வந்து பால் காளான் நல்லா மூவிங்க, அங்கே வந்து நல்லா விழிப்புணர்வுக்கு நிறைய பேர் உற்பத்தி ஆளுங்க இருக்காங்க, நம்ம பக்கம் வந்து குறைவு பால் காளான் வந்து பண்ணுறவங்க.
1: எப்படி விற்பனை பண்ணுறீங்க?
0: நாங்கள் வந்து டோர் டெலிவரி தான் சார், கொஞ்சம் காய்கறி கடைகளை கொஞ்சம் போடுவோம் டோர் டெலிவரி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு பக்கத்தில் வந்து ரெண்டு நபர் வந்து ஒரு வியாபாரிங்க, வேறு ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க, ஒரு பூ வியாபாரம் ஒருத்தர் பண்ணுறாப்புல போலி போட்டு, போலி வந்து ஈவினிங் டைமில் ஊர் ஊராக போய் சுற்றி வைப்பாப்புல, பூவும் அதே போல் ஊர் ஊராக சுற்றி வைப்பாப்புல, அவங்க கையில் கொடுத்து அவங்க டோர் டெலிவரி பண்ணுற மாதிரி செட்டப்.
1: என்ன விலை நீங்கள் விற்பனை பண்ணுறீங்க?
0: எங்கள் இடத்துல வந்து 250 ரூபான்னு பர் கேஜிங்க.

0: கிலோ?
1: ஆமாம், அது வந்து பாக்கெட் 50 ரூபான்னு சொல்லி கொடுத்துருவோம். அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு 60 ரூபா வரை விற்பாங்க. எம்ஆர்பி 60 ரூபா தான் போட்டிருப்போம். அதில் இடத்துக்கு தகுந்த மாதிரிங்க சார் ரேட்டெல்லாம். சென்னை பக்கமாக சென்னையெல்லாம் வந்து 80 ரூபா வரையும் அதே 200 கிராம் போகுது.
0: தேவை இருக்குது.
1: போட்டிருக்காங்க, வாங்கியும் இருக்காங்க.
0: இப்போ சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே
1: சாப்பிட்லாங்க சார். சின்ன குழந்தைங்களும் பெரியவங்களும் எல்லாமே சாப்பிட்லாம். முக்கியமாக வந்து மூட்டு வலி, அந்த சிப்பிக்காலம் பொறுத்தவரை மூட்டு வலிக்கு சொல்லுவாங்க, பல் வலி அந்த மாதிரிக்கு சொல்லுவாங்க. அந்த சிப்பிக்கா அது பொதுவாக வந்து ஜீரணம் வந்து எல்லாருக்கும் வந்து நல்லா ஜீரணம் செய்யக்கூடியது, கொழுப்பு எல்லாம் கரைக்கக்கூடியது. வாரத்துக்கு கட்டாயம் வந்து ஒன் டைம் அவங்களுக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கிட்ட கொடுத்தாகணும். அந்த மாதிரி வந்து இருக்காங்க. ஒரு சிலதெல்லாம் வந்து புதுசாக வாங்கி நம்ம இன்றைக்கும் சாப்பிட்டு பார்க்கலாமே, அந்த மாதிரி தான் வந்து.
0: இன்னும் கூட டெஸ்ட்டு இருக்குது,
1: டெஸ்ட்டு இன்றைக்கும் இருக்குது. அது வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லை, அதுதான் ஒன்று. இன்னொரு காரணம் வந்து இந்த நம்ம சிப்பி காளான் வந்து செய்யும்போது வந்து அவங்களுக்கு இது காளானாவே பிரியாணின்ற ஸ்டேஜுக்கு தான் போயிடுறாங்க எல்லாருமே. ஏன்னா வந்து ஃபங்க்ஷன்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த மாதிரி தானே செஞ்சு அது பழக்கம். அதனால் பிரியாணி ஸ்டேஜ் அந்த இதிலே பார்க்கும்போது சிப்பி காளான் வந்து அதை செய்ய முடியாது. சிப்பி காளான் வந்து சூப்புக்கும் குருமாவுக்கும் வந்து எந்த காளானுமே வச்சுக்க முடியாது.
0: குழி தோண்டி வளர்ப்பாங்கல்ல காளான்?
1: குழி தோண்டி எல்லாம் காளான் வளர்க்குறது இல்லைங்க சார்.
0: பால் காளான்?
1: பால் காளான் வந்து குழி தோண்டி இல்லைங்க சார். அதுக்கான செட்டப்பு செட்டு வந்து இப்போ நம்ம சிப்பி காளான் வந்து நார்மல் செட்டு, இந்த மாதிரி செட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி இடத்துல வந்து கரெக்டாக இதுக்கான ரூம் டெம்பரேச்சர் வந்து பண்ணலாம். பால் காளான் வந்து அந்த காலகட்டத்தில் இப்போ நான் 2004 நான் கோயம்புத்தூருக்கு ட்ரைனிங் போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா செட்டப் வந்து குழி தோண்டி தான் இருக்கும். ஒரு 2.5 to 3 feet வந்து குழி தோண்டிருப்பாங்க செட்டு. அதுக்குள்ளே வந்து படுக்கைகள் வந்து வச்சு அதுக்கு முன்னாடி வந்து அந்த டாக் ரூம்னு சொல்கிறோம், இருட்டு சொல்லுவாங்க. அதாவது மைசீலியம் பரவத்துக்கான இடம் வந்து நம்ம நார்மல் சிப்பி காளான் செட்டு மாதிரி தான், இல்லாட்டி நம்ம ரூம் டெம்பரேச்சர்களை வச்சிருக்கலாம். அந்த மைசீலியம் வந்து விதை போட்ட பிறகு மைசீலியம் பங்கஸ் ஆகிறதுக்கு ஒரு 18-20 நாள் வந்து முழுமையாக பங்கஸ் ஆன பிறகு அதுக்கடுத்து அந்த நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா குழி வெட்டின்னு சொல்லிட்டு அந்த குழி பண்ண குழி தோண்டின்னு சொல்லிட்டு குழி தோண்டிருந்து அந்த செட்டு குழியில் அமைப்பு அந்த மாதிரி அதுக்கு சைடில் வந்து சோறு மாதிரி எழுப்பி மேலே வந்து சில்பாலின் சீட்டு ப்ளூ கலர் சீட்டு போட்டிருப்பாங்க. அது நம்ம வெளிச்சம் வந்து டைரெக்டாக போகிற மாதிரி இன்டைரக்டாக போகிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்றைய காலகட்டத்துக்கு வந்து இந்த இடத்துலையும் நம்ம இந்த ரூமுக்குள்ளேயே வந்து பால் குளம் பண்ணலாம் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஏன்னா அதுக்கு தேவையான வெளிச்சம், அதுக்கு தேவையான காற்றோட்டம், அதுக்கு தேவையான ஈரப்பதம் எல்லாமே வந்து கொடுத்துட்டா எந்த இடத்துலலாம் எல்லாமே பண்ணலாம். பட்டன் காளான், சிப்பி காளான், பால் காளான் இப்போ எல்லாமே வந்து எங்கனாலும் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இது இப்படி தான் பண்ண முடியும், இப்படி தான் பண்ண முடியுன்ற ஒரு சூழல் அப்போ இருந்தது. இன்றைக்கி டெக்னாலஜி எல்லாமே அதுக்கான தேவைக்கு அதனால கிடைக்குது. அதுக்கான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் போது எல்லாமே ஆட்டோமேட்டிக் போட்டு எல்லாமே செட் பண்ணி வச்சிடுறாங்க.
0: காளான்லேருந்து என்னென்ன விதமான உணவு பதார்த்தங்கள் தயார் பண்ணலாம்?
1: உணவு பதார்த்தங்கள் வந்து காளான் இப்போ இங்கே திருவள்ளூர்லேயே ஒருத்தர் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் பார்த்திங்கன்னா வந்து காளான் சூப் ரெடிமேட் சூப் பண்ணி கொடுத்துட்டு
0: காளான் சூப்பு.
1: ஆமாம், காளானில் வந்து சாம்பார் பொடி ரசப்பொடி இதையும் பண்ணி கொடுத்துருந்தாப்புல. காளானுக்கு பிஸ்கட் பண்ணி கொடுத்துருந்தாப்புல. காளான் வந்து ஹெல்த் மிக்ஸுன்னு சொல்லிட்டு ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாப்புல, கூழ் மாதிரி நம்ம பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து காளான் வந்து வெறும் ட்ரை பண்ணி மட்டும் கொடுத்துருக்கேன். ஆரம்ப ஸ்டேஜில் வந்து காளான் வந்து காய வச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 kg வரை வந்து ஈரப்பதமான உள்ள காளான் வந்து காய வச்சிருக்கேன்.
0: நம்ம சோலார் இல்லையா?
1: இல்லை, ஆமாங்க சார், சன் நேரடியாக வந்து சூரிய ஒளி தான்.
0: நேரடி சூரிய
1: சூரிய ஒளினாக்கா மாடி மேலே வந்து கீழே ஒரு துணி போட்டுருவோம், மேலே வந்து ஒரு வெள்ளை துணி போட்டுருவோம். வெள்ளை துணி போட்டு அந்த வெயில் வந்து டைரெக்டாக படாமல் இன்டைரக்டாக இருக்கிற மாதிரி, ஏன்னா டைரெக்டாக வெளியே படும்போது வந்து கருத்து போயிடும். நம்ம அந்த மேலே வந்து வெள்ளை துணி காட்டன் துணி போடும்போது அந்த கலர் மாறாமல் இருக்கும். இன்றைக்கி அதுக்கான மிஷினுங்கெல்லாம் கூட வந்துருச்சு இன்றைய சூழ்நிலைக்கு. அப்போ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து மார்க்கெட்டிங் வசதி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து ஈரப்பதமான காளான் வந்து விற்க முடியல அப்படின்ற சூழல் இருக்கும்போது காஞ்சி காளானும் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம், சென்னைக்கு பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வந்து 1 kg ஈரப்பதம் உள்ள காளான் வந்து என்னோடய அதிகபட்ச ரேட்டு 50 ரூபா ஒரு கிலோவே.
0: கிலோவே 50 ரூபா?
1: கிலோவே 50 ரூபா.
0: இன்றைக்கி 200 கிராமே 50 ரூபாய்க்கு மேலே விற்கிது.
1: ஆமாம், இன்றைக்கி 200, 250 ரூபா 300 ரூபா அந்த ஸ்டேஜ் போயிட்டுருக்கு கிலோ. இன்றைக்கு காலங்கள்
0: லாபகரமாக இருக்கா?
1: இன்றைக்கு நல்லா இருக்குங்க சார். இன்றைக்கி வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வு நிறையா சாப்பிடக்கூடிய ஆளுக்கு வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நிறைய பேர் மருத்துவங்கள்லாம் தெரிஞ்ச பிறகு நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. விழிப்புணர்வு நிறையா இருக்குது, தேவைகள் இருக்குது, நம்ம உற்பத்தி தான் வந்து இல்லை. எனக்கு வந்து என்னென்னா இப்போ வந்து விதை உற்பத்தி பண்ணுறதுனால எனக்கு எந்த காலகட்டத்தில் எது இதோ கிடைக்குதோ டைம்லலாம் குளிர்காலத்தில் வந்து காளான் நல்லா உற்பத்தி ஆகும். ஆனால் என்னோடய ஃபார்மில் பார்த்திங்கன்னா வந்து காளான் வந்து இருக்காது. ஏன்னா வந்து எனக்கு விதைய ஆர்டர் நிறைய கிடைக்கும். அப்போ விதையில விதையை உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருப்போம் மக்களுக்கு. வெயில் காலத்தில் வந்தால் மற்றவங்க போடுறது குறைச்சிடுவாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து என்னோடய ஃபார்மில் காளான் இருக்கும். அப்போ வந்து எனக்கு விற்பனைக்கு பிரச்சனை இருக்காது. மழை காலத்தில் விற்பனைக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி பண்ணிகிட்ருக்கேன். அதே சமயம் வந்து இன்றைய காலத்துக்கு வந்து புதுசாக யாருனா வர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு அந்த குடியில் போட்டு கொடுக்கறதுலேருந்து எல்லாமே வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம், ட்ரைனிங்கும் கொடுக்குறோம், எல்லாமே பண்ணுறோம்.
0: உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்களேன்.
1: 96 96 29
0: 29
1: 04
0: 09
1: 04
0: 04
1: 04
0: 04
1: 75 75
0: 75

0: 等进入等起。
1: என்ன முத்தழகு, லாபம் தரும் காளான் வளர்ப்பு பத்தி திருவள்ளூர் மாவட்டம் பாலபுரம் ஏ பாரி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டுக்கிட்டியா?
2: கேட்டேங்க்கா. காளான் வளர்ப்புல இருக்கிற வழிமுறைகள் அத்தனையும் தெள்ள தெளிவா சொன்னாரே.
1: அதுல நாம செய்ய வேண்டியது என்ன, செய்ய கூடாதது என்ன, இப்படி எல்லா விவரங்களையும் புரியும்படி சொல்லிட்டாரே.
2: ஆமாங்க்கா, இந்த காளான் வளர்ப்பு செய்ய தொடங்கறதுக்கு முன்னாடி நாம முறையா பயிற்சி எடுத்துக்கணும். நாளைக்கே நாம பயிற்சி எடுத்துப்போம்.
1: அதெல்லாம் நல்லா தான் பேசுற. நாளைக்காவது பயிற்சி எடுக்க நேரத்தோட கிளம்பிடுவியா?
2: அது எப்படி கிளம்பாம போவேன்? கை கொடுக்கற காளான் வளர்ப்பாச்சே, நீங்க வேணா பாருங்க. முத ஆளா நான் தான் கிளம்பி வந்து நிப்பேன்.
1: அதையும் பாப்போம்.
3: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
4: மல்பெரி மரபணு வளங்கள் மற்றும் பராமரிப்பு. பட்டுப்புழுவிற்கு உணவாக பயன்படும் மல்பெரி முக்கியமான பயிர் மட்டுமல்லாது சீனா மற்றும் இந்தியா போன்ற ஆசிய நாடுகளின் கிராமப்புற மற்றும் புறநகர் பகுதிகளில் வாழும் ஏராளமான மக்களுக்கு நிலையான பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் நன்மைகளை வழங்கும் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தாவரமாகும். இதன் புரதசத்து நிறைந்த இலை பட்டு வளர்ப்பு, மருந்து தயாரிப்பு, வேளாண் காடுகள் உருவாக்கம் மற்றும் தோட்டக்கலை திட்டங்களுக்கு அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. நல்ல தரமான மல்பெரி இலைகளின் உற்பத்தி பட்டு உற்பத்தியின் தரம் மற்றும் அளவு ஆகியவற்றில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த மல்பெரி தாவரம் இமயமலையின் அடிவாரத்தில் தோன்றி பின்னர் ஆசியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா போன்ற நாடுகளில் பரவியதாக அறியப்படுகிறது. மோரஸ் என்ற பேரினத்தை சார்ந்த மல்பெரி 68 சிற்றினங்களை கொண்டுள்ளது. அவற்றில் மோரஸ் இண்டிகா, மோரஸ் அல்பா, மோரஸ் பாம்பிசிஸ், மோரஸ் லாட்டிஃபோலியா மற்றும் மோரஸ் மல்டிகாலிஸ் ஆகிய இனங்கள் இலைகளுக்காகவும், மோரஸ் நைக்ரா மற்றும் மோரஸ் லாவிகேட்டா ஆகிய இனங்கள் பழங்களுக்காகவும் பயிரிடப்படுகின்றன. சீனாவில் 24 இனங்கள் உள்ள போதிலும் மோரஸ் அல்பா, மோரஸ் மல்டிகாலிஸ், மோரஸ் அட்ரோ பெர்பியூரியா மற்றும் மோரஸ் மிஸ்ஹோ ஆகிய 4 இனங்கள் மட்டுமே பட்டுப்புழு வளர்ப்பிற்காக பயிரிடப்படுகின்றன. மீதமுள்ளவை காட்டு இனங்களாக கருதப்படுகின்றன. ஜப்பானில் 19 இனங்களில் 3 இனங்கள் மட்டுமே, அதாவது மோரஸ் அல்பா, மோரஸ் பாம்பிசிஸ் மற்றும் மோரஸ் லாட்டிஃபோலியா ஆகியவை பயிரிடப்படுகின்றன. இந்தியாவில் பல இனங்கள் உள்ள போதிலும் மோரஸ் இண்டிகா மற்றும் மோரஸ் அல்பா ஆகியவை பட்டுப்புழு வளர்ப்பிற்காக பயிரிடப்படுகின்றன. அதே நேரத்தில் மோரஸ் செராட்டா மற்றும் மோரஸ் லேவிகேட்டா ஆகியவை இமயமலை பகுதிகளில் வளர்கின்றன. பொதுவாக இந்த தாவரத்தில் 3 முக்கிய இனங்கள் உள்ளன. அவை பழத்தின் நிறத்தின் அடிப்படையில் பயிரிடப்பட்டவை என்று கூறப்படுகிறது. மோரஸ் ஆல்பா பழம் மற்றும் பட்டையுடன் நிறம் காரணமாக இது வெள்ளை மல்பெரி என்று அழைக்கப்படுகிறது. இது சீனாவை பூர்வீகமாக கொண்ட போதிலும் பல நாடுகளுக்கு பரவியுள்ளது. மோரஸ் ருப்ரா தண்டு மற்றும் பழத்தின் நிறம் காரணமாக சிவப்பு மல்பெரி என்று அழைக்கப்படுகிறது. இது வட அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது. மேலும் பழம் ஒரு மதிப்புமிக்க விவசாய மற்றும் வனவிலங்கு தீவனமாக கருதப்படுகிறது. மோரஸ் நைக்ரா கருப்பு மல்பெரி என்று அழைக்கப்படுகிறது. ஈரானை பூர்வீகமாக கொண்ட கருப்பு மல்பெரி தெற்கு ஐரோப்பா, தென்மேற்கு ஆசியாவில் அதன் பழங்களுக்காக பயிரிடப்படுகிறது. மேலும் இது மத்திய தரைக்கடல் நாடுகளில் மிக முக்கியமான இனமாகும். மரபணு வளங்களின் முக்கியத்துவம் பற்றி தெரிந்து கொள்வோம். பயிர் இனப்பெருக்கத்தின் முக்கிய நோக்கமானது அதிக விளைச்சல் கொண்ட மற்றும் பல்வேறு சுற்றுச்சூழலை தாங்கி வளரக்கூடிய ரகங்களை உருவாக்குவதாகும். பட்டுப்புழு வளர்ப்பில் முக்கியத்துவம் வாய்ந்த அனைத்து நாடுகளும் வேளாண் தட்பவெப்ப நிலைகளுக்கு ஏற்றவாறு புதிய மல்பெரி ரகங்களை உருவாக்க முயற்சி செய்து வருகின்றன. எந்த ஒரு பயிர் மேம்பாட்டு திட்டத்திற்கும் தாவர இனங்களின் மரபணு வேறுபாடு முக்கியமானதாக கருதப்படுகிறது. இத்தகைய மகத்துவம் வாய்ந்த மரபணு வேறுபாடுகளானது பயிர் இனப்பெருக்க ஆராய்ச்சியாளர்களுக்கு புதையல் போன்றதாகும். இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த மரபணு வளங்கள் தாவர வாழ்விடங்களை அழித்தல், கடுமையாக சுற்றுச்சூழல் பாதிப்பு, காடுகளை அழித்தல், தொழில்மயமாக்கல் மற்றும் நகரமயமாக்கல் போன்ற காரணங்களால் வேகமாக மறைந்து வருகின்றன. எனவே எதிர்கால தேவைகளுக்காக அவற்றை உடனடியாக பாதுகாத்தல் அவசியமாகும். இந்த மரபணு வளங்களின் வகைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலாவதாக பாரம்பரிய

0: இனங்கள். உள்ளூர் இனங்கள் என்பது பல தலைமுறைகளாக விவசாயிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பயிரிடப்பட்டு வரும் பழமையான சாகுபடி இனங்களாகும். நவீன சாகுபடி இனங்களைப் போல பாரம்பரிய இனங்கள் பயிர் இனப்பெருக்க முறையில் உருவாக்கப்படுவதில்லை. உள்ளூர் இனங்கள் அதிக அளவிலான மரபணு வேறுபாடுகளை கொண்டுள்ளன. இவை பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் போன்ற உயிரியல் அழுத்தத்திற்கும், வறட்சி, உப்புத்தன்மை, குளிர் மற்றும் உறைப்பனி போன்ற சுற்றுச்சூழல் சார்ந்த அழுத்தத்திற்கும் எதிர்ப்பு திறனை கொண்டுள்ளன. மேலும் இவை பரந்த தகவமைப்பு திறனையும் நோய் மற்றும் பூச்சிகளின் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கும் திறனையும் கொண்டுள்ளன. அடுத்ததாக வழக்கொழிந்த பயிர் வகைகள். இவை சமீப காலத்தில் வழக்கற்று போன ரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. முன்னர் பயிரிடப்பட்ட இந்த ரகங்கள் இப்போது மேம்படுத்தப்பட்ட புதிய ரகங்களின் வருகையால் பயன்பாடற்று உள்ளன. இந்த ரகங்கள் பல விரும்பத்தக்க பண்புகளை கொண்டுள்ளன. மேலும் இவை மரபணு தொகுப்பின் முக்கிய பங்காகும். அடுத்ததாக நவீன சாகுபடி ரகங்கள். தற்போது பயிரிடப்படும் அதிக விளைச்சல் தரும் ரகங்கள் நவீன சாகுபடி ரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நவீன சாகுபடி ரகங்கள் மேம்படுத்தப்பட்ட சாகுபடிகள் அல்லது மேம்பட்ட சாகுபடிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்த ரகங்கள் வழக்கற்று போன மற்றும் பாரம்பரிய இனங்களுடன் ஒப்பிடும்போது அதிக விளைச்சல் திறன் மற்றும் சீரான தன்மையை கொண்டுள்ளன. நவீன சாகுபடி ரகங்கள் மரபணு சேகரிப்பில் முக்கிய பங்காற்றுகின்றன. மேலும் பல்வேறு குணாதிசயங்கள் கொண்ட மரபணு வளங்கள் பயிர் இனப்பெருக்க மேம்பாட்டுத் திட்டங்களில் பெற்றோர்களாக பயன்படுத்தப்படுவதனால் நவீன சாகுபடிக்கு அதிக தேவை உள்ளது. இருப்பினும் நவீன சாகுபடி பாரம்பரிய இனங்களுடன் ஒப்பிடும்போது குறுகிய மரபணு வேறுபாட்டையும் குறைந்த தகவமைப்பு திறனையும் கொண்டுள்ளன. மல்பெரி ரகங்கள் உருவாக்குவதில் பயிர் இனப்பெருக்கத்தின் பங்கு பற்றி தெரிந்து கொள்வோம். மல்பெரி மேம்பாட்டு ஆய்வுகள் 1960 தொடங்கப்பட்டன. அதிலிருந்து நாட்டில் பட்டுப்புழு வளர்ப்பு பகுதிகளில் அதிக எண்ணிக்கையிலான மல்பெரி ரகங்கள் உருவாக்கப்பட்டு விவசாயிகளுக்கு பரிந்துரைக்கப்படுகின்றன. இன்று இந்தியாவில் பயிரிடப்படும் பெரும்பாலான ரகங்கள் மத்திய பட்டு வாரியத்தின் கீழ் இயங்கும் பல்வேறு தேசிய ஆராய்ச்சி மையங்களில் பராமரிக்கப்படும் மல்பெரி மரபணு வளங்களை கொண்டு உருவாக்கப்பட்டவையாகும். புதிய ரகங்களை உருவாக்குவதில் பயிர் இனப்பெருக்க ஆராய்ச்சியாளர்களின் பங்கு மிக இன்றியமையாத ஒன்றாகும். தமிழ்நாட்டில் பட்டுப்புழு வளர்க்கும் பெரும்பாலான விவசாயிகள் V1 மற்றும் MR2 போன்ற ரகங்களையே பயன்படுத்தி வருகின்றனர். இந்த ரகங்கள் நல்ல இலை விளைச்சலை கொடுத்தாலும் நீண்ட நாட்களாக ஒரே ரகங்களை பயன்படுத்துவதால் நோய் தொற்றுக்கு எளிதில் பாதிப்படைய வாய்ப்புள்ளது. எனவே காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப புதிய ரகங்களை உருவாக்குவது மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும். புதிய ரகங்களை உருவாக்குவதில் மரபணு வளங்களில் உள்ள மரபியல் வேறுபாடுகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த மல்பெரி மரபணுக்களை பயன்படுத்தி உயர் விளைச்சல் ரகங்கள் மட்டுமல்லாது பூச்சிகள், நோய்கள் மற்றும் வறட்சி தாங்கி வளரக்கூடிய ரகங்களை உருவாக்க முடியும். இவ்வாறு புதிய மல்பெரி ரகங்கள் வெளியிடும் போது பட்டுப்புழு வளர்க்கும் பெரும்பாலான விவசாயிகளுக்கு பெரிதும் பயனுள்ளதாக அமையும். மரபணு வளங்கள் சேகரிப்பின் நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். மல்பெரி போன்ற பல தாவர இனங்களின் செல் மற்றும் திசுக்களை உறைப்பணி நிலையில் பராமரித்து தேவைப்படும் போது பயன்படுத்தலாம். அழிந்து வரும் தாவரங்களை பாதுகாக்க முடியும். நீண்டகால செல் வளர்ப்பு பாதுகாப்பு முறைக்கு ஏற்றது. மேலும் நுண்ணுயிர் எதிர்ப்புகள் போன்ற இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்றங்களை உருவாக்கலாம். சேமிப்பில் முளைப்புத்திறனை இழக்கும் விதைகளை நீண்ட காலத்திற்கு பராமரிக்க முடியும். நோயற்ற தாவரங்களை உறைப்பணி நிலையில் பராமரித்து தேவைப்படும் போது உற்பத்தி செய்யலாம். வளர்ச்சிதை மாற்ற மாறுபாடுகளை பாதுகாக்கலாம். சோமேட்டிக் கலப்பினமாக்கல் மற்றும் பிற மரபணு நுட்பங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட அரிய மரபணு வளங்களை சேமிக்க முடியும். மரபணு வங்கிகள் சர்வதேச அளவில் தகவல் பரிமாற்றத்தை எளிதாக்குகின்றன. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இயங்கி வரும் மேட்டுப்பாளையத்தில் உள்ள வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் அமைந்துள்ள பட்டுப்புழுவியல் துறையில் 81 மல்பெரி மரபணு வளங்கள் மல்பெரி பயிர் மேம்பாட்டுக்கு ஆய்வுகளுக்காக வளர்க்கப்பட்டு வருகின்றன. இந்த 81 மல்பெரி மரபணு வளங்களும் 6x6 இடைவெளியில் 1.5 மீட்டர் உயரமாக வளர்க்கப்பட்டு ஆண்டிற்கு 2 முறை கவாத்து செய்யப்பட்டு பராமரிக்கப்படுகிறது.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
2: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
3: கவலைப்படாத நண்பா, பிரதம

0: பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா சேர்ந்திருக்கேன். பிஎம்எஃப்பிஒய் பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
2: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
3: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 7 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
1: எப்படின்னா,
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
2: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் அடல் புத்தாக்க இயக்கம் இளைஞர்களுக்கான புதிய பாதை சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்பவர் புதுச்சேரி அடல் இன்குபேஷன் மையத்தின் முதன்மை செயலதிகாரி திரு விஷ்ணுவர்தன், நேர்முகம் காண்பவர் எம் சரவணகுமார்.
2: மக்கள் சேவை மூலமாக தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வரும் வேளையில் அடல் புத்தாக்க இயக்கம் மாபெரும் சாதனைகள் நிகழ்த்தி வருகிறது. இந்தியாவில் புதுமை கண்டுபிடிப்புகள், தொழில் முனைவோர்கள் பயன்பெறும் வகையில் விரிவுபடுத்தப்பட்ட நோக்கில் அமைக்கப்பட்ட தளம் இந்த அடல் புத்தாக்க இயக்கம். இந்த இயக்கத்தின் மூலம் 60% அரசு பள்ளிகளைச் சேர்ந்த கிராமப்புற மாணவர்கள் மட்டுமல்லாமல் ஆயிரக்கணக்கான புத்தாக்க நிறுவனங்களுக்கு உதவி உள்ளதுடன் பல்லாயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது என்றால் அது மிகையாகாது. நம்முடைய பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே புதுமையான சிந்தனைகளையும் படைப்பாற்றலையும் தொழில் முனைவு திறனையும் வளர்க்கும் ஒரு முக்கியமான முயற்சிதான் அடல் இன்னோவேஷன் மிஷன். இந்த சிறப்பு வாய்ந்த திட்டம் குறித்து நம்முடைய இணைகிறார் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் இயங்கும் அடல் இன்குபேஷன் மையத்தின் முதன்மை செயல் அதிகாரி திரு விஷ்ணுவர்தன். வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: இந்த அடல் இன்னோவேஷன் மிஷன் அப்படின்னா ஒரு பெரிய சாதனைகள் நிறைய பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த அடல் இன்னோவேஷன் மிஷன் என்ன, அதை பத்தி ஒரு ரொம்ப எளிமையான ஒரு விளக்கம் கொடுங்க சார்.
3: நம்ம நார்மலாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய டேலண்ட்ஸ் அவைலபிளாக இருக்காங்க சார். பட் இந்தியாவில் ஒரு பிரச்சனை நம்மளுக்கு ரொம்ப நாளாக இருக்கிறதுனு பார்த்தீங்கன்னா அந்த பிரெயின் ட்ரெயின் சொல்கிற ஒரு விஷயம். இங்கே படிப்போம், இங்கே நல்லா டெவலப்மெண்ட் இருக்கும், பட் நம்ம வேலை வெளிநாட்டுக்கு போயோ இல்லை வேலை ரூலில் போயோ பில்ட் பண்ணுற ஒரு தாட் ப்ராசஸ் தான் நிறைய இளைஞர்கள் கிட்டே இருக்குது, இன்னமும் இருக்குது. இதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இல்லாத ஒரே ஒரு கேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசங்க கற்றுக்கிற ஒரு விஷயத்தை ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு அப்ளிகேஷனாக அதை நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை மாற்றி ஒரு மக்களுக்கு தேவைப்படுற ஒரு ப்ராடக்டாக மாற்றி கொடுக்கறதுக்கான விஷயங்கள் கேப் வந்து எக்ஸிஸ்டிங்காக இருந்தது. ஸோ இதை வந்து 2016 பார்த்தீங்கன்னா இதை எப்படி நம்ம ரிசால்வ் பண்ணலாம், அகாடமிக் லெவல்லேருந்தே காலேஜ் லெவல்லேருந்தே இல்லை ஒரு பள்ளி லெவல்லேருந்தே பசங்களை எப்படி அவங்க படிக்கிற விஷயத்தை, இப்போ நீங்கள் நம்ம சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா நிறைய படிப்போம் ஆனால் கற்றுக்கொள்வது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் வித்தியாசம் நம்ம எப்படி பார்க்கணும்னா இப்போ படிக்கிறதுன்றது நம்ம மார்க் நோக்கி மட்டுமே போகிறது. ஸோ நம்ம கற்றுக்க எப்போ ஆரம்பிப்போம்னா நம்ம எங்கே இதை நம்ம மற்றவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நம்ம படித்ததை வச்சு நம்ம என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ற ஒரு தீர்வு காணலான்ற ஒரு விஷயத்தை வந்து தேடிட்டு இருக்க ஒரு ப்ராசஸை ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் அட்டல்

0: இன்னோவேஷன் மிஷன்றது 2016 லான்ச் பண்ணாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக்னு சொல்கிற ஒரு டிங்க் டேங்க் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் இருந்தது, இப்போ அதை நித்தி ஆயோகா மாற்றிருக்காங்க. ஸோ அது கீழே தான் அட்டல் இன்னோவேஷன் மிஷன் 2016 லான்ச் பண்ணாங்க. ஸோ அட்டல் இன்னோவேஷன் மிஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே பல ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவலேருந்தே ஸ்டார்ட் ஆகும், அதுக்கு பேர் வந்து அட்டல் டிங்கரிங் லேப்னு சொல்லுவாங்க. கல்லூரிக்குள்ளே போகும்போது அவங்களுக்கு அங்கே தேவையான சப்போர்ட் கொடுக்கறதுக்கு அட்டல் இன்குபேஷன் சென்டர்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ரோக்ராமையும் தாண்டி இன்னும் ரெண்டு ப்ரோக்ராம் அதில் ஆட் பண்ணாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் டார்கெட் பண்ணாமல் ஏற்கனவே ஃபங்க்ஷனலாக இருக்கிற ஒரு எம்எஸ்எம்இயாக இருக்கட்டும், இல்லை ஒரு சிறு குரு ஆண்டர்பிரினர்ஸ் இருக்கிறவங்க இருக்கட்டும், அவங்கள சப்போர்ட் பண்ண அட்டல் நியூ இந்தியா சேலஞ்சுனு இன்னொரு ப்ரோக்ராம் அதுக்குள்ளே இருக்குது. அண்ட் இன்னொரு ரீசெண்டாக ஆட் பண்ண ஒரு ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா அட்டல் கம்யூனிட்டி இன்னோவேஷன் சென்டர். இது பார்த்திங்கன்னா சோலார் ஆர்டிஷியன்ஸு, ரூரல் இன்னோவேஷன், விமன் ஆண்டர்பிரினர்ஷிப், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்காக அட்டல் கம்யூனிட்டி இன்னோவேஷன் சென்டர்னு கொண்டு வரோம். ஸோ இது வந்து 2016 நடக்குது. அந்த ப்ரோக்ராம் இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் பட்ஜெட் 2025 பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அட்டல் இன்னோவேஷன் மிஷன் 2.0 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா March 2028 வரைக்கும் போகும். ஸோ இதுக்குள்ளே இன்னும் நிறைய புதுமையான திட்டங்கள், புதுமையான ப்ரோக்ராம்ஸ்லாம் இன்னும் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இன்ஜிஸ்டாக ஒரு பள்ளி கல்லூரியிலேருந்து ஒரு டெக்னாலஜி இன்ஜினியரிங் காலேஜ் வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் உள்ளே கொண்டு வந்து அவங்களோட கற்றுக்கிற திறமையை வந்து எப்படி அவங்க அப்ளிகேஷனாக மாற்றலாம் என்ற ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தான் அட்டல் இன்னோவேஷன் மிஷன் கிரியேட்
1: பண்ணி மாணவர்களோட படிப்புலயே இந்த தொழில்நுட்பத்தையும் கொண்டு வந்துருக்கீங்க. புதிய தொழில்நுட்பங்களையும் அவங்களுக்கு புகுத்தி ஒரு நல்ல மாணவரா வெளியில கொண்டு வரதுக்கு அட்டல் இன்னோவேஷன் மிஷன் ஒரு சிறப்பான பணியை செஞ்சுட்டு ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ இதோட அட்டல் இன்னோவேஷன் மிஷனோட அடிப்படையான இலக்கு என்ன?
0: இப்போ நீங்க பள்ளியில படிக்கும் போதே நிறைய பசங்களுக்கு வந்து ஒரு கிரியேட்டிவிட்டின்னு அதிகமா இருக்கும். ஸோ அவங்க அப்பதான் நிறைய கியூரியஸா இருப்பாங்க. நம்ம ஏஜ் குரூப் வைஸ் பார்த்தாலுமே சரி, 10 அந்த 15 வயசு வரைக்கும் நம்மளோட பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஸோ அப்போ அவங்க ஸ்கூல் படிக்கும் போது சயின்ஸ் எக்ஸிபிஷன் பண்றது. பட் நான் படிக்கிற டைம்ல சயின்ஸ் எக்ஸிபிஷன் எப்படி இருக்கும்னா ஒரு வேல்கனோ பண்ணுவோம், அதில் ஒரு வினிகர் ஊற்றும், பொங்க வச்சு காமிப்போம். பட் இப்போ இருக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இருக்கிற தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி அந்த வேல்கனோ எப்போ வெடிக்கும், இந்த வேல்கனோட டெம்பரேச்சர் எவ்வளோ, அது கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்களால வந்து பள்ளியிலேயே வேலை செய்ய முடியுது. பட் அது பள்ளியிலேயே ஒரு ப்ராஜெக்டாக முடியாமல் அது அவங்களோட செயல் திறனை இன்னும் நம்ம என்கரேஜ் பண்ணி அவங்க காலேஜ்குள்ளே போகும்போது அவங்க ஒரு பிஸ்னஸ் ஐடியாவோட அதை கிரியேட் பண்ண முடியுமா, அந்த டெக்னாலஜியை அவங்களால இன்டெகிரேட் பண்ண முடியுமான்ற ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை வந்து ATL அட்டல் டிங்கரிங் லேப்ஸில் கிரியேட் பண்ணுறாங்க.
1: ஸ்கூல் லெவல்லே அது வந்து பிஸ்னஸாக மாற்ற முடியுமான்னு யோசிக்க வைக்க.
0: கண்டிப்பாக. ஸோ அது எப்படின்னா இப்போ நம்ம ஸ்கூலில் ஃபிசிக்ஸ் லேப் இருக்கும், கெமிஸ்ட்ரி லேப் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லேப் தான், ஒரு ஸ்கூலில் ஒரு 200 பேர் படிக்கிறாங்கன்னா 200 பேருக்கும் அந்த லேப் தான். அங்கே போய் நான் வந்து புதுசாக ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு பண்ணும்போது ஸ்கூலில் கஷ்டப்படலாம், ஏதோ ஒரு காம்பனெண்ட் உடச்சிட்டோம்னா. பட் இந்த அட்டல் டிங்கரிங் லேப் என்ன பண்ணுவாங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு ஸ்கூலுக்கு 20 லட்சம் இல்லை 25 லட்சம் வரைக்கும் பட்ஜெட். ஸோ அதில் வந்து அவங்க ஒரு டெக்னாலஜி லேப் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. பேசிக் சப்போர்ட்டோட என்னென்னா என்ன, ஒரு எலக்ட்ரானிக்ஸ்னா என்ன, ஒரு ஸ்விட்ச்னா என்ன, ஒரு ரெசிஸ்டர்னா என்ன. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ஸ்கூல் படிக்கும் போதே அவங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியும் கொடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு ட்ரெயினர்ஸும் அலாட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ட்ரெயினர்ஸ் வந்து கிளாஸ் டைம் டேபிள்லேயே PT பீரியட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இதில் வந்து அவங்க ஒரு 1 hour இல்லை 45 minutes போய் எடுப்பாங்க. அவங்க கற்றுக்கிற ஒரு விஷயத்தை இந்த ATL லேப்ஸில் போயிட்டு அவங்க அதை செயல்முறை பண்ணி பார்க்கலாம்.
1: ப்ராக்டிகல்,
0: அந்த ப்ராக்டிக்கல் எஜுகேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியே வரும்போதே அவங்க நல்ல வெல் ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க ஃபார் தியர் ஹையர் எஜுகேஷன். ஸோ அது அவங்க டாக்டராக படிக்கிறதுல இருக்கலாம், இல்லை டெக்னாலஜியில் இருக்கலாம், இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்கலாம், எந்த துறையில் வேணாலும் இருக்கலாம். நம்ம புதுச்சேரியில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 19 ஸ்கூலுக்கு வந்து அட்டல் டிங்கரிங் லேப் இருக்குது. ஸோ இது லேப் மாதிரி பேசுகிறீங்களே சார், நம்ம எப்படி இதை வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கொண்டு போகிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அந்த 19 ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60-70% பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல். காரைக்கால் 5 ஸ்கூலில் இருக்குது, மாஹேயில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாகுபாடு கிடையாது. ஸோ நீங்கள் இந்த ஏரியாவில் தான் இருக்கணும், இத்தனை பேர் படிக்கணுன்ற ஒரு பாகுபாடே கிடையாது. அந்த ஸ்கூல் அந்த பிரின்சிபலோ இல்லை அந்த டீச்சரோ ஒரு எஃபர்ட் போட்டு அவங்க அப்ளை பண்ணி அவங்க அதை வாங்கினாங்கன்னா எனி ஸ்கூல் இஸ் எலிஜிபிள் ஃபார் அட்டல் டிங்கரிங் லேப். ஒன்ஸ் அந்த லேப் உள்ளே வந்துருச்சுன்னா அதை ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுல தான் ஸ்கூலோட சேலஞ்சே இருக்கும். ஸோ அதில் பண்ணுறதுல தான் சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது இப்போ கரண்ட்டாக. பட் புதுவையிலன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து அவங்க பள்ளி பசங்களை வந்து அட்டல் டிங்கரிங் லேப்லேருந்து அவங்கள ஒரு ஏர்லி ஸ்டேஜில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்கள அட்டல் இன்குபேஷன் சென்டருக்கும் அமைச்சு வைக்கிறாங்க. ஸோ அவங்கள இன்னும் ஃபர்தராக நம்ம அவங்களை டெவலப் பண்ணுறதுக்கும் அங்கே நிறைய சப்போர்ட் நடக்குது,
1: அடுத்த லெவல் கொண்டு போக முடியுது. இப்போ இந்த சம்மந்தமாக ஒரு கேள்வி கண்டிப்பாக நம்மகிட்ட இருக்குது சார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாணவர் வந்து ஒரு நல்ல யோசனை இருக்குது, அந்த யோசனையை வந்து சரியாக நம்மளால் பண்ண முடியுமா முடியாது, அதனால் பல முறை அவனுக்கு வந்து ஒரு திருப்பி திருப்பி ஒரு தடைகளாகவே இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி மாணவர்களுக்கு இந்த ப்ரோட்டோடைப்பாக மாற்றுறது, அது ஒரு ப்ராடக்டாக மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான உதவிகள் பண்ணிகிட்டு இருக்கீங்க?
0: கண்டிப்பாக. ஸோ இப்போ நம்ம இதை நான் இன்னொரு லைன்லேருந்து சொல்லணும்னா, இப்போ நம்ம தொழில்நுட்பம் ஒரு பிஸ்னஸோ இல்லை ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, காலங்காலமாக நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சர் நோக்கி தான் இருப்போம். யூஎஸில் நிறைய பேர் பண்ணுவாங்க, யூரோப்பில் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் நீங்கள் நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டாலுமே, இந்தியா

0: எல்லாமே ரீஜனலாக தான் நிறைய தொழில்நுட்ப வேந்தர்கள் இருப்பாங்க. நீங்கள் டாடா சன்ஸ் எடுத்துக்கலாம், வெஸ்டர்ன் சைடில் இருப்பாங்க. ஸோ அது வந்து கல்ச்சுரலாகவே நம்மளுக்கு ஒரு நீடு இருக்குது. நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா அவங்களுக்கு ஒரு கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் இருக்கும். இப்போ நம்ம சவுத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ண மாட்டோம், நல்லா படிப்போம், நல்லா வேலை செய்வோம். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி வந்து சதர்னில் ரொம்ப கம்மி. ஸோ இந்த கல்ச்சுரல் ஷிஃப்டை வந்து எப்படி எப்படிலாம் சப்போர்ட் பண்ணுன்றது இந்த அட்டல் டிங்கரிங் லேப் டு அட்டல் இன்குபேஷன் சென்டர் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஐடியாவை கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராடக்டாக மாற்றுறதுக்கு அவங்களுக்கு தேவையான மிஷினரி சப்போர்ட்டு, அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங், மிஷினரி ஆப்ரேட் பண்ணுறதுக்குமே அவங்களுக்கு ட்ரைனிங். பிஸ்னஸ்னா என்ன, ஒரு கஸ்டமரை ஒரு கிளைண்ட்டை நம்ம எப்படி படிக்கணும், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம எப்படி கரெக்டாக செய்யணும். இங்கே நிறைய தப்பு எங்கே நடக்கும்னா யங்ஸ்டர்ஸ் கிட்ட, இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நிறையா பண்ணுவாங்க, அதை பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் ஒருத்தவங்க கிட்ட சேர்க்க ட்ரை பண்ணுவாங்க, அது அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ அப்போ நம்ம தொழில்னு வரும்போது நம்மளை நோக்கி இருக்கக்கூடாது, நம்மளோட கஸ்டமர்ஸ் நோக்கி தான் இருக்கும், நம்ம யூசர்ஸ் யாருன்றது. இதெல்லாமே அவங்களுக்கு வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அவங்களுக்கு கற்றுக் கொடுப்போம், ப்ராக்டிக்கலாகவும் கற்றுக் கொடுப்போம், தியரட்டிக்கலாகவும் கற்றுக் கொடுப்போம். இதுதான் அவங்களோட என்டையர் சைக்கிளில் வந்து அட்டல் டிங்கரிங் லேப்லேருந்து அட்டல் இன்குபேஷன் சென்டருக்குள்ளே வரும்போது கம்ப்ளீட் சப்போர்ட் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அட்டல் டிங்கரிங் லேப்ல அவங்க ஒரு வருஷம் இல்லை ஒரு ஆறு மாதம் சப்போர்ட் எடுத்துக்கிறாங்கன்னா, ஒரு இன்குபேஷன் சென்டருக்குள்ளே புத்தாக்க மையத்துக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷம் சப்போர்ட் கிடைக்கும். ஸோ ஒரு ஐடியாவை அங்கே பில்ட் பண்ணிடுவாங்க, இங்கே ஐடியாவை நாங்கள் வேலிடேட் பண்ணி அது நல்ல ஐடியாவா இல்லையா, அது நிஜமாக தேவையாக இருக்கா இல்லையா, அப்போ அது தேவைன்னு வேலிடேட் பண்ணிட்டோம்னா அந்த ப்ராடக்ட்டை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்னென்னலாம் சப்போர்ட் வேணுமோ, ஃபினான்ஷியலாக இருக்கட்டும் நான் ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், என் டு என் சப்போர்ட் கொடுப்பாங்க. ரெண்டுலேருந்து மூணு வருஷம் அது ஒரு பிஸ்னஸாக மாறுற வரைக்கும்,
1: ஆரம்பம் முதல் முடிவு வரை எல்லா மாதிரியான உதவிகளும் மாணவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குது. ஒரு மாணவன் வந்து தொழில் முனைவராக மாற்றத்துக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இந்த அட்டல் இன்னோவேஷன் மிஷன் மூலமாக நடந்துட்டுருக்குன்னு சொல்லுறீங்க, ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ புதுச்சேரி மாணவர்கள் பர்டிகுலராக இந்த அட்டல் இன்குபேஷன் சென்டர் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இது வரைக்கும் கொடுத்துருக்கு, எந்த மாதிரியான மாணவர்கள் எவ்வளோ மாணவர்கள் இது மூலமாக பயனடைந்திருப்பாங்க, அதை பற்றி ஒரு சிறிய விளக்கங்கள்.
0: நம்ம புதுவையில் இருக்கிற அட்டல் இன்குபேஷன் சென்டர், புதுவை தொழில்நுட்ப யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கிற சென்டர் பார்த்தீங்கன்னா 2019 ஆரம்பித்தோம். ஸோ நீங்கள் 2019 நம்ம எல்லாருக்குமே தெரியும் லாக்டவுன். ஸோ ரெண்டு வருஷம் வந்து நாங்கள் அந்த பேஸை தான் பில்டு பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா இப்போ கூட நிறைய பேருக்கு வந்து ஒரு புத்தாக்கு மையமோ இல்லை ஒரு இன்குபேஷன் சென்டர்னா ஒரு கிளியர் கட் ஐடியா இருக்காது. நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தப்போ எங்கள் டேரக்டர் சொல்லுவார், அவருக்கு வந்து ஃபஸ்ட் கால் வந்து எங்கிட்ட ஒரு 40 கோழி முட்டை இருக்கு, உங்களால் அணக்காத்து கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் நிறையா வந்தது
1: இன்குபேஷன்றதுனால
0: கண்டிப்பாக. ஸோ அதை வந்து நம்ம அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நாங்கள் 2019 ஆரம்பித்தோம், விர்ச்சுவல் ஆரம்பித்தோம். ஏன்னா லாக்டவுன் இருந்ததுனால எல்லாம் ஜூம் மீட்டிங் அதில் பண்ணிட்டு இருந்தோம். 2021 அப்புறம் பாண்டியில் இருக்கிற எல்லா காலேஜஸ்க்கும் நேரடியாக போயிட்டு பசங்களுக்கு, அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கும், புத்தாக்கு மையம்னா என்ன, ஒரு புதுமையான ஒரு இனோவேஷன்னா என்ன, எப்படி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இது எல்லாமே அவங்களுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக கொடுக்க ஆரம்பித்தோம். 2019 இப்போ நம்ம 2026 இருக்கோம். 2019 புதுவையில் ரெகக்னைஸ்ட் ஸ்டார்ட் அப்னு சொல்லுவாங்க, ரெகக்னைஸ்டு தொழில் முனைவர்கள்னு வாங்க, அது பார்த்தீங்கன்னா ஒரு 9 பேர் இருந்தாங்க. இப்போ 2026 நம்ம 216 ஸ்டார்ட் அப்ஸ் பாண்டியில் மட்டும் ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க. ஸோ அதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ரீச் அவுட் பண்ணியிருக்கோன்னு. இது இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக கல்லூரி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க காலேஜ் படிக்கும் போது நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. சில பேர் முதலாம் வருஷத்துலேருந்தே பண்ணுவாங்க, சில பேர் தேர்ட் இயர் ஃபைனல் இயரில் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் படிக்கும் போதெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்லாம் ஒரு ரெக்கார்ட் நோட்டாக போய் முடிஞ்சிடும், அதில் ஆணி அடித்து எங்கள் கையில் கொடுத்துருவாங்க, இல்லை ரூம்லேயே இருக்கும். பட் இப்போ எங்களோட முயற்சி என்னவாக இருக்குன்னா, அந்த ப்ராஜெக்டே நீங்கள் ஏன் ஒரு மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப்பாக பண்ணி அது யாருக்கு தேவைப்படுதோ அவங்ககிட்ட டெஸ்ட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு எங்களால் அவங்கள கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, கடந்த 5 வருஷத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு 356 ப்ராஜெக்ட் வந்து நம்ம அட்டல் இன்குபேஷன் சென்டரில் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் படிக்கிறவங்க, தொழில்நுட்ப கல்லூரிலேருந்தும் சரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் சரி, அவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்க வந்து அதை டெவலப்
1: புதுச்சேரி பகுதியை சேர்ந்த அனைத்து கல்லூரி மாணவர்களும் உங்களை அணுக முடியும்.
0: ஆமாம், புதுச்சேரி, காரைக்கால், மாஹேயானம் இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்டுமே கவர் பண்ணுறோம். இது கூட ஆடான என்ன ஆச்சுன்னா, நம்ம புதுவை கவர்மெண்ட் இருக்காங்களே, புதுச்சேரி கவர்மெண்ட்டில் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் தான் வந்து இந்த பர்டிகுலர் புத்தாக்கு மையத்துக்கும் ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் நோடல் ஏஜென்சி. ஸோ அவங்களோட ஃபண்டிங் சப்போர்ட் மூலிமா நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கோம், 4 டிஸ்ட்ரிக்ட்லேயுமே பண்ணியிருக்கோம். அதில் இன்னொரு 1000 கணக்கான பள்ளி கல்லூரி மாணவர்கள்கிட்ட ரீச் அவுட் பண்ணி அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப்ஸ், அவங்களுக்கு ப்ரோட்டோடைப் டெவலப்மெண்ட், அவங்களோட பிஸ்னஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோம்.
1: ரொம்ப எளிமையான ஒரு விளக்கமாக இருந்துச்சு. ஸ்கூல் லெவல்லேருந்தே அவங்க தொழில் முனைவராக மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ காலேஜ் லெவல்லே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நிறைய ஒரு டாக் இருக்கும், ஒரு அடிக்கடி பேசக்கூடிய ஒரு வார்த்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஸ்டார்ட் அப். இந்த ஸ்டார்ட் அப் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. அதனால ஸ்டார்ட் அப் அப்படின்னு திங்க் பண்ணாலே முதல்ல அவங்க என்ன பண்ணணும்?
0: இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு சார். நம்ம பிஸ்னஸ் மேனுக்கும் ஒரு ஸ்டார்ட் அப் ஓனரும் வேற வேறையா? ஒரு பிஸ்னஸ் மேன் எதுக்கு பண்ணுவார்? அவர் பண்ணுற ஒரு விஷயத்தை அதை யாருக்கோ கொடுத்து அதில் ஒரு ப்ராஃபிட் பார்க்கணும், ரெவன்யூ பார்க்கணுன்ற தாட் ப்ராசஸ் இருக்கும். அப்போது ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்க ஃப்ரீயாக பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்களும் அதே ரெவன்யூக்காக தான் பண்ணுறாங்க. பட் ஏன் அதை நம்ம ஸ்டார்ட் அப் சொல்கிறோன்னா, இப்போ கரண்ட்டாக நீங்கள் ஒரு 2016 பார்த்தீங்கன்னா

0: புதுமையான டெக்னாலஜிகள், நீங்கள் ராக்கெட் சயின்ஸாக எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் எலக்ட்ரானிக்ஸில் எடுத்துக்கலாம், இல்லை மெடிக்கல் சயின்ஸ் ரிசர்ச்சில் எடுத்துக்கலாம், பயோடெக்னாலஜியில் எடுத்துக்கலாம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய பேர் ஒரு 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த 25 முதல் 35 வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் ஆரம்பிக்கிற பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மெச்சூர் மைண்ட் இருக்காது. ஒரு பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் நார்மலாக என்ன பண்ணுவார்னா ஒரு மைக்கை வாங்கலாம், அந்த மைக்கில் ஒரு 10 ரூபா 20 ரூபா மேலே போட்டு அதை விற்கலாம். ஸோ அவங்க ட்ரேடிங்கில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, எந்தெந்த மார்க்கெட்டுக்குள்ளே எப்போ போகணுன்ற தாட் ப்ராசஸ் இருக்கும். ஆனால் இந்த ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, அதை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஸ்கேலபிள் திங்கிங், பில்ட் இன் இண்டியா ஃபார் குளோபல் யூஸ் கேஸ். அதாவது இந்தியாவில் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அதை உலகம் முழுக்க யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்டாக மாற்றணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கிறவங்க தான் ஸ்டார்ட் அப்ஸ்னு சொல்லுவாங்க. ரொம்ப தேவையான ஒரு ப்ராடக்ட் தான் பண்ணுவாங்க, ஏற்கனவே இருக்கிற ஒரு ப்ராடக்டை திருப்பி அவங்க விற்க மாட்டாங்க. ஸோ அதில் ஒரு இனோவேஷனை பண்ணி அதில் ஒரு மதிப்பு கூட்டுதலை பண்ணி அதை கொண்டு போய் சேர்க்கணும் ட்ரை பண்ணுவாங்க. அவங்கள தான் நாங்கள் மோஸ்ட்டாக ஸ்டார்ட் அப்ஸ்னு சொல்லுவோம். அந்த இந்த கரண்ட் யங்ஸ்டர்ஸ் ட்ரெண்டில் அதிகமாக போயிட்டுருக்கு.
1: அதான் அந்த ரொம்ப அதிகமாக நம்ம கேட்கக்கூடிய வார்த்தை ஸ்டார்ட் அப். இந்தியாவில் நிறைய ஸ்டார்ட் அப்கள் இருக்குன்றதும் நம்ம அடிக்கடி கேட்குறோம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு தலைமையில் நிறைய ஸ்டார்ட் அப், ஆயிரக்கணக்கான ஸ்டார்ட் அப் உருவாக்கியிருக்கு. பாண்டிச்சேரியிலே நீங்கள் சொன்ன மாதிரி 216 ஸ்டார்ட் அப் உருவாக்கிறது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அடுத்ததான் நம்ம ஒரு மாணவர்களுக்கான கேள்வி, இது இந்த ஏஐ ரோபோட்டிக்ஸ் IoT இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். பர்டிகுலராக இந்த அட்டல் இன்னோவேஷன் மிஷனில் இந்த வார்த்தைகள் கண்டிப்பாக இருக்கும். இதன் மூலயமா மாணவர்கள் புதிய கண்டுபிடிப்புகள் கொண்டு வர முடியுது. இப்போ இந்த தொழில்நுட்பங்கள் பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
0: இதெல்லாம் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்னா ஃப்ராண்டியர் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும்னா இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா டீப் டெக்னுவாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், ரோபோட்டிக்ஸாக இருக்கட்டும், இந்த ட்ரோன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரோன் டெக்னாலஜி, ஸ்பேஸ் டெக்னாலஜி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டால் அவங்க படிக்கும் போது அதை ஒரு ஐடியாவாக தான் அதை பார்க்க முடியும், அவங்களால ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த அட்டல் இன்குபேஷன் சென்டர் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரியான ஒரு ஃப்ராண்டியர் டெக்னாலஜியை ஃபஸ்ட்டு பசங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும். கம்ப்ளீட் கெப்பாசிட்டி பில்டிங் வந்து நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறோம். ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் கீழே வரும் அது. ஸோ இதில் ரோபோட்டிக்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸாக இருக்கட்டும், AIML-ஆக இருக்கட்டும், இன்னொன்று வந்து ஆக்மெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு வாங்க. ஸோ நம்ம ஒரு இடத்துல உட்காந்துட்டு இன்னொரு இடத்துல என்ன நடக்குதுன்றதை நம்மளால் பார்க்க முடியும். ஒரு வெல்டிங் கோர்ஸை வந்து நான் வெல்டிங் இடத்துல போய் தான் பண்ணணும்னு இப்போ அவசியம் கிடையாது. நான் ஒரு VR கிளாஸ் போட்டுட்டு அந்த வெல்டிங் எப்படி பண்ணுன்றதை நான் என் வீட்டிலேருந்து கூட கற்றுக்க முடியும். ஸோ இந்த டெக்னாலஜினா ஃபஸ்ட் நம்ம இளைஞர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அதை கற்றுக் கொடுத்து அவங்கள ஒரு அப்ளிகேஷனாக மாற்ற ட்ரை பண்ணணும். ஸோ இது எல்லாமே நாங்கள் கெப்பாசிட்டி அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் பண்ணிகிட்டு இருக்கோம்.
1: சார், அதாவது ஒரு தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டு மட்டும் இல்லாமல் அந்த தொழில்நுட்பம் மூலிமா என்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் அப்படின்றத அட்டல் இன்னோவேஷன் மிஷன் மூலிமா மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறீங்க.
0: மல்டி டிசிப்ளினையும் சொல்லலாம்.
1: அதாவது மாணவர்கள் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் தனியாக கற்றுக்காம ஓகே பல்திறன் கொண்டவர்களாக மாற்றுறீங்க. ஓகே, ரொம்ப அழகான ஒரு விளக்கம் சார். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சார், நம்ம பாண்டிச்சேரியில் மட்டும் நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்னோவேஷன் சொல்லக்கூடிய புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவு, என்டர்பிரினர்ஷிப்னு சொல்லக்கூடிய தொழில் முனைவு துறையில் என்னென்ன வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு காத்துட்ருக்கு?
0: இப்போ நிறைய காலேஜ் பசங்க அவங்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் ஒரு ஸ்டார்ட் அப்பாக கன்வெர்ட் பண்ணலாமா சார்ன்னு அப்ரோச் பண்ணுறவங்க லாஸ்ட் ஒரு 2 வருஷத்தில் அதிகம். ஆனால் நம்ம என்ன பண்ணோன்னா அவங்க கிட்ட இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்டும் ஒரு ஸ்டார்ட் அப்பாவோ இல்லை ஒரு தொழிலாவோ மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்கள நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த அட்டல் இன்குபேஷன் சென்டருக்குள்ளே ஒரு 12 மாதம் ஒரு 1 இயருக்கு வந்து ஒரு இன்குபேஷன் ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் ஒரு புதுசான ஒரு ஐடியா வச்சுருக்காரு, பட் இந்த ஐடியா யாருக்கு தேவைன்னு அவருக்கு தெரியாமல் இருக்கும், இல்லை இந்த ஐடியாவை நான் எப்படி டெவலப் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும், இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்களுக்கு நல்லா போகாமல் இருக்கும். ஸோ அவங்களும் சப்போர்ட்டுக்கு வருவாங்க, சார் நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் பட் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இதுக்கு நான் என்ன சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் சிஸ்டம்ஸை கிரியேட் பண்ணுறோம். அவங்களுக்கு தேவையான ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸையுமே நாங்கள் இன்டெரக்டாக கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மூலமாக கொடுப்போம். அந்த ஸ்கீம்ஸ் வச்சு அவங்க ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணி மார்க்கெட் பண்ணி ஒரு முதல் 10-20 கஸ்டமர் கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் ஒரு புத்தாக்கு மையம் ஒரு ஆண்டர்பிரினருக்கோ ஒரு ஸ்டார்ட் அப்புக்கோ சப்போர்ட் பண்ணுவோம்.
1: இப்போ மாணவர்கள் மட்டும்தான் இந்த அட்டல் இன்னோவேஷன் மிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா, இல்லை இப்போ கல்லூரியில் முடிச்சுட்டு போன மாணவர்கள் இருப்பாங்க, இல்லை முன்னாள் மாணவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும், அதை வந்து ஒரு ப்ராடக்டாக மாற்றணும் இருக்கும், அவங்கெல்லாம் அவங்கள வந்து அப்ரோச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா, அவங்களுக்கு உன்னோட உதவி கிடைக்குமா?
0: கண்டிப்பாக, நல்ல கேள்வி. ஆக்சுவலி அட்டல் புத்தாக்கு மையம் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 101 சென்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பள்ளிகளில் அட்டல் டிங்கரிங் லேப் பார்த்திங்கன்னா 10,000-க்கு மேலே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 1 கோடி பள்ளி மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்ந்துருக்கு. அட்டல் இன்குபேஷன் சென்டர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த 101 சென்டர்ஸ் மட்டுமே ஆல்மோஸ்ட் ஒரு 3000 ஸ்டார்ட் அப்ஸை சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 30,000-க்கு மேலான வேலை வாய்ப்புகளை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ் நாங்கள் அச்சீவ் பண்ணால் வெறும் காலேஜில் படிக்கிற பசங்களை மட்டுமே நாங்கள் டார்கெட் பண்ண முடியாது. ஸோ இந்த அட்டல் புத்தாக்கு மையம்ன்றது அனைவருக்குமான ஒரு சேவை மையம். அது வந்து கரண்ட்டாக படிக்கிற பசங்களாக இருக்கலாம், இல்லை பாஸ்ட் அவுட்டாக இருக்கலாம், இல்லை 20 வருஷம் முன்னாடி படித்து முடித்தவங்களாக இருக்கலாம், இல்லை படிக்காதவங்க கூட ஒரு ஐடியாவோடு இருக்காங்கன்னா கூட அவங்க வந்து பண்ணலாம். ஒரு 60 வயசு உள்ள ஒரு பர்சனுமே வந்து எங்ககிட்ட ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணுன்னு வந்து ரீச் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ஒரு அட்டல் புத்தாக்கு மையத்தில் கிடையாது, ரீஜனல் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க மட்டும் தான் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்.

0: கிடையாது. நம்ம கர்நாடகா, தமிழ்நாடு யாரை வேணாலும் சப்போர்ட் பண்ணணும். இதே தான் மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கிற அட்டல் புத்தாக்கு மையங்களும். பாண்டிச்சேரியில் இருந்து அவங்க வேறு இடத்துல போய் கூட பண்ணலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்மக்கிட்ட ஒரு மெரைன் ஸ்டார்ட் அப் இருக்காரு, அவர் ஓஷன் ஃபார்மிங் பண்ணுறாரு, கடலில் கேஜ் போட்டு மீனை வந்து வளர்க்குறாரு,
1: கடல்லே மீன் வளர்க்கு.
0: ஆமாம், அந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நார்வேலெல்லாம் அதிகம், பட் இந்தியாவில் இப்போ தான் பண்ணுறாங்க. இவர் வந்து இப்போ நாங்கள் ரீசெண்டாக ஐஐடி கரக்பூர்லேயும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து நம்மளுக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது, எந்த ஒரு ரீஜனல் ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. எந்த சென்டருக்கு யார் வேணாலும் எப்போ வேணாலும் அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் எடுத்துக்க முடியும்.
1: ரொம்ப அழகான ஒரு தெளிவான விளக்கங்கள் நம்ம இது வரைக்கும் கிடைச்சது சார். புதுமை என்பது வேற எங்கோ இருப்பதல்ல, நம்மை சுற்றி

0: இந்த ஒரு ரீஜனல் ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. எந்த சென்டருக்கு யார் வேணாலும் எப்போ வேணாலும் அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் எடுத்துக்க முடியும்.
1: ரொம்ப அழகான ஒரு தெளிவான விளக்கங்கள் நம்ம இது வரைக்கும் கிடைச்சது சார். புதுமை என்பது வேற எங்கோ இருப்பதல்ல, நம்மை சுற்றியுள்ள ஒரு பிரச்சனையை பார்த்து இதற்கு வேறு ஒரு தீர்வு இருக்கிறதா என்று நாம் கேட்கும் அந்த கணத்திலேயே புதுமை தொடங்கிவிடுகிறது. எனவே கேள்வி கேளுங்கள், சிந்தியுங்கள், முயற்சி செய்யுங்கள். தவறு ஏற்பட்டால் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய ஒரு சிறிய யோசனை நாளை பெரிய மாற்றத்திற்கான தொடக்கமாக இருக்கலாம். புதுச்சேரி இளைஞர்களின் சாதனைகள் உயரட்டும். மிகவும் அருமையான கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் இயங்கும் அட்டல் இன்குபேஷன் மையத்தின் முதன்மை செயல் அதிகாரி விஷ்ணுவர்தன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி சார், வணக்கம்.
0: நன்றி சார்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது அட்டல் புத்தாக்க இயக்கம், இளைஞர்களுக்கான புதிய பாதை சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்றவர் புதுச்சேரி அட்டல் இன்குபேஷன் மையத்தின் முதன்மை செயலதிகாரி திரு விஷ்ணுவர்தன், நேர்முகம் கண்டவர் எம் சரவணகுமார். நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு.

உன்னருகே நான் இருந்தால். இது கேட்ட பாடலின் படம். ஒழித்தது சித்ரா, கிருஷ்ணராஜ் குரல்கள். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் அவர்கள் விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2026-27 ஆண்டில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்குதல் என்ற திட்டத்தின் மூலம் தகுதி வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு இப்போது குறிப்பிடப்படும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. ஒருமுறை நிதியுதவியாக தலா 10 லட்சம் வழங்கப்பட உள்ளது. பயிர் வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் கரும்பு மதிப்பு கூட்டுதல் நிறுவனம் அமைத்திட 35% மானியம் அல்லது 10 லட்சம் மிகாமல் வழங்கப்படும். பேக்கேஜிங் மற்றும் வர்த்தக முத்திரை உருவாக்குதல் ஆகியவற்றுக்கு ஒருமுறை நிதியுதவியாக 5 லட்சம் வழங்கப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நிலையான சுய நிர்வாக அமைப்புகளாக செயல்படவும் உழவர்களுக்கான சேவைகளை திறம்பட வழங்கவும் இந்த திட்டம் உதவும். நிதியுதவி பெறுவதற்கான விண்ணப்பங்களை தகுதியுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தை அணுகி பெற்றுக் கொள்ளலாம். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான இணைப்புகளுடன் இம்மாதம் 23 மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குநர் இந்த செய்தியை தெரிவித்துள்ளார்.

மின்சார கனவு படத்திற்காக வந்தது எஸ்பி பாலசுப்ரமணியம், மால்குடி சுபா குரல்கள். நிறம் 8:44:25, நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

0: திரையிசை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. டிஜிட்டல் தொலைத்தொடர்பு வசதிகளால் நாட்டில் கல்வி, மருத்துவம் மற்றும் மக்களுக்கான அரசின் எல்லா சேவைகளும் வலுவடைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் 10வது இந்தியா மொபைல் காங்கிரஸ் மாநாட்டை தொடக்கி வைத்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற 57வது ஜிஎஸ்டி சபை கூட்டத்தில் கைது நடவடிக்கை மேற்கொள்வதற்கான வரி அதிகாரிகளின் அதிகாரம் நீக்கப்பட்டு வழக்கு தொடுப்பதற்கு

0: இதற்கான 1 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு தொகை வரம்பு 5 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று மாலை செய்தியாளர் கூட்டம் ஒன்றில் இதை தெரிவித்தார். இன்றைய கூட்டத்தில் GST விகிதங்கள் மாற்றப்படவில்லை என்றும் அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் எதிர்கால ஒழுங்குமுறை தொடர்பான ஆலோசனை ஆவணம் அடுத்த 1 மாத காலத்திற்குள் வெளியிடப்படும் என மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் உலக மேம்பாட்டு அறிக்கையை வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று நொய்டாவில் உள்ள தகவல் தொழில்நுட்ப கழகம் ஒன்றில் புதிய மாணவர்களிடையே உரையாற்றினார். 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை எட்டுவதில் பங்களிக்கும் வகையில் இளைஞர்கள் தங்களின் திறன்கள், படைப்பாற்றல் மற்றும் புதுமையாக்க உணர்வுகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் கடந்த 6ஆம் தேதி நடைபெற்ற தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் நாளை எண்ணப்பட உள்ளன. 11 வேட்பாளர்கள் போட்டியிட்ட இத்தேர்தலில் 80.81% வாக்குகள் பதிவாகியுள்ளன. புதுச்சேரியில் SIR பணியின்போது விடுபட்ட வாக்காளர்கள் மற்றும் 18 வயது பூர்த்தி அடைந்த புதிய வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக் கொள்வதற்கான சிறப்பு முகாம் தட்டாஞ்சாவடி அல்லாத இதர எல்லா தொகுதிகளிலும் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் நாளை நடைபெற உள்ளது. இவ்வாண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு கனேடிய பெண் கவிஞர் மற்றும் கட்டுரையாளர் ஆன் கார்சனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனையடுத்து 9:15 ஸ்பாட்லைட். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:30 நாடகமலர். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய
2: Good evening. This is Akashwani. I am VC Pramod with the news at 9. The headlines. GST Council scraps arrest power of tax officers, raises prosecution threshold to 5 crore from 1 crore rupees, no changes made to GST rates. Prime Minister Narendra Modi says growing use of digital technology makes stronger phone and network security essential, calls for global framework to tackle deepfakes and cyber frauds. Government to release consultation paper on artificial intelligence regulations within next month to ensure AI safety and tackle deepfakes, announces Electronics and IT Minister Ashwini Vaishnav. 42 former judges write open letter expressing concern over attempts to undermine Election Commission, judiciary and other constitutional institutions. Canadian poet Anne Carson wins Nobel Prize in Literature for bold and innovative work blending classical tradition with contemporary forms. And in badminton, PV Sindhu sails into women's singles quarterfinal of Arctic Open at Vantaa in Finland. The GST Council, during its 57th meeting in New Delhi today, approved a series of measures to ease compliance for taxpayers. The decisions include scrapping the arrest powers of tax officers under the GST regime and raising the threshold for prosecution from 5 crore rupees to 1 crore rupees. Finance Minister Nirmala Sitharaman made the announcement while addressing the media in the national capital this evening.
3: The council recommended removing arrest powers under GST. Council recommended raising the prosecution threshold from 1 crore to 5 crores and reducing the general penalty from 25,000 to rupees 10,000.
2: The punishment, whether a fine, imprisonment or both, will be left to judicial discretion in each case. A taxpayer who files a return late, makes a mistake or falls behind on payment will face recovery proceedings, interest and a proportionate penalty. The finance minister said no changes has been made to GST rates at the meeting and that the rate structure is settled. She said the GST Council has recommended common standards for notices and proceedings.
3: GST Council today has recommended common standards for notices and proceedings and no notices below the prescribed monetary threshold of 10,000 rupees, including withdrawal of pending notices below the said threshold. We will not be issuing any notices for monetary threshold of 10,000 or below.
2: Ms. Sitharaman said the council has also taken steps

0: ಆಕಾಶವಾಣಿ ನಾಡಗಮಲ ತೀರ್ಪುಗಳ್ திருத்தப்படல நாடகம் எழுதியவர் மணமேல்குடி கவி வெண்ணிலவன். இதில் நடித்தவர்கள் ருத்ரமூர்த்தி, க ஞானசேகரன், ஜானகி டி என் சரஸ்வதி, சந்தோஷ் எஸ் சசிகுமார், நாகராஜ் ஆர் டி பன்னீர்செல்வம், மாதவனாக எஸ் கருணாகரன், சௌந்தர்யா ஜி கவிதா மற்றும் பலர். தீர்ப்புகள் திருத்தப்படலாம் நாடகம்.
1: எக்ஸ்கியூஸ் மீ சார்.
2: எஸ் கம் இன்.
1: குட் மார்னிங் சார்.
2: குட் மார்னிங் இருக்கட்டும். நான் எதுக்காக கூப்பிட்டிருக்கேன் தெரியுமா?
1: ஏதாவது இன்கிரிமெண்ட் கொடுக்க போறீங்களா சார்?
2: இன்கிரிமெண்ட் வேணுமா? நீங்க செஞ்சிருக்கிற வேலைக்கு போலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளி இருக்கணும்.
1: நாங்க என்ன சார் தப்பு பண்ணோம்?
2: செய்யறத செஞ்சுட்டு கேள்வி வேற கேட்கிற கேள்வி. நீங்க ரெண்டு பேரும் நம்ம கம்பெனி மெடிக்கல் ப்ராடக்ட் ஃபார்முலாவ வேற கம்பெனிக்கு வித்தத ஆதாரத்தோட கண்டுபிடிச்சிட்டேன் தெரியுமா
3: சார்? தேவையில்லாம எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க.
2: நாகராஜ், மாதவன், உங்க ரெண்டு பேரையும் கம்பெனியை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்ட
3: சார்.
2: ஆர்டர் கொடுப்பாங்க, வாங்கிட்டு நீங்க வெளியே போகலாம்
1: சார். எங்களை மன்னிச்சிடுங்க, ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு தப்பு பண்ணிட்டோம். திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார்.
2: எனக்கு தப்பு பண்றவங்களை கண்டாலே பிடிக்காது. அதுலயும் தப்பு பண்ணிட்டு திருந்திட்டேன், எனக்கு திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேக்குறவங்கள சுத்தமா பிடிக்காது. நீங்க போகலாம்.
1: அப்போ இதுதான் உங்க முடிவா?
2: நீ எப்படி கேட்டாலும் இதுதான் என்னுடைய முடிவு. புரிஞ்சுதா? அவுட்.
1: மிஸ்டர் ருத்ரமூர்த்தி, நான் நாகராஜ் இல்ல, நாக பாம்பு. உங்களை கொத்தாம விட மாட்டேன்.
2: நாகராஜ், இந்த டைலாக்க பழைய படத்துல நம்பியார் பல தடவை பேசி கேட்டுட்டேன். புரிஞ்சுதா? கெட் அவுட்.
1: என்ன நீங்க வெளியே அனுப்புனதுக்காக ரொம்ப வருத்தப்பட வேண்டி வரும். ஏண்டா இவனை பகச்சுக்கிட்டோம்னு ஃபீல் பண்ற அளவுக்கு வப்பேன். குட் பை.

0: என்னங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
1: என்ன ஜானகி?
0: அது வந்து ஆபீஸ்ல யாரோ ரெண்டு பேரை நீங்க டிஸ்மிஸ் பண்ணி நீக்கிட்டீங்களாமே.
1: ஆமா, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அதனால அவங்களை வேலையை விட்டு நீக்கிட்டேன். ஆமா, இதெல்லாம் யார் சொன்னா? டிரைவர் வீட்டுல வந்து உளறிட்டானா?
0: ஏன் அவனை குறை சொல்றீங்க? உள்ளதை தானே சொன்னா? ஆமா, நீங்க நீக்கின ரெண்டு பேரும் ரொம்ப மோசமான ஆளுங்களாமே. அவங்களால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோண்டாங்க, நான் பயப்படுறேன்.
1: இத பாரு ஜானகி, அப்படி எல்லாம் எதுவும் ஆகாது, புரிஞ்சதா? நீ போய் வேலையை பாரு, நான் மாடியில போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்.
2: அக்கா,
0: யார் அது இந்த நேரத்துல?
2: அக்கா,
0: டேய் தம்பி சந்தோஷ்.
2: அக்கா
0: வாடா தம்பி.
2: நல்லா இருக்கியா அக்கா?
0: நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? பாட்டு எவ்வளவு நாளாச்சு, நாம இப்படி பிரிஞ்சிருப்போம்னு நினைக்கவே இல்லடா தம்பி.
3: யாருமா?

0: மாமாவா? மாமா, நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு? ஏன் மாமா இவ்வளவு நாளா வரவே இல்ல?
1: சௌந்தர்யா எப்படி இருக்கு?
0: நல்லா இருக்கேன் மாமா.
1: அக்கா,
2: தம்பி,
1: நான் இங்க வர்றது மாமாவுக்கு சுத்தமா பிடிக்கிறது இல்ல, அதனாலதான் நான் இங்க வரதே இல்ல. அக்கா, நான் இப்ப நல்லபடியா பிசினஸ் செய்யறேன், நல்லாவும் சம்பாதிக்கிறேன். அக்கா, நான் சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல மனுஷனா வாழணும்னு ஆசைப்படுறேன்க்கா. அதனாலதான் மாமா கிட்ட சொல்லி சௌந்தர்யாவ பொண்ணு கேட்கறதுக்காக வந்திருக்கேன்க்கா.
3: ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனுக்கெல்லாம் என் பொண்ணை எப்போதுமே கொடுக்க மாட்டேன்.
2: என்னங்க
1: மாமா?
3: என்ன அப்படி கூப்பிடாதடா, அருவறுப்பா இருக்கு.
1: மாமா,
3: ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனெல்லாம் என்ன உறவு சொல்லி அழைக்கிறத நான் விரும்பல, புரிஞ்சுதா?
2: எங்க அப்படி சொல்றீங்க? என்ன இருந்தாலும் அவன் என் தம்பி.
3: இங்க பாரு ஜானகி, அக்கா தம்பி அப்படிங்கிற உறவெல்லாம் இருக்க கூடாது. சொல்றது புரிஞ்சுதா? நான் வெளியே போயிட்டு திரும்பறதுக்குள்ள இந்த வீட்டுல அவன் இருக்க கூடாது.
1: இத பாருங்க மாமா, எனக்கு இந்த ஜென்மத்துல பொண்டாட்டின்னா சௌந்தர்யா தான். நிச்சயமா அவளை உங்க சம்மதத்தோட தான் கைப்பிடிப்பேன். நான் வரேன்.
2: சந்தோஷ் தம்பி.
0: அம்மா, அம்மா, அழாதமா. ஏமா மாமா மேல இவ்வளவு வெறுப்பா இருக்காரு அப்பா.
2: சௌந்தர்யா, உங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாம் திருந்த மாட்டாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு தீர்ப்பை எழுதி வச்சிட்டு இருக்காருமா. அதனாலதான் யதார்த்தமா ஒரு பிரச்சனையில சந்தோஷ் ஜெயிலுக்கு போனான். அதையே காரணம் காட்டி அவனை வெறுத்ததோட இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா நான் அவனையோ என்னைய பெத்தவங்களையோ பார்க்க போக கூடாதுன்னு சொல்லிட்டாருமா. அதே மாதிரி எங்க வீட்டுல இருந்தும் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு.
0: அழாதமா, அழாத. எனக்கும் மாமா மேல அன்பு, பாசம், நேசம் எல்லாமே இருக்கு. நிச்சயமா ஒரு நாள் மாமாவை புரிஞ்சுக்கிட்டு அப்பா ஏத்து பாருமா. நீ கவலைப்படாத.
4: என்னண்ணா இது? நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தீங்க, ஆனா ருத்ரமூர்த்தி உங்களை வேலையை விட்டு அனுப்பிட்டாரு அண்ணே. அதோட சேர்ந்து எனக்கு வேலை போயிடுச்சுண்ணே.
5: கவலைப்படாதடா, இவனோட கம்பெனி இல்லாட்டி என்ன? வேற இடமே இல்லையா? வேலையே கிடைக்காதா?
4: அப்படின்னா அவனை நீங்க பழி வாங்க போறது இல்லையா?
5: அது எப்படிடா விட்டுற முடியும்? இந்த நாகராஜ் யாருன்னு தெரியாம சீண்டி பாத்துட்டான்.
4: ஆமா, அவனை விடக்கூடாது.
5: ருத்ரமூர்த்திய எப்படி பழி வாங்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க.
4: சூப்பர்.
5: சரி கிளம்பு, வெளியில போயிட்டு வருவோம். என்ன தங்க கூட்டமா இருக்கு? என்னன்னு பாரு.
4: அவனாவது தண்ணி போட்டு விழுந்து கிடப்பான. வாங்கண, நாம போவோம்.
5: இருடா பாத்துட்டு போவோம்.
6: ருத்ரமூர்த்தி, எனக்கு உன் பொண்ணா கொடுக்க மாட்டியா? எனக்கு எனக்கு என்னடா குறைச்சல? இங்க பாருடா, உன் பொண்ண கண்டிப்பா விடமாட்டேன். உன் பொண்ண கல்யாணம் பண்ணி உன்னை பழி வாங்கல. டே ருத்ரமூர்த்தி, ருத்ரமூர்த்தி, நான் சந்தோஷம் இல்லடா, நான் சந்தோஷம் இல்ல.
5: யார சொல்றான்?
6: டே யார
5: ருத்ரமூர்த்தின்னு சொல்றான்?
6: உன் பொண்ண கொடுக்க முடியாடா ருத்ரமூர்த்தி.
4: என்ன, அவன் யாரோ குடிச்சிட்டு ஒளரிட்டு கிடக்குறான?
6: கல்யாணம்
4: அவங்க என்னென்ன பேச போறீங்க? வாங்க போவோம்.
5: பேசாம இருடா. தம்பி, தம்பி, தம்பி, உன்னதான் யாருப்பா? உன் பேர் என்ன? அது யாரு ருத்ரமூர்த்தி? நீ
6: நீ யாரியா அவனை கேக்குறதுக்கு? அவனுக்கு வேண்டிய ஆளையா நீனு சொல்லியா? யாரு நீ?
5: இல்லப்பா, ஏதோ உளறினியே, கோமா கூட பேசினியே.

0: மெடிக்கல் கம்பெனியோட எம்டி ருத்ரமூர்த்தி. ஆமாண்ணா.
1: நம்ம எதிரி பேர் சொல்றானே தம்பி. தெரியும் தம்பி, அவர் மேல உனக்கு என்ன கோபம்?
0: நான் வந்து
1: சரி வா, வீட்டுக்கு போக, அங்க போய் பேசிக்கலாம். டேய் மாதவா, சீக்கிரம் ஆட்டோ போடுறேன். கும்பி ஆட்டோ, கும்பி
2: ஆட்டோ, ஆட்டோ இங்க வாங்க. இங்க ஏன்ன யாரோ ஒருத்தன நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலண்ண.
1: டேய் மாதவா, உனக்கு இப்ப புரியாதுடா, பிறகு விவரமா சொல்றேன். முதல்ல உட்காரு.
0: நான் எங்க இருக்கேன்
1: தம்பி? பத்திரமா தான் இருக்க, கவலைப்படாத. முதல்ல உன் பேர் என்னன்னு சொல்லு.
0: என் பேரு சந்தோஷ். ஆமா, நீங்க யாரு? நான் எப்படி இங்க வந்தேன்?
1: தம்பி, நீ ரோட்ல போதையில விழுந்து கிடந்த, நாங்க தான் உன்னை எழுப்பி கூட்டிட்டு வந்தோம். ஆமா, யாரு உன்னோட எதிரி? ஏதோ ருத்ரமூர்த்தி அப்படின்னு கூட ஏதோ பேசுனீங்க.
0: அந்த ருத்ரமூர்த்தி பத்தி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க. எனக்கு பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லிட்டான். எனக்கு இனிமே அவன் தான் எதிரி.
1: யாரு? அந்த மெடிக்கல் ப்ராடக்ட் கம்பெனி வச்சிருக்கிறாரு அவரா?
0: அவரே தான்.
1: நீ அவர் பொண்ண விரும்புற? அந்த பொண்ணு உன்ன விரும்புதா?
0: ஆமா, அவளும் என்ன விரும்புறா. ஆனா எனக்கு இல்லனா அந்த ருத்ரமூர்த்தி தான் இருக்காரு.
1: அப்படின்னா கவலைப்படாத, அந்த பொண்ண நீ கைப்பிடிக்க, நான் நிச்சயம் உதவி செய்யறேன்.
0: என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, நீங்க ஏன் எனக்கு உதவணும்? உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது.
1: தம்பி, என்னை யாருன்னு தெரியாம இருக்கலாம், ஆனா உண்மையான காதல் எப்போதுமே தோற்க கூடாதுன்னு நினைக்கிறவனா? அதனாலதான் உன்னுடைய காதல் கதையை கேட்ட உடனே ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் சொல்ற மாதிரி நீ கேட்டீங்கன்னா உன் அக்கா மகளை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்.
0: அதுக்கு ஏ மாமாவே தடையா இருப்பாரே.
1: அத பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நான் சொல்ற மாதிரி மட்டும் நீ செஞ்சா போதும்.
0: கண்டிப்பா செய்யறேன். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க.
1: நீ இனிமே இங்கதான் தங்கணும். நாளைக்கு காலையில போய் உன் அக்கா மகள்கிட்ட பேசு, அவளை எப்படியாவது நீ சொல்றத கேட்கிற அளவுக்கு மாத்திரு. உங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு.
0: அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. நீங்க யாரோ எவரோ, என் காதல புரிஞ்சுக்கிட்டு எங்களை சேர்த்து வைக்க பாக்குறீங்க. ஆனா என் மாமா என்னோட காதலையும் பாசத்தையும் புரிஞ்சுக்காம எங்களை பிரிக்க பாக்குறாரு.
1: டோன்ட் வரி, நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடு. நாளைக்கு காலையில உனக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்றேன்.
2: என்னண்ணே இது, நம்ம எதுக்குன்னே இதுக்கு முயற்சி பண்ணணும்? ருத்ரமூர்த்திய பழி வாங்கணும். ஆனா அதை விட்டுபிட்டு இவன் காதலை சேர்த்து வைக்க போறேன்னு சொல்லிட்டு பெரிய ஹீரோ மாதிரி பேசுறீங்க.
1: டேய், ருத்ரமூர்த்திய பழி வாங்குறதுன்னா நேரா போய் துப்பாக்கிகளை சுடுறது நினைச்சியா? எதிரிக்கு எதிரி, நமக்கு நண்ப. இவனை வச்சு காய நகர்த்தி அவனை பழி வாங்க போற?
2: என்ன, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன போங்க,
1: உனக்கு இப்ப புரியாது, போக போக புரியும் பாரு. சந்தோஷ், நான் சொன்ன மாதிரி உங்க அக்கா பொண்ணுகிட்ட இந்த ஒரு மாசமா நல்லா பழகி நீ எதை சொன்னாலும் கேக்குற மாதிரி செஞ்சிட்டல்ல.
0: இப்ப நான் எதை சொன்னாலும் அவ செய்வா.
1: வெரி குட். நாளைக்கு அவளை மகாபலிபுரம் போகலாம்னு சொல்லி கூட்டிட்டு நான் சொன்ன இடத்துக்கு வந்துரு.
0: கண்டிப்பானே, அவளை நான் கூட்டிட்டு வந்துட்டா எங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயமா கல்யாணம் பண்ணி வச்சிடுவீங்களா?
1: அதுக்கு தானப்பா கூட்டிட்டு வர சொல்றேன். சரியா, மறந்துடாம இன்னைக்கு சாயங்காலம் போய் அவளுக்கு ஞாபகப்படுத்திடு.
0: ஓகேண்ணே, நான் வரேனே.

0: என்னன்னே இது, ருத்ரமூர்த்திய பழி வாங்குறேன்னு சொல்லிவிட்டு இப்ப என்னடா இவன் காதலை சேர்த்து வைக்கிறதுலயே ரொம்ப தீவிரமா இருக்கீங்க.
1: சத்தம் போடாத, எங்க
0: ரூம்ல நல்லா தூங்குறான்.
1: நல்லா பாத்தியா?
0: நல்லா பாத்துட்டேன். போதையில நல்லா தூங்குறான். இடியே விழுந்தாலும் அவன் ஏந்திருக்க மாட்டான்.
1: இங்க வேண்டா, நாகராஜ பத்தி நீ புரிஞ்சுக்கணும்.
0: குழப்பாம திட்டத்தை மட்டும் சொல்லுங்க. என்ன?
1: சரி சொல்ற கேள். சந்தோஷ் சௌந்தர்யாவை கூட்டிக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வந்துருவான். அங்க அவங்க ரெண்டு பேருக்கும் நான் ரெடி பண்ணி இருக்கிற ஆளு கூல் ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலந்து கொடுப்பான். இவங்க ரெண்டு பேரும் மயக்கம் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவளை ஒரு இடத்துல அடைச்சிட்டு சந்தோஷ் பேசுற மாதிரியே அவனுடைய செல்லுல இருந்து ருத்ரமூர்த்திக்கு போன் செஞ்சு ஒரு பெரிய தொகைய கொண்டு வர சொல்லுவேன். அப்பதான் மகளை உயிரோட பார்க்கலாம்னு அலறிக்கிட்டு பணத்தோட வருவான்.
0: அப்படின்னா பணத்தை வாங்கிட்டு அந்த பொண்ணை விட்டுடுவீங்களான்?
1: நான் என்ன மடையனா விடுறதுக்கு? அந்த பொண்ணை மும்பையில வித்துட்டு அந்த பழிய சந்தோஷ் மேல விழுகிற மாதிரி பண்ணிடுவேன். இப்ப மகளை காணும்னு சொல்லிட்டு ருத்ரமூர்த்தி கவலைப்படுவான், சந்தோஷ் மேல சந்தேகப்பட்டு கேஸ் கொடுப்பான். இதுதான்டா என்னுடைய பிளான். எப்படி?
0: சூப்பர். அவனோட கைய வச்சு அவன் கண்ண குத்துற மாதிரி செஞ்சிட்டீங்க. ரியலி கிரேட்.
1: சரி, நான் சொல்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வர்ற இடத்துக்கு போய் நம்ம பிளான் சரியா நடக்குதான்னு பாத்துக்கோ. ஓகே
0: ஓகேண்ண, ஓகேண்ண. இப்ப நான் கிளம்புறேன்.
2: நம்ம பொண்ணு சௌந்தர்யாவை காணுங்க. ஃப்ரெண்ட் பர்த்டே பார்த்தி சாயங்காலம் 4 மணிக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு போனாலே, ஆனா இப்ப 6 மணி ஆயிடுச்சுங்க, இன்னும் அவ வரலங்க.
3: என்ன என்ன சொல்ற ஜானகி? அவ என்ன சொல்லிட்டு போனா?
2: யாரோ ஃப்ரெண்ட்ஸோட மகாபலிபுரம் போறதாதான் சொல்லிட்டு போனாங்க. இன்னும் காணுமே.
3: ஹலோ ஹலோ, யார் பேசுறது?
4: ருத்ரமூர்த்தி. என்ன யாருன்னு தெரியல? நான் தான் சந்தோஷ் பேசுறேன். உன் பொண்ணு எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீல்ல, எனக்கு கிடைக்காத உன் மக இருக்கவே கூடாது. அதனாலதான் அவளை நான் கடத்திட்டு வந்துட்டேன்.
3: என்னடா சொல்ற?
2: என்னங்க?
4: நீ எதுவும் பேசக்கூடாது. நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும். உடனே ஒரு 50 லட்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வரணும். அப்பதான் உன் மகளை உயிரோட நீ பார்க்கலாம்.
3: என்ன?
4: போலீஸுக்கு போன் பண்ண.
3: என்னடா சொல்ற?
2: என்னங்க? என்னாச்சு?
4: இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. நீங்க வர வேண்டிய இடத்தை சொல்றேன், கேட்டுக்கங்க.
3: ஹலோ ஹலோ, கட் பண்ணிட்டானே.
2: யாருங்க போன்ல?
3: அதான் உன்னோட தம்பி நம்ம மகளை கடத்திட்டு போய் வச்சிருக்கான்.
2: என்னது?
3: 50 லட்சம் கொடுத்தாதான் விடுவேன்னு சொல்றான். நான் சொன்னேன்ல, ஜெயிலுக்கு போனவன் திருந்த மாட்டான்னு. பாத்தியா? இருக்கட்டும், அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன்.
2: சந்தோஷ், என்னடா அது?
3: இன்ஸ்பெக்டர், என் மகளை கடத்திட்டாங்க, எப்படியாவது நீங்க தான் காப்பாத்தணும்.
5: மிஸ்டர் ருத்ரமூர்த்தி
3: சார்,
5: கவலைப்படாதீங்க. நான் சொல்ற மாதிரியே நீங்க பணத்தோட அவன் சொன்ன இடத்துக்கு போங்க. அதுக்கு முன்னாடியே எங்க டீம் ஆளுங்க அங்க இருப்பாங்க.
3: சரி சார்,
5: நாங்களும் வந்துடுறோம். உங்க மகளை நிச்சயமா காப்பாத்திடலாம், கவலைப்படாதீங்க.
3: தேங்க்யூ சார், தேங்க்யூ இன்ஸ்பெக்டர்.
2: என்னங்க, நானும் கூட வரேங்க.
3: வரவேண்ணா ஜானகி, உன்னுடைய தம்பிய சுட்டு பொசுக்கியாவது என் மகளை காப்பாத்தி கூட்டிட்டு வருவேன். நான் வரேன்.
6: பாகம்

0: அந்த சந்தோஷ் அவனா வந்து வலையில மாட்டிக்கிட்டான். இதோ அவன் ஆசைப்பட்ட அக்கா மக மும்பைக்கு போக போறான். டேய் மாதவன், ஏஜென்ட்டுக்கு போன் பண்ணியா?
1: முன்னாடியே போன் பண்ணிட்டேனே, இப்போ இதோ வந்துருவான்.
0: டேய் சந்தோஷ் பாவண்டா, நீ ருத்ரமூர்த்திய பழி வாங்க நினைச்ச எனக்கு நீ உதவுனதுக்காக ரொம்ப நன்றி. அதே நேரம் நீ ஆசைப்பட்ட சௌந்தர்யா இப்போ மும்பைக்கு போக போறா, அந்த பழியும் ஓ மேலதாண்டா விழும். எப்படி அடிக்கிற?
2: உனக்கு ஒன்னு ரெண்டு பத்தாது, இன்னொன்னு வாங்கிக்க, இன்னொன்னு வாங்கிக்க.
3: நீ எப்படி எப்படி
2: ஏன் அப்படி தடுமாறுற? வெயிட் வெயிட், எல்லாத்தையும் நானே
3: சொல்றேன். சந்தோஷ்
2: கத்தக்கூடாது, கத்தக்கூடாது.
3: என்னுடைய கைய கட்டுற ஏண்டா? டேய் விடுறா,
2: நான் பேசுறது மட்டும்தான் நீ கேட்கணும். என்ன நாகராஜ், குழப்பமா இருக்கா? நானே தெளிவா சொல்றேன். நான் என் மாமாவோட வீட்டுல சண்டை போட்டுட்டு வெளியில வந்துகிட்டு இருக்கப்ப நீயும் நண்பன் மாதவனும் பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அத கேட்டுட்டேன்டா. என் மாமாவை பழி வாங்கறதுக்கு ஐடியா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. உங்களோட திட்டத்தை தெரிஞ்சு அத முறியடிக்கிறதுக்காக தான் நான் குடிச்சிட்டு ரோட்ல எங்க மாமாவை திட்டுற மாதிரி நடிச்சேன்டா. அத நீங்களும் நம்பி என்ன கூட்டிட்டு போய் என் மூலமா என் மாமாவை அவமானப்படுத்தி அதன் மூலமா நீங்க லாபம் அடையலான்னு பாத்தீங்களா? டேய், நான் உங்க திட்டத்துக்கு ஒத்துழைக்கிற மாதிரி நடிச்சேன்டா.
0: நீ உங்க அக்கா பொண்ண கல்யாணம் பண்ணணும் சொன்னியே, அதுக்கு நான் எவ்வளவு உதவி பண்ணடா. டேய் என்னை விட்டுறா. டேய்
2: எனக்கு அவர் பொண்ண கட்டி கொடுக்காட்டாலும் பரவாயில்லடா, அவங்களும் அவங்க குடும்பமும் இன்னைக்கும் நல்லா இருக்கணும் தானா நான் நினைப்பேன். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா?
0: என்ன?
2: நீ சொல்ற மாதிரி எல்லாம் கேக்குற மாதிரி நடிச்சேன். நீ எந்த அளவுக்கு போறங்கறத பாக்கிறதுக்காக தான் நீங்க ரெண்டு பேரும் வர வரைக்கும் தூங்குற மாதிரி நடிச்சேன். நீயும் நான் தூங்கிட்டேன்னு நினைச்சு மாதவன் கிட்ட உன் திட்டத்தை எல்லாம் சொன்ன, அத நான் கேட்டுட்டே தான்டா படுத்திருந்தேன். இப்ப புரிஞ்சா?
0: நீ துரோகி, துரோகி.
2: யார் துரோகி? வேலை கொடுத்த முதலாளிக்கு அவருக்கு தெரியாம அவருக்கும் கம்பெனிக்கும் துரோகம் பண்ணியே, அது துரோகமா? இல்ல எங்க ரெண்டு பேருக்குள்ளேயே பகைய மூட்டி அதுல குளிர் காயலான்னு நினைச்சியே, அதை தடுக்க நான் பிளான் போட்டனே, அது துரோகம்.
4: அதுக்கு மேல நான் சொல்லண்டா உனக்கு.
3: போலீஸ், போலீஸ்.
4: நாகராஜ், உன்னோட திட்டம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? சந்தோஷ் முன்னாடியே என்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டு உன்னை ஃபாலோ பண்ணாரு. அப்பப்போ உன்னுடைய நடவடிக்கைகளை பத்தியும் எனக்கு தகவல் கொடுத்தாரு. அதனாலதான் உன்னை கையும் களவுமா பிடிக்க முடிஞ்சது. அது மட்டுமல்ல, உன்னோட கூட்டாளி மாதவன் அவனோட வந்தானே மும்பை ஏஜென்ட், எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. வெல்டன் சந்தோஷ், உங்களை மாதிரி ஒவ்வொருத்தரும் இருந்தா காவல்துறைக்கு ரொம்ப உதவியா இருக்கும், குற்றங்களும் குறையும். மிஸ்டர் ருத்ரமூர்த்தி, இப்ப நீங்க உள்ள வாங்க.
2: சார், எங்க மாமாவுக்கு?
4: டோன்ட் வரி சந்தோஷ், வர்ற வழியிலேயே ருத்ரமூர்த்தி கிட்ட உங்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டேன்.
2: சாரி மாமா, என்ன மன்னிச்சிடுங்க. உங்ககிட்ட எதுவும் சொல்லாம சௌந்தர்யாவை கூட்டிட்டு வந்துட்டேன். அதுவும் இவங்களை கையும் களவுமா பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் அப்படி பண்ணேன் மாமா.
5: சரியும்பா, எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் என்கிட்ட சொல்லிட்டாரு. சந்தோஷ், என் மருமகனே, நம்ம குடும்ப மானத்தையே காப்பாத்திட்டப்பா. அது மட்டுமல்ல, நான் உயிருக்கு உயிரான நினைக்கிற என் மக சௌந்தர்யாவோட வாழ்க்கையை மொத்தமா காப்பாத்தி கொடுத்திருக்கியே, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்லதுன்னே தெரியல.
2: என்னமாமா இது நன்றி அது இதுன்னு இதுக்கு போய் இப்படி கண் கலங்கிட்டு? மாமா, என்னைக்குமே நான் நீங்க வளர்த்த புள்ளதான், இது என்னோட கடமை மாமா, கடமை.
5: தவறு செஞ்சவங்க சந்தர்ப்பம் கிடைச்சா நல்லவங்களா மாற மாட்டாங்கன்னு என் மனசுல நான் எழுதி வச்சிருந்த தீர்ப்ப இப்ப திருத்தி எழுதிட்டேன். என் பொண்ணு சௌந்தர்யாவுக்கு சந்தோஷ் தான் மாப்பிள்ள, சந்தோஷ் தான் மாப்பிள்ள.

நாடக மலரில் நேயர்கள் இதுவரை கேட்டது தீர்ப்புகள் திருத்தப்படலாம் நாடகம். எழுதியவர் மணமேல்குடி கவி வெண்ணிலவன். இதில் நடித்தவர்கள் ருத்ரமூர்த்தி, க ஞானசேகரன், ஜானகி, டி என் சரஸ்வதி, சந்தோஷ், எஸ் சசிகுமார், நாகராஜ், ஆர் டி பன்னீர்செல்வம், மாதவனாக எஸ் கருணாகரன், சௌந்தர்யா, ஜி கவிதா மற்றும் பலர். நிகழ்ச்சி அமைப்பு விஜயலட்சுமி ராம்குமார், எஸ் ஜான்சன். படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, நாளை பகல் 12 மணிக்கு தலைவாரி பூச்சூடி உன்னை நாடகம் கேட்கலாம். எழுதியவர் கல்லை மலரடியான் என்கிற சு கந்தசாமி அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. நிகழ்ச்சி நிரல். நமது நிலையம் நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க திருவினும் திட்பமே நன்று. வழங்குபவர் KS கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். சிறுதானிய பெயர்களில் சாமை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தாசெந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும். இயற்கை விவசாயம் மற்றும் அங்கக விவசாயம் தொடர்ச்சி. வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 வாழ்விக்க வந்த காந்தி. அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. மார்பக புற்றுநோய்க்கான பின்தொடர் சிகிச்சை மற்றும் கண்காணிப்பு குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்விழா. 8:02 பின்னர் 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கேசி நிகழ்ச்சியில் திருமஞானம் TKR ஐயப்பன் அவர்கள் வாசித்திருக்கும் நாகசுரைசை கேட்கலாம். சாலவாக்கம் SV ரகுராமன் அவர்கள் தவில் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 12:00 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 இலக்கியம் பேசுவோம். எழுத்தாளர் லக்ஷ்மி ரவி அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 12:00 தலைவாரி பூச்சூடி உன்னை நாடகம் கேட்கலாம். எழுதியவர் கல்லை மலரடியான் என்கிற சு கந்தசுவாமி அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் எஸ் சம்பந்த ஓதுவார் அவர்கள் பாடிய தேவார பாடல்கள் இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் AB எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். புதுச்சேரி புதுவை மகளிர் பேரவை உறுப்பினர்கள் பங்கு பெறும் கலந்துரையாடல். இதில் பங்கேற்போர் தலைவர் சு ரிஹானா பேகம், உறுப்பினர்கள் ஏ ஸ்வர்ணலதா, பங்காரம்மாள் கருணாகரன், திலகவதி, ரீனா ஐஸ்வர்யா வழக்கறிஞர் ஆகியோருடன் கலந்துரையாடுகிறார் நெறியாளர் AB எலிசபெத் அவர்கள். 2:15 என்று மினியவை. 2:35 சேந்தி செய்ப்பாடற் பயிற்சி நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் தற்காலிகமாக பிற்பகல் 3:10 முதல் நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5:00 இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். மாலை 5:00 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் முதல்வன் என்ற தலைப்பில் திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையில் தக்காளி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் AR லெனின் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. நாட்டுப்புற பாடல் பன்னிச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10:00 வரை சங்கீத வானிலை. 10:00 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை ஒட்டி சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு கேட்கலாம். 10:35 முதல் 11:00 வரை தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல் வானொலி அறிக்கை. 11:10 சிந்தனை மலரை தொடர்ந்து நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதுவரை நமது நிலையம் நாளை வழங்குள்ள நிகழ்ச்சிகள் சிலவற்றை நினைவுற கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: Anne Carson. The Swedish Academy, which announced the prize in Stockholm, said the author was honored for her bold and inventive body of work that drew a playful dialogue with the classical tradition. And that's the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 11:10. சிந்தனை மலர். இந்த உலகம் பெரியதொரு பயிற்சி கூடம். நம்மை வலிமைப்படுத்திக் கொள்வதற்கே நாம் இங்கு வந்திருக்கிறோம் என்ற சுவாமி விவேகானந்தரின் இந்த சிந்தனையோடு நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நமது அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 தொடங்கும். இப்பொழுது நிலையத்தின் நேரம் 11:10:32. ஜெய்ஹந்த்.